0: இன்று நீங்கள் இமயமலை போன்ற சவாலை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கின்றதோ, அதற்கு நீங்கள் எவ்விதம் தீர்வு காணப் போகிறீர்கள்? பொதுவாக நம்முடைய கடினமான பிரச்சனைகளை மாற்ற அதிக பிரயாசம் எடுக்கிறோம். நம் முயற்சிகள் எல்லாம் தோல்வியாக முடியும் கட்டத்தில் தான் சரி ஜெபித்து பார்ப்போமே என்கிற நிலைக்கு வருகிறோம். இன்றைய நாள் செய்தியிலே நம் ஜெபத்தை குறித்த எண்ணத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்பதற்கான சில உண்மைகளை காண இருக்கிறோம். அன்பு நண்பனே, நாம் சந்திக்கும் ஒவ்வொரு இருகலான சூழ்நிலைக்கும் தேவன் ஒரு தீர்வை வைத்துள்ளார். ஆனால் அவரது பதிலை பெற நாம் சற்று காத்திருக்க வேண்டும். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு ஜெபத்தின் மூலம் நம் பிரச்சனைகளுக்கு வரும் தீர்வை வேதாகம உண்மைகளின் மூலம் அறிந்து கொள்ளுங்கள்.
1: என் அன்பு நேயர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரச்சனை என்பது அனைத்து மனிதர்கள் வாழ்வின் கதவையும் தட்டத்தான் செய்யும். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது தேவன் அவர்களுக்கு விடுதலை தருவார். அதன் மூலம் அவர்களின் விசுவாசமும் பலப்படும். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியிலும் ஜபத்தின் மூலம் நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை குறித்து சிந்திப்போம். ஏதோ சாதாரணமான ஜபத்தினால் அல்ல, மிகவும் விசேஷித்த ஜபத்தினாலே இதற்கு தீர்வு கிடைக்கும். இரண்டு நாளாகவும் 20 அதிகாரம் இந்த ஜபத்திற்கான பின்னணியை தெளிவாக தருகிறது. நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஒரு சில உண்மைகளை நம் மனதில் நிறுத்த வேண்டும் என கடந்த நிகழ்ச்சியில் சிந்தித்தோம் அல்லவா? அவற்றை சற்று ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். முதலாவது, நம் பிரச்சனைகளில் தேவனுக்கு அக்கறை உண்டு என்பதை நம் மனதில் வைக்க வேண்டும். இந்த உண்மை நமக்கு முக்கியமில்லை என்று கருதினால் நாம் ஜபம் பண்ணுவதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் கண்மணி போல காத்தருள்வார். நம் பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர் என்பதுதான் நாம் அறிந்து கொண்ட இரண்டாவது சத்தியம். சில சிக்கல்களில் இருக்கும்போது நாம் தேவனிடம் வந்து, தேவனே, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. என் பிரச்சனையை உம்மிடம் சொன்னால் அதை தீர்த்து வைக்க உம்மால் முடியுமா என்றும் எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறோம். என் அன்பு நண்பனே, நம் வாழ்விலே நடைபெறும் காரியங்களை கண்டு தேவன் எப்பொழுதுமே ஆச்சரியப்படுவதில்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆகவே நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை தேவன் முன்னதாகவே அறிந்திருக்கிறார். நம் வாழ்வின் பிரச்சனைகள் ஒவ்வொன்றை குறித்தும் விவரமாக அவருக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளை எவ்விதம் தீர்க்கலாம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனபடியால் நம் தேவன் நாம் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். மூன்றாவதாக, நீங்களும் நானும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும். 2 நாளாகமும் 19:3 யோசபாத் தேவனுடைய சமூகத்தை இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும் தேடாமல் அதை அவன் அன்றாட வாழ்வின் ஒரு பழக்கமாக கொண்டிருந்தான். கெட்ட செய்திகளை கேட்கும்போது மட்டும் தேவனை தேடுகிறவனாக இராமல் மகிழ்ச்சியுடனும் ஆனந்தமாகவும் சமாதானத்துடனும் இருக்கும்போது கூட தேவனின் சமூகத்தை தேடும் பழக்கம் அவனிடம் இருக்கத்தான் செய்தது. பிரச்சனை இல்லாத சமயங்களிலும் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் நேரங்களிலும் தேவனை தேடினால்தான் பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் தேவனை தேட ஆயத்தமாக இருக்க முடியும். இதற்கு மாறாக சங்கடங்கள் குவியும் வேளையில் மட்டும் தேவனின் முகத்தை பார்த்தால் நிச்சயம் கஷ்டமாகவே அந்த நிலைமையை கடந்து செல்வீர்கள். வாழ்வில் பேரலைகள் வீசும்போது அதை தாக்கு பிடிக்காமல் சகித்துக் கொள்ள முடியாமல் தடுமாற்றத்துடனே இருப்பீர்கள். ஆகவே பிரச்சனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவனின் சமூகத்தை நாடுவோம். 4வதாக, நாம் அறிந்து கொண்ட உண்மை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நம் பிரச்சனைகளுக்காக மற்றவர்களையும் ஜெபிக்க சொல்ல வேண்டும். இதையே தேவனும் விரும்புகிறார். அநேக சமயங்களில் நம் பிரச்சனைகளுக்காக மற்றவர் ஜெபிப்பதை நாம் விரும்புவதில்லை. என் பிரச்சனையை நானே பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் 2 நாளாகவும் 20:3, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான் என்று வாசிக்கிறோம். தான் எதிர்கொள்கின்ற பிரச்சனைக்கு தான் மட்டும் ஜெபித்தால் போதாது, மற்றவர்களும் ஜெபிக்க வேண்டும் என்பதை யோசபாத் அறிந்திருந்தான். தேவ ஜனங்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். தேவ மக்கள் தேவனிடம் மன்றாடி முறையிடுவது நிச்சயமாகவே அது ஒரு புதிய அனுபவமாகவே இருக்கும். ஆனால் தேவன் நம் பிரச்சனைகளுக்கு விடை தருகிறவர் என்பதுதான் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு உண்மையாகும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் பதிலே கிடையாது என்று நாம் சொல்லிவிட முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள், நான் எத்தனையோ வாரங்களாக மாதங்களாக ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக ஜெபித்து வருகிறேன், ஆனால் அந்த பிரச்சனை இன்று வரை தீர்ந்த பாடில்லை என்று நீங்கள் சொல்லக்கூடும். அன்பு நண்பனே, நாம் எதிர்பார்த்த விதமாக தேவன் நம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவில்லை என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். ஆகவே பிரச்சனைகளுக்காக நாம் ஜெபிக்கும் போது தேவன் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமா என்று ஐயம் கொள்ளாமல், அவர் என்னை சிக்கல்களிலிருந்து விடுவிக்க அக்கறை கொண்டுள்ளார் என்றும், என் பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர் என்றும், ஆகவேதான் நான் என் பிரச்சனையில் நீங்க ஜெபிக்கிறேன் என்றும் சொல்ல வேண்டும். ஆனால் சிலர், தேவன் என் ஜெபத்திற்கு பதிலளிக்க விருப்பமுள்ளவராக இருப்பாரேயானால் எனக்கு பதில் கிடைப்பதற்கான அறிகுறியே இல்லை, ஏன் என கேட்கிறவர்களாக இருக்கிறோம். நன்கு கவனியுங்கள், ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என நாம் ஜெபிக்கும் போது பல காரியங்கள் இடம்பெறுகின்றன. முதலாவது, தேவன் நமக்கு தரும் பதிலை அல்லது தீர்வை ஏற்றுக்கொள்ள பல சமயங்களில் நாம் ஆயத்தமாக இருப்பதில்லை. இந்த ஒரு உண்மையை நாம் எல்லாரும் ஆம் என ஒத்துக்கொண்டே தீர வேண்டும். நாம் எதிர்கொள்கின்ற சூழ்நிலைக்காக சந்தர்ப்பங்களுக்காக தேவனிடம் மன்றாடுகிறோம். அவரும் நமக்கு பதில் தருகிறார். அவரது பதிலை கேட்கும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கிவிட்டு, தேவனே, நீர் என்னிடம் சொன்ன பதிலை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் அதே பிரச்சனைக்காக ஜெபிக்க துவங்குகிறோம். இது எப்பேற்பட்ட குணம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்களேன். தேவன் தரும் பதில் நமக்கு சாதகமாக இராத பட்சத்தில் வேதத்திலுள்ள வாக்கு தத்தங்களை மட்டும் வாசித்துவிட்டு முழங்கால் படியிட்டு, தேவனே, நீர் என் பிரச்சனைக்கு தந்த பதில் என் சொந்த கற்பனை போல் தெரிகிறது, ஆகவேதான் நான் மீண்டும் அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறவர்களாக இருக்கிறோம். இவ்விதமான குணாதிசயத்தினால் நாம் சொல்வது என்ன தெரியுமா? தேவனே, நீர் பேசினதை நான் கேட்டேன், ஆனால் என் சொந்த அறிவின் அடிப்படையில் பார்த்தால் அது எனக்கு நன்றாகப்படவில்லை என கூறுகிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் கொடுத்துவிட்டு நம்மை கண்டுகொள்ளாது விட்டு செல்கிறது தேவனுடைய பழக்கம் அல்ல. நம் பிரச்சனைகளுக்கு பதிலை கொடுக்க தேவன் ஆர்வமாக இருக்கிறார். தம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருப்பவர்களின் பிரச்சனைகளுக்கு மட்டுமே தேவன் பதில் தருகிறார். சில சமயங்களில் பதில் தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார், ஆனால் நாமும் பதிலை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறதில்லை. நமக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எவ்விதம் பதிலை தரலாம் என்பது தேவனுக்கு தெரியும். அதை கேட்க நாம் ஆயத்தத்தோடும் விருப்பத்தோடும் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. தேவனின் சொல்லுக்கு கீழ்ப்படிய நாம் ஆயத்தத்தோடு இருக்கிறோமா? 2 நாளாகமும் 20 அதிகாரத்தில் யோசபா சந்தித்த பிரச்சனைக்கு தேவன் கொடுத்த பதில் நமக்கு ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடும். மன்னனும் மக்களும் ஜெபித்த பிற்பாடு தீர்க்கதரிசியானவர் கூறியது என்ன என்பதை 2 நாளாகமும் 20:14-17 வரை நாம் காணலாம். வாசிக்கிறேன். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலியின் மகனான பெனையாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்தரில் ஒருவரான லேவியனின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். தன்னுடைய மக்களுக்கு தகுந்த ஆலோசனை கூறுவதற்கு முன்பே மனதளவிலே யோசபாத் யுத்தத்தின் வெற்றியை ருசி பார்த்தான். அவன் தேவனுக்காக காத்துக் கொண்டிருந்தான். இங்கே அவன் தனது படைத்தலைவர்கள் எல்லாரையும் வரவழைத்து யுத்தம் செய்வதற்கான வியூகங்களை வகுக்கவில்லை. மாறாக தங்களை சூழ்ந்து வரும் மூன்று எதிரி படைகளை தோற்கடிப்பதற்கும் ஞானமுள்ள தீர்மானம் செய்வதற்கும் முகங்குப்புற வீழ்ந்து தேவ சமூகத்தை தேடினான். தன்னுடன் மக்களை ஜெபிக்கும்படி செய்தான். எவ்விதம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதை மட்டும் தேவன் அவனுக்கு சொல்லாமல் அவனது இருதயத்தில் கிரியை செய்யவும் ஆரம்பித்தார். அவனும் தேவன் பேசுவதை புரிந்து கொள்ள துவங்கினான் என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இங்கே தேவன் அளித்த தீர்வு யோசபாத் எதிர்பார்க்காத தீர்வாக நிச்சயம் இருந்திருக்க வேண்டும். இரண்டு நாளாகவும் 20:21-22 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்கே யோசபாத் செய்தது என்ன தெரியுமா? பாடகர் குழுவினர்தான் முதலாவது அணிவகுத்து செல்ல வேண்டும் என்று கூறினான். தேவன் தரும் அனைத்து தீர்ப்புகளும் நம் அறிவுக்கு புரியாத புதிராக இருக்கக்கூடும். அவைகள் நம் விருப்பத்திற்கும் ஆலோசனைக்கும் இசைந்த வண்ணம் இருக்காது. அவைகள் நாம் விரும்புகின்ற சமயத்திற்கும் வரும் என்று சொல்லவும் முடியாது. சில வேளைகளில் நாம், தேவனே, எனக்கு இந்த தீர்மானம் நல்லதாக தெரிகிறது, இது எனக்கு சரியானதாக தென்படுகிறது, ஆகவே இது போதும் என்று நினைக்கலாம். ஆனால் அன்பான சகோதரனே, சகோதரியே, நம் சொந்த நிபந்தனைகள் அடிப்படையில் தேவனை துரிதப்படுத்த முடியாது. அவர் தம்முடைய தெய்வீக திட்டத்தினால் செயல்படுவாரே தவிர நம் நிபந்தனைகள் நிமித்தம் அவர் அசைக்கப்படுபவர் அல்ல. நாம் செய்யும் ஜபமானது தேவனின் மனதை மாற்றிவிடுமோ? இல்லை. ஜபமானது ஒரு உண்மையை உணர வைக்கிறது. அது என்னவென்றால், தாம் விரும்புகிறதையும் தமக்கு தேவையானதையும் தாம் திட்டம் பண்ணினவைகளையும் மாத்திரமே தேவனால் செய்ய முடியும். தேவனிடம் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்கிறது. நம் முழு வாழ்க்கையிலும் எழும் ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வை நாம் பிறப்பதற்கு முன்பே தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும் இந்த பிரச்சனைக்கு என்ன பதில் சொல்வேன் என்று அந்தந்த நேரங்களில் பதில்களை அவர் தேடிக்கொண்டு இருக்கிறவர் அல்ல. எல்லா பதில்களும் தேவனிடம் இருக்கத்தான் செய்கிறது. அவருடைய பதில்களுக்கு நாம் காத்திருக்கிறோமா என்றுதான் அவர் பார்க்கிறார். சில சமயங்களில் இதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. யோசபாத்தின் நாட்களிலே அவர்கள் தர்ம சங்கடமான நிலையில் இருக்கையில் பாடகர் குழு எதிரியை எதிர்த்து போரிட முதலாவது செல்ல வேண்டும் என்று சொன்னபோது அதை எத்தனை பேர்தான் புரிந்திருப்பார்கள்? பாடகர் குழுவில் உள்ள நாங்கள் எப்படி முதலாவதாக செல்ல முடியும்? எதிரிகள் தாக்குதலுக்கு நாங்கள் தான் முதலாவது அகப்படுவோம். அவர்கள் ஆயுதங்கள் எங்களைத்தான் முதலாவது தீர்த்து கட்டும். அதனால் பாதிக்கப்பட போவது நாங்கள் அல்லவா என்று சொல்லவில்லை. அவர்கள் எல்லாரும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி முடித்தவுடன் யோசபாத் அவர்களை நோக்கி, யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு முன்பு பாடகர் குழு செல்ல வேண்டும் என்பதுதான் தேவன் திட்டமாக இருக்கிறது என்று கூறினான். அன்பானவர்களே, ஜபத்தின் வாயிலாக நாம் தேவனுடைய மனதை அறிய தவறும்போது நாமாகவே தீர்மானங்களை எடுத்துக் கொள்கிறோம். அதனால் அநேக நேரங்களில் நாம் சிக்கலுக்குள்ளாக மாட்டிக்கொள்கிறோம். என்னை நன்கு கவனியுங்கள். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொண்டாலும் இதுதான் என்னுடைய திட்டம் என்று தேவன் சொல்லும் வரையிலும் எந்த ஒரு நபரின் பேச்சுக்கு இணங்கி செயல்பட வேண்டாம். தேவன் வகுக்கும் வழி மட்டுமே செயல்படும். இங்கே யோசபாத்தின் மக்கள் நாம் யுத்தத்திற்கு போக ஆயத்தம். பாடகர் குழுவினால் நமக்கு வெற்றியை தேடித்தர முடியாது. நம்மை நோக்கி மூன்று சேனைகள் வருகிறது, ஆகவே போர் வீரர்கள் மட்டும் போதும் என்று சொல்லவில்லை. தங்களது பிரச்சனைக்கு தேவனின் திட்டங்களை அறியும் வரையிலும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். தேவன் தரும் தீர்வுகளுக்கு சற்று காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும். அவரின் தீர்வுகளுக்கு அவரின் சமூகத்தில் நாம் செய்யும் அர்ப்பணமே தேவை. தேவனின் தீர்வுகள் பெரும்பாலான நேரங்களில் நாம் எதிர்பார்த்தபடி அமைந்து விடாது. ஆனால் எந்த ஒரு தீர்வும் தேவனால் தரப்படுமேயானால் அது எப்பொழுதும் நம் நன்மைக்காகவே இருக்கும். இங்கே நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்காக காத்திருந்தார்கள், அவரை நம்பினார்கள். அவர்கள் கர்த்தருடைய முகத்தை தேடின போது அவர்களுக்கென்று இருந்த பிரத்யேகமான பாதையை காண்பித்தார். ஆகவே அன்பானவர்களே, நம் வாழ்விலே பரீட்சைகளை எதிர்கொள்ளும் போது தேவ சத்தத்தை கேட்கும் வரையிலும் நாம் காத்திருக்கிறோமா? தேவன் பேசும் வரையிலும் நாம் அசைவுறாமல் காணப்படுகிறோமா? பிரச்சனைகளுக்கு தரப்பட்ட தீர்வான வார்த்தை தேவனால் தரப்பட்ட வார்த்தை என உறுதியுடன் நாம் இருக்கிறோமா? இதுவரையிலும் நம் ஜபங்களுக்கு தேவன் தரும் பதிலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நம்முடைய ஜபங்கள் பிதாவாகிய தேவனையே மையமாக கொண்டிருக்க வேண்டுமே தவிர பிரச்சனையை மையமாக கொண்டிருக்க கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு அநேகர் தங்கள் பிரச்சனைகளுக்காக வெகு நாட்களாக ஜபித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் பதில்தான் கிட்டுவதில்லை. காரணம், அவளுடைய ஜபம் பிரச்சனைகளை மட்டும் மையம் கொண்டதாக இருக்கிறது. ஆனால் இங்கு நாம் காண்கின்ற யோசபாத் அவ்விதம் செய்யவில்லை. அவன் செய்தது என்னவென்றால், தன் முகத்தை தேவனை நோக்கி திருப்பி தேவனின் உண்மைத்துவத்தை முக்கியப்படுத்தினான். தேவனே சர்வலோகத்தையும் ஆட்சி செய்கிறவர், சிருஷ்டிகர், அவரிடமே சர்வ வல்லமையும் சகல ஞானமும் இருக்கிறது என்பதை அறிக்கை செய்தான். தேவனே, என் பிரச்சனை என்ன என்பது உமக்கு தெரியும். இது நடைபெறுவதற்கு முன்பே அதை நீர் அறிவீர். அந்த பிரச்சனையின் விவரங்கள் உமக்கு வெட்ட வெளிச்சம். இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பது உமக்கு மறைவானதல்ல. இந்த பிரச்சனைக்கு தீர்வு நீர்தான் தகப்பனே. என் முழு நம்பிக்கையும் உம்மில் வைக்கிறேன். நான் உமக்காக காத்திருக்கிறேன். என்ன நேர்ந்தாலும் உம் நேரத்திற்காக காத்திருப்பேன். நீரே இதை தீர்த்து வைக்கிறவர். நான் என்ன செய்ய வேண்டும், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சொல்லித்தாரும் என்று நாம் கேட்போமா? உங்கள் உணர்ச்சிகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மாதிரியான செய்திகளை கேட்டாலும் சரி, தேவ சமூகத்திலே நீங்கள் உறுதியாக நிலைத்திருங்கள். நீங்கள் தேவனை நோக்கி தொடர்ந்து விண்ணப்பம் பண்ண நேரிடலாம். அப்பொழுது உங்களை பலவீனப்படுத்துவதற்காக சாத்தான் வந்து, நீ ஜபம் பண்ணிதான் பார்க்கிறாய், என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கவில்லை. தேவன் உன்மேல் அக்கறை உள்ளவராக இருந்தால் உன் ஜபத்திற்கு ஏன் பதில் கிடைக்காமல் இருக்கிறது என்று கூறுவான். பதில் கிடைக்காமல் இருப்பதற்கான முதல் காரணம், நாம் அவர் தரும் பதிலை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்பதில்லை. அல்லது நம் வாழ்வில் இருக்கும் பாவத்தை சுத்திகரிக்க தேவன் விரும்பலாம். அல்லது நம் வாழ்விலே வேறு சிலர் பங்கு பெற வேண்டும் என அவர் விரும்பலாம். அல்லது பதில் தருவதற்கான சமயம் இன்னுமே வந்திருக்காது. ஆனபடியால் சாத்தான் நமக்கு சந்தேகங்களை எழுப்பும் போது அதை அவனிடமே திருப்பிவிட வேண்டும். தேவன் நம்மை சத்தியத்தால் இடைகட்ட விரும்புகிறார். ஆகவேதான் நம் சத்தியத்தை கேட்பது மட்டும் முக்கியமல்ல, அவரது வசனத்தை தியானிப்பதுதான் மிக முக்கியமான காரியம். நீங்கள் கற்றுக்கொண்ட உண்மைகளை எழுதி வையுங்கள். அவைகள் உங்கள் இருதயத்தில் ஆழமாக பதிந்துவிடும். அவற்றை யோசித்து பார்த்து தியானியுங்கள். அப்பொழுதுதான் சத்துருவானவன் உங்களை தாக்கும் போது நீங்களும் அவனை எதிர்த்து நிற்க முடியும். நீங்கள் சாத்தானை எதிர்க்க திராணி உள்ளவர்களாக மாற வேண்டும். ஏதோ வானொலியில் செய்தி வருகிறது, அதை கேட்டால் போதும் என்று இருந்தால் நிச்சயம் நீங்கள் கேட்ட சத்தியத்தை மறந்து போவீர்கள். அந்த சந்தர்ப்பத்தை சாத்தான் பயன்படுத்தி உங்களிடம் இருக்கும் கொஞ்ச குறைய சத்தியத்தையும் எடுத்து போட்டு விடுவான். அவன் ஒரு யானையையே திகைக்கச் செய்யும் ஒரு வகை சிறிய ஈயை போன்றவன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து தேவ வசனத்தால் இடைவிடாது நாம் நிரப்பப்பட்டால் ஒழிய சாத்தானை எதிர்க்க நாம் திராணியற்றவர்களாகவே இருப்போம். ஆகவே நம் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கும் போது நம் ஜபங்கள் பிரச்சனைகளை சார்ந்து இராமல் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நம் பிரச்சனைகளுக்கு தேவன் தரும் பதிலானது நம் விசுவாசத்தையும் சார்ந்ததாக இருக்கிறது. தேவன் எப்பொழுதுமே மிகவும் தெளிவான, திட்டவட்டமான, சரியான ஆலோசனைகளை பின்பற்றுகிறவர். நாம் நலமானதையும் ஒழுக்கமானதையும் செய்யும்படியாகவே அவர் நமக்கு சவால் கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே தேவன் உங்கள் பாடகர் குழுவை முதலாவது அனுப்புங்கள் என்று இஸ்ரவேல் மக்களிடம் கூறினார். இது பார்ப்பதற்கு முற்றிலும் மதியீனமாக தோன்றலாம். ஆனால் யோசபாத் தேவனை நம்பினான். அவருக்கு கீழ்ப்படிந்தவனாய் பாடகர் குழுவை யுத்த களத்திற்கு அனுப்பி வைத்தான். நடந்தது என்ன தெரியுமா? எதிரிகள் குழப்பம் அடைந்து தாறுமாறான நிலையிலே அவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று போட்டார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பிப்போகவில்லை என்று வேதாகமம் கூறுகிறது. இங்கே தேவைப்பட்டது விசுவாச செயலாகும். தேவன் சொல்கிற பிரகாரம் நாம் செயல்பட்டோம் என்றால் அவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். தேவன் எப்பொழுதுமே தவறான தகவலை தருகிறவர் அல்ல. அவரால் அவ்விதம் தரவும் முடியாது. அவர் பரிசுத்த தேவன். நமக்கு சிறப்பாக இருக்காத எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்படி அவர் நம்மிடம் சொல்லப்போவதே இல்லை. இந்த நாள் நிகழ்ச்சியில் கடைசியாக நாம் சிந்திக்க போகும் உண்மை, நம் பிரச்சனைகளுக்கு தேவன் தரும் தீர்வுகள் எப்பொழுதும் சிறப்பானதாகவே இருக்கும் என்பதே. அவர் தரும் தீர்வுகளை மிஞ்சி எதையும் நம்மால் செய்ய முடியாது. அவர்கள் தேவன் சொன்னதை அப்படியே செய்தார்கள். இதை நாம் இரண்டு நாளாகவும் 20:24 முதல் 30 வரை காணலாம். அன்பானவர்களே, தேவனின் தீர்வை நம்மால் மிஞ்சி நிற்க முடியுமா? முடியாது. இங்கே யோசபாத் தேவன் தனக்கு சொன்னபடியே நடந்து கொண்டான். தேவனின் தீர்ப்புதான் எப்பொழுதுமே சிறந்த தீர்வாக இருக்கும். தேவன் நமக்கு தந்த தீர்வை குறித்து நாம் எத்தனை முறை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருந்திருக்கிறோம்! எத்தனை முறை தேவன் நமக்கு தந்த தீர்வுக்காக அவரை துதிக்காமல், அவருக்கு நன்றி சொல்லாமல் இருந்திருக்கிறோம்! நமது தேவன் சகலத்தையும் ஆளுகிறவர். எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் மேலானவர். நம்மை நிபந்தனையற்ற முறையில் நேசிக்கிறவர். அவர் நம்முடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை தரும்போது அதற்காக நாம் அவரை ஆராதித்து துதிக்க வேண்டும், அவரை வணங்கி பணிய வேண்டும். இதைவிட மிஞ்சி நாம் எதையும் செய்துவிட முடியாது. என் அன்பு நண்பனே, உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைதான் என்ன? என்னை நன்கு கவனியுங்கள். நீங்கள் இன்னுமே ரட்சிப்பின் அனுபவத்தை பெறவில்லை என்றால் உங்கள் வாழ்விலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அது பாவ பிரச்சனையாகும். அந்த பாவம் உங்களை தேவனிடமிருந்து பிரித்து விடுகிறது. சமாதானத்திலிருந்தும், மகிழ்ச்சியிலிருந்தும், திருப்தியிலிருந்தும், அன்பிலிருந்தும், பாதுகாப்பிலிருந்தும், நிச்சயமான தன்மையிலிருந்தும் உங்களை தூரப்படுத்துகிறது. நீங்கள் சிறப்பான நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் பாவம் உங்களை தூரப்படுத்துகிறது. பணத்தால் வாங்க முடியாததும், மரணத்தால் எடுத்துக்கொள்ள முடியாததுமான ஒன்றை நீங்கள் பெறாதபடிக்கு பாவமானது தடைக்கல்லாக இருக்கிறது. ஆகவே பாவத்தினாலே நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். நம் வாழ்வில் உள்ள பிரச்சனையில் தேவன் அக்கறை கொண்டுள்ளார் என்பதற்கு அவர் தாமாகவே முன்வந்து செய்த செயல் ஒரு உதாரணமாக இருக்கிறது. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அறையப்பட்டு மரித்தபோது மனிதனுடைய பாவ பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கப்பட்டு விட்டாயிற்று. தேவன் நம் பாவ பிரச்சனையே தீர்த்து விடும்போது நம் வாழ்வில் உள்ள மற்ற எந்த பிரச்சனையையும் தீர்க்க அவர் வல்லவராகவே இருக்கிறார்.
0: அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இதுவரையிலும் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் முதலாவது உங்கள் பாவ பிரச்சனையிலிருந்து விடுபட நீங்களே முன்வாருங்கள். உங்கள் பாவ பிரச்சனைக்கான தீர்வை இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். இங்கே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்காக பரிசாக தரப்பட்ட இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையை சந்தித்தாலும் பரவாயில்லை, தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் அளிப்பார். ஏசாயா 54:8-10 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தந்து ஆறுதல் படுத்தும் வார்த்தைகள் நமக்கும் தரப்பட்டுள்ளது. அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231
3: கால் பண்ணுங்கள். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்கிற

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள, திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். ஆண்டவரே, பரலோகத்திலே உம்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீதான் எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, நீ சீக்கிரம் வாரும் ஆண்டவரே.

நம்மை அவர் முழந்தார் படியிட்டு அப்பா பாதத்தில் எத்தனையோ நன்மைகளை ஏராளமாக தாராளமாக செய்தீதே. மணியை பார்க்காம எங்களுக்காக பணிவிடை செய்தவரே, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா.

I'll worship your holy name. As you said, I am holy. Being holy, help us to have close relationship with you, God. We love you. This is the day that you have made for us, O Lord. Thank you for this victorious day, O God. The victory in our Ahamahira, Kalika, Alleluia, pardon. May my spoken words and unspoken thoughts be presentable in your presence, O God. ராஜாவே, உச்சக்கட்ட ஜெபம் என்று நேற்று நாங்கள் கேட்டோமே, வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதுமே உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இந்த நாள் முழுவதும் நீரே எங்களுடைய தியானமாயிருப்பீராக. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அனுதினமும் எங்களோடு பேசுகிறேன். உம்முடைய திருவாய் மொழிதனை கேட்கிற பாக்கியமுள்ள வாழ்க்கையாக காதுகளாக மாற்றுகிறேன். நன்றி அப்பா, நன்றி, நன்றி. தொடர்ந்து நடத்துங்கப்பா, உங்க சித்தத்தின்படியே எங்களை நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். என் உள் அளவும் என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்ற தாவீதின் வாக்கின்படியே எங்க வாழ்க்கை அமையட்டும் அப்பா. அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொளி வாயிலாக உங்களை காண ஆண்டவர் பாராட்டின இரக்கத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலால் நம்மை திருப்தியாக்குகிறார். அவரே நம்மை போஷிக்கிறார். இந்த தெய்வத்திற்கு நிகர் அவர் ஒருவர் மாத்திரமே. எப்பவுமே அந்த கேள்விக்குறி எப்படி இருக்குமா? நேற்று நான் விசிட்டிங் போயிருந்தோம், ரூபா எல்லாம் சேர்ந்து அண்ணன் வீட்டுக்கு, தர்ம அண்ணன் வீட்டுக்கு. அப்போ நேற்று ஓ டேஸ்ட் அண்ட் சி அப்படின்றதுல அந்த எக்ஸ்க்ளமேஷன் ஒரு கோடு போட்டு புள்ளி, அதுக்கு முன்னாடி கேள்விக்குறி கீழே புள்ளி. அப்போ ஆண்டவர்கிட்ட வராத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறி போல் அப்படியே குனிஞ்சே இருக்குமா? ஒன்ஸ் அப்பா நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அவரையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கும் என்றால் குனிந்திருக்கிற அந்த கேள்விக்குரிய நிமிர்ந்து நிற்க பண்ணி விடுவார் என்று சொல்லி நேற்று அண்ணன் எல்லாருமே பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆண்டவரே, எங்கள் குறுகிய வாழ்க்கையை எப்படியெல்லாம் நீர் நிமிர்த்துகிறீரப்பா, உம்மோடு என்னாலும் வாழ்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருங்கப்பான்னு சொல்லி எங்கள் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்போதும் சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லி அப்பாவை பாடி நாம் சந்தோஷத்தோடு மகிமைப்படுத்த போகிறோம். அப்பா நீங்கள் தானே என் கண்மலை, என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற தெய்வம் என்று சொல்லி அப்பாவை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம்.

என் சொற்கள் புகந்ததாகட்டும், என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே. எண்ணங்கள் என் சொற்கள்

நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பலன் உண்டாக வேண்டும் என்றார். என்னவெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் போதிக்கிறாரோ, வெறுமனே காது கொடுத்து கேட்பது மாத்திரம் அல்லாமல் அதை கை கொண்டு வாழும்போது 100% கேரண்டி மிகுந்த பலன் உண்டு. எஸ்ராவை பற்றி தந்தை அவர்கள் கூறும்போது சொல்வார்கள், எஸ்ரா கற்றுக்கொண்டான், கடைபிடித்தான், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். 3 கா என்று சொல்வார்கள். கற்றுக்கொண்டான், கடைபிடித்தான், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அப்ப கடைபிடித்தல் தான் கை கொண்டு வாழ்தல். அல்லேலூயா. அப்பா, நாங்கள் எப்படி நிறைய கேட்குறோமோ அது போல எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் வருதோ அந்த சூழ்நிலையிலெல்லாம் கை கொண்டு வாழ்கிற மக்களாக, உங்கள் வார்த்தையை கை கொண்டு வாழ்கிற மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்கப்பா. தடும்பாறும் போது தாங்கி பிடித்தே, தலை குனிந்த போது, என் வாழ்க்கை கேள்விக்குறி போல தலை குனிஞ்சு இருக்கிறப்ப அதையெல்லாம் மாற்றி தலை நிமிர பண்ணினீரே, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம்பான்னு சொல்லி எழும்பி நின்று தேவ சமூகத்தில், இதுவரைக்கும் என்னை விட்டு கொடுக்கலையே, என் தலையை நிமிர பண்ணினீரே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்பா.

எந்த சூழ்நிலையிலும் என்னை நீங்கள் விட்டு கொடுக்கலையப்பா. அதே போல் நானும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு கொடுத்து விடாதபடி என்னை வேலையை அடைச்சிங்கப்பா.

வசந்தி அக்கா, இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பாடியிருக்கிறார்கள். மிக அருமையான பாடல். நேற்றைய தின செய்தியில் இருக்கும்போதே இன்னும்

கொடியானே நாதா அப்படின்னு செய்தி போயிட்டே இருக்கிறப்ப ஒரு வார்த்தை வந்துச்சு, எழுதினோம் செய்தி கேத்த மாதிரி. அப்பா ஒருவேளை பச்சைன்னு எண்ணி பல நேரம் இச்சையால நாங்க விழுந்தாங்க, எங்க மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு இளையகுமாரன் ஓடி வந்து அப்பா கிட்ட நின்றது போல நாங்களும் நிற்கும்போது எங்களுக்கும் அந்த இறக்கம் பாராட்டினீங்களேப்பா. உங்க அன்புல நாங்க ஒவ்வொரு நாளும் வேரூன்றுகிறவர்களாக இந்த உலகத்தின் பாவம் எங்களை தொடாத இருக்க வேண்டும் என்றார். செடியான உம்மோடு இணைந்திருக்கிற கொடிகளாக எங்களை மாத்திருங்கப்பான்னு அப்படியே முழந்தார் படிட்டு. அப்பா ரட்சிக்கப்பட்ட பிறகு பச்சேன்னு எண்ணி பல நேரம் இச்சையால் விழுந்த தருணம் இருக்கிறதப்பா, அதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் எங்கள் நீதிக்கு ஏற்ப செய்யாமல் உங்களுடைய மிகுந்த கிருபையின்படி எங்களுக்கு மனம் இறங்கின அந்த அன்பை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. கிருபை, நாங்கள் கிருபையை நினைத்து விட்டால் மீண்டும் மீண்டும் இச்சையில் விழவே மாட்டோம், சீனு தூக்கி எரிஞ்சிருவோம் அப்பா. அதற்கு செடியான உம்மோடு இணைந்து நிற்கிற கொடிகளாக நம்ம மாற்றினுங்கப்பா. அப்பாவை பார்த்து

0: என் உயர்வு ராஜா. செடியான உம்மோடு இணைந்திருக்கிற கொடிகளாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழும்படியான சத்தியங்களை உம்முடைய அன்பு போதகர் வழியாக எங்களோடு பேசுகிறீர். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களை மிகுந்த ஆசீர்வாதத்துக்குள் நடத்த போகிற ஏவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. எல்லாரும் அமர்ந்து கொண்டு
1: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த காலை தியானத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கிருபையின் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு அற்புதமாக இடைபடுகிற இந்த காலை நேர தியானத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அப்பாவோட பாட்டு தான், அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி உம் கிருபை தந்திரையா பாதம் அமர்ந்து நான்
0: உம் குரல் கேட்கும்
1: குரல் கேட்கும்
0: பாக்கியம் நினைத்த நினம் நன்றி சொல்ல வைத்தீரையா.
1: பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும்
0: பாக்கியம் தந்திரையா.
1: ஸோ அந்த பாக்கியத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தடையில்லாம அருளி செய்கிறதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்,
0: ஆமென்.
1: ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம அந்த திங்கக்கிழமையிலிருந்து அசைவை குறிச்சும் இசைவை குறிச்சும் தொடர்ந்து நாம தியானிக்க தேவன் கிருபை செய்கிறார். கர்த்தருக்குள்ள நாம இசைந்திருக்கிற அனுபவத்தில் நிலைச்சிருக்கிறப்போ எதுவும் நம்மளை அசைக்க
0: முடியாது.
1: அதுதான் இந்த நாட்களில் மறுபடியும் ஆண்டவர் நம்மிடத்தில் வலியுறுத்துகிற ஒரு காரியம். இப்போ டெவில் ஆண்டவரோட நீ இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் அவரோட எசைஞ்சிருக்கிறது எனக்கு பிடிக்கலை. ஏன்னா அவரோட இருந்தும் நாம் அவரோட எசைஞ்சு வாழாமல் இருக்க நம்மளால் முடியும். அப்படிப்பட்ட ஆட்கள் பெரிய இழப்புகளை சந்திக்கிறாங்க, ஈடு செய்ய முடியாத இழப்புகள். அது ஜூடஸ் காரியோத், கேயாசி, இந்த மாதிரி அநேகருடைய லைஃப்பில் அவங்க இழந்த அந்த காரியங்கள் எல்லாமே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அதை குறித்து தான் ஆண்டவர் பேசினார். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கண்டினியூவாக நம்ம போகலாம். ஆதாரமாக நாம் தியானித்து கொண்டிருக்கிற அந்த வசனங்கள் அப்போஸ்தலர் 2:25 நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி
0: நோக்கி கொண்டிருக்கிறேன்.
1: நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது பரிசத்தில்
0: இருக்கிறார்.
1: நேற்று தினத்தில் அன்று சொன்னார், யோவான் 10:30 நானும் பிதாவும்
0: ஒன்றாயிருக்கிறோம்.
1: நன்றாயிருக்கிறத குறித்து பேசல,
0: ஒன்றாயிருக்கிறத
1: குறித்து பேசினார். ஸோ ஊழியத்தில் நாம் பலத்த அசைவுகளை நாம் பார்க்கணும் அப்படின்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில் பலத்த அசைவுகள் நாம் பார்க்கணும் அப்படின்னா, நாம் நல்லா இருக்கிறத குறித்து யோசிக்கக்கூடாது. ஆண்டவரோட
0: ஒன்றா இருக்கிறத
1: குறித்து நாம் அதில் நாம் கவனம் செலுத்துகிற பொழுது பெரிய அசைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவதை யாருமே தடை செய்யவே முடியாது. ஸோ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய தொடர்ச்சியாக சில விஷயங்களை நாம் தியானிக்க போகிறோம். நம்ப முடியாத வெற்றிகளை பெறணும் அப்படிங்கிறது ஒரு கனவாக இல்லை, கிறிஸ்தவத்தில் இந்த ஆசை நனவாகக்கூடிய ஒரு ஆசை.
0: ஆமென்.
1: உலக வாழ்க்கையில் நம்ப முடியாத வெற்றிகளை பெறுவது வெறுமன ஒரு ஆசை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில் நம்ப முடியாத வெற்றிகளை பெறுவது வெறும் ஒரு கனவு அல்ல, வெறும் ஒரு காணல் நீராகி போகிற ஒரு நினைவோ ஆசை அல்ல. இது அவருக்குள்ளே இருக்கிற மனுஷனுக்கு நனவாகக்கூடிய ஒரு கனவு.
0: ஆமென்.
1: அவருக்குள்ளே இருக்கிற மனுஷனால் அடையக்கூடிய ஒரு உயர்வு. அவருக்குள்ள இருக்கிற மனுஷங்க ஒவ்வொருவரும் இந்த மாதிரியான ஒரு உச்சத்தை தொடணுங்கிறதான் தேவனுடைய திருவுள்ள சித்தம். என்ன உச்சம்? நம்முடைய சக்திக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட, என்ன சொல்ல போனால் நம்மளாலேயே நம்ப முடியாத மகத்தான வெற்றிகளை நம்மளால் கிறிஸ்துவுக்குள்ள பெற முடியும். ஆமே
0: ஆமே.
1: போல் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் பெற்ற வெற்றிகள் எல்லாமே நம்ப முடியாத வெற்றிகள். ஆமென்
0: ஆமென்.
1: மனுஷனுடைய பலத்துக்கு அப்பாற்பட்டது, மனுஷனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. கிறிஸ்துவுக்குள்ள நாம் பெறுகிற வெற்றிகள் நம்மளை ஒரு அசாதாரணமான மனுஷனை மாத்திரு. நான் ஒருவேளை பார்க்கறதுக்கு நான் ஒரு சாதாரண மனுஷனா இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள நாம் பெறுகிற வெற்றிகள் எல்லாமே அசாதாரணமானது, பவர்ஃபுல்லான காரியம். நான் சாதாரணமானவன், ரொம்ப ரொம்ப சாதாரணமானவன். கிதியோன் ரொம்ப ரொம்ப சாதாரணமானவன், ஆனால் அவன் கர்த்தருக்குள்ள பெற்ற வெற்றி ரொம்ப ரொம்ப அசாதாரணமானது.
0: ஆமென்.
1: ஆடு மேய்த்த தாவீது ரொம்ப ரொம்ப சாதாரணமானவன், ஆனால் ஏலா பள்ளத்தாக்கில் கோலியாத்துக்கு எதிராக அவன் பெற்ற வெற்றி, கர்த்தருக்குள்ள பெற்ற வெற்றி ரொம்ப ரொம்ப அசாதாரணமானது. அப்போ அசாதாரணமான ஒரு வாழ்க்கை முறை என்பது கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற மனுஷனுக்கு வெறும் ஒரு கனவு அல்ல, இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல்.
0: ஆமென்.
1: அது அவருக்குள்ள அவன் அடைகிற ஒரு உச்சம். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க, ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபை ரொம்ப பெருசு. அதனால தான் கிறிஸ்துவுக்குள்ளே வருகிற ஒவ்வொரு சாதாரண மனுஷன் கூட சரித்திரமாயிடுறான்.
0: எஸ்
1: ஆமே
0: ஆமே.
1: அவரோட உறவாடினாலே சரித்திரம் தான்.
0: எஸ்,
1: அவரோட தினசரி அசைஞ்சிருந்து அந்த இசைவுக்குள்ளிருந்து நாம் அனுபவித்த ஒவ்வொரு அசைவையும் எழுதி வச்சாலே போதும், சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்.
0: ஆமே.
1: ஆட்டோமேட்டிக்காக அவரோட பழகி அவரோட நெருக்கமாக நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் அநேக விசேஷங்கள் காணப்படும். அநேக
0: விசேஷங்கள்,
1: கிறிஸ்துவ குறித்த விசேஷங்களை தானே சரித்திரமா என்ன செஞ்சாங்க,
0: சரித்திரம் எழுதினாங்க,
1: எழுதினாங்க. சங்கதிகள் என்னது?
0: சரித்திரம்,
1: விசேஷ
0: விசேஷங்கள்.
1: லூக்கா 1 அதிகாரத்தில் அது அப்படியே இருக்கு பாருங்களேன். மூணாவது வசனம், 1:3, ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும்.
0: உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று.
1: விசேஷங்களின் நிச்சயத்தை, விஷயங்கள்ல
0: விசேஷங்களின்
1: விசேஷங்களின் நிச்சயத்தை.
0: ஹல்லேலூயா.
1: அப்போ யாரோட வாழ்க்கையில் விசேஷம் காணப்படுது அப்படின்னா, அவரோட அந்த நாள் முழுவதும் நாம் எசைஞ்சிருக்கிறோம் பாருங்களேன், நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க, அந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள்.
0: ஆமே.
1: எந்த நாள்ரா நம்ம வாழ்க்கையில் விசேஷமாக இருந்துச்சுன்னு நாம் கொஞ்சம் நம்ம டைரியை புரட்டி பார்த்தோம்னா அது அவரோட நாம் எசைஞ்சிருந்த நாளாக தான் இருக்கும்.
0: எஸ்,
1: அவரோட நாம் இசைந்து இருக்கிற பொழுதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய கிராஃப் உச்சம் தொடுது. எதை தொடுது?
0: உச்சத்தை தொடுகிறது.
1: இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்ற, நம்ப முடியாத, நாம் சாதாரணமான மனுஷங்களாக இருந்தாலும் நாம் பெற்ற மாபெரும் வெற்றிகளுக்கு நாம் அவரோட இசைந்திருப்பதை தெரிந்து கொண்டதை தவிர வேற காரணம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆரோன் குமாரத்தினுடைய மகன்கிற ஸ்தானத்திலிருந்து மோசே பெற்ற வெற்றிகளும் உண்டு. ஆனால் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மனுஷன் தன் கரத்தில் இருந்த அந்த ஒற்றை கோலோட தேவனோட இசைந்திருந்து பெற்ற மகிமையான வெற்றிகளும் உண்டு. செங்கடல் ரெண்டா பிரிஞ்சது மகிமையான வெற்றி, நம்ப முடியாத வெற்றி. வானத்திலிருந்து தினசரி மன்னா பொழிந்து அசாதாரணமான விதத்தில் அந்த ஜன 40 ஆண்டுகள் போஷிக்கப்பட்டது. அசாதாரணமான ஒரு வழி நடத்துது.
0: ஆமென். ஹல்லேலூயா.

0: ஸோ பெரிய காரியம் நடக்கணும்னா பெரியவரோட இசைஞ்சிருந்தா போதும்.
1: ஆமென்.
0: பெரியவரோட இருக்கிறவன் இல்லை, பெரியவரோட இசைஞ்சு இருக்கிறவன் வாழ்க்கையில் தானாகவே பெரிய பெரிய காரியம் நடக்கும்.
1: ஆமென்.
0: ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்கள் நடக்குதுன்னா நீங்கள் அதை பார்த்து எதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படணும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய காரியம் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னா இவன் எந்த அளவு பெரியவரோட இசைஞ்சிருக்கணும். பெரியவரோட இசைந்து இருக்கிற வாழ்க்கையில் தான் பெரியவரோட அசைவே இருக்கு.
1: ஆமென்.
0: பெரியவர் ஏன் அசைவாடுறார் அப்படின்னா, சிலரோட வாழ்க்கையில் பெரியவர் ஏன் இவ்வளவு அற்புதமான விதத்தில் அசைவாடுகிறார்னா, அந்த சாதாரணமான மனுஷன் பெரியவரோட செஞ்சிருக்கிறான். பெரிய ஒரு யானை மேல ஒரு சுண்டலி உட்கார்ந்து இருந்துச்சான். ஒரு ஆற்றை கடக்கிற நேரத்தில் ஒரு மரப்பாலமா அப்படி பாலம் வந்து யானை டம்மு டம்முன்னு கால் எடுத்து வச்சா மரப்பாலம் என்னதான் செய்யும்?
1: அப்படி அசையும்
0: பாருங்க. அந்த மாதிரி அசைவுகளுக்கு மத்தியில யானையும் அந்த யானை மேல அமர்ந்திருந்த சுண்டலியும் அக்கறைக்கு போயிடுச்சான். அக்கறைக்கு போன சுண்டலி யானையை பார்த்து சொல்லிச்சான், அசைச்சிட்டோம்ல அப்படின்னு. என்ன செஞ்சிட்டோம்ல?
1: அசைச்சிட்டோம்ல.
0: நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த அசைவுக்கும் சுண்டலிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
1: இல்லவே இல்லை.
0: தனியா சுண்டலி போயிருந்தா அந்த பாலம் அசைவா?
1: அசையாது.
0: சுண்டலி தான் அசைஞ்சிருக்க, பாலம் அசைஞ்சிருக்காரு. யானை மேல இருந்ததுனாலதான் அந்த பலத்தை அசைவு. அப்ப அந்த மதீனமான சுண்டலி என்ன சொல்லுது? அசைச்சிட்டோம்ல அப்படின்னு. அப்ப அசைவு எப்ப வருதுன்னா, பெரியவரோட இசைஞ்சிருக்கிறப்ப. நான் சின்ன மனுஷன், ஆனா நான் பெரியவரோட நான் இசைஞ்சிருக்கிற சின்ன மனுஷங்கிறதுனால இந்த சின்ன மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது எல்லாமே பெரிய பெரிய அசைவு.
1: ஆமென்.
0: என்னோட சைஸுக்கும் என்னோட தகுதிக்கும் என்னோட பேக்ரவுண்டுக்கும் என்னோட வாழ்க்கையில காணப்படுகிற பலத்த அசைவுகளுக்கும் சம்பந்தமே இல்லை, அது பெரியவருடைய அசைவு.
1: ஆமென்.
0: அந்த அசைவு

0: ஹல்லேலூயா.
1: பிலிப்பு பட்டணத்தில் சிறைச்சாலையில் உண்டாச்சு பாருங்க, ஒரு ஒரு அசைவு. சிறைச்சாலையின் அசிவாரங்கள் எல்லாம் என்ன செஞ்சுச்சு? அசைந்தது. அது பெரியவருடைய அசைவு.
0: ஆமென்.
1: இந்த ரெண்டு சிறியவர்கள் பெரியவரோட எசைஞ்சிருந்ததுனால அந்த பெரிய அசைவு, பலத்த அசைவு, சக்திக்கும் திராணிக்கும் அப்பாற்பட்ட அசைவு. விசுவாசிக்கிறீங்களா நீங்க?
0: ஆமென்.
1: அன்று சொல்ல, நீ சின்னவனா இருந்தாலும் நீ சிறியவனா இருந்தாலும் பெரியவராகி என்னோட நீ செஞ்சிருக்கிற பட்சத்தில் உன்னோட வாழ்க்கையிலையும் இந்த நாளில் பெரிய பெரிய அசைவுகளை உன்னால பார்க்க முடியும்.
0: எஸ்,
1: லைஃப் எவ்வளோ சிம்பிளாயிடுச்சு.
0: ஐயா அசைவாடும்,
1: தேங்க்யூ அப்பா.
0: அசைவாடும் ஆவியான தேவா.
1: நாம பெரியவரோட இசைந்து இருக்கிறத அதிகமாக தெரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் பெரியவருடைய அசைவாடுதல நம்முடைய வாழ்க்கையில நம்மளால காண முடிகிறது.
0: ஆமென்.
1: நம்மளாலேயே நம்ப முடியாத மகத்தான வெற்றிகளும் மகத்தான மாற்றங்களும் சின்ன மனுஷங்களாகிய நீங்களும் நானும் பெரியவரோடு இது போல இசைந்திருக்கிற அனுபவத்தில் தான் நிகழவே ஆரம்பிக்குது. அவரோடு நீங்களும் நானும் ஒன்றாய் கலக்கிற அனுபவத்தில் நமக்குள்ள நம்மளை காண நம்மளால
0: முடியலை.
1: இந்த அனுபவத்தில் தான் இனி வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே
0: வாழ்கிறார்.
1: அப்போ ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். இதையும் அதையும் சரி செய்ய முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி களைச்சு போறதை விட பேசாம அவரோட இசைந்திருந்து அவருக்குள்ள இளைப்பாடுறது பாக்கியம்.
0: ஆமென்.
1: இதையும் அதையும் சரி செய்யணும்னு நினைச்சு களைச்சு போறதை விட ஐயா போய் என்ன செய்யறாராம், சரி செய்யறேன் நான். நான் கொஞ்ச நேரத்தில் இருங்க, நான் அந்த காரியத்தை என்ன செஞ்சேன்,
0: சரி செஞ்ச,
1: சரி செய்யறேன். இதை சரி செஞ்சா அது இடிக்குது, அதை சரி செய்யலன்னு போனால் வேறு பக்கம் என்ன செய்யுது,
0: இடிக்குது
1: இடிக்குது. சரி, இதை சரி செய்யலன்னு போனால் அங்கே ஒன்று என்ன செய்யுது,
0: இடிக்குது.
1: அப்போ இதை சரி செஞ்சு இதையும் அதையும் சரி செய்ய முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி களைச்சி போனது தான் மிச்சம்.
0: எஸ்,
1: அதுபோல் ஆண்டு சொல்கிறார், எப்பா நீ எதையும் சரி செய்ய வேண்டாம், பேசாமல் என்னோட உனக்குள்ள ஐக்கியத்தை சரி செஞ்சு என்னோட எசெஞ்சிரு, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிரும், நீ பேசாமல் இழைப்பாரு அப்படிங்கிற.
0: ஆமென்.
1: நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வேணும்னா அவரோட செஞ்சிருக்கிறது மட்டும்தான்.
0: ஆமென்.
1: ட்ரை பண்ணீங்க, களைச்சு போயிருவீங்க.
0: ட்ரை பண்ணி

0: ஆமென் சொல்ல.
1: ஆமென்.
0: எவ்வளவு சிம்பிளா அவர் எல்லாத்தையும் ஈஸியா முடிச்சிட்டாரு.
1: எஸ்
0: தமிழ் பரிச்சை இப்ப எவனாவது கணக்கு பரிச்சை மாதிரி எழுதுவானா?
1: இல்ல, ஜாலியா.
0: தமிழ் பரிச்சை இப்ப எவனாவது
1: கணக்கு பரிச்சை மாதிரி எழுதுவாங்களா?
0: அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை கணக்கு பரிச்சை மாதிரி இருந்த வாழ்க்கையை தமிழ் பரிச்சையாக மாற்றி வச்சுட்டு போனார். அந்த பரிச்சை நீ திரும்ப போய் கணக்கு பரிச்சை மாதிரி எழுதுறியாப்பா, இது நியாயமானு கேட்குறாரு. ஆக்சுவலாக உனக்கு கணக்கு பரிச்சையாக இருந்துச்சு, ஒரே ப்ராப்ளம். கணக்கு பரிச்சைனால என்ன தான்
1: ப்ராப்ளம்?
0: சொல்யூஷனை கண்டுபிடி.
1: எஸ்
0: இப்போ லைஃபே ஒரே ப்ராப்ளமேட்டிக் லைஃப், கணக்கு பரிச்சை மாதிரி. அருமையாக சிலுவையில் சம்பாதிச்சனால என்ன பரிச்சையை மாற்றிட்டு போயிட்டாரு? தமிழ் பரிச்சையை மாற்றி.
1: எஸ்
0: தமிழ் பரிச்சைன்ற விட வேற என்ன என் பரிச்சை இருக்கு? ரொம்ப லகுவான பரிச்சை இருக்கு. பரிச்சையிலே ரொம்ப லகுவான பரிச்சை அது.
1: அந்த இது நாங்கள் படிக்கிறப்ப இந்த உடற்பயிற்சின்னு ஒன்று இருக்கும்,
0: பிடியா?
1: ஆமாம், பிடி எக்ஸாம். ரொம்ப

0: ரொம்ப ஈஸி.
1: அப்போ பிஇடின்னு வச்சுக்கிறோமா, தமிழ் வேண்டாம், பிஇடினு வச்சு,
0: பிஇடி எக்ஸாம்,
1: விளையாட்டு விளையாட்டுக்கு எழுதுற அந்த
0: பரீட்சை
1: பரீட்சை. நான் அவ்வளவு சிக்கலாக இருந்த வாழ்க்கையை நான் வந்து இந்த பிஇடி எக்ஸாம் மாதிரி நான் உனக்கு பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறேன். நீ அதை போய் திரும்பவும் கணக்கு பரீட்சை மாதிரி எழுதிட்டு இருக்கிற.
0: எஸ்.
1: நீ நலமடையணும் சுகமடையணும்னா ஒரே வார்த்தை
0: அவரை சார்ந்து.
1: அதனால என்ன பண்ணாதீங்க,

0: அப்போ எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு பேசாம அவரோட எசைஞ்சிருக்கிறது. அவரோட உள்ள உறவை சரி செஞ்சா எல்லாம் தானாவே சரியாயிடும். கார் வந்து அலைன்மெண்ட்ல, வெஹிக்கிள் கார் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், டயர் தேயுது டயர் தேயுதுன்னு சொல்லி, ஏன் ஒரு பக்கமாவே டயர் தேயுது அப்படின்னு சொல்லி எந்த மனுஷனும் டயரை மாத்துறது இல்லை. அதுக்குன்னு அந்த வீல் பேலன்சிங் பண்ற இடத்துல போய் அலைன்மெண்ட்ல கொண்டே விட்டோன்னு சொன்னா அவன் எல்லாத்தையும் வந்து அந்த வீலை தான் என்ன செய்வாங்க, அலைன் பண்ணுவாங்க. ஸோ வீல் அலைன்மெண்ட் பண்ணால் டயர் ஹீல் ஆகுது.
1: ஆமென்.
0: ஸோ டயர் ஹீல் ஆகணும்னா அலைன்மெண்ட் எங்கே வேணும்? வீலில். அப்போ டயர் தேயுதுன்னு சொல்லி டயரை மாற்றுறது இல்லை, அது எந்த நாளில் தேயணுமோ அப்போ அதை மாற்றிக்கலாம். ஆனால் அந்த வீல் பேலன்சிங்கில் போய் அந்த அலைன்மெண்ட்டை வந்து சரி செய்ய சரி செய்ய டயரை வந்து காப்பாற்ற முடியும். இதே போலதான் நம்ம லைஃப்லயும் அவரோட உள்ள அலைன்மெண்ட்டை நம்ம டெய்லி சரி செய்ய சரி செய்ய காலத்துக்கு முந்தைய தேய்மானங்களை தவிர்த்துடலாம்.
1: ஆமென்.
0: இந்த தேய்மானங்களை
1: காலத்துக்கு,
0: நம்ம காலத்துக்கு முந்தின தேய்மானங்களை தவிர்த்துடலாம். தானா தேய்றது இருக்கட்டும், ஆமென், நம்ம காலம் வர்றப்ப அது தேய்றது என்ன செய்யட்டும், ஆனா நீயா தேஞ்சிடாத. அலைன்மெண்ட் சரியில்லாம நீ என்ன செய்யாத,
1: தேஞ்சிராத,
0: தேஞ்சிராத. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:41-42 பெத்தானியா வீட்டுல மரியாள் மார்த்தா வீட்டுல ஸ்டே பண்ணியிருந்தப்ப, மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை
1: தெரிந்து கொண்டாள்.
0: தெரிந்து கொண்டாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை
1: தெரிந்து கொண்டாள்.
0: தெரிந்து கொண்டாள். He has, Mary has chosen.
1: Hallelujah.
0: Mary has chosen that good part. அந்த நல்ல பங்கை அவளா என்ன செஞ்சா,
1: தெரிந்து கொண்டாள்.
0: தெரிந்து கொண்டாள். இதை தெரிந்து கொள்றதுக்கான வாய்ப்பு உனக்கு இருக்கு, நீ தெரிந்து கொள்ளலாம். ஆனா அவ தெரிந்து கொண்டா, அவர் கவலை இல்லாம இருக்கிறா. எதை குறிச்ச கவலை அவளுக்கு என்னன்னா,
1: இல்லவே இல்லை.
0: எதை குறிச்சு நான் யோசிக்கவே என்னன்னா இல்லை. ஏன்னா அவ என்னோட அலைனா இருக்கிறா. அவரோட அலைனா இருக்கிறவனுக்கு தியானம் தான் இருக்குமே ஒழிய இதையும் அதையும் யோசிக்கிற அந்த எண்ணமே என்ன செய்யாது. அப்போ ஒன்னு ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புற ஆவியானவர், நாம் அவரோடு இசைந்து இருப்பதை தெரிந்து கொள்ளாமல் சும்மா இருந்தாலே போதும், நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காகவே சுருங்கிடும். மனுஷனுக்கு இருக்கிற மனசு சுருங்கி போன மனசு. என்ன மனசு?
1: சுருங்கி போன மனசு.
0: ஆனால் தேவனோடு அவன் இசைந்து இருக்கிற பொழுது அந்த சுருங்கி போன மனசு தானாகவே விரிஞ்சிருது.
1: ஆமென்.
0: ஜஸ்ட் லைக் எ ரப்பர் மாதிரி, ஒரு ரப்பரை எதையுமே செய்யாம சும்மா விட்டுட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிருது,
1: சுருங்கி
0: இருக்கிறது அதனுடைய இயல்பு. ஆனா பிடிச்சி இழுத்தோன்னா விரிகிறது அதனுடைய இயல்பு. ஜான்சி மேக்ஸ்வெல் சொல்வாரு அவருடைய புக்ல, மனசுங்கிறது ஒரு ரப்பர் மாதிரி, அதை எப்பவுமே இழுத்து பிடிச்சி அதை கட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டேன்னா
1: சுருங்கிடும்,
0: ஆட்டோமேட்டிக்கா சுருங்கி தன்னுடைய பழைய இயல்பு நிலைக்கு போயிடும். அதே மாதிரிதான் கிறிஸ்துவோடு நமக்குள்ள வாழ்க்கையும், நம்முடைய மனசு அவரோட பிடிச்சி இழுத்து சேர்த்து கட்டல அப்படின்னா அது விரியாது. ஆமென். அதை நாம தியானிக்காம விடுறப்ப, அவரோட உறவாடாம விடுறப்ப, அவரோட இசைந்து இருக்கிறத நாம தெரிந்து கொள்ளாத பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மனசு என்ன செஞ்சிடும், சுருங்கி தன்னுடைய ஜென்ம ஸ்வாவத்துக்கு போயிடும். இயல்பு நிலைமைக்கு என்ன செஞ்சிடும், போயிடும்.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா வசனத்து நிமித்தம் அனல் கொண்ட ஒரு மனசு சும்மா விரிஞ்சே இருக்கேன்.
1: ஆமென்.
0: வசனத்தை நிமித்தம் அனல் கொண்ட இருதயம் அப்படியே விரிஞ்சு இருக்கிற இருதயம்,
1: ஆமென்,
0: பொங்கி நல்ல விசேஷத்தினால பொங்கி வழியக்கூடிய ஒரு இருதயமா அது இருக்கும். ஆமென்,
1: ஆமென்.
0: இப்ப இருதயம் எப்ப பொங்குதுன்னா நல்ல விசேஷத்தினால. ஹல்லேலூயா. சங்கீதம் 45 சொல்லப்பட்டது போல நல்ல விசேஷத்தினால என் இருதயம் என்ன செய்கிறது?
1: பொங்குகிறது.
0: நான் ராஜாவை குறித்த கவியை
1: பாடுகிறேன், சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி.
0: அப்ப ஒரு நாள்ல நாம எவ்வளவு நேரம் அவரோட இசைஞ்சிருக்கிறோம்? அவரோட இசைந்து இருக்கிற பொழுது லைஃப் வந்து ரொம்ப ஈஸி ஆயிருது. ஆமென்,
1: ஆமென்.
0: நாங்க சமயத்துல இந்த ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனா ஆவியானவருடைய நிறைவுங்கிறது வேற. ஏழு சர்ச்சில் நம்ம பார்க்குற விசேஷம் என்னன்னா, அவங்க ஆவியில் நிறைந்து, பேதுரு பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய், ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய், ஆதி திருச்சபையார் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய். ஸோ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறது வேற, ஆவியானவருடைய நிறைவு எனக்குள்ள இருக்குன்றது
1: வேற.
0: ஆவியில நிறைஞ்சிருக்கிற அந்த வாழ்க்கை முறை யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் உரியதல்ல. கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கிற எல்லா மனுஷனும் அனுபவிக்க வேண்டிய ஒரு ஸ்லாக்கியம். ஆமென்,
1: ஆமென்.
0: அவருடைய பிரஜைகள் அனுபவிக்க வேண்டிய
1: ஸ்லாக்கியம்.
0: ஆமென்,
1: ஆமென்.
0: இப்ப பாத்திரம் எப்படி இருக்கணும்? எப்பவுமே அவரோட செஞ்சிருக்கிறவன் பாத்திரம் எப்படி இருக்கும்? நிரம்பி இருக்கும், நிரம்பி இருக்கும். இந்த நிரம்பி இருக்கிற அந்த அனுபவத்துல தான் நம்ம ரொம்ப கவனமா வாழ ஆரம்பிக்கிறோம். ஆமென்,
1: ஆமென்.
0: உள்ள அவரை வச்சுக்கிட்டு கண்ணா பண்ணான்லாம் எதையும் பேச நம்மளால முடியாது. கவனமா பார்க்க, கவனமா பேச நம்மளால ஏன் முடியுது அப்படின்னா, உள்ளவர் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த உணர்வு எந்த அளவு நமக்குள்ள அதிகமா இருக்கோ அந்த அளவு தான் வாழ்க்கை குறித்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்போம் நாம.
1: எஸ்,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: அந்த உள்ள அவர் இருக்கிறாருங்கிற உணர்வு அவரோட எசைஞ்சிருந்தா தான் வரும். கான்சியஸ் அப்பதான் அதிகமாகும். சன்கான்சியஸ் உள்ள யார் இருக்கா?
1: அவர்
0: குமாரன் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒழுங்குக்குள்ள வந்துடும்.
1: ஆமென்.
0: சமீபத்தில் நாங்கள் வெளியூர், அப்பா நான் ஜூடா போயிட்டு இருந்தப்ப பென் சீட்டில் காரில் அப்பா இருந்தாங்க, நான் ஃப்ரண்ட்ல இருந்தேன், ஜூட் டிரைவிங்ல இருந்தேன். இப்போ நாங்களாக டிரைவ் பண்ணால் நாங்கள் ஓட்டுற, நாங்கள் வாகனத்தை ஏற்கிற விதமே வேறு. இஷ்டத்துக்கு கட்டடிப்போம், இஷ்டத்துக்கு ஒரு பிரேக் போடுவோம், உள்ளே இருக்கிற ஆளுக்கு
1: குலுங்குவார்கள்,
0: குலுங்குவார்கள், இப்படியும் அப்படியுமாக என்ன செய்வார்கள்,
1: அசைவார்கள்,
0: குண்டு குழியெல்லாம் பார்க்காம அடித்து நாங்கள் வாட்டில். அது வந்து
1: தட தட தட தடன்னு ஓடும்.
0: ஆனால் அன்னைக்கு வண்டி அப்படி என்ன செய்ய முடியல,
1: இயக்க முடியல, ஓட்ட முடியல.
0: என்ன உள்ள ஒரு பெரியவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல.
1: ஆமென்,
0: குமணமா போனோம், ரொம்ப வண்டி என்ன செய்யக்கூடாது, குலுங்க கூடாது, அவங்கள சேஃபா கூட்டிட்டு போனோம்.
1: ஒரு ஸ்பீட் பிரேக் வந்தா கூட பூ மாதிரி இப்படி ஏத்தி அப்படி இறக்கணும்.
0: படுத்திருக்கிறாங்க, சில நேரம் ரெஸ்ட் பண்றாங்க, தூங்குறாங்க, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. கார் செட்டில் கூட அந்த சாங்கோட வால்யூமை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா விதத்திலும் ஏன் அவ்வளோ கவனம்னா, உள்ள ஒரு
1: பெரியவர்
0: இருக்கிறார். ஆமாம்,
1: ஆமென்.
0: இதான் ரகசியம். உள்ள நமக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த கான்சியஸ் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலில் எல்லாத்துலேயும் ஒரு கவனம் வந்துடுது, ஒரு விழிப்புணர்வு, ஒரு எச்சரிக்கை வந்துடுது.
1: Amen.
0: அந்த ஹங்கிரி ஜெனரேஷனுடைய அந்த சர்ச், அவர் ஒரு இன்னொரு ப்ரீச்சர் சொன்ன ஒரு ஒரு ஓமையை தன்னோட மெசேஜில் அவர் யூஸ் பண்ணார். அதில் ஒரு ரெண்டு டம்ளரை கையில் கொடுத்து, கிளாஸ் டம்ளரை கொடுத்து ரெண்டு பேரை வர சொல்லி, இந்த மாதிரி நீங்கள் இந்த பக்கம் ஓடிட்டு வாங்க, நீங்கள் இந்த பக்கம் ஓடிட்டு வாங்கன்னு ரெண்டு பேர் கையிலையும் டம்ளரை கொடுத்து அனுப்புவார். ஒருத்தர் வேக வேகமாக ஓடிட்டு வந்து சும்மா ரேஸில் போன மாதிரி சல்லுன்னு வந்து நின்றுவார். ஆனால் இன்னொருத்தர் வந்து மெதுவாக பூ போல நடந்து கவனமாக நடந்து அவர் ஸ்டேஜுக்கு வருவார். இப்போ பார்வையாளர்களுக்கெல்லாம், சர்ச்சில் உட்காந்துருந்த பிலிவர்ஸுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்ன ஒரு டம்ளரை கொடுத்து ஓடி வர சொன்னார். ஒருத்தன் விறுவிறுன்னு வேகமாக ஓடி வந்துட்டான், இன்னொருத்தர் என்ன செய்கிறான், இவ்வளோ கவனமாக என்ன செய்கிறான் வர்றான் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் அந்த டம்ளர் ரெண்டையும் திரும்ப ஸ்டேஜில் வச்சு காட்டுவார். இது ஒன்று காலி டம்ளரு, இன்னொரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி இருக்கு. என்ன இருக்கு?
1: ஃபுல்லாக
0: தண்ணி இருக்கு. இவங்க எம்டி, ஆனால் அவங்க ஃபுல்லு. ஸோ எம்டியாக இருக்கிறவன் இஷ்டம் போல் ஓடியாருவான், எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் போகலாம். ஏன்னா உள்ளே ஒன்றும் இல்லாததுனால ஏதாவது சிந்திருமோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு
1: இல்லவே இல்லை.
0: ஆனால் வேற ஒரு டம்ளர் ஃபுல்லாக இருக்கிறப்ப இவனுக்கு என்ன உணர்வுன்னா, பாத்திரம் நிரம்பி இருக்கு, ததும்பிட்டு இருக்கு, ஒரு சொட்டு கூட கீழே என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு ஸ்டெப்பும். அந்த வெறும் டம்ளரை கொண்டு வந்தவன் இங்கே எங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு வீசுனக இப்படி தான் வருவான். ஆனால் இவன் வந்து மக்கள் யாரையும் என்ன செய்யறதில்ல,
1: பார்க்கறது இல்லை,
0: அப்படியே அந்த அந்த அந்த அந்த டம்ளரை அப்படி பார்த்துக்கிட்டே தான் வர்றான். ஏன்னா தள்ளும்பிகிட்டு இருக்கு, எதுவும் ஒரு ட்ராப் கூட கீழே என்ன செய்யக்கூடாது,
1: சிந்திரக்கூடாது.
0: அப்போ இன்றைக்கி என் பார்வையில் கவனமாக இருக்கணும், என் பேச்சில் கவனமாக இருக்கணும், நான் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அதெல்லாம் ட்ரை பண்ணாமல் பேசாமல் பாத்திரம் ஃபுல்லாக ஏறணும்.
1: ஆமென்.
0: பாத்திரம் இன்னைக்கு ஃபுல்லாயிட்டா இந்த கவனம் தானாகவே வந்துடும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஐயோ, உள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு, உள்ளே ஆவியானவருடைய நிறைவு இருக்குது, ஒரு சின்ன ட்ராப்பு கூட கீழே என்ன செய்யக்கூடாது,
1: சிந்திடக்கூடாது.
0: அவருக்கு நான் பெற்றுக்கொண்ட இந்த நிறைவை நான் கவனக்குறைவாக இருந்து நான் கீழே சிந்திடக்கூடாது, இழந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வு ஒரு மனுஷனுக்கு ஏன் வருது அப்படின்னா, உள்ள அவ்வளவு நிறைவு இருக்கிறது.
1: ஆமென்.
0: குறைவா இருக்கிற மனுஷன் எதையும் கண்டுக்கிறது இல்லை, ஆனா தனக்குள்ள ஒரு நிறைவை சுமக்கிற ஒரு மனுஷன் ரொம்ப விழிப்பா இருக்கிறான். ஏ, நான் எம்டி வெசல் இல்லை, I'm carrying something precious.
1: Yes.
0: I'm full to the brim.
1: Amen.
0: I don't want to lose anything.
1: Yes.
0: Not even a single drop.
1: Yes.
0: அந்த மாதிரியான ஒரு கான்சியஸ், அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு எந்த மனுஷனுக்கு வருதுன்னா, அவரோட உறவாடி ஆவியில் நிரம்பி இருக்கிறான் பாருங்க, அந்த நாள் முழுசும் அவன் ஜாக்கிரதையா இருக்கிறான்.
1: Amen.
0: ஒவ்வொரு ஒரு சின்ன காரியத்தை கூட செஞ்சு எதை நான்
1: சிந்திடக்கூடாதுப்பா.
0: இந்த உச்சத்தை நம்ம லைஃப்ல அப்பப்போ தொடரமா?
1: ஆமென்.
0: இந்த அனுபவமே எனக்கு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா?
1: சொல்லவே முடியாது.
0: இந்த அனுபவம் நம்ம எல்லாரும் நாம் இதை அனுபவிச்சிருக்கிறோம், பட் வி ஆர் நாட் கன்சிஸ்டன்ட். இந்த அனுபவத்தில் நாம் நிலைவரப்படலை, உறுதிப்படலை. சில நேரம் கிராஃப் ஏறுது, சில நேரம் கிராஃப் என்ன செய்யுது,
1: இறங்கிறது,
0: இறங்குது. ஆனா பவுல் சொல்றது, வெற்றி மேல்
1: வெற்றி,
0: கனத்துக்கு மேல்
1: கனம்,
0: பலத்துக்கு மேல்
1: பலன்,
0: தயவுக்கு மேல்
1: தயவு.
0: ஆண்டவர், இந்த அனுபவம் உனக்கு இல்லைன்னு சொல்லி உங்களும் என்ன இன்னைக்கு காலையில குற்றப்படுத்தல. ஐ நோ யூ ஹாவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூ ஹாவ் என்ஜாய்ட் இட் சோ மெனி டைம். ஒரு முறை இல்லை, பல முறை இந்த அனுபவத்தை நீ அனுபவிச்சிருக்கிற, பட் யூ ஆர் நாட் கன்சிஸ்டன்ட். இந்த அனுபவத்தில் நீ நிலைவரப்படலை,
1: உறுதிப்படலை.
0: குழந்தை முத முதல் நடக்கிறப்ப, உங்க ஜோபல் நடக்கிறப்ப எப்படியா நடந்தான்,
1: தட்டு தடுமாறி நடக்க முடியாம,
0: எத்தனை முறை விழுந்தாலும் அவனுக்கு வெக்கமான சூடு சுரணை எதுவுமே இருக்காது. போயா, இப்ப தாயா பழகுறேன், என்ன பார்த்து திரிச்சுக்கிட்டு இருக்க, நீ பாட்டில் திரிச்சா திரிச்சுட்டு போன, இப்பதான் முதல்ல நினைச்சிருந்தா
1: நடக்க பழகுகிறேன்.
0: விழுந்தாலும் திரும்ப எழுந்து நடந்து, விழுந்து நடந்து எழுந்து அப்படி என்ன பண்ணிட்டான், ஸ்டெடி ஆயிட்டான். ஆமென்.
1: ஆமென்.
0: ஸோ மேபி சம் அப்ஸ் சம் டவுன் நம்ம லைஃப்பில் என்ன செய்யலாம் இருக்கலாம். அதுக்காக டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட். அதை நினச்சி மனச்சோர்வடைஞ்சு இப்படி நடக்குதுன்னு நினைக்காம ஆண்டவரே நான் இதை நான் ருசிச்சிட்டேன், இது எப்படி இருக்குன்னு நான் என்ன செஞ்சிட்டேன்,
1: ருசிச்சிட்டேன்.
0: ஆவியின் நிறைவுனா எவ்வளவு உன்னதமானதுங்கிறத நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ இதை நான் மறுபடியும் நான் அனுபவிக்க விரும்புகிறேன், இந்த நிறைவை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு நான் வருகிற பொழுது லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக
1: ஆரம்பிச்சிருக்கேன்.
0: பாத்திரம் நமக்கு நிரம்பி இருந்தா தான் ஸ்தோத்திரம் வரும் வாயில,
1: இல்லைன்னா
0: ஆத்திரம் தான் வரும்.
1: பாத்திரம்
0: ஸ்தோத்திரம் ஏன் வாயில வருது, பாத்திரம் நிரம்பி இருக்கு. ஆனா பாத்திரம் காலியா இருந்தா ஆத்திரம் கேட்டுக்கிட்டு வராது, தானாவே
1: எள்ளும் கொள்ளும் வெடிக்கும்.
0: இந்த பாத்திரம் நிரம்பி இருக்கிறப்ப ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்க வேண்டிய அவசியமே
1: இல்லை.
0: ஒரு கை தட்டுங்க. ஏன் ஒவ்வொரு நேரமும் கேட்டு கேட்டு வாங்க வேண்டி இருக்குன்னா பாத்திரம் அப்படி அப்படி ஒரு மயான அமைதியோட பிரசங்கத்தை பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க பாருங்க, அப்படி
1: ஒரு கோர முகத்தோடு கூட,
0: ஒரு சிரிப்பு இல்லாம, ஒரு சலனம் இல்லாம. பாப்ப ஏன் ஆண்டவர் இப்படி பாத்திரம் அப்படின்றா, அதுக்குத்தான கொண்டு வந்திருக்கிறேன், நிரப்புறதுக்கு தான் உடனே வச்சிருக்கிறேன். எம்டி காலி பாத்திரம் நிரப்பி அனுப்பு, சிரிப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அவனுக்கு.
1: ஆமென்.
0: சிரிக்கலன்னு சொல்லி கோவப்படாத, நிரப்பி அனுப்பு, ஆட்டோமேட்டிக்கா சிரிச்சு
1: சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. ஹல்லேலூயா.
0: அப்ப ஏன் நம்மளால இயல்பா இருக்க முடியல, ஏன் நம்ம முறைக்கிறோம், ஏன் நான் ஆத்திரப்படுறேன், நான் ஏன் வந்து டென்ஷன் ஆகுறேன், நான் ஏன் வந்து என்னுடைய கண்ணு என் கண்ட்ரோல் இல்லை, ஏன் என்னுடைய பேச்சு என்னுடைய கண்ட்ரோல் இல்லைன்னா பாத்திரம்
1: நிரம்பி இல்லை,
0: நிரம்பி இல்லை. அது ஒரு எம்டி வெஸ்லா இருக்கு, அல்லது போதுமான அளவு என்ன இல்லை, நிரம்பல, குறை கூட என்ன செய்யுது,
1: கூத்தாடுகிறது.
0: ஒரு நேரம் ஆவியில இருக்கான், ஒரு நேரம் மாம்சத்துல பேசுறான், ஒரு நேரம் ஆவியா இருக்கிறான், ஒரு நேரம் நிறைகுடமா இல்லை, எப்படி இருக்கு,
1: குறைகுடமா,
0: குறைகுடமா இருக்கு. சோ நாம அவரோட இசைந்திருந்து நம்முடைய ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய ஒவ்வொரு அசைவிலையும் தேவன் வெளிப்படுற.
1: ஆமென்.
0: என் பேச்சில் தேவனுடைய அசைவாடுதல், என்னுடைய ஜீவியத்தில் தேவனுடைய அசைவாடுதல், என்னுடைய ஒவ்வொரு நடக்கையிலையும் பெரியவருடைய
1: அசைவாடு
0: அசைவாடுதல். சின்ன மனுஷனுக்குள்ள காணப்படுகிற இந்த பெரிய அசைவுக்கும் அந்த சின்ன மனுஷனுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த சின்ன மனுஷன் செஞ்சது ஒன்னே ஒன்று, பெரியவரோட செஞ்சிருந்தது மட்டும்.
1: ஆமென்.
0: அதனால வாழ்க்கையில் மற்றவங்க பார்க்கறது எல்லாமே பெரிய பெரிய அசைவுகள்.
1: அன்னைக்கு கும்பகோணம் காலில் போகிறோம், நீ கிளம்பும் உண்டா அப்படின்னு சொல்லி அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அப்பா நாங்கள் உங்கள் லாரி, ஹெல்ப் அஸ் டு கேரி யுவர் ப்ரெசன்ஸ். நாங்கள் பாருங்கள் அப்போ வண்டி ஓட்டும் போதெல்லாம் ஓஹோ நாங்கள் லாரியாக உங்கள் ப்ரெசன்ஸை கேரி பண்ணணுமா, இதுவே அப்படியே நினைவாகவே இருந்துச்சு. அப்பா தேவ சமூகத்தில் உறவாடி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த நாள் முழுக்கும் அப்படியே காதில் ரீங்காரிட்டுக்கிட்டே இருந்துச்சு.
0: ஸோ ப்ரெசன்ஸ் ஓரியன்ட் சமூகத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த கான்சியஸே வந்து அது ஒரு உயர் உயர்தரமான வாழ்க்கை முறை.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன கான்சியஸ் இருக்கு, ஏய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற ஜாக்கிரதையா இரு, வார்த்தை கவனமா என்ன செய்யணும்,
1: உபயோகப்படுத்தணும்,
0: தவறுதல அந்த வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது,
1: உபயோகப்படுத்திடக்கூடாது.
0: ஆவியானுடைய கண்ட்ரோல்ல வர்றோம், கவனமா இருக்கிறோம். சில நேரங்கள் ஏதாவது சம் ஒரு சின்ன இது எரர் வந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா நாம அதை மனசில் அந்த உணர்த்தப்படுது. இப்போ பிரசங்க மேடையில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமா,
1: போதாது,
0: பேசி முடிச்சாச்சு அப்பாடா இனிமேல் எப்படியும் பேசலாம்டா அப்படின்னு சொல்லி கீழே இறங்கலாமா,
1: இறங்கக்கூடாது.
0: மேலே மைக் எடுத்துகிட்டே கவனமாக பேசு. ஓகே பேசி முடிச்சிட்டேன், மைக்கு கீழே வச்சிட்டியா, கீழே இறங்கிட்டியா, அப்பாடா பிரச்சனை இல்லை, இனிமேல் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எப்படி நம்ம என்ன செய்யலாம்,
1: வாழலாம்,
0: உருப்படுமா,
1: படாது.
0: அப்ப அந்த கான்சியஸ் கீழே இறங்கி காத்துக்கொள்ளணும், என்ன தேவைப்படுது,
1: சமூகம்,
0: ஆவியில ஒரு நிறைவு. பாத்திரம் எப்படி இருக்கணும், ஃபுல்லா இருக்கிறப்ப.
1: எஸ்
0: ஹல்லேலூயா. அப்ப ஆத்திரம் வராது, என்னதான் வரும்,
1: ஸ்தோத்திரம் தான் வரும்,
0: ஸ்தோத்திரம் தான் வரும்.
1: அதான் ஒருத்தர் சொன்னார், நான் புல்பீட்டில் போ இருக்கிற வரைக்கும் அங்கி போட்டால் நான் போதுங்க, புல்பீட்டு விட்டு கீழே வந்து அதையும் அங்கி அப்படியே மடிச்சுக்கிட்டு லுங்கி ஆக்கினா நான் பாதக அப்படின்னாருங்களா.
0: ரெண்டு ரெண்டு சாமையில் 16 அதிகாரத்தில் பாருங்களேன், அந்த சீமையை குறித்த காரியம் சரியான ஒரு ஒரு ஒரு புயலின் மத்தியில் தாவீதோட அந்த அந்த லைஃப் ஸ்டைலில் பாருங்களேன். 16:5 வாசிக்கலாமே, 2 Samuel 16:5.
1: தாவீது ராஜா பகூரியம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து,
0: பேசிக்கொண்டு வரல,
1: தூஷித்து கொண்டு
0: சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும்
1: தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில், தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தார்.
0: சீமை அவனை தூஷித்து,
1: இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன் மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றார். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான்.
0: அதாவது அவன் தூஷிக்கிறான், தூஷிச்ச உடனே செரியாவின் குமாரன் அபிசாய் வெகுண்டு எழுந்துட்டார். என்ன பண்ணிட்டாரு,
1: வெகுண்டு எழுந்து விட்டார்.
0: ஆத்திரம் வந்துருச்சு, யாருக்கு,
1: செரியாவின் குமாரருக்கு, அபிசாய்க்கு.
0: ஏன் அபிசாய்க்கு ஆத்திரம் வந்துச்சுன்னா, பாத்திரம் எம்டியா இருந்துச்சு.
1: எஸ்
0: பாத்திரம் எம்டியா இருந்ததுனால அபிசாய்க்கு ஆத்திரம் வந்துருச்சு. ஆக்சுவலா உண்மையிலே ஆத்திரம் யாருக்கு வந்திருக்கணும்,
1: தாவீதுக்கு தான் வந்திருக்கணும்.
0: வரவேண்டிய ஆளுக்கு என்ன செய்யல,
1: ஆத்திரம் வரல.
0: அதாவது கூட இருக்கிறவனுக்கு, கூட இருக்கிறவனை குறித்து அங்கே ஒன்றும் சொல்ல, அபிஷேகம் குறித்து யாரும் அங்கே என்ன செய்யல, ஒன்றும்
1: அவர் எதுவுமே பேசலை சீமை.
0: ஆனால் அட்டாக் ஃபுல்லாக யாருக்கு தான்,
1: தாவீதுக்கு தான்.
0: தாவீது அட்டாக் பண்ணதுக்கே இவ்வளோ கோபப்படுறானே, அவன் அட்டாக் பண்ணியிருந்தா என்ன இருந்திருக்கான், கேட்டிருக்க மாட்டான் யார்கிட்ட, தாவீதுட்ட
1: கேட்டிருக்க
0: மாட்டான். அப்படி நைஸாக கூட்டத்தின கூட்டமாக அவனை ஓரம் கட்டி ஒரு ஒதுக்குப்புறத்தில் வச்சு ஆளை கால் பண்ணியிருப்பானுங்க. அப்படி அதனால் இப்போ தாவீது சொல்கிறார், டேய் சம்மந்தப்பட்டவன் நான், உனக்கு என்னடா,
1: இப்போ எனக்கும் உங்களுக்கு என்ன
0: ஆசைங்க, அப்படிதான் இருக்கு என்ன.
1: 10 ராஜா, அதற்கு ராஜா செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன,
0: ஏப்பா உன்னை அவன் தூசிச்சான், உண்மையில எப்போ பழி சொன்னா, என்ன தானே சொன்னா, டேய் கோவம் எனக்கு தாண்டா வரணும், ஆத்திரம் வரணும்னா எனக்கு தாண்டா வரணும், நீங்க ஏன்டா துள்றீங்க, நீங்க இந்த நிறைஞ்சிருக்கிற பாத்திரம் எப்படி பேசுது பாருங்க.
1: அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான்.
0: பின்னும் தாவீது அபிசாயம் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து,
1: இதோ என் கர்ப்பப்பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான்,
0: அவன் தூஷிக்கட்டும்,
1: அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்.
0: ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து,
1: இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்றார்.
0: அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள்.
1: சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து, அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான்.
0: அந்த வேர்ட் எனக்கு ரொம்ப தொட்டுச்சு, தூற்றி கொண்டே வந்தான். என்ன செஞ்சா,
1: தூற்றி கொண்டே வந்தான்.
0: மன்னவாரி வாயில ஒரு தூசணும், மன்னவாரி தூத்துறான், கல் எறிகிறான், சொல் எறிகிறான். அதாவது அது வந்து நானே, அதாவது எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு நார்மலாக இருக்கிறப்ப அவனை ப்ரொவோக் பண்ணுறதுக்கு, அவனை வம்புழுக்கிறதுக்கு நமக்கு அதிகமான டைம் எடுக்கும். ஓகே, இன்னும் நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா, எரியாத விறகுல நெருப்பை பற்ற வைக்கிறதுக்கு நமக்கு என்ன எடுக்கும்? டைம் எடுக்கும். ஆனால் எரியிற குழியில் எண்ணெய் ஊற்றுறது வந்து
1: ரொம்ப ஈஸி,
0: ரொம்ப ஈஸி. இப்போ சீமை என்ன பண்ணுறான்னா, எரியிற குழியில் எதை ஊற்றுறான்?
1: எண்ணெயை.
0: ஆனாலும் அந்த கொள்ளி எரியலை.
1: எஸ்,
0: எரியிற குழியில் மண்ணை ஊற்றுனா எப்படி இருக்கும்? நானே எவ்வளவு டென்ஷன்ல போயிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்துல வந்து இந்த வார்த்தைக்கு நசுக்கி அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்?
1: தூக்கி எரிஞ்சிரு,
0: கொன்றுக்கணும். ஆனா எரியற கொள்ளியில எண்ணெய வார்த்தோம், அந்த கொள்ளி பத்திக்கிட்டு எரியல.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: நிதானமா இருக்கிறான், தூற்றிக்கொண்டே வந்தும் தூற்றிக்கொண்டே வந்தான். எவ்வளவு தூரம் வந்தான் என்ன செய்யல?
1: எழுதப்படல.
0: மறுபடியும் திட்டிக்கிட்டே இருக்கிறான். இவருக்கு டென்ஷனே வரல, கோபத்தையே பார்க்க முடியல.
1: யார்ட்ட?
0: தாவீதுட்ட. அப்படி ஒரு தெய்வீக அமைதி. இங்கிட்டு சீமையை சீர்றான் புயல் மாதிரி, புயலின் சீற்றம் யாருக்குள்ள? சீமைக்குள்ள. ஆனா அந்த புயலின் மத்தியிலையும் தாவீது ரொம்ப காமா இருக்கிறார்.
1: ஆமென்.
0: புயல் என்பது இயற்கையின் சீற்றம். ஆனால் அந்த இயற்கையின் சீற்றத்தின் மத்தியிலையும் அப்படி காமாக இருக்கிற பாருங்க, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் அனுபவிக்கிற மாற்றம்.
1: ஆமென்.
0: காம் அண்டர் ப்ரெஷர், இட்ஸ் சம்திங் சூப்பர் நேச்சுரல்.
1: ஹல்லேலூயா.
0: அப்போ சீமையை தன்னை சீண்டியும் தாவீது பதிலுக்கு சீரலை. இது பதிலுக்கு பதில் பேசுகிற நேரம் இல்ல, இது நமக்குள் இருக்கிற தேவ பலனை வெளிப்படுத்துற நேரம்.
1: ஆமென். ஆமென்.
0: அப்ப சில நேரம் கேட்கலாம், இந்த சமயத்தில் அவன் அவ்வளவு, இப்ப அபிஷேகத்துக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்திருக்கும், என்னடா இப்படி திட்டுறான், கோலியாத்தே ஒரு ஒத்தக்கல்ல கம்ப்ளீட்டாக கதையை முடிச்ச தாவீது, இந்த பையன் இவ்வளோ தூரம் பேசிட்டு வர்றான், எவ்வளவு கூலா, எவ்வளவு காமா, அவரை பேசினதுக்கு எனக்கு இவ்வளோ கோவம் வருது, ஆனால் அவருக்கு கோவம் என்ன செய்யலையே?
1: வரலையே,
0: வரலையே அப்படின்னு அவனுக்கு என்ன இருந்திருக்கும்? தாவீதுக்கும் தாவீதோட இருந்த மனுஷங்களுக்கும் பயங்கர ஆச்சரியமா இருந்திருக்கும். ஆனால் ரகசியம் என்னன்னா, தாவீது அந்த இடத்துல அப்படி துதிச்சு நிரம்பி இருந்த பாத்திரம்.

0: அவன் வாயில இருந்து தூஷணம், ஆனா இவர் வாயில ஒரு துதி. துதி துதி துதி துதி. அதனால பாத்திரம் அப்படி இருந்துச்சு. இப்ப அபிஷாய்க்கு தாவீதோட லைஃப் மூலமா சொன்ன மெசேஜ் என்னன்னா, இங்க பாரு நீ எம்டி வெசல், ஆனா நான் கத்தரோட எசைஞ்சிருந்து அவரோட சமூகத்தால என் மனசு அப்படி நிரம்பி இருக்கு. அதனால நீ சொல்ற மாதிரி என்னால செய்ய முடியாது. உள்ள ஒரு பெரிய ஒரு சுமந்து நடந்துகிட்டு இருக்கண்டா, என் பிரச்சனையை சுமந்து நடந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள ஒரு பெரியவரை சுமந்துக்கிட்டு இருக்கிறேன், பெரியவரை சுமந்துக்கிட்டு நடக்கிறேன். கவனமான நடக்கணும். இந்த சமூகத்தில் ஒரு சின்ன டிராப்பை கூட நான் கீழே சிந்த. ஸோ உள்ள அவரை சுமக்கிறேன் அப்படிங்கிற அந்த அந்த அந்த பிரசன்னத்தை குறித்த அந்த உணர்வு தான் நம்முடைய பேச்சு பார்வை நடக்க எல்லாத்துலேயும் நம்மளை ரொம்ப கவனமாக வச்சுருக்கு. அபிஷாய் எம்டி வெசல், ஆனால் தாவீது நிரம்பி இருந்த பார்த்தோம். அதனால தான் வேர்ட்ஸ் அவ்வளவு கவனமாக, அவ்வளவு நிதானமாக, அவ்வளவு அமைதியாக, புயலின் மத்தியில் இருந்த அமைதி தேவனோட எசைஞ்சிருந்ததுனால உண்டானது. இது தாவீது இல்லை, தாவீதுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட பெரியவருடைய அசைவு. இசைவு தாவீதுடையது, ஆனா அசைவு பெரியவருடையது.
1: ஆமென்.
0: சொல்லுங்க, இசைவு
1: இசைவு
0: என்னுடையது
1: என்னுடையது,
0: ஆனா என் வாழ்வில் வெளிப்படுகிற அசைவோ,
1: ஆனால் என் வாழ்வில் வெளிப்படுகிற அசைவோ
0: கர்த்தருடையது.
1: கர்த்தருடையது
0: நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு அவரோட எசைஞ்சிருந்து இது போல நாம ஃபுல்லா இருப்போம்னா, நிச்சயமா இந்த மாதிரி பெரிய விதத்துல பெரிய அளவு பேசப்படுகிற விதத்தில் தேவன் நம்ம வாழ்க்கையின் மூலமாகவும் அசைவாடுவார். இது போல நான் உன் லைஃப்ல அசைவாட விரும்புறேன், ஆனா நீ என்னோட செஞ்சிருக்கலே. உன் பாத்திரம் நிரம்பி இருந்தா நீ இப்படி பேசுவிய? பெரியவர் உள்ள இருக்கிறாருங்கிறப்பே காரை எவ்வளவு கவனமா ஓட்டுற, அதே போல பெரியவராகிய நான் உனக்குள்ள இருப்பேன் அப்படின்னா நீ எவ்வளவு கவனமா நீ வாழ்வ. அவரை உள்ள வச்சுட்டு இஷ்டம் போல எதையும் பேச நம்மளால. அப்ப தாவீதோட லைஃப் நமக்கு ஏன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, கம்ப்ளீட்டா எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லை. தாவீதோட கண்ட்ரோல்ல எதுவுமே
1: இல்லை
0: இல்லை, ஆனா தாவீது ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருந்தார்.
1: ஆமென்.
0: வெரி பவர்ஃபுல். சில நேரங்களில் நம்முடைய கண்ட்ரோலில் எதுவுமே இல்லாமல் போகிற பொழுது புயல் அடிக்குது. புயல் அடிக்கிறதே எதுக்குன்னா, நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே ஒன்னால் இனிமேல் கையால் முடியாது. தென்றலை கையாளலாம், நம்முடைய பலத்தை பயன்படுத்தி எதை கையாளலாம், தென்றலை கையாளலாம், தென்றலில் பயணிக்கலாம். ஆனால் ஒரு புயல் சீற்றம் நமக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, எதுவுமே இனிமே உன் கட்டுப்பாட்டில் இல்லை. எவ்ரிதிங் இஸ் அவுட் ஆஃப் யோர் கண்ட்ரோல். எதுவுமே உங்க கட்டுப்பாட்டில் இல்லைங்கிற ஒரு நிலைமையில இப்ப நீங்க இருக்கிறீங்களா? அப்படின்னா உங்க லைஃப்ல புயல் அடிச்சிட்டு இருக்கு. அப்சலோம் அரியணைக்கு வந்தப்ப அதுவரை எல்லாம் தாவீதோட கட்டுப்பாட்டில் இருந்தது, இப்ப எதுவுமே தாவீதோட கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த சமயத்தில் தாவீது செஞ்சது, என் கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லாண்டு வரேன், ஸோ இப்போ நான் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எதுவுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத சமயத்தில் அந்த மாதிரி நம்ம மேலே சீருகிற புயலை எப்படி நாம் ஹேண்டில் பண்ண முடியும்னா, நாம் அவர் கண்ட்ரோலில் போயிடணும்.
1: எஸ்.
0: ஒரு வேர்ட் நான் வாசித்தேன், புட் காட் இன் த டிரைவர்ஸ் சீட் ஆஃப் யுவர் லைஃப், பிகாஸ் Anything under his control will never be out of control. உன் வாழ்க்கையில் முக்கியமான இடத்துல உன் வாழ்க்கையை இயக்கக்கூடிய அந்த டிரைவர் சீட்டில் அவர் உட்கார வச்சிரு. ஏன்னா அவர் கண்ட்ரோலில் இருக்கிற எதுவும் கட்டுப்பாட்டை இழக்கிறதுக்கு
1: வாய்ப்பே
0: இல்லை. I cannot control a storm. But if I put him in the driver's seat, nothing will be out of control.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதைத்தான் நீங்க தாவீது செஞ்சிட்டார். எதுவும் என் கண்ட்ரோல்ல இல்லை. இப்ப நான் எல்லாத்தையும் உங்க கண்ட்ரோல்ல விட்டுறேன்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So because anything under his control will never be out of control. இதான் செஞ்சிருக்கிற பொழுது நாம் அனுபவிக்கிற மிகப்பெரிய blessings. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒரு இசைவை நம்முடைய வாழ்க்கையில் அவர் காண விரும்புகிறார். Hallelujah.
1: Hallelujah.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: இந்த நாள் எதை குறித்து இன்னைக்கு பயப்பட வேண்டாம். இந்த நாள் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கலக்கம்லாம் வேண்டாம். எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு ஒரு புயல் இருக்குமா? பேசாம ஜெபரையில போய் அவரோட இணைஞ்சு அவர் கண்ட்ரோல்ல நம்ம போயிடும்.
1: ஆமென்.
0: நீங்க பாத்துக்கங்க. நீங்க என்ன செய்யுங்க?
1: பாத்துக்கோங்க.
0: மார்ட்டின் லூத்தர் சொல்லுவாரா, அவர் ஃபேம் அந்த அந்த சர்ச் இஷ்யூஸ் நிறைய வந்து ரொம்ப அன்னைக்கு ப்ரெஷர் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலையில டயர்டாகி நைட்டு படுக்க போறப்ப அவர் பால்கனி இருக்குமா, அந்த அந்த பால்கனியில வந்து நின்று அப்படியே வாயில் கொட்டாய் விட்டுட்டு அப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவாரான், ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனை, இன்னைக்கு நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு என்ன
1: செய்யல
0: தெரியல, பட் ஐ நோ ஒன் திங், தீஸ் ஆர் ஆல் நாட் மை ப்ராப்ளம்ஸ், இட்ஸ் ஆல் யுவர்ஸ். இது எல்லாமே என்னுடைய பிரச்சனை இல்லை, இது எல்லாமே
1: உங்கள் பிரச்சனை,
0: உங்கள் பிரச்சனை. ஸோ எனக்கு ரொம்ப தூக்கம் தூக்கமாக வருது, ஐ எம் ஸோ டயர்டு. So now I'm going for sleep. So it's your problem. Take care. அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிரச்சனை நீங்க பாத்துக்கங்க, எனக்கு தூக்கம் தூக்கமா வருதுன்னு தூங்க போயிடுவார. கொட்டாய் விட்டுக்கிட்டே ஒரு டாட்டா கட்டிட்டு தூங்க போயிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிரைவர் சீட்ல உங்களை வச்சுட்டு நான் போறேன். Anything under your control will never be out of control.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: David அந்த ஸ்டாண்டுக்கு வந்தா பாருங்க, அவர் கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை, ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் சரி செய்தார். ஆமாம்.
1: ஆமாம்.
0: ஸோ உங்களோட இன்னும் பேசணும்னு நான் வந்தேன், ஆனால் என்ன செய்ய, அது நாளைக்கு தான் பேசணும். ஆமாம்.
1: ஆமாம்.
0: நான் இன்னும் முடிக்கலை இந்த காரியம். ஆண்டவர் காலையில் சொன்னதை நான் உங்கள்கிட்ட இன்னும் நான் முடிக்கலை. ஸோ வில் கண்டினியூ. அதனால் இன்னைக்கு ஆண்டவர் சொன்னது இது போதும். இசைவு நம்முடையது, அசைவு கர்த்தருடையது. அதனால் ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கையை ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழ முடியும். சின்ன மனுஷனாக இருந்தோம் நம்மளால் ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ முடியும்.
1: ஆமே.
0: சின்ன மனுஷனாக இருந்தும் எப்படி இவ்வளோ பெரிய வாழ்க்கையை வாழ்ந்தான் அப்படின்னா, அவன் பெரியவரோட எசைஞ்சிருந்ததுனால தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை.
1: ஆமே.
0: சுண்டலி தான் நான், ஆனால் நான் பெரியவரோட எசைஞ்சிருக்கிறவன். என் வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு அசைவும் அவருடைய தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: நான் பேசுகிற பேச்செல்லாம் பெரிய பெரிய பேச்சு, ஏன்னா அது என் பேச்சு இல்லை, அது பெரியவருடைய அசைவு. தாவீது பேசின பேச்சு சாதாரண சின்ன பேச்சு இல்லை, அது என்னது? ஒரு மனுஷன், புயலில் இருக்கிற மனுஷன், பாதிக்கப்பட்ட மனுஷன் அப்படி என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். ஏன்னா அது அவன் பேசலை, அவன் தேவனோட இசைந்து இருந்த பொழுது அவன் மூலமாக தேவன் அசைவாடினான். மத்தியில நாங்க உங்களோட செஞ்சிருக்கிறோம், எங்க வாழ்க்கையில நீங்க
1: காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயது, புயல் அடிக்குது,

நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் கூட ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய புயலின் சீற்றம் இருக்கே, எதுவுமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லையே, என்னாகுமோ ஏதாகுமோ என்கிற பயத்தோட கலக்கத்தோடு இந்த காலை தியானத்தில் எங்களோட இணைந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன். எங்கள் கண்ட்ரோலில் எதுவும் இல்லைன்னாலும் நாங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வர்றப்ப எதுவும் எல்லை மீற நீங்கள் விட மாட்டீங்க. நீங்கள் அவரோட இசைஞ்சிருக்கிறதுனால அந்த சீற்றம் கரையோடு நிற்கும். அது கரையை தாண்டி உங்களை தாக்க ஆண்டவர் விட மாட்டார். இசைவு நம்முடையது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பலத்த அசைவுகள் கர்த்தருடையது. நாம் ஒரு சின்ன மனுஷங்களாக இருந்தாலும் ஒரு பெரிய வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். கர்த்தரோட இசைஞ்சிருந்தால் அது நமக்கு சாத்தியம். நாம் சாதாரண மனுஷங்களாக இருந்தாலும் நம்மளால் நம்ப முடியாத பெரிய வெற்றிகளை நம்மளால் பெற முடியும். கர்த்தரோட இசைந்திருந்தால் அது சாத்தியம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளின்படி சாதாரண எளிமையான மனுஷங்களாக இருக்கிற நாங்கள் இந்த நாள் முழுவதும் உங்களோட இசைஞ்சிருந்து உங்களுடைய பலத்த அசைவுகளை இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த காரியங்களை குறித்து இன்னும் எங்களோடு நீங்கள் பேச விரும்புகிறீங்க, ஸோ தொடர்ந்து இடைபெடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

0: கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம்.
1: We've been speaking on the subject of the renewing of the mind.
0: மனம் புதிதாகுதல் இதை தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
1: So let's go to 2 Corinthians chapter 10.
0: ஆகவே 2 கொரிந்தியர் 10 அதிகாரம்
1: போவோம். Let me read to you from verse 3 onwards.
0: 3 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன்.
1: For though we walk in the flesh we do not war according to the flesh.
0: நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல.
1: For the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds.
0: எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது.
1: Casting down arguments and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ.
0: அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படியே சிறைப்படுத்துவதாய் இருக்கிறோம்.
1: We've been talking about how to renew your mind practically on a practical level how to do it.
0: அதாவது நடைமுறை வாழ்க்கையில எப்படி இந்த மனதை புதிதாக்குவது என்று அதான் போர்த்து வருகிறோம்.
1: Talked a lot about the conscious and the subconscious mind.
0: அதாவது சிந்திக்கிற மனம் ஆழ்மனம் என்று இந்த ரெண்டு மனங்களை பற்றி பார்த்தோம்.
1: Subconscious mind is where there has been a program that has been made by constant thinking on that level and

0: and thoughts being embedded in the depths of the mind, a preset program is there. So certain thing, a lot of things in life, you do it without thinking. It is part of your second nature.
1: இந்த ஆழ் மனதிலே நிறைய காரியங்களை ஏற்கனவே சிந்தித்து உள்ளே நாம் பதித்து வைத்திருக்கிறபடினாலே இந்த ஆழ் மனதிலே நாம் அதிகமாக சிந்திப்பது கிடையாது. மாறாக உள்ள ஒரு ப்ரோக்ராம் செட் ஆகிருக்கிறபடினாலே அது ரெண்டாவது ஒரு குணம் போல நமக்கு இருக்கிறபடினாலே அதில் என்ன இருக்கிறதோ அப்படியே நம்ம செய்து விடுகிறோம்.
0: We don't have to actively think right now to do it.
1: அதாவது அதை இப்போ யோசித்து தான் செய்யணும்னு கிடையாது.
0: So we can be listening to a great sermon by somebody on our car tape recorder, you know, or CD player while driving in the in heavy traffic.
1: ஆகவே தான் பாருங்க, எவ்வளவு தான் டிராபிக் இருந்தாலும் அதே வண்டியை ஓட்டிட்டு அதே நேரத்துல காருக்குள்ள ஒரு நல்ல மெசேஜ் போட்டு அதையும் கேட்டு கொண்டிருக்கிறோம்.
0: Because driving has become second nature, so you can allow the subconscious to do the driving and the conscious to listen to the message.
1: ஆகவே டிரைவிங் வந்து இப்போ செகண்ட் நேச்சர் போல இருக்கிறபடினாலே இப்போது இந்த சிந்திக்கிற மனதில இந்த செய்தி கேட்கிறீர்கள், இந்த ஆழ் மனதில இருந்து வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள்.
0: It's almost like having two minds.
1: ஏறக்குறைய ரெண்டு மனங்களை கொண்டிருப்பது போல இப்போ.
0: But when you want to effect a change in your life,
1: ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர விரும்பும்போது,
0: you know, usually it so happens that if your conscious mind you think, well, I shouldn't be doing things like that, I should be different.
1: அது வழக்கமாய் அது எப்படி நடக்கிறது சொன்னா, நான் வந்து இப்படி செய்யக்கூடாதே, நான் வித்தியாசமா செய்ய வேண்டுமே என்ற அந்த எண்ணத்துல வருகிறது.
0: I won't talk like this hereafter.
1: இனிமேல் நான் இப்படி பேச மாட்டேன்.
0: I won't do things like that.
1: இனிமேல் இப்படி காரியங்களை செய்ய மாட்டேன்.
0: In your conscious mind you make a decision.
1: உங்களுடைய சிந்திக்கிற இந்த மனதிலே அந்த தீர்மானத்தை எடுக்கிறீர்கள்.
0: But unless and until it becomes a part of your subconscious mind, you will do it for 2-3 days while you have it in your mind here, but then what you do will be what is in your subconscious.
1: அப்படி நீங்கள் எண்ணுகிற காரியம் உங்களுடைய ஆழ் மனதுக்குள்ளே செல்லவில்லை என்று சொன்னால், நீங்க ரெண்டு மூணு நாள் சிந்திக்கும் போது அதன்படி செய்யாமல் இருப்பீர்கள். அதன் பிறகு இங்கே ஆழ்மனதில் என்ன இருக்கிறதோ அதை தான் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீர்கள்.
0: As long as you are conscious here, you may do what you have decided to do, but then when you're not thinking, those words will come back again. You say, my God, I blew it again. I spoke the wrong thing. How did I do it? I decided not to do it, but it came out.
1: அது பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சிந்தித்து யோசித்து கொண்டிருக்கிற வரையில் அதை பேசாமல் இருப்பீங்க. அந்த எண்ணம் போய்விட்ட பிறகு ஆழ்மனதில் என்ன இருக்கோ அதுதான் வரும். உங்களே அறியாமலே பேசி விடுவீர்கள். பேசின பிறகு ஐயோ இப்படி பேசிட்டேன் அப்படின்வீங்க.
0: ஸோ we've been talking about how to program our mind in such a way that it becomes part of the subconscious.
1: ஆகவே நம்முடைய மனதை எப்படி ப்ரோக்ராம் செய்வது, அதை எப்படி நம்முடைய ஆழ் மனதின் ஒரு பகுதியாகிற அளவுக்கு அதை ப்ரோக்ராம் செய்வது, அதான் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
0: Three words are indicated in this passage that I just read to you.
1: நான் வாசித்த இந்த பகுதியிலே மூன்று வார்த்தைகள் குறிப்பிட்டு சொல்லலாம்.
0: One is the word thought found in verse 5.
1: ஒன்று ஐந்தாம் வசனத்தில் இருக்கிற அந்த எண்ணம் என்கிற வார்த்தை.
0: And another word is the word imagination. In some translations it's arguments, but imagination is the original translation.
1: இன்னொரு வார்த்தை தர்க்கம் என்ற வார்த்தை, சில மொழிபெயர்ப்புகளே அது கற்பனை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
0: It is also found in verse 5.
1: ஐந்தாம் வசனத்தில் தான் அந்த வார்த்தையும் இருக்கு.
0: The third word is the word strongholds.
1: மூன்றாவது வார்த்தை தான் பலத்தாரன் என்பது.
0: It is mentioned in reverse order actually.
1: Actually அது reverse order தலைகீழா சொல்லப்பட்டிருக்கீங்க.
0: Strongholds first, then imagination, then thoughts.
1: பலத்தாரன் முதலாவது, பிறகு கற்பனை, பிறகு எண்ணங்கள்.
0: But the way it works is, how do you have a stronghold in your mind? How do you get a bad habit as part of the stronghold?
1: ஆனால் இந்த பலத்தாரன் எப்படி வருகிறது? இந்த கெட்ட பழக்கம் உங்களுடைய பலத்தாரனாய் மாறுவது எப்படி?
0: You know, all bad habits are strongholds.
1: பாருங்க, எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களும் ஒரு பலத்தாரன் தான்.
0: You know, it has become a part of that mind, therefore it's become a part of that nature.
1: அது மனதின் ஒரு பகுதியாய் விட்டிருக்கிறபடியாலே அது உங்களுடைய சுபாவத்தின் ஒரு பகுதியாய் இருக்கிறது.
0: So from the depths of their mind they do it.
1: ஆகவே மனதினுடைய ஆழத்திலிருந்து அதை செய்கிறார்கள்.
0: They just do it because that's what they you know that they know how to do.
1: அதாவது எப்படி அது அப்படியே செய்து கொண்டே இருக்காங்க. என்ன அப்படிதான் செய்யணும்னு அவங்களுக்கு தெரிகிறது.
0: Become a part of their lives.
1: அப்படியே வாழ்க்கையின் ஒரு பகுதியாகி விட்டது.
0: Become a stronghold.
1: அது பலத்தரனாகி விட்டது.
0: For many people they have to destroy such evil, bad, negative strongholds that is destroying them.
1: பலர் தங்களை அழித்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட பிற்போக்கான இந்த பலத்தாரங்களை அவர்கள் அழிக்க வேண்டியதா இருக்கிறது.
0: But how did it become a stronghold in the first place?
1: அது முதலாவது எப்படி ஒரு பலத்தாரனா உங்களுக்குள்ள ஆனது?
0: It begins as a thought.
1: அது வந்து ஒரு எண்ணத்திலே ஆரம்பிக்கிறது.
0: You receive the thought and a man receives thousands, tens of thousands of thoughts every day they say.
1: பாருங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள். என்ன சொல்கிறார்கள், ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஆயிரமாயிரமான எண்ணங்களை பெறுகிறானா?
0: You know, many thoughts go through our mind.
1: ஏராளமான எண்ணங்கள் நம்முடைய மனதின்
0: வழியே வருகிறது. Like a computer processes all these thoughts.
1: நம்முடைய மனம் ஒரு கம்ப்யூட்டர் போல இந்த எல்லா எண்ணங்களையும் process செய்கிறது.
0: And there are many things that are stored and then many things that are deleted.
1: இப்படி அலசன பிறகு பல காரியங்களை உள்ளே வைக்கிறது, பல காரியங்களை விட்டு விடுகிறது.
0: Some stored in short term memory, others stored in long term memory.
1: சில எண்ணங்களை குறுகிய காலத்துக்கு வைக்கிறது, சில எண்ணங்களை ரொம்ப நாளைக்கு வைக்கிறது.
0: But the mind is a computer that works with these thoughts.
1: ஆனால் மனம் என்பது ஒரு கம்ப்யூட்டர் போல தான், இப்படிப்பட்ட எண்ணங்களால தான் அது வேலை செய்கிறது.
0: So thoughts is where it begin.
1: ஆகவே ஆரம்பமாகிறது எண்ணங்களிலே.
0: And once you entertain the thoughts are like one brick upon the other. You put one thought upon the other, then the thought becomes more fuller and becomes an imagination. You begin to imagine the thought.
1: பாருங்க, இந்த எண்ணம் என்பது ஒரு செங்கல் போல, ஒரு செங்கல் மேல ஒரு செங்கலை அப்படியே அடுக்கிக் கொண்டே வருகிறோம். இப்படியே வைக்கும் போது கடைசியில் அது கற்பனையாய் உருவெடுக்கிறது.
0: That's how a fortress is built.
1: ஒரு கோட்டை இப்படி தான் கட்டப்படுகிறது.
0: How did a stronghold come upon your mind?
1: உங்களுடைய மனதிலே பலத்த அரண் உருவானது எப்படி?
0: Who built it?
1: யார் அதை கட்டினது?
0: You built it with one thought at a time, like one brick upon the other.
1: நீங்கள் தான் அதை கட்டினீர்கள். ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லை வைத்து அதை கட்டினீர்கள்.
0: Just the thoughts are the bricks. The thoughts are the bricks.
1: அந்த எண்ணங்கள் தான் அந்த கல்.
0: And you allowed the thought to just stay in your mind and you had imaginations and then it became a stronghold.
1: அந்த எண்ணங்கள் தொடர்ந்து மனதில் இருக்க அனுமதித்தீர்கள். அது கற்பனையை உருவெடுத்து இப்போது பலத்தரனாகி விட்டது.
0: Now last week I began to talk about fear because through that I can give a real demonstration of how it is done.
1: கடந்த வாரம் பயத்தை பத்தி நாம் பேச ஆரம்பித்தோம். அதன் மூலமாக இது எப்படி உண்மையிலே நடைபெறுகிறது என்பதை நான் ஒரு எடுத்துக்காட்டை போல காண்பித்தேன்.
0: You know, if fear is your stronghold,
1: பயம் உங்களுடைய பலத்தாரனா இருக்கும் என்றால்,
0: I took fear as an example because fear is a major problem.
1: ஏன் பயத்தை ஒரு உதாரணமா எடுத்தேன்னு சொன்னா, பயம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையா
0: இருக்கு. Somebody said that the Bible says fear not 365 times.
1: யாரோ சொன்னாங்க பாருங்க, வேதத்திலே பயப்படாத என்று 365 முறை வருகிறதா?
0: I haven't counted it but I tend to believe it because God does wonderful things like that.
1: நான் அதெல்லாம் எண்ணி பார்க்கல, ஆனா அதை விசுவாசிக்கிறேன். ஏனா தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்கிறவர்.
0: Every day there are people that go through this fear.
1: ஒவ்வொரு நாளும் இந்த பயத்தினூடே கடந்து போகிற மக்கள் இருக்கிறார்கள்.
0: Fear is something that cripples.
1: பயம் என்பது முடமாக்கக்கூடிய ஒன்று.
0: Fear like any other stronghold began as a thought.
1: பயம் கூட மற்ற எந்த ஒரு பலத்தாரனை போல ஒரு எண்ணத்திலே தான் ஆரம்பமானது.
0: Many times there is no reality to it. There is no real thing to it. It is just a thought. It became an imagination and it became a stronghold without any reason or rhyme or reason.
1: பல சமயத்திலே அந்த பயத்துக்கு எந்த ஒரு காரண காரியமும் இருக்காது, எந்த ஒரு நிஜ உண்மையும் இருக்காது. ஆனால் உங்களை அறியாமல ஒரு எண்ணத்திலே அது அப்படியே ஆரம்பித்து விட்டது.
0: Just by fear, just by the thought, you become afraid.
1: நீங்கள் அந்த எண்ணத்தினாலே, அதாவது அந்த பயத்தின் எண்ணம் உங்களுக்குள்ளே வந்து விட்டது.
0: And that fear, when it enters a person and takes a hold of a person, it affects the body and every area.
1: அந்த பயம் வந்து அந்த மனுஷனை பற்றி பிடிக்கும் போது அது சரீரத்தையும் மற்ற எல்லா பகுதிகளையும் பாதிக்கிறது.
0: Have you ever watched a horror movie?
1: ஒரு திகில் படம் பார்த்திருக்கீங்களா?
0: While you're watching it, you begin to sweat and your heart begins to beat faster.
1: அதை பார்க்கும் போதே வேர்க்க ஆரம்பிக்குது, இதயம் படபடபடன்னு அடிக்க ஆரம்பிக்குது.
0: Why?
1: ஏன்?
0: The body is now reacting to this fear factor.
1: ஏனென்றால் இந்த பயத்துக்கு ஏற்றவாறு சரீரம் போது வேலை ஆரம்பிக்கிறது.
0: Body is connected to your mind.
1: ஏனென்றால் உங்களுடைய மனதோடு சரீரம் தொடர்பு கொண்டிருக்கிறது.
0: That is why Paul says in Philippians 4:18, think only on good things.
1: ஆகவே தான் பவுல் பிலிப்பியர் 4:18 என்ன சொல்கிறார்? இவைகளே எண்ணிக்கொண்டிருங்கள், இந்த நல்ல காரியங்களே எண்ணிக்கொண்டிருங்கள்.
0: Because many times the thoughts become the reason for why we become sick.
1: ஏனால் பல சமயத்திலே நாம் வியாதிப்படுவதற்கு காரணமே இந்த எண்ணங்கள் தான்.
0: And when you deal with the thoughts, then the sickness itself seems to subside and go away.
1: அந்த எண்ணங்களை சரி செய்யும் போது அந்த வியாதியே காணாமல் போகிறதை நீங்கள் பார்க்கலாம்.
0: Thought is a source of many sicknesses, many times.
1: பல சமயத்திலே பல வியாதிகளுக்கு காரணமே இந்த எண்ணமாக தான் இருக்கிறது.
0: And many bodily conditions like that.
1: இது போல பல சரீரத்தின் நிலைக்கு இதுதான் காரணம்.
0: And that is why this is so important.
1: அவே தான் பாருங்க, இது இவ்வளவு முக்கியமா இருக்கிறது.
0: Martin Lloyd Jones was Queen's doctor in England when he was just a young man. He was assistant to Lord Holder, who was a very famous physician in London.
1: பாருங்க, லண்டன்ல ஒரு famous physician இருந்தார் லார்ட் ஹோல்டர்னு சொல்லி, அவருடைய அசிஸ்டன்ட் Martin Lloyd Jones, அவர் வந்து ராணிக்கே மருத்துவராக இருந்தவர்.
0: And Lord Holder was the doctor for the queen and the Martin Lloyd Jones was an assistant.
1: Lord Hodder தான் டாக்டர் குயினுடைய டாக்டர் அவருக்கு இவர் உதவி டாக்டரா இருந்தார்.
0: He had a practice in the Harley Street, which is the best area to have practice, a lucrative practice, medical practice.
1: Harley Street ஒன்று இருந்தது medical practice-க்கு சிறந்த ஒரு இடம் அதுதான்.
0: Where the rich go.
1: அதாவது பணக்காரர்கள் அங்கதான் போவார்கள்.
0: And he became a preacher later on.
1: பிற்பாடு இவர் ஒரு பிரசங்கியாக மாறி விட்டார்.
0: And I read his biography, which is in but this thick book, in two books it comes, in the first 40 years and the next 40 years. I mean, very interesting man, he's written many books and he's one of the greatest preachers that has ever lived.
1: அவருடைய சரிதையை நான் வாசித்தேன், அந்த சரிதையே ரெண்டு வால்யூம் வந்திருக்கு. முதல் 40 வருஷங்கள் ஒரு வால்யூம், அடுத்த 40 வருஷங்கள் ஒரு வால்யூம் சொல்லிட்டு.
0: He shook the whole world with his expository preaching.
1: அவருடைய விளக்க உரை பிரசங்கங்கள் மூலமாக முழு உலகத்தையே உலுக்கினவர்.
0: Never went to Bible college, never studied theology or anything, was a doctor. Just used the method that he uses to eliminate sicknesses and arrive at the diagnosis. He uses the Bible, takes the Bible and eliminates all erroneous ideas and arrives at the truth.
1: அவர் எந்த பைபிள் காலேஜுக்கும் போல தியாலஜி எல்லாம் எதுவுமே படிக்கல. ஒரு டாக்டரா இருந்தவர் டாக்டரா எப்படி இந்த வியாதி இல்லை இந்த வியாதி இல்லை என்பதை கண்டுபிடிப்பாரோ அதே போல வேதத்தை எடுத்து இப்படி இருக்காது இப்படி இருக்காது என்பதை அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எது சரி என்ற சரியான தீர்மானத்துக்கு வருவார்.
0: Tremendous preacher.
1: அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரசங்கி.
0: He talks about why he became a preacher.
1: ஏன் அவர் ஒரு பிரசங்கியானார்
0: He said, as a believer, as he was trying to deal with patients, many times he found that the problem was really spiritual.
1: பாருங்க விசுவாசியாகி அவர் மக்களிடம் பேசும்போது பல சமயத்திலே அவருடைய பிரச்சனை வந்து ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை என்பதை கண்டார்.
0: Many of the rich and famous people had problems, spiritual problems, and they had come to the doctor.
1: பல மிகப்பெரிய பணக்காரருடைய பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வந்து ஆவிக்குரிய பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக டாக்டர் கிட்ட வந்திருக்காங்க.
0: And they don't know it's a spiritual problem, but they're having some bodily symptoms and so on, they come to the doctor.
1: அது ஆவிக்குரிய பிரச்சனை என்பது அவர்களுக்கே தெரியாது, சரீரத்தில் சில அறிகுறிகள், ஆகவே டாக்டர் கிட்ட வந்தார்.
0: So he says, when I sit down and try to figure out what it is, I end up talking to them the gospel.
1: ஆகவே அவர் சொல்கிறார், உட்கார்ந்தவங்களோடு கூட வியாதியை பற்றி பேசும்போது கடைசியில் வந்து சுவிசேஷத்தை அவங்க சொல்ல ஆரம்பிச்சார்.
0: Finally decided, why not just preach the gospel and forget about this, because this is the thing that really deals with the problem.
1: ஆவே கடைசில என்ன தீர்மானம் பண்ணிட்டாரு, சுவிசேஷத்தை ஏன் நாம் பிரசங்கம் பண்ண கூடாது, அதுதானே மக்களுக்கு உதவி செய்கிறது, இதை விட்டுடலாமே அதுக்கு வந்துட்டார்.
0: Well, that doesn't mean medical practice is of no value.
1: அதாவது இப்படி சொல்றதுனால மருத்துவ பயிற்சி எடுக்கிறது வந்து அவ்வளவு மதிப்பு இல்லைன்னு
0: சொல்லிடு. God has called him to preach and this is how the calling was worked out in his
1: life. அவர் பிரசங்கிக்கும்படி தேவன் அவரை அழைத்து இருக்கிறார், அந்த அழைப்பு இந்த விதத்தில் அவருக்கு வந்தது.
0: God led him to come to preaching and leave his medical practice and come to preaching through this.
1: மருத்துவ விட்டுவிட்டு இதன் மூலமாக பிரசங்கத்துக்கு வரும்படி தேவன் அவரை நடத்தினார்.
0: Even his Bible studies were attended by 2000 people in London.
1: லண்டன்ல அவருடைய பைபிள் ஸ்டடிக்கு
0: weekly bible studies
1: வாரத்துல ஒரு நாள் பைபிள் ஸ்டடி இருக்கும், அதுக்கு 2000 பேர் வருவார்கள்.
0: He generated such interest in people regarding the Bible and the truths of the Bible because he was able to bring out the truths.
1: சத்தியங்களை அந்த அளவுக்கு அற்புதமாய் வெளி கொண்டு வந்தபடியாலே சத்தியத்தின் மீது மக்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் வந்து விட்டது.
0: Not simply preaching some doctrine but dealing with the real problem of people.
1: அதாவது ஏதோ உபதேசங்களை போதிக்கிறதல்ல, மக்களுடைய பிரச்சனை என்னன்றது அதை பற்றி பேசினார்.
0: People found the answers in his preaching.
1: அவருடைய பிரசங்கத்திலே மக்கள் பதில்களை கண்டு கொண்டார்கள்.
0: And so they gathered in great crowds to his meeting.
1: ஆகவே தான் அவருடைய கூட்டத்துக்கு அவ்வளவு திரண்டு வந்தார்கள்.
0: Now that is very much true that man's problem mainly is a spiritual problem.
1: மனிதனுடைய பிரச்சனை முக்கியமாய் ஆவிக்குரிய பிரச்சனை என்பது மிகவும் உண்மையே.
0: And it affects the mind and it affects the body.
1: அது மனதையும் பாதிக்கிறது, சரீரத்தையும் பாதிக்கிறது.
0: It affects all areas of his life.
1: அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அது பாதிக்கிறது.
0: So let me just use this illustration of fear a little more.
1: ஆகவே இந்த பயத்தை குறித்த இந்த உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் நான் பயன்படுத்துகிறேன்.
0: Because through that we can really figure out how to deal with stronghold.
1: ஏனா அதன் மூலமாக இந்த பலத்த அரணை சரி செய்வது எப்படி என்பதை நாம் பார்க்க முடியும்.
0: Let's read a couple of verses. One is Psalm 118 verse 6.
1: ஒன்று ரெண்டு வசனங்களை பார்ப்போம். அதுல ஒன்னு வந்து சங்கீதம் 118:6.
0: Psalm 118 verse 6.
1: சங்கீதம் 118:6.
0: And the other one is 2 Timothy 1:7.
1: இரண்டாவது 2 Timothy 1:7.
0: I'm going to read the Timothy verse first.
1: முதலாவது 1 தீமோத்தேயில இருந்து வாசிக்க போகிறேன்.
0: God has not given us a spirit of fear but of love and of power of a sound mind.
1: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே தந்திருக்கிறார்.
0: God has not given us a spirit of fear.
1: 2 தீமோத்தேயு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல்.
0: Everybody say God has not given us
1: ellam solluvom devan namukku kodukkavillai
0: fear
1: bayathai
0: The spirit of fear is not from God.
1: பயத்தின் ஆவி தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல.
0: First we got to establish that.
1: முதலாவது அதுல உறுதியா நாம இருக்கணும்.
0: God does not give fear.
1: தேவன் பயத்தை கொடுப்பதே இல்லை.
0: This unhealthy fear that cripples you is not from God.
1: உங்களை முடமாக்குகிற ஆரோக்கியமற்ற பயம் தேவனால் வருவதல்ல.
0: A sense of power, a sense of love and sound mind is from God.
1: பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவிதான் தேவன் கொடுக்கிறது.
0: All right, now go to Psalm 118 verse 6.
1: சங்கீதம் 118 ஆருக்கு போவோம்.
0: The Lord is on my side. I will not fear.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன்.
0: The Lord is on my side, I will not fear.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன்.
0: Now why I read this verse is this verse shows me how the psalm is dealt with fear.
1: ஏன் இந்த வசனத்தை வாசிக்கிறேன்னு சொன்னா இந்த வசனம் எப்படி சங்கீதக்காரன் தன்னுடைய பயத்தை சமாளித்தான் என்பதை காட்டுகிறது.
0: You know the story of David, how he was in various circumstances in his life at certain points in his life where he had some real reasons to fear if he wanted to.
1: பாருங்க தாவீதுனுடைய கதையை உங்களுக்கு தெரியும். அவனுடைய வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது. அதெல்லாம் அவனை பயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்.
0: You know, after he killed Goliath, Saul felt that this man was a challenge to him and a competitor and began to pursue him to kill him.
1: கோலியாத்தை தாவீது வீழ்த்தின பிறகு தாவீது தனக்கு போட்டியாக வந்து விடுவானோ என்று எண்ணி தாவீதை கொலை செய்யும்படி சவுல் தேடிக்கொண்டே இருக்கிறான்.
0: He just was filled with such madness after the life of David, somehow wanting to catch him and kill him.
1: எப்படியாவது தாவீதை பிடித்து கொண்டு விட வேண்டும் என்று ஒரு வெறியோடு அவன் அலைந்து கொண்டிருக்கிறான்.
0: And David, anointed by God and called by God to be the king, now is on the run and hiding in caves and so on.
1: ராஜாவாகும்படி தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது இப்போது இங்கங்க ஓடி கெபிகள் எல்லாம் ஒளிந்து கொண்டிருக்கிறான்.
0: He can't sleep in peace because he's afraid that any time in night he may be killed.
1: நிம்மதியா தூங்க முடியல ஏனா ராத்திரிலே யாராவது வந்து கொண்டு விடுவார்கள் என்ற பயம்.
0: Certainly the king has got enough people from the intelligence to locate him and kill him.
1: ராஜாவுடைய உளவுத்துறையிலே நிறைய பேர் இருந்தாங்க அவனை தேடு கண்டுபிடித்து கொல்வதற்கு.
0: So he was constantly, he had a reason to be afraid.
1: ஆகவே அவன் பயப்படுவதற்கு காரணம் இருந்தது.
0: His fear was not even just an imaginary thought, he had a reason to fear.
1: அவனுடைய பயம் ஒரு கற்பனை அல்ல, பயப்படுவதற்கு உண்மையான காரணம்
0: இருந்தது. It was a real fear.
1: அது உண்மையான பயம்.
0: Fear of the king and fear for his of losing his life.
1: ராஜாவை குறித்த பயம், உயிர் போய் விடுமோ என்கிற ஒரு பயம்.
0: Now that fear enters first as a thought, you know, you begin to think about what the king may do.
1: இந்த பயம் வந்து ஒரு எண்ணமாய் உள்ளே வருகிறது. ராஜா என்ன செஞ்சிருவானோன்ற ஒரு எண்ணமா வருது.
0: Then you begin to imagine all kinds of scenario that where it may, you know, and about what may happen.
1: அதன்பிறகு என்ன ஆகுமோ ஏதாகுமோ சொல்லிட்டு பலவிதமான சூழ்நிலை எல்லாம் கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள்.
0: You know, you can imagine all kinds of horrible things that can happen to you if the king catches you.
1: ராஜா என்ன பிடிச்சிட்டான்னா இதாயிடுமோ அதாயிடுமோன்னு பயங்கரமான கற்பனை எல்லாம் வருகிறது.
0: And then when once you allow the imaginations to go on and play in your mind for such a long time, then it becomes a stronghold. You begin to find it very difficult to get rid of it because it's become a fortress established in your mind.
1: அந்த கற்பனை ரொம்ப நாளா உள்ள இருந்து கொண்டே இருந்தால் கடைசிலே அது பலத்த அரண்மனை போல மாறி விடுகிறது. ஒரு கோட்டை போல அசைக்க முடியாத ஒன்றாக இது மாறி விடுகிறது.
0: How did he deal with it?
1: அதை அவன் எப்படி சரி செய்தான்?
0: How did he battle this fear factor in his life?
1: அவனுடைய வாழ்க்கையில இந்த பயத்தை அவன் நீக்கினது எப்படி?
0: And you know, this is very important for us to know this. How do you work with your fear? How do you get rid of your fear?
1: இதை நாம் கவனிக்க வேண்டியது மிக முக்கியம். எப்படி நம்முடைய பயத்தை நாம் புறம்பே தள்ளுவது?
0: One thing he say, the answer is right there in the word of God. Many times you don't have to look far away from the word. The word has the answer.
1: பாருங்க பல சமயத்தில பதில் வசனத்திலேயே இருக்கு. இங்க அங்க தேடி அலைய வேண்டியதே இல்ல.
0: The Bible is like that.
1: பாருங்க வேதம் அப்படிதான்.
0: That's one of the most wonderful things about the Bible. It's right there in that verse that you just read.
1: வேதத்தை குறித்து ஒரு அற்புதமே அதுதான். வாசித்த அந்த வசனத்திலேயே பதில் இருக்கிறது.
0: You know how he dealt with it?
1: அவன் எப்படி அதை சரி செய்தான் தெரியுமா?
0: He said the Lord is on my side.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: The Lord is on my side.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: You know, many people today fear and the reason they cannot get rid of their fear is because they think that the Lord is the one that's the problem.
1: இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுகிறார்கள். ஏன் பயப்படுறான்னு சொன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? கர்த்தர் தான் என்னுடைய பிரச்சனையே நினைக்கிறாங்க.
0: Oh, churches and groups have preached this so much and said the Lord broke your hand and the Lord broke your legs and the Lord this to you and the Lord made you to run a loss in the business. The Lord took away this thing. The Lord giveth and the Lord taketh away.
1: எத்தனை பிரசங்கியார்கள், எத்தனை சபைகள் கர்த்தர் கையை உடைக்கிறார், கர்த்தர் காலை உடைக்கிறார், கர்த்தர் தான் வியாபாரத்தில் நஷ்டத்தை கொடுக்கிறார், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் இப்படி எல்லாம் பிரசங்கித்து
0: கொண்டிருக்கிறார்கள் whatever is happening in life they said the lord is doing it
1: வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் தான்
0: செய்றார் அப்படிங்கறாங்க disasters are attributed to god
1: அதலும் குறிப்பாக ஏதாவது பெருநஷ்டம் வரும்போது பேர் அழிவு வரும்போது கர்த்தர் அப்படின்றாங்க
0: now you know you go into a place where they park all these planes the hangar
1: பாருங்க இந்த ஹேங்கர்ஸ் போங்க விமானங்களை நிறுத்தி வைக்கிற இடம்
0: in one place it is written like this we are not responsible for fire and other disasters that are god sent
1: அதாவது அங்க என்ன போட்டுருக்காங்க இந்த தீ விபத்து மற்றும் இயற்கை பேரழிவு போன்ற கடவுளின் செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல
0: இவங்க ரொம்ப நல்லவங்க they are very good people they only do good things only god does send fire and burn up the whole place and cause disasters and everything
1: பாருங்க இவங்கள ரொம்ப நல்லவங்க கடவுள் தான் வந்து இந்த நெருப்பு தீ விபத்து போன்ற இயற்கை அழிவுகளை அனுப்பி இவங்களெல்லாம் அழிக்கிறார்
0: this is something they do it i think in some countries just to satisfy the insurance people you know
1: சில நாடுகள்ல இந்த இன்சூரன்ஸ் மக்களை திருப்தி படுத்துவதற்காக இத போட்டு
0: வைக்கிறாங்க we are not responsible for such acts of god it says
1: இப்படிப்பட்ட கடவுளின் செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல
0: Now the church is not different the church also says that's the thing
1: sabaiyum vithyasama illa paarenga sabaiyum apdi dhaan apdindhu
0: you know even if a church burnt up they said this is god's work
1: or sabaiye erinju pona kuda enna solranga karthar seiyal apdindranga
0: god is the one that did it
1: eh karthar dhaan adhai seidha
0: i don't know why god did it
1: yen karthar apdi senjaar therla brother
0: broke a leg and they say i don't know why god did it
1: eh kaal onichuna karthar yen senjaar therla nranga
0: wife ran away they say i don't know why god did it
1: மனைவி ஓடி போனா கர்த்தர் ஏன் இப்படி செஞ்சார்
0: தெரியல நோ வை ஷி ரன் அவே பட் தென் நோ யூ நோ தே சே வைட் காட் டிட் இட் பிரதர் யூ நோ வாட் ராங் டிட் ஐ டு
1: அவருக்கே நல்லா தெரியும் ஏன் மனைவி ஓடி போனாங்க அப்புறம் சொல்லுது கர்த்தர் ஏன் இப்படி பண்ணிட்டாருன்னு தெரியல நான் என்ன தப்பு பண்ணது
0: எவ்ரி டிசாஸ்டர் எவ்ரி ஈவில் திங் தட் ஹேப்பன்ஸ் எனிதிங் தட் ஹேப்பன்ஸ் பீப்பிள் அட்ரிபியூட்டட் டு an act of god if they don't understand it and if they cannot explain it effectively they say it's an act of god
1: பாருங்க எந்த ஒரு தீமையான செயல் எந்த ஒரு அழிவு வரும்போது அதற்கான சரியான காரணகாரன் கொடுக்க முடியாமல் போகும்போது என்ன சொல்லிடுறாங்க இது கடவுளின் செயல்
0: எனி ப்ராப்ளம் யூ நோ யூ லாஸ்ட் லூஸ் எ ஜாப் தே சே ஐ டோன்ட் நோ வை பிரதர் பட் காட் ஜஸ்ட் மேட் மீ லூஸ் தட் ஜாப்
1: பாருங்க எந்த பிரச்சனை வந்து வேலை போயிடுச்சா உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல பிரதர் கர்த்தர் தான் அந்த வேலையில இருந்து எடுத்துட்டார்
0: ரன் இன்டு எ பிசினஸ் லாஸ் தே சே ஐ டோன்ட் நோ வை பட் காட் டுக் அவே எவ்ரிதிங் ஐ ஹேட்
1: வியாபாரத்துல நஷ்டமா உடனே சொல்றாங்க என்னன்னு தெரியல பிரதர் கர்த்தர் என்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போட்டார்
0: சோ தே ஹேவ் பீன் டோல்ட் டைம் அண்ட் அகைன் தட் காட் இஸ் தேர் ப்ராப்ளம்
1: ஆகவே திரும்ப திரும்ப மக்களுக்கு என்ன சொல்லப்பட்டது
0: புதுப்பிக்கிறது It's so important.
1: அது அவ்வளவு முக்கியம் பாருங்க.
0: Truth sets us free.
1: சத்திய நம்மை விடுதலையாக்குகிறது.
0: Many people don't know this truth.
1: பலர் இந்த சத்தியத்தை அறியாம இருக்காங்க.
0: They don't know the simple truth that God is on their side.
1: தேவன் என் பட்சத்துல இருக்கிற அந்த எளிமையான சத்தியமே உங்களுக்கு தெரியல.
0: When you have a loss and you lose everything, remember God is still on your side. He is not your enemy. He didn't take away everything that you had. இழப்பு ஏற்படும்போது God is on your side.
1: இழப்பு ஏற்படும்போது எல்லாவற்றையும் இழக்கும்போது இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் இன்னமும் உங்கள் பட்சத்திலே தான் உங்களுக்காக இருக்கிறார். அவர் உங்களை எதிரியே கிடையாது.
0: When you are sick and when you are feeling bad from head to toe, remember that whoever may be against you and whatever may be happening to you, God is on your side. Therefore, put away fear.
1: வியாதியே இருக்கும்போது தலை முதல் கால் வரை பலவீனமாக இருக்கும்போது பயத்தை அகற்றி போடுங்கள் ஏனென்றால் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்.
0: The whole world can be against you.
1: முழு உலகமும் ஒருவேளை உங்களை எதிர்க்கலாம்.
0: You may be facing financial problems, problems at work, problems with neighbors, problems with everybody, but God is not your problem. He is on your side.
1: பண பிரச்சனை இருக்கலாம், வேலையில பிரச்சனை இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரோட பிரச்சனை இருக்கலாம், எல்லாரோட பிரச்சனை இருக்கலாம், ஆனால் தேவன் மட்டும் உங்கள் பிரச்சனை அல்ல, அவர் உங்கள் பட்சத்தில்
0: இருக்கிறார். God is on your side.
1: தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்.
0: I want to establish this fact in the minds of people today.
1: மக்களுடைய உள்ளத்திலே இந்த காரியத்தை நான் உறுதி செய்ய விரும்புகிறேன்.
0: As long as you're thinking God is the problem.
1: தேவன் தான் பிரச்சனை நீங்க நினைக்கிற வரையில.
0: You know, I remember one lady telling me about one of her children getting married and then getting a divorce.
1: ஞாபகம் இருக்கு, ஒரு அம்மாவுடைய பிள்ளை ஒன்று வந்து திருமணமாகி வாங்கறது பெறுகிற நேரம்
0: And they came very sadly, you know, very under tragic circumstance. They came and all she could say was, I don't know why God has done this.
1: ரொம்ப வருத்தத்தோடு என்கிட்ட வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? கர்த்தர் ஏன் இப்படி எல்லாம் செய்யறாரோ தெரியல.
0: Is God causing all the divorces?
1: இந்த விவாகரத்துகள் எல்லாம் கர்த்தர் செய்யறதுனால வருதா?
0: She's a good person.
1: ஒரு நல்ல பெண்மணி. அவங்க
0: raised up in the church.
1: சபையிலேயே வளர்க்கப்பட்டார்கள்.
0: All her life she's been a Christian.
1: வாழ்நாளெல்லாம் கிறிஸ்தவங்களாவே இருந்தாங்க.
0: But this is what she spoke. She said, I don't know why God has done this.
1: ஆனா அவங்க பேசினபோது தான் வந்து ஏன் கர்த்தர் இப்படி செஞ்சாரோ
0: தெரியல. I'll tell you why it comes out of their mouth, because this is the thing that has been taught for years and years and years, that God is the problem.
1: ஏன் அப்படி வாயில இருந்து வந்து நான் சொல்லணும் பாருங்க. வருஷக்கணக்கா இதே காரியம் தான் அவளுக்கு போதிக்கப்பட்டு வந்தது.
0: Have you heard that song that somebody wrote you know that said God is going to get you for that. கர்த்தர் உன்ன அதுக்குனே உன்ன உதைப்பார் அடிப்பார் அப்படின்னு ஒரு பாட்டு வார்த்தை இங்கிலீஷ்ல எழுதியிருக்கான். God is going to get you for that.
1: அதுக்குனே கர்த்தர் உன்ன வந்து அடிப்பார்.
0: So you turn the radio on, there's God is going to get you for that playing now.
1: ரேடியோ போட்ட உடனே இப்ப கர்த்தர் அதுக்காக உன்ன உதைக்க போறாருன்னு வருது.
0: Now this guy is a country singer. Where did he get the idea? He got it from the churches around him.
1: பாருங்க இவர் வந்து ஒரு country singer. இவருக்கு இந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னா அங்க இருக்கிற சபைகள்ல இருந்தான்.
0: God is going to get you for that.
1: தேவன் அதுக்காக உன்ன உதைக்க போகிறார்.
0: Who is God?
1: தேவன் யார்?
0: He is that big old man, mean guy that's got a big stick from heaven and just going to strike you every time you do wrong. He's going to get you for that. What are you doing? He's going to get you for that.
1: பரலோகத்துல உட்கார்ந்து இருக்க ஒரு வயசான தாத்தா கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஏதாவது தப்பு செஞ்சா உடனே மடாரன் தலையில ஒரு அடி அடிப்பார்.
0: That's the picture that has been given to him.
1: அப்படிப்பட்ட ஒரு படம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது.
0: He didn't get it from the Bible. He has not read the Bible. He is not a spiritual guy. He just heard somebody preach.
1: பாருங்க அவர் வந்து பெரிய ஆவிக்குரிய மனுஷன் கிடையாது. பைபிள்ல இருந்து அதை ஒண்ணும் வாசிக்கல. எங்கேயோ யாரோ பேச கேட்டார்.
0: So he is singing, oh you're doing this, where were you last night? God's going to get you for that.
1: ஆவே அவர் என்ன பண்றாரு? நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க. நேத்து ராத்திரி எங்க இருந்த? அதுக்காக கர்த்தர் வந்து உன்னை பிடிப்பார் அடிப்பார்.
0: Now if God is going to get you for that anything,
1: நீங்க செய்யிறதுக்கெல்லாம் கர்த்தர் வந்து அடிப்பாருன்னா,
0: he would already got every one of us.
1: ஏற்கனவே அவர் எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி இருக்கு.
0: No one will be sitting here alive today. யாருமே இன்னைக்கு get you for it.
1: கர்த்தர் மட்டும் வந்து நம்ம பிடிச்சு அடிப்பாருன்னா இங்க யாருமே இன்னைக்கு உட்கார்ந்து இருக்க முடியாது.
0: If he is going to get you for that, then why did he go to the cross to do what?
1: அதுக்காக வந்து அவர் நம்ம அடிக்கணும்னு சொன்னா பிறகு எதுக்கு சிலுவைக்கு சென்றார்? என்ன செய்ய சென்றார்?
0: Why did he send his son to die on the cross of Calvary?
1: ஏன் தன்னுடைய குமாரன் கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படி அவர் அனுப்பினார்?
0: If he is interested in just getting you, just locating you and finding you doing something wrong and getting you for that, if that's all God is about, then why did he send his son into this world? Why his son revealed the father's love? Why did he show his love by dying there on the cross?
1: நீங்க என்ன தவறு செய்யல என்பதை கண்டுபிடித்து அந்த தவறுக்காக உங்களை அடிக்கிற வேளையில கர்த்தர் இருப்பார் என்றால் ஏன் தம்முடைய குமாரனை அனுப்ப வேண்டும்? அந்த குமாரனின் பிதாவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஏன் அவர் சிலுவைக்கு சென்று அங்கே மரிக்க வேண்டும்?
0: Why?
1: ஏன்?
0: It's meaningless, you see.
1: அர்த்தமே இல்ல பாருங்க அதுக்கெல்லாம்.
0: If he's going to get us for that, let him get us for us, because if, you know, then the whole world will be wiped out. None of us deserve to live.
1: நாம செய்யற தவறுகளுக்காக அவர் வந்து நம்மை தண்டிப்பாருன்னு சொன்னா பிறகு அவர் தண்டிக்க ஆரம்பிச்சா முழு உலகத்துல யாருமே இருக்க முடியாது.
0: Nobody can live.
1: யாரும் உயிரோடு இருக்க முடியாது.
0: That's what will happen.
1: அப்படி அதான் நடக்கும்.
0: But the Bible says he sends rain and the sun for this good and the bad and the ugly.
1: ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மோசமான மேலும் கூட மழையையும் வெயிலையும் அனுப்புகிறார்.
0: That's why people are able to live.
1: ஆகவே தான் மக்களால உயிர் வாழ முடிகிறது.
0: Very bad people are still going on, you know, because God is gracious even towards the sinner.
1: ரொம்ப மோசமானவங்க கூட தொடர்ந்து உயிர் வாழ்றாங்க. ஏன்னா அவர்கள் மேலும் கர்த்தர் இரக்கமாயிருக்கிறார்.
0: It's God's grace that they are breathing every day and living every day, because God is not interested in just killing people.
1: ஒவ்வொரு நாளும் அவர் மூச்சு விடுவது உயிர் பிழைப்பது தேவனுடைய கிருபை. ஏன்னா அவர்கள் எல்லாம் கொள்வது கர்த்தருடைய விருப்பம் அல்ல.
0: But the people say, but then why does all these things happen?
1: ஆனா மக்கள் என்ன கேக்குறாங்க, பிரதர் ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது?
0: Well, I'm glad you asked.
1: நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம் தான்.
0: I'm glad that question is there.
1: அந்த கேள்வி எழும்புகிறது சந்தோஷம்.
0: Because the answer is there in the Bible.
1: ஏன்னா பதில் பைபிள்லயே இருக்கு.
0: The answer is this: my people perish because of a lack of knowledge.
1: என்ன பதில்? என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே அழிந்து போகிறார்கள்.
0: That's how people perish.
1: மக்கள் அப்படிதான் அழிறாங்க.
0: People don't perish because God is trying to kill them or get them and destroy them and teach them a lesson.
1: ஏதோ தேவன் அவங்களை பிடிச்சு அடிச்சு அழிக்க பார்த்து அதன் மூலமா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புறதுனால மக்கள் அழிந்து போவதில்லை.
0: No, people perish because of a lack of knowledge.
1: மக்கள் அறிவில்லாமையினாலே அழிகிறார்கள்.
0: People perish in another word, in another place it says because of a lack of a vision.
1: இன்னொரு இடத்துல சொல்லுது தரிசனம் இல்லாதனால ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள்.
0: That means a revelation, an understanding, an insight.
1: அப்படி என்ன அர்த்தம்? ஒரு வெளிப்பாடு, ஒரு புத்தி, ஒரு அறிவு இல்லை.
0: They don't have an insight into things. That is why they perish.
1: காரியங்களை குறித்த ஒரு ஆழமான ஒரு அறிவு உணர்வு இல்லை.
0: They are not connected with God. They perish under their circumstances because they don't have the knowledge of God. Therefore, they don't know what is the trouble.
1: தேவனோடு தொடர்பு இல்லாதனாலே, தேவனை குறித்த அறிவு இல்லாதனாலே சூழ்நிலையில் எழும்பும்போது அதில் அழிந்து போகிறார்கள்.
0: So, if you want to get rid of fear, my friend,
1: ஆகவே நீங்கள் பயத்தை அகற்ற விரும்பினால்,
0: one of the things that is causing the fear is the wrong ideas about God.
1: அந்த பயத்திற்கு காரணமாக இருக்கிற காரியங்களில் ஒன்று என்னன்னா தேவனை குறித்த தவறான ஒரு எண்ணம்.
0: I remember talking to a young man, you know, who was having some apprehensions and fear and depression and worry and all of that.
1: எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு வாலிபர் பேசியிருந்தார். அவருக்கு ரொம்ப பயம், கலக்கம், மனச்சோர்வு இதெல்லாம் அப்படி எல்லாம் காணப்பட்டார்.
0: A good Christian brother.
1: ஒரு நல்ல ஒரு விசுவாசியவர்.
0: And good man, you know.
1: நல்ல மனுஷன்.
0: Educated and working in a good job.
1: நல்லா படிச்சவர், நல்ல வேலையில இருக்கிறவர்.
0: But so I just began to suggest to him or talk to him about how to deal with this fear.
1: ஆகவே இந்த பயத்தை எல்லாம் சரி செய்வது எப்படின்னா அவர் கூட அப்படியே பேச ஆரம்பித்தேன்.
0: No, we are talking about, you know, 2 Corinthians 10.
1: 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்தை பத்தி தான் பேசணும்.
0: So I was sharing with him about it.
1: ஆகவே இது குறித்து நான் அவரோடு பகிர்ந்து கொண்டேன்.
0: Now you got to cast down every thought and bring to subjection every thought that is against the thoughts of God.
1: எப்படி கிறிஸ்துவுக்கு தேவனுடைய எண்ணங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா எண்ணங்களையும் நிர்மூலமாக்க வேண்டும், சிறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னேன்.
0: Put away imaginations that are wrong.
1: தவறான கற்பனைகளை எல்லாம் புறம்பே தள்ள வேணும்.
0: You know, you should not allow these thoughts to come in.
1: இந்த எண்ணங்கள் உள்ளே வர அனுமதிக்க கூடாது.
0: Take the word of God and put the thoughts of God's word into your mind.
1: தேவனுடைய வார்த்தை எடுத்து தேவனுடைய எண்ணங்களை மனதிலே வைக்க வேண்டும் என்று சொன்னேன்.
0: I was talking to that young man like that and all of a sudden he told me, well, you know, you tell me that I must take the word of God and put it in me.
1: அந்த வாலிபரோடு இப்படி பேசிட்டு இருந்தபோது அவர் என்ன சொன்னார்? நீங்க சொல்றீங்க தேவனுடைய வார்த்தை எடுத்து இப்படி எல்லாம் உள்ளே வைக்கணும்.
0: That's the problem, pastor. He said, when I read the Bible, that makes me afraid.
1: பிரச்சனையே அதுதான் பாஸ்டர், பைபிள் வாசிக்கும் போது அதுவே எனக்கு பயமா இருக்குனாரு.
0: This is exactly what he told me.
1: பாருங்க, அவர் சரியா அப்படி தான் சொன்னாரு.
0: See, that's a real problem for many people today, not just for that young man. I tell you, many years ago when I read the Bible, I was afraid too.
1: அந்த வாலிபருக்கு மட்டும் இல்ல, பல பேருக்கு உண்மையிலே அது ஒரு பிரச்சனை. ஏன்னா எத்தனை முன்ன நான் பைபிள் வாசிக்கும் போது எனக்கும் அப்படி தான் இருந்தது.
0: Because it threatened.
1: படிக்கும் போதே எனக்கு
0: பயமா இருக்கு. Don't do this, you're finished.
1: இது செய்யலனா அவ்வளவுதான் நீ.
0: If you do this, you will live.
1: இது செய்தால் நீ பிழைப்பாய்.
0: Don't do this, you're done.
1: செய்யலனா அவ்வளவுதான் நீ.
0: That's all.
1: Avlodha.
0: I said, brother, you have the Bible, you're from a Christian family, you're a good man, but you don't you have not had a proper teaching.
1: உங்களுக்கு பைபிள் இருக்கு, கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து வர்றீங்க, ஆனா வேத குறித்து சரியான போதனம் உங்களுக்கு இல்ல.
0: That's the problem.
1: அதான் பிரச்சனை.
0: That is why even from the Bible you're not able to benefit.
1: ஆகவே தான் வேதத்துல இருந்து கூட உங்களால எந்த ஒரு நன்மையும் பெற முடியாமல் போகிறது.
0: I said, you cannot qualify for God's blessings by anything that you do.
1: நான் சொன்னேன், நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்தினாலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் தகுதி பெற முடியாது.
0: It just doesn't work like that.
1: அதெல்லாம் அப்படி வேலை செய்யறது இல்ல.
0: That is why the Bible says that God has blessed us with every spiritual blessing or every blessing in Christ Jesus.
1: ஆகவே தான் வேதம் சொல்றது, தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வத்து இருக்கிறார்.
0: You take Christ out, there is nothing left.
1: கிறிஸ்துவை வெளிய எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அங்க ஒண்ணுமே
0: கிடையாது. You can't have any blessing.
1: எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது.
0: You can't have nothing.
1: எதையுமே பெற முடியாது.
0: It is through Christ everything comes.
1: கிறிஸ்துவின் மூலமாக தான் எல்லாமே வருகிறது.
0: Ephesians 1:3 says that we are blessed with every blessing in Christ Jesus.
1: எபேசியர் 1:3 என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்.
0: It is only in and through Christ blessings are.
1: ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாகவும் கிறிஸ்துவின் மூலமாகவும் தான் வருகிறது.
0: I said to him, it is not in and through you and your goodness and how good you are or how bad you are. It is in Christ.
1: நான் சொன்னேன், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளாவோ அல்லது உங்கள் மூலமாகவோ நீங்க எவ்வளவு நல்லவர் கெட்டவர் என்பதால வருவதே கிடையாது. எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே தான்.
0: I said, have you ever heard of the truth that is called new creation truths or being in Christ?
1: நான் கேட்டேன், புது சிருஷ்டிப்பை குறித்த சத்தியம், கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பது, இந்த சத்தியங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களானே?
0: He's just blinking.
1: He's
0: not sure.
1: அவருக்கு தெரியல.
0: Have you heard that you are a new creation? Old things are passed away. All things have become new.
1: பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, நீங்கள் ஒரு புது சிருஷ்டி, இதெல்லாம் கேட்டிருக்கீங்களானே?
0: Have you heard about it?
1: அதை பத்தி எல்லாம் கேட்டிருக்கீங்களா?
0: Many people have gone to church all their lives. They've never heard it.
1: பலர் வாழ்நாள் எல்லாம் சபைக்கு போயிருந்தும் இதெல்லாம் கேட்டதே கிடையாது.
0: Now, you know, I am from the old school. I have been on the other side. Now I have come to this side.
1: பாருங்க, நான் வந்து உன்ன அந்த பக்கத்துல இருந்தேன், இப்போ இந்த பக்கத்துக்கு வந்துட்டேன்.
0: I have been born and raised in Pentecostal Christianity.
1: பெந்தகோஸ்த கிறிஸ்தவத்திலேயே பிறந்து அதிலேயே நான் வளர்ந்து வந்தேன்.
0: I love some of the old songs. Sometimes I just look at them and examine them.
1: பாருங்க, இந்த பழைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டெல்லாம் சொந்தமா எடுத்து பார்த்து ஆராய்வேன்
0: நான். I was talking to one man the other day, the preacher the other day. I said, why did we write such beautiful songs and never preached what is in the song? The song is full of the word of God, but we preached all the verses that we took to preach were horrible verses, you know.
1: அன்னைக்கு ஒரு பிரசங்கியாரோட பேசிட்டு இருந்தேன். அவரை பார்த்து கேட்டேன், எழுதின பாட்டெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக, அவ்வளோ அற்புதமாக இருக்குது, ஆனால் பிரசங்கம் பண்ணும்போது மட்டும் பாட்டில் இருக்கிறத பண்ணாமல் பயங்கரமான வசனங்கள், அடிப்பார் உதைப்பார் இதெல்லாம் எடுத்து பிரசங்கம் பண்ணாங்களே, ஏன்?
0: Have you ever thought about that?
1: Look
0: at the old songs, they're so full of meaning, they're right from the word of God.
1: பழைய பாட்டெல்லாம் பாருங்க, அவ்வளோ அர்த்தம் உள்ளது, வசனத்துல இருந்து அப்படியே
0: எடுத்துருப்பாங்க. Taken right from the word.
1: அந்த வசனத்தையே அப்படியே எழுதியிருப்பாங்க பாட்டா.
0: If they just opened the song book and preached,
1: பாட்டு புத்தகத்தை திறந்து பிரசங்கம் பண்ணி இருந்தாலே,
0: we would have done a lot better.
1: எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்.
0: But every time they took a verse to preach, ரொம்ப விகற்பமான வசனங்கள். The Lord will take you by the neck and he will lead you.
1: கர்த்தர் உன் கழுத்தை பிடித்து உன்னை நடத்துவார்.
0: God has brought you into this wilderness.
1: தேவன் தான் உன்னை இந்த வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தார்.
0: He will sift you and he will make you and he'll break you.
1: அவர் உன்னை உடைப்பார், அவர் உன்னை புடமிடுவார், அவர் உன்னை இப்படி பண்ணுவார் அப்படின்னு.
0: Is that not right?
1: இல்லையா, அப்படிதானே பண்ணாங்க.
0: They all have a meeting on the first of the month.
1: மாதத்துல முதல் தேதி அன்னைக்கு எல்லாரும் மீட்டிங்
0: நடத்துவாங்க. This is another wonder of wonders.
1: பாருங்க, இது வந்து அதிசயத்திலும் அதிசயம்.
0: On the first of the month they have a meeting and always you can go and hear that preaching. It will be wonderful. It will take a wonderful promise of God. I'll never leave you nor forsake you, and they say this is the promise for this week.
1: முதல் நாள் போனீங்க மாசத்துல பைபிள்ல இருந்து அருமையான ஒரு வாக்குத்தத்தம் எடுப்பாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு அற்புதமா பிரசங்கம் பண்ணுவாங்க.
0: But every Sunday, four Sunday after that is going to be very difficult verses. You're going to sit through that thing and just break your head over that thing. It's all about what God will do to you, you know, you evil thing.
1: பிறகு வருகிற அந்த நாலு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்கணுமே, பொல்லாத உனக்கு கர்த்தர் எப்படி செய்வார் அப்படி செய்வார் அதே தான் பிரசங்கம் பண்ணிருப்பாங்க.
0: Now I'm not just making a joke of these things, you know, but this is the reality, we all know it.
1: பாருங்க, இதெல்லாம் நான் ஜோக்கா சொல்லல, இதுதான் நிஜம், எல்லாருக்கும் தெரியும்.
0: I asked that preacher, this old preacher that's been there for 50 years, I asked him, why didn't we preach these wonderful promises? 6,000-7,000 promises are there, why did we not preach them? We use them only once a month.
1: பாருங்க, இந்த 50 வருஷத்துக்கு மேல ஊழியம் செய்கிறார் அவர். இந்த பிரசங்கர்கிட்ட கேட்டேன், வேதத்தில் 6,000-7,000 வாக்குத்தத்தங்கள் இருக்கு, ஏன் அதெல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டீங்க? மாசத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த வாக்குத்தத்தங்களை பிரசங்கம் பண்ணீங்க, ஏன்?
0: ஃபார் எக்ஸாம்பிள், யூ நோ தி பைபிள் சேஸ், டு நாட் வரி அபவுட் வாட் யூ மே ஈட் அண்ட் வாட் யூ வில் ஈட் அண்ட் வாட் யூ வில் ட்ரிங்க் அண்ட் வாட் யூ வில் பி க்ளோத் வித். யுவர் ஹெவன்லி ஃாதர் நோஸ் தட் யூ ஹேவ் நீட் ஆஃப் தீஸ் திங்ஸ். பட் சீக் யீ ஃபர்ஸ்ட் தி கிங்டம் ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் ரைட்சியஸ்னஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஷல் பி ஆடட் டு யூ.
1: உதாரணத்துக்கு வேதம் என்ன சொல்கிறது? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரலோகத்தில் அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: This is a memory verse in the Sunday school.
1: இது வந்து Sunday schoolலயே சொல்லி கொடுத்த மனப்பாடம் வசனம்.
0: This is the calendar golden verse also in many calendars.
1: தங்க வசன calendarல வசனமும் கூட இதுதான்.
0: But never ever, I am telling you the truth, in my lifetime never ever I heard somebody stand up there and preach, do not worry about what you will eat, what you will drink and what you will be clothed with. Your heavenly father knows that you have a need of these things.
1: ஆனா உண்மையை சொல்றேன் பாருங்க, ஒரு நாளும் ஒரு ஆகிலும் எழுந்து நின்று எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகளாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரலோக பிதா அறிந்திருக்கிறேன்னு ஒரு ஆள் கூட பிரசங்கம் பண்ணி நான் கேட்டதில்லை.
0: தப்பி தவறி அதை வாசிக்க வேண்டியதான் கடகடன் போயிடுவாங்க. Because they are themselves worried about what they will eat and what they will drink and what they will clothe themselves.
1: என்ன அவங்களுக்கே கவலை, என்னத்த புசிப்போம், என்னத்த குடிப்போம், என்னத்த உடுத்துவோம்னு.
0: And they preach a lot about that.
1: அத பத்தி நிறைய பிரசங்கம் பண்ணுவாங்க.
0: They'll talk about how they don't have milk in the house and how they don't have rice in the thing and I don't know how they don't have money for the rent for the church and for electricity and everything. So they've talked about all that, but so that this verse does not fit their scheme of things.
1: அவங்க
0: so they'll never talk about
1: அவங்க பேச்சலாம் அப்படி இருக்கணும், வீட்ல அரிசி இல்ல, வீட்ல பால் இல்ல, வாடகை காசு கொடுக்க முடியல, இப்படியே தான் இருக்கும். ஆகவே இந்த மாதிரி கவலைப்படாதிருங்கிற வசனம் எல்லாம் அவங்களுக்கு ஒத்து வராது.
0: God is leading me through this wilderness path.
1: தேவன் இந்த வனாந்திர பாதையிலே என்னை நடத்துகிறார்.
0: All of a sudden, you cannot switch gears and come to this. You know, don't worry about what you eat or drink or be clothed.
1: பாருங்க, அப்படி எல்லாம் பேசி திடீர்னு இங்க வந்து என்னத்தை புசிப்போம் என்னத்தை உடுத்துவோம் குடிப்போம் கவலைப்படாதீங்களும் பேச முடியாது.
0: This doesn't go well.
1: ஏன்னா இது அதோட ஒத்து வராது.
0: Because they think if you tell all these things to people will get spoiled. You just always have to scold them and tell them you're no good, hoping that they'll be better.
1: அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இப்படி எல்லாம் பேசினா மக்கள் கெட்டு போயிடுவாங்க. அவங்களை எப்போ பார்த்தாலும் திட்டினே இருக்கும், நீ சரியே கிடையாது நல்லவனே கிடையாது, அப்படி திட்டிட்டே இருந்தா நல்லா ஆயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை.
0: Now why did they think that that's not how the family works? Have you ever taken a child and say you're no good, you no good filthy little rat, you know, you never amount to anything. You say that every day, what the child will amount to.
1: என்ன அவங்க யோசிக்கிறதுலாம், ஒரு குடும்பத்திலே நீ ஒண்ணுதுங்க உதவாதவன் உதவாக்கற நாசமா போவன் பேசினே இருந்தா அந்த புள்ள அப்படிதான் போவும் பாருங்க.
0: You don't build a family like that.
1: இப்படி எல்லாம் பேசி குடும்பத்தை கட்ட முடியாது.
0: You don't build children like that.
1: இப்படி பிள்ளைகளை இப்படி கட்ட முடியாது.
0: You build children by encouraging them and building them up by with good words.
1: பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், தட்டி கொடுத்து நல்ல வார்த்தை பேசி அப்படியே அவங்கள வளர்க்கணும்.
0: Not magnifying their problems.
1: பிரச்சனையை பெருசா பேசி வளர்க்க கூடாது.
0: But showing them the right way.
1: ஆனா சரியான வழியை அவனுக்கு காட்ட வேண்டும்.
0: And giving them appreciation and praise for whatever good they do.
1: அவங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அவங்கள தட்டி கொடுத்து பாராட்டி அப்படியே அவங்கள கொண்டு வரணும்.
0: And correcting them when they need it.
1: தவறு செய்யும்போது அவங்கள திருத்தி கொண்டு வரணும்.
0: But you know, you're correcting them, always you're telling them what's wrong with them, and then one day your child is going to turn around when he's 6 feet tall, he's going to tell you, no more, you've always told me what's wrong with me, you never out of your mouth told me what's good with me.
1: இப்படி எப்பப்பாதான் திட்டிட்டு இந்த தப்பு செஞ்சு அந்த தப்பு செஞ்சு சொல்லிட்டேன்னா நாள் ஒன்று வரும் 6 அடி உயரத்தில் இருப்பான், அப்ப திட்டும் போது கையை காட்டுவான், எப்பப்பாதான் சும்மா திட்டினே இருக்கீங்களே அப்படின்னு.
0: கெட்டது மட்டும் சொல்றீங்க, நல்லது நான் செய்யறது ஒண்ணு கூட இது வரைக்கும் வாயில இருந்து வரல. I don't want to hear anything.
1: இனி இந்த மாதிரி எல்லாம் நான் கேட்கவே கூடாது அப்படின்வா.
0: This has happened in many families.
1: பல குடும்பங்கள்ல இப்படி நடந்து இருக்கு.
0: Then only they wake up.
1: அப்பதான் கொஞ்சம் ஒரு முழிப்பே வருது அவங்களுக்கு.
0: Now all of a sudden they can't switch gears.
1: இப்ப திடீர்னு வந்து மாத்திக்க முடியாது அவங்களே.
0: Now this is one such problem like that.
1: பாருங்க, இதுவும் அது போல ஒரு பிரச்சனை தான்.
0: You know, people have taught that God is the problem and now they are not able to switch gears.
1: தேவன் தான் பிரச்சனைன்னு எல்லாருக்கும் போதிச்சாச்சு, இப்ப அவங்களாலேயே மாத்திக்க முடியல.
0: And I used to be of that opinion also because I heard these preachers all the time. I thought God is the problem. My God, you know, if something wrong happened to me, that God, the Lord is the problem.
1: இந்த பிரசங்கங்களை கேட்டு கேட்டு கேட்டு
0: வெளிப்பாடு then there is no place for fear in me.
1: கர்த்தர் நல்லவர் என்றால் பிறகு எனக்குள்ளே பயத்துக்கு இடமே இல்லை.
0: See, that one thought is enough to drive away every fear.
1: பாருங்க, எல்லா பயத்தையும் விரட்டி அடிக்க அந்த ஒரு எண்ணமே போதும்.
0: God is on my side.
1: தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: I may have many enemies.
1: பல எதிரிகள் எனக்கு ஒருவேளை இருக்கலாம்.
0: Many people in the world may hate me.
1: உலகத்தில் பலர் என்னை ஒருவேளை பகைக்கலாம்.
0: But I know one that is mightier than all and he is for me.
1: ஆனால் எல்லாரை விட வல்லவர் ஒருவர் எனக்கு தெரியும். அவர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: He is inside of me and he is for me.
1: அவர் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்காகவே
0: இருக்கிறார். I'm not perfect, I make mistakes, I make blunders, but through it all he's always with me, he's never against me.
1: ஒருவேளை நான் தவறு செய்யலாம், மிகப்பெரிய தவறுகளை கூட செய்யலாம், ஆனாலும் எப்போது என்னோடு கூடவே இருந்து என்னை நடத்துகிறார்.
0: Gracious and a loving God.
1: அவர் கிருபையும் அன்பும் உள்ள தேவன்.
0: He's on my side.
1: அவர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: I will not fear.
1: ஆகவே நான் பயப்படுவதில்லை.
0: So if I'm sick, I will not fear.
1: ஆகவே நான் வியாதிப்பட்டாலும் பயப்பட மாட்டேன்.
0: Facing enemies, I will not fear.
1: எதிரிகளை சந்தித்தாலும் பயப்பட மாட்டேன்.
0: If I'm facing financial needs, I will not fear.
1: பொருளாதார தேவை என்றாலும் பயப்பட மாட்டேன்.
0: If I'm facing all kinds of difficulties, I will not fear.
1: என்ன கஷ்டம் வந்தாலும் பயப்பட மாட்டேன்.
0: Because God will see me through. He is for me.
1: ஏனென்றால் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறபடியினாலே என்னை நடத்தி செல்வார்.
0: You see what it does to put this one right thought, how it will set you free.
1: பாருங்க, இந்த ஒரு சரியான எண்ணத்தை உள்ளே வைத்தாலே எப்பேற்பட்ட ஒரு விடுதலை உண்டாகிறது என்பதை.
0: Hello.
1: Hello.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: So settle it in your mind today.
1: வாங்க, இன்னைக்கு உங்க மனசுல அதை செட்டில் பண்ணுங்க.
0: Everybody lift up your hands and say.
1: எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
0: God is on my side.
1: தேவன் என் பட்சத்துல இருக்கிறார்.
0: When I make a mistake, he's still on my side.
1: நான் ஒரு தவறு செய்த போது என்னோடு கூட இருக்கிறார்.
0: When I have sinned, still he's on my side.
1: பாவம் செய்த போது என் பட்சத்துல இருக்கிறார்.
0: My father is gracious.
1: என் தகப்பன் கிருபையுள்ளவர்.
0: Full of loving kindness.
1: கருணையமிக்கவர்.
0: He washes me and cleanses me.
1: என்னை கழுவி சுத்திகரிக்கிறார்.
0: He helps me and enables me.
1: எனக்கு உதவி செய்கிறார். பலன்
0: கொடுக்கிறார். My God is for me.
1: என் தேவன் என் பட்சத்துல இருக்கிறார்.
0: The whole world may be against me.
1: முழு உலகமும் என்னை எதிர்க்கலாம்.
0: But my God is for me.
1: என் தேவன் எனக்காக இருக்கிறார்.
0: And because he is for me.
1: அவர் என் பட்சத்துல இருக்கிறபடியாலே.
0: Because he is on my side.
1: அவர் என் பட்சத்துல இருக்கிறபடியாலே.
0: I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: Hiding in the caves day and night, running for his life.
1: இரவும் பகலும் கெபிகளிலே ஒளிந்து கொண்டு உயிர் தப்ப ஓடுகிறான்.
0: Trying to save from being executed.
1: ராஜா கொல்ல வருகிறான். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வகை பார்க்கிறான்.
0: Dealing with fear all the time.
1: இப்போது பார்த்தாலும் பயத்தை சரி செய்ய வேண்டியதா இருக்கிறது.
0: And he has learned how to deal with it.
1: அதை எப்படி சரி செய்வது என்பதை கற்றுக்கொண்டான்.
0: He will sit in that cave and he'll say, "The Lord is on my side. I will not fear."
1: குகையில் உட்கார்ந்து கொண்டு என்ன சொல்கிறான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன்.
0: God has called me.
1: தேவன் என்னை அழைத்திருக்கிறார்.
0: I was only a shepherd boy, but I never wanted to be a king, but he came and called me.
1: நான் ஒரு மேய்ப்பனாக தான் இருந்தேன், ராஜாவாக நான் வரும்ல, அவர்தான் என்னை அழைத்தார்.
0: He told me I'll be a king.
1: அவர்தான் சொன்னார், நீ ராஜாவாய் இருப்பாய் என்று.
0: He anointed me.
1: அவர்தான் அபிஷேகம்.
0: He gave me victory over that giant.
1: அவர்தான் அந்த ராட்சதன் மேல் எனக்கு வெற்றியை தந்தார்.
0: He is on my side.
1: அவர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: So Saul may be the king, he may have power, he may have men, but he can't do nothing to me. I will not be afraid.
1: சவுல் ராஜாவாக இருக்கலாம், அதிகார வல்லமை இருக்கலாம், மனிதர்களின் பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் அவன் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது.
0: You see, when you don't have that knowledge,
1: பாருங்கள் இந்த அறிவு இல்லாமல் போகும்போது.
0: See that knowledge.
1: பாருங்க அந்த அறிவுங்க.
0: See, knowledge is the key to success in life in the Christian faith.
1: கிறிஸ்தவ விசுவாசத்திலே வெற்றிக்கு திறவுகோலாக இருப்பதே இந்த அறிவு தான்.
0: That's why Jesus said, "You shall know the truth, and the truth shall make you free."
1: ஆவேதே ஏசுனா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
0: Not, see, it's not the truth that will make you free. The truth that you know is only make is only going to make you free.
1: பாருங்க சத்தியம் விடுதலையாக்குவதில்லை, நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும்.
0: Many people take the Bible and put it under their pillow so that they can drive out all the evil forces by night.
1: பலர் வந்து ராத்திரி அந்த காத்து கருப்புலாம் வந்தா விரட்டுறதுக்காக பைபிள் எடுத்து தலான அடியில் வச்சிருக்காங்க.
0: The devil has seen many bibles.
1: விசாசனமா நிறைய பைபிளை பார்த்துட்டான்.
0: But he's not seen many people that know what's in the bible.
1: ஆனா பைபிளுக்குள்ள இருக்கறத அறிந்திருக்கிற நிறைய பேர் பார்க்கல.
0: They think the bible will drive it away.
1: அவங்க நினைக்கறாங்க இந்த பைபிள் அதெல்லாம் விரட்டும்னு.
0: Now I've seen even in the old days, you know, when people chased out demons, they'll take the bible and put it on the head.
1: அந்த நாட்கள்ல பிசாசு தோறும்போது பைபிளை கொண்டு நேரா தலையில தான் வைப்பாங்க.
0: Say, "Are you going to go?"
1: போறியா இல்லையா?
0: And the devil, you know, warms up and he says, "No."
1: பிசாசு அப்படியே சிலுத்து எழுந்தது, போக மாட்டேன் அப்படின்னா.
0: பாருங்கயா, பைபிள் வச்சா கூட போக மாட்டேங்குது. பொல்லாத பேய் இது. It's a terrible demon. It's not even going for the bible.
1: பொல்லாத பேய் பைபிளை வச்சாலும் போக மாட்டேது அப்படின்வாங்க.
0: The devil by this time has found out that you don't believe in your own words, that when you say go, he will have to go. You don't believe it, he knows it.
1: இதிலே பிசாசுக்கு விளங்கிடுது பாருங்க, போன் சொன்னா அவன் போகணும்ன்ற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியலன்னு ஆகவே தான் போக மாட்டேன்றான்.
0: How does he know that you don't believe your words?
1: நீங்க வசனத்தை விசுவாசிக்கலன்னு அவனுக்கு எப்படி தெரியும்?
0: Because you are asking him, will you go?
1: ஏன்னா நீங்களே அவன்கிட்ட கேக்குறீங்க, போவியா அப்படின்னு.
0: அது என்ன கேள்வி? அது வாட் கைண்ட் ஆஃப். ஐ நியூ ஒன் பிரீச்சர் தட் வில் டேக் தி பைபிள் அண்ட் whenever he goes into one house to visit them, he'll put the bible inside first.
1: ஒரு பிரச்சனை தெரியும் பாருங்க, எப்பெல்லாம் ஒரு வீட்டுக்கு போனா முதல் பைபிளை உள்ள அனுப்புவார், அப்புறம் தான் இவர் போவார்.
0: இத முதல்ல உள்ள அனுப்புவார். See, I've seen all kinds. You know, I can write a book on these things. I'm
1: going to
0: write a funny book one of these days.
1: இந்த மாதிரி நகைச்சுவையான விஷயங்கள்லாம் ஒரு புக்காக எழுதணும்னு நினைக்கிறேன் நான்.
0: I mean, really, I mean, that was not very far from here. This is only within a couple of kilometers from here, the man. That he was known to me.
1: இதெல்லாம் வந்து எங்கேயோ நடந்து நினைக்காதீங்க. இங்கேருந்து 1-2 கிலோமீட்டருக்குள்ளேயே நடந்தது. நல்லா தெரிஞ்சவர் தான் அவர்.
0: If you live in Prasavakam, This is the best place. You can experience all these things.
1: பிரசவாகத்துல நீங்க இருந்தால போதும் இதெல்லாம் அனுபவிக்க கூடிய ஒரு சிறந்த இடம் இதுதான்.
0: All my life I lived in Prasavakam.
1: நான் எல்லாம் பிரசவாகத்துலயே வாழ்ந்துட்டேன் நான்.
0: So I've seen most of these things.
1: நான் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன்.
0: At one time I thought I've seen it all but I don't think so. There are some other funny things happening still.
1: வாங்க ஒரு கட்டத்துல யோசிச்சேன் எல்லாமே பார்த்தாச்சு ஆனா இன்னும் நிறைய வேடிக்கையான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பல இடங்கள்ல.
0: People believe all kinds of funny things.
1: வாங்க இப்படி பல வேடிக்கையான காரியங்களை மக்கள் நம்புறாங்க.
0: They have not understood what this is all about.
1: இதெல்லாம் என்னன்னு இன்னும் விளங்காம இருக்கு.
0: They've gone to church, been baptized, been spirit filled and all of that and so on but they just don't understand the very basic things sometimes.
1: சபைக்கு போயிருக்காங்க, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஆவியினால் நிரம்பியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா இந்த அடிப்படை காரியங்களே விளங்காம இருக்கு.
0: It is not the Bible that will set you free. It is what is in the Bible getting into your heart and your mind and filling you with it, with the truth that will set you free.
1: பைபிள் உங்களை விடுதலை ஆக்காது. இந்த பைபிளுக்குள்ளே இருக்கிற காரியம் உங்களுடைய மனதிலே உள்ளத்திலே சென்று அதை நிரப்பும் போது அந்த அறிவு தான் உங்களை விடுதலை ஆக்கும்.
0: A lot of people still believe the Bible will set them free, so they trust it every day and kiss it every day going to work, coming back from work.
1: இன்னைக்கும் ஜனங்கள் பைபிள் விடுதலை ஆகும் நம்பி தான் அதை ஒவ்வொரு நாளும் தூசி தட்டி வேலைக்கு போகும்போது போயிட்டு வரும்போதெல்லாம் அதுக்கு முத்தம் கொடுத்துட்டு
0: இருக்காங்க. And they say, brother, I kiss it every day and go to work. Why did God do this to me?
1: அப்பறம் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் இதை கிஸ் பண்ணிட்டு தானே வேலைக்கு போறேன், ஏன் கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு?
0: That's why the Bible says the people perish not because God is trying to kill them or God is trying to destroy them or teach them a lesson. People perish because of a lack of knowledge.
1: ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது தேவன் அழிக்க பார்க்கிறதுனாலே தேவன் கொல்லுகிறதுனாலே மக்கள் அழிந்து போவது கிடையாது. அறிவில்லாமையினாலே மக்கள் அழிந்து போகிறார்கள்.
0: Knowledge.
1: அறிவு.
0: Knowledge is the key.
1: அறிவு தான் திறவுகோல்.
0: Knowledge set me free.
1: அறிவு தான் என்னை விடுதலையாக்கும்.
0: Knowledge will set you free.
1: அறிவு உங்களை விடுதலையாக்கும்.
0: Because it is not ordinary knowledge, it's the revelation knowledge of what God is saying.
1: ஏன் அது சாதாரண அறிவு அல்ல, தேவன் என்ன சொல்லுகிறார் என்பது குறித்த வெளிப்பாட்டின் அறிவு.
0: Amen.
1: Amen.
0: It will set you free.
1: அது உங்களை விடுதலையாக்கும்.
0: Now turn with me to 2 Peter.
1: சரி, ரெண்டு பேதுருக்கு திருப்போம்.
0: 2 Peter chapter 1.
1: ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரம்.
0: See, people read the Bible and you know they've read that verse many times. God is on my side, I will not fear.
1: பாருங்க மக்கள் பைபிள்லாம் வாசிச்சிருக்காங்க, பலமுறை வாசிச்சிருக்காங்க, கர்த்தரின் பட்சத்துல இருக்கா நான் பயப்படேன் அப்படின்னு.
0: Did you realize that's the thing that is saying?
1: ஆனா
0: that did you realize that when you know that God is on your side and truly believe and have a revelation of the fact that God is on your side no matter who's against you, that is when fear will go.
1: அது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், யார் எதிரிட்டு வந்தாலும் சரி கர்த்தரின் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்திருக்கும் போதுதான் பயம் உங்களை விட்டு போகும். அது தெரியுமா உங்களுக்கு?
0: Many Christians in their subconscious have embedded this thought that God is the source of their problems.
1: நிறைய கிறிஸ்தவனுடைய ஆழ் மனதில் என்ன உண்மை பதிஞ்சிருக்குன்னா என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே கர்த்தர் தான்.
0: Why did God do this?
1: ஏன் கர்த்தர் இப்படி பண்ணிட்டார்?
0: Why is God doing all this?
1: ஏன் தேவன் இப்படி எல்லாம் செய்து விட்டார்?
0: All the teachings put together all through their lives that they've heard have put a deep feeling in their hearts. Why did God do this?
1: அவள் கேட்ட எல்லா போதனைகளையும் இப்ப உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு போய் வச்சிருச்சு. ஆகவே தான் கேக்குறாங்க கர்த்தர் ஏன் இப்படி செய்து விட்டார்.
0: So as long as that is not dealt with,
1: அதை சரி செய்யாத வரையில்
0: sometimes you may go to church and sing a song that says God is on my side, you know, hallelujah, you know.
1: பாருங்க சில சமயத்தில் சபையில் இருக்க வரைக்கும் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற அல்லேலூயான்ற பாட்டெல்லாம் நல்லா,
0: ஓ பிரதர் இட்ஸ் எ வண்டர்ஃபுல் சாங், யூ நோ, ரியல் தம்பி சாங், God is on my side.
1: ஓ பிரதர் ரொம்ப அருமையான ஒரு பாட்டாச்சே, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற நல்ல தம்பிங்கா இருக்குமே அப்படின்வாங்க.
0: But Monday the same fear.
1: திங்கக்கிழமை வந்துட்டு அதே பயம் வருது.
0: On Sunday the conscious mind celebrated the fact that God is on their side.
1: ஞாயிற்றுக்கிழமை இந்த சிந்திக்கிற மனம் கர்த்தரின் பட்சத்துல இருக்கானே அதை கொண்டாடுகிறது.
0: But Monday it's not working because the subconscious still has programmed thought that says that God is the problem. God is the one that's the problem.
1: திங்கக்கிழமை அது வேலை செய்ய மாட்டது. ஏன்னா இந்த ஆழ் மனதில் அது அங்க இருக்கிற புரோகிராம் வேலை செய்யுது. அந்த புரோகிராம் என்ன சொல்லுது? கர்த்தர் தான் என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம்.
0: When will what is here get in here?
1: இங்க இருக்கிறது எப்போது இங்க போகும்?
0: When will what is in the conscious mind go into the subconscious?
1: சிந்திக்கிற இந்த மனதில் இருக்க அந்த காரியம் எப்போது ஆழ் மனதுக்குள்ளே போகும்?
0: It is only as you meditate upon the word of God and the revelation of the fact that God is on your side dawns upon you by the Holy Spirit.
1: தேவனுடைய வார்த்தையில் தியானிக்கும் போது தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்ற அந்த உண்மை ஒரு வெளிப்பாடாக பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு உதிக்கும் போதுதான் அந்த பயம் நீங்கும்.
0: Amen.
1: Amen.
0: That's why you need to meditate on God's word.
1: ஆவேதான் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க வேண்டும்.
0: To meditate means to mutter and say what God has said.
1: தியானம் என்றால் என்ன? தேவன் என்ன சொன்னாரோ அதையே திரும்ப திரும்ப சொல்றது, அது முணுமுணுப்பது என்று அர்த்தம்.
0: So when you keep saying God is on my side, God is on my side, Lord I thank you because on you're on my... Instead of speaking your fear, if you keep saying, Lord, I thank you because you are on my side. 1,000 at my side shall fall. 10,000 at my right hand shall fall. But it shall not come nigh me.
1: ஆகவே பயமாருக்கு பயமாருக்கு அதே சொல்வதற்கு பதிலாக என் பக்கத்தில் 1,000 பேரும் என் வலது பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. தேவனின் பட்சத்தில் இருக்கான் அதை ஏன் சொல்லக்கூடாது?
0: Thank you, Lord, for you are on my side.
1: கர்த்தாவே நீ என் பட்சத்தில் இருக்கபடியால் உமக்கு நன்றி.
0: Make this the meditation of your heart and then you will see how your subconscious is reprogrammed with this truth that God is on your side. That will alter everything. That will change your fear into faith.
1: இதை உங்கள் இதயத்தின் தியானமாக்கும்போது உங்கள் ஆழ்மனதிலே கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று அந்த புது புரோகிராம் வந்துவிடும். அதன் பிறகு அந்த பயம் உங்களை விட்டு நீங்குவதை நீங்கள் பார்க்கலாம்.
0: This will work Sunday while you're singing, God is on my side.
1: இது வந்து ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறீங்க பாடும்போதும் வேலை செய்யும்.
0: Monday also it will work.
1: திங்கட்கிழமையும் வேலை செய்யும்.
0: Because it has gone deep inside.
1: இப்ப உள்ளே ஆழமாய் போய்விட்டது.
0: Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday and come back Sunday you'll still you'll sing 1,000 times better.
1: செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பிறகு ஞாயிற்றுக்கிழமை வந்து மறுபடியும் பாடும்போது 1,000 முறை அதிகமா நல்ல வேலை செய்யும்.
0: 365 days it'll work in all situations, circumstances, under every threatening situation it'll work.
1: 365 நாள் வேலை செய்யும். எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் எல்லா அச்சுறுத்தும் சூழ்நிலையிலும் அது வேலை செய்யும்.
0: God is on my side is a simple truth, but it's an amazing truth that will set you free from fear.
1: தேவன் என் பட்சத்தில் இருக்கிறது சத்தியம் ரொம்ப எளிமையா தோன்றலாம், ஆனா ஆச்சரியமானது. உங்களுடைய பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க கூடியது.
0: It will set you free today.
1: இன்றைக்கு அது உங்களை விடுதலையாக்கும்.
0: It will just put it, if you just put it in your heart and mind, it will totally set you free from the chains of fear.
1: உங்கள் உள்ளத்தில் மனதிலே வைப்பீர் என்று சொன்னால் இந்த பயம் என்ற சங்கிலியிலிருந்து அது உங்களை முற்றும் விடுதலையாக்கும்.
0: Don't sleep with your fear.
1: பயத்தோடு தூங்க போக வேண்டாம்.
0: Don't be looking at the wall all the time with your fear.
1: எப்ப பார்த்தாலும் பயத்திலேயே சுவத்தை முறைச்சு பார்த்துட்டு இருக்காதீங்க.
0: Keep looking at the word.
1: வார்த்தையை பார்த்து
0: the Lord is on my side.
1: கர்த்தரின் பட்சத்தில்
0: இருக்கிறார். Keep speaking the word.
1: வார்த்தையை பேசி
0: the Lord is on my side.
1: கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார்.
0: Don't be listening to songs such as God's going to get you.
1: கர்த்தர் வந்து என்ன அடிப்பார் அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்காதீங்க.
0: No. Even Christian songs.
1: அவரோட கிறிஸ்தவ பாட்டா இருந்தாலும் கூட
0: அதுல கூட இருக்குது God's going to get you.
1: அதுலயும் அப்படிதான்
0: some Christian

0: லந்து வருது பாருங்க.
1: You know, a lot of people don't realize.
2: நிறைய பேர் அத உணர்வதே கிடையாது.
1: You know, they go with their fear and some preacher says you got 3 demons.
2: பயத்தோடு போறாங்க, உடனே அந்த பிரசங்கம் சொல்ல உங்களுக்கு வந்து 3 பிசாசு பிடிச்சிருக்கு.
1: This Saturday we were only able to chase 1.
2: இந்த சனிக்கிழமை ஒன்று தான் நாம துரத்தி இருக்கோம்.
1: The other 2 are very dangerous devils, so we'll have 7-day fasting.
2: அடுத்த ரெண்டு வந்து இதை விட ரொம்ப மோசமானது, ஆபத்தானது, ஆகவே 7 உபவாசம்.
1: இப்போ நல்லா இருந்தவங்க இப்போ வீட்டில் போய் தூங்க கூட முடியாது. The other 2 is going to kill him. He's going to be afraid that the other 2 was more dangerous and he got fast 7 days. Then how do you expect the guy to come back Monday? He's not going to have a good weekend, man, you know.
2: அடுத்த ரெண்டு பிசாசு ரொம்ப ஆபத்தானது, 7 நாள் உபவாசம்னா அப்புறம் எப்படி அவன் அடுத்த அந்த வேலைக்கு வர முடியும்?
1: இல்ல, அந்த வீக்கெண்ட் எப்படி அவனுக்கு பொழுது போவோம்? மண்டே வான்னு சொல்லி இருக்கீங்க. You said come Monday. How is he going to sleep till Monday?
2: திங்கக்கிழமை வாங்கன்னு சொல்லிறீங்களா, அது வரைக்கும் அவன் எப்படி தூங்குவான்?
1: The fact that you chased away one devil is not any consolation because the 2 are bad worse.
2: ஒரு பிசாசு துரத்திட்டேன்னு சொன்னீங்களே, அது அவனுக்கு ஆறுதலே கிடையாது. ஏன்னா மோசமான பிசாசு இன்னும் ரெண்டு உள்ள இருக்குன்னு சொல்லியாச்சு.
1: Fear generating, not fear driving out.
2: இதெல்லாம் பயத்தை விரட்டுறது கிடையாது, பயத்தை உற்பத்தி ஆக்குறது.
1: But yet people gravitate towards these things.
2: ஆனா பாருங்க, மக்கள் அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க.
1: But it's changing.
2: ஆனா மாறுது எல்லாமே.
1: Amen.
2: Amen.
1: It's changing. I'm telling you, it's changing.
2: சொல்றேன் பாருங்க, எல்லாமே மாறி கொண்டு வருகிறது.
1: It will change.
2: மாறும்.
1: Believe that?
2: நம்புறீங்களா?
1: It will change.
2: மாறும் அதெல்லாம்.
1: So if you got fear and you are crippled by fear, listen to these things. This truth will set you free.
2: பயம் இருக்கும் என்றால், பயம் உங்களை முடமாக்கி இருக்கும் என்றால், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
1: Next few weeks I'm going to show it very dramatically how these things work.
2: அடுத்த சில வாரங்களுக்கு அப்படியே எடுத்து காட்ட போறேன் இது எப்படி இதெல்லாம் வேலை செய்யுது.
1: Because I feel that we must nail this truth about how things work.
2: ஏன்னா நான் என்ன உணர, இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது என்பதை ஆணித்தரமாய் மக்களுக்கு போதிக்கிறேன்.
1: Then only people will be set free.
2: அப்பதான் மக்கள் விடுதலையாக்கப்படுவார்கள்.
1: And you know, we don't have to fall for any foolish thing.
2: என்னது ஒரு மதியினமான காரியத்துக்கும் போய் நம்ம விழ வேண்டிய
1: அவசியம். Have you got 2 Peter 1?
2: சரி, 2 பேதுரு முதலாம் அதிகாரம் எடுத்தாச்சு.
1: Let's read this and let's say one thing in close and then we'll continue next.
2: இந்த வாசிப்போம், ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறோம், அடுத்த வாரம் நாம் தொடருவோம்.
1: Verse 3.
2: மூன்றாம் வசனம்.
1: Verse 2.
2: இரண்டாம் வசனம்.
1: Grace and peace be multiplied to you in the knowledge of God and of Jesus our Lord.
2: தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகு கடவுது.
1: How does grace and peace get multiplied?
2: கிருபையும் சமாதானமும் எப்படி பெருகுகிறது?
1: It gets multiplied in the knowledge of God.
2: தேவனை அறிகிற அறிவினாலே பெருகுகிறது.
1: People don't have peace much, you know, these days because believers sometimes don't have much peace because the word is not in them. The knowledge of the word is not there.
2: இந்த நாட்களில் விசுவாசிகளுக்குள்ளே அவ்வளவு சமாதானம் இல்லை. ஏன் சொன்னா வசனத்தை குறித்த ஒரு அறிவு அவர்களுக்குள்ளே இல்லை.
1: So they just carrying the Bible, going here, running helter skelter, looking for answer for their problem, but they are not in peace. Grace and peace is not multiplied day by day.
2: பாருங்க, பிரச்சனை வாழ்க்கையில பைபிள தூக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் அலையறாங்க, ஆனா அந்த அறிவு இல்லாதனாலே வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் பெருகாமல் இருக்கிறது.
1: Only when you get the knowledge, grace and peace will multiply.
2: அறிவு வரும்போதுதான் கிருபையும் சமாதானமும் பெருக முடியும்.
1: Now listen to this, verse 3 and 4.
2: மூணு நாள் கவனிங்க.
1: As his divine power has given to us all things that pertain to life and godliness through the knowledge of him who called us by glory and virtue.
2: தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறினது மன்றி.
1: Just pay attention for one moment.
2: கொஞ்சம் அத கவனிங்க.
1: His divine power has given to us all things.
2: அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறது.
1: Everybody say given all things.
2: எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் தந்திருக்கிறது.
1: Given to us all things.
2: எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறது.
1: All things means all things.
2: எல்லானா எல்லாம் தான்.
1: All things.
2: எல்லாம்.
1: All things about what? All things that pertain to life and godliness.
2: எதற்கு வேண்டிய எல்லாம்? ஜீவனுக்கும், அதாவது இந்த வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாம்.
1: Two things are mentioned, life and godliness.
2: அதாவது ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும்.
1: It's simply a language that indicates, you know, everything that has to do with this earthly life, this life as we live it on a day to day basis, and our spiritual life.
2: அதாவது எளிமை அப்படி சொல்லனா, இந்த உலக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, இது ரெண்டுத்துக்கும் வேண்டிய எல்லாவற்றையும்.
1: Whatever you need, all things are given pertaining to life, God, life and godliness. All things are given.
2: அதாவது உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவையான எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: Now, how is it given?
2: பாருங்க, அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது?
1: Through the knowledge of him who called us by glory and virtue.
2: நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே.
1: See there?
2: பாருங்க,
1: through the knowledge.
2: அறிவினாலே.
1: It comes through the knowledge.
2: இதெல்லாம் அறிவினாலே வருகிறது.
1: How do you get out of your problems? How Do you get the victory over your situation?

0: பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது எப்படி? சூழ்நிலையின் மீது வெற்றி காண்பது எப்படி?
1: No matter what your problem is, what challenge you're facing, all things pertaining to godliness and life is given.
0: பிரச்சனை என்னவா இருந்தாலும், என்ன சவாலை நீங்கள் சந்தித்தாலும் சரி, ஜீவனத்துக்கு வேண்டிய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: Everything is given.
0: எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு.
1: How is it given?
0: எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு?
1: Through the knowledge of him.
0: அவரை அறிகிறார் இவினாலே.
1: Now read the next verse.
0: அடுத்த வசனம் வாசி.
1: By which have been given to us exceedingly great and precious promises, that through these you may be partakers of divine nature, having escaped the corruption that is in the world through lust.
0: இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
1: The knowledge is in terms of many promises of the word of God.
0: அந்த அறிவு வந்து தேவனுடைய வார்த்தையில பல வாக்குத்தத்தங்களின் வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
1: So the word of God, the Bible is full of promises, thousands upon thousands of promises that cover all things pertaining to life and godliness and give us the knowledge of these things, and only through that we get the victory.
0: ஆகவே தேவனுடைய வார்த்தையிலே இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவையான ஆயிரம் ஆயிரமான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. அவை குறித்த அறிவு தான் இவைகளை நமக்கு தருகிறது.
1: அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய சவால்கள், நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு நமக்கு தேவையான அதை ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய knowledge, அறிவை நமக்கு தருகிறது. இட் கிவ்ஸ் அஸ் த நாலெட்ஜ் த்ரூ விச் வி கேன் பி டெலிவர்ட் அவுட் ஆஃப் தோஸ்
0: அந்த வாக்கு தத்தங்கள் அவையிலிருந்து நாம் விடுதலையாக்கத்தக்கதாக அந்த அறிவை நமக்கு தருகிறது.
1: Because that's why it says that through these things you may become partakers of divine nature, having escaped the corruption that is in the world. இல்லையா,
0: இச்சையினால் உலகத்தில் உள்ள கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு.
1: So that you may partake of divine nature and escape from the corruption.
0: அதாவது திவ்ய சுவாபத்தில் பங்கு பெற்று இந்த கேட்டுக்கு நீங்கள் தப்பிக்கலாம்.
1: Now let me just make this point and we are finished.
0: பாருங்க, இந்த பாயிண்ட சொல்லி நான் முடிக்கட்டும்.
1: God wants you to escape from that situation.
0: அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
1: And he has given everything that you need to escape out of that jam that you're in, that tight problem that you're facing.
0: நீங்க சிக்கிட்டு இருக்கீங்களா, அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும், தப்பிக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார்.
1: Where did you get this idea that God is your problem?
0: ஆகவே தேவன் தான் என்னுடைய பிரச்சனை என்கிற எண்ணம், ஐடியா எங்கிருந்து வந்தது?
1: That's wrong idea, my friend.
0: அது தப்பான ஐடியா.
1: God is on your side.
0: தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்.
1: How is he on your side?
0: எப்படி உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்?
1: He has given you all things that pertain to life and godliness.
0: ஜீவனுக்கு, ஜீவனத்துக்கும் வாழ்க்கைக்கும், ஜீவனத்துக்கும் தேவபக்திக்கு வேண்டிய அனைத்தையும் உங்களுக்கு தந்திருக்கிறார்.
1: He has given it through the knowledge.
0: அறிவினாலே அதை தந்திருக்கிறார்.
1: That knowledge is available in terms of thousands of promises.
0: அந்த அறிவு ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களின் வடிவிலே இருக்கிறது.
1: He has given it so that you will escape the corruption.
0: நீங்கள் கேட்டுக்கு தப்பிக்கொள்ளும்படி அதை தந்திருக்கிறார்.
1: So that you will not perish.
0: நீங்கள் அழிந்து போகாதபடி தந்திருக்கிறார்.
1: So that you will escape, he has given it.
0: நீங்கள் தப்பி போகொள்ளும்படியாக தான் அதை தந்திருக்கிறார்.
1: If he wants to get you, then why did he make a way of escape?
0: உங்களை சிக்க வைக்கணும்னு அவர் விரும்பினா பிறகு தப்பிக்கொள்ளுவதற்கான வழி எதுக்கு ஏற்படுத்தணும்?
1: If God is really that old man sitting there with a stick and wanting to hit you every time you do wrong,
0: கர்த்தர் உண்மையிலேயே வயசான தாத்தா கையில தடியோடு உட்கார்ந்துட்டு தப்பு செய்யும்போதெல்லாம் அடிக்கிறாருன்னா,
1: and that's his purpose,
0: அதுதான் அவருடைய நோக்கம்னா,
1: then why did he make a way of escape?
0: பிறகு ஏன் தப்பிக்கொள்வதற்கான வழியை ஏற்படுத்தணும்?
1: Then God will become a loser.
0: அப்படினா கர்த்தர் தான் தோற்கிறவரா போயிடுவார்.
1: Because by the way of escape you will escape and he cannot punish you.
0: ஏனா தப்பிக்கிற வழியில நீங்க தப்பிச்சிடுவீங்க, அவர் உங்களை தண்டிக்க முடியாது.
1: See, God is not out to get you.
0: பாருங்க, தேவன் உங்களை வந்து எப்போ தண்டிக்கலாம், எப்படி தண்டிக்கலாம் பாக்குறது?
1: God is not against you.
0: தேவன் உங்களுக்கு எதிராளி இல்லை.
1: He is for you.
0: அவர் உங்களுக்காக இருக்கிறார்.
1: He has not laid the trap, he has laid the way of escape.
0: அவர் அந்த பொறி கண்ணியை அவர் வைக்கவில்லை, தப்பிப்பதற்கான வழியை தான் வைத்திருக்கிறார்.
1: Amen.
0: Amen.
1: The way of escape.
0: தப்பிக்கொள்வதற்கான வழி.
1: We'll look at it more next week.

அவர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மகத்துவரும் உன்னதங்களிலே வாசம் செய்யும் உன்னதருமாயிருக்கிறார். அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மறந்து இப்பொழுது இருக்கிற இடத்திலே அவரை ஆராதிப்போம்.

அப்பொழுது அங்குள்ள வயதான தாத்தா பாட்டி இவர்களை சந்தித்து ஒரு நாள் முழுவதும் அவர்களோடு நான் பழகி ஆண்டவரை குறித்து பேசினேன். நான் அவர்களோடு பழகும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை கவனிக்காததினால் இந்த ஓல்டேஜ் ஹோமில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் அறிந்து கொண்டேன். வாழ்க்கை என்பது ஒரு தொடர்கதை. வேதம் தெளிவாக கூறுகிறது, நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். நாம் நம்முடைய பெற்றோரை கவனிக்காவிட்டால் நமக்கு கூட வயசாகும், நம் அதே நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்மை கவனிக்க மாட்டார்கள். என கண்பானவர்களே, கர்த்தர் நமக்கு நல்ல பெற்றோரை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், அதே நேரத்தில் பெற்றோரை கனம் பண்ணுவோம். பெற்றோரை கனம் பண்ணும் பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. நமக்கு கொடுத்த பெற்றோருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை துதிப்போம், தினமும் துதிப்போம். இப்படி துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு.

ஜெபமே என் வாழ்வு, சுவிசேஷமே என் பாரம். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 9:4 கர்த்தர் தன் தூதனுக்கு, நீ எருசலேம் நகரம் எங்கும் சென்று அங்குள்ள அக்கிரமங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று கட்டளையிட்டார். இதோ இன்று நம் தேசத்தின் அக்கிரமங்களுக்காய் கண்ணீர் விட்டு கதறுகிற மக்களின் மேல் கர்த்தர் அடையாளமிட விரும்புகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் மக்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் இந்த நாட்டுக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளே, நம் தேசத்தின் எதிர்காலம் அரசியல்வாதிகள் கையில் இல்லை, விஞ்ஞானிகள் கையிலும் இல்லை, ஜெபிக்கும் ஜெப வீரர்களின் கைகளில்தான் உண்டு. என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் இருக்கட்டும் என்ற என் ஏக்கத்தை இந்த கேசட்டில் பாடலாய் பாடியுள்ளேன். நமது தேசத்திற்காக ஜெபிக்க உங்களை இன்று அர்ப்பணிப்பீர்களா? இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்முடைய கிருபையால் இந்த உன்னத ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. இந்த பாடல்களை கேட்கிற அனைவரும் உம்முடைய இதய துடிப்பை உணர்வார்களாக, உம்முடைய பரிபூர்ண சித்தம் செய்கிறவர்களாக மாறுவார்களாக. ஜெபமும் சுவிசேஷ பாரமும் அதிகமாய் அவர்களை அழுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

0: தாவீது தன் வாழ்வின் இறுதி கட்டத்துல தான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறார். சந்தித்த போராட்டங்கள் எதிர்ப்புகள் ஏராளம் ஏராளம், ஆனால் கர்த்தரோ சென்ற இடமெல்லாம் வெற்றி கொடுத்தார். அதை சொல்லி பாடுகிறார் இதுதான் சங்கீதம் 18.
1: உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே.

0: முந்தைய நாள் பிரச்சனையினால் மனம் குழம்பியிருந்த நேரம். திருப்பாடல் 135 வாசிக்க ஆரம்பித்தேன்.
1: Praise the Lord, Hallelujah. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரே, அவரை துதியுங்கள்.
0: இவ்வாறு துதியில் ஆரம்பித்து ஸ்தோத்திரத்தில் முடிகிறது அந்த சங்கீதம். துதிக்க ஆரம்பித்தேன், ஒரு புது பாடல் பிறந்தது.
1: உங்கள் மனம் துதியால்

0: வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலன் தருவார், தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர், பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குற ஆண்டவர். இன்னைக்கு பிசாசின் வல்லமையில அகப்பட்டு நீங்க வியாதியோடு வந்திருக்கலாம், ஒரு வேதனையோடு வந்திருக்கலாம், ஒரு சோர்வோடு வந்திருக்கலாம், ஒரு தோல்வியோடு கூட வந்திருக்கலாம், ஒரு நஷ்டத்தோடு வந்திருக்கலாம், செய்வன பயத்தோடு வந்திருக்கலாம், ஏவுதல் கட்டோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றிலும் இயேசு விடுதலை கொடுக்கிறார். அந்த பிசாசின் வல்லமையை நொறுக்கித்தான் அனுப்புவார்.
1: உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவன ராஜாதி ராஜாவை நாம் ஆராதிக்க போகிறோம். அப்பா சொன்னது போல இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாள். இந்த நாள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமே. நீங்க வெறுமையாய் போக போறதில்ல, தேவ வல்லம தேவ பிரசனம் உங்களை ஆட்கொள்ளும். எல்லா கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா நீர் நல்லவர், நீர் பெரியவர், தகப்பனே போதுமானவரே, துணையாளரே, என் கூட வருகிறவரே, அப்பா நம்பிக்கைக்கு உரியவரே, மகத்துவம் நிறைந்தவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய துணையாளரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வேதனையை மாற்றுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லாபா ரஹா தடாபா ஷகா தடபலபோ. இது தேவனோடு கூட பேசுகிற ஒரு நேரம், இது தேவனோடு கூட இடைப்படுகிற ஒரு நேரம், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம், ஒரு உன்னதமான ஒரு நேரம். ஓ லாபா ரஹா தடாபா ஷகா தடபலபோ. கமான் எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி லேகா மரஹா தடாபா ஷகா தடபலபலபோ லீரா தானா மரஹா தடாபா கபா கபா கபாலபலபோ மீஷா ஹாதா டாபா ரஹா தடபலபோ. எல்லாரும் வாய்களை திறந்து நல்லா அந்நிய பாஷை பேசுங்க. கொஞ்ச நேரம் தேவனோடு கூட பேசுங்க. ஆண்டவரே என்னுடைய ஆவி பலப்படட்டும் அப்பா. ஓ உள்ளான சரீரம் பலப்படட்டும், உள்ளான ஆத்மா பலப்படட்டும் அப்பா. லாரா பாஷா ஹாதா டாபா ரஹா திடிபி கபா கபாலபலபோ லேரா தானா மரஹா தடபா கபா கபாலபலபோ. தேவ மகிமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு தேவ பிரசனம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. La ra da da ba sha ka da da ba ra ha da da ba la bo. ஆண்டவர் கிட்ட கேளுங்க, உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா, உங்க மகிமையினால நிரப்புங்கப்பா, உங்க கிருபையினால நிரப்புங்க. ஓ என் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உம்முடைய பிரசன்னத்தினால என்னை மூடுங்க தகப்பனே. ஆண்டவரே ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை என்னை நிரப்ப

கரங்களை உயர்த்தி நல்லா அந்நிய பாஷை பேசுங்க. நல்ல வாய்களை திறந்து லாக்கா பாரஹாதடா பலபு ரேகமா சகாதடா பலபு. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்மத்தில் அசைபாடி கொண்டிருக்கிறார். ஓ, உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆச்சரியமான காரியங்களை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. அதிசயமான காரியங்களை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி லாக்கா மாராகாதா டாபா ஷகாதா டாபலபு நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என்னுடைய கைகள் கால்கள், ஓ, என்னுடைய சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாகட்டும், ஒரு புது பலன் உண்டாகட்டும். லாரா தாடா பாராஹா தாடா பா ஷகா தாடா பலபு. தோல்விகள் ஜெயமாய் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். வெட்கப்பட்ட இடத்துல உங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிறார். தோத்து

என்னைக்கு வாக்கு தத்தங்கள் நிறைவேற தாமதமாகும்னா, என்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாம வேற ஒரு டைரக்ஷன் படி போனா, நம்மளுடைய சுய விருப்பத்தின்படி போகும்போதெல்லாம் வாக்கு தத்தங்கள் நிறைவேற தாமதிக்கும். நம்ம சுய விருப்பத்தின்படி போனா, யோனா இப்படிதான் சுய விருப்பத்தின்படி போனா, போனவர் பெரிய ஒரு கொந்தளிப்பு உண்டானது, பெரிய ஒரு சீற்றம் உண்டானது. யோனா போன படகு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்குமே அந்த புயல் அடித்தது. அப்படின்னா என்னன்னா, யாரு கூட டிராவல் பண்ணக்கூடாது, எவன் தேவனுடைய சித்தத்துக்கு மாறா செய்கிறானோ அவன் கூட டிராவல் பண்ணவே கூடாது, யாரு கூட இருக்கக்கூடாதுன்னா, ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் கூட இருந்தா நமக்கும் ஆபத்து. ஆண்டவருடைய திட்டத்தையும் தரிசனத்தையும் ஒரு மனுஷன் இழந்துட்டானா, அவன் கூட நடந்தோம்னா அது நமக்கு ஆபத்தா முடியும். ஆமென். ஒரு போதகர் சொன்னார், நான் யார் கூடனாலும் ஃப்ளைட்டில் போவேன், ஆனால் எந்த மனுஷன் திட்டத்தை இழந்துட்டானா அவன் கூட நான் ஃப்ளைட்டில் போகவே மாட்டேன், எப்போ அந்த ஃப்ளைட்டு ஆபத்தில் முடியும்னே தெரியாது அப்படின்னார். அப்போது ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கும்போது வாக்கு தத்தங்கள் சீக்கிரமாய் நிறைவேறும், அவருடைய திட்டங்கள் சீக்கிரமாய் நிறைவேறும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுங்கப்பா, இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு உம்முடைய திட்டம் உங்க தரிசனத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. வாலிபர்கள் எல்லாம் கேளுங்க, ஆண்டவரே உங்க திட்டத்தை நிறைவேற்றுங்கப்பா, என்னுடைய தீர்மானத்தை நான் எடுக்க கூடாது, ஓ என்னுடைய இஷ்டப்படி நான் போகக்கூடாதுப்பா, அடுத்தது எங்க படிக்கணுங்கிறத ஆண்டவரே நீர் காட்டுங்க தகப்பனே, என் கூட பேசுங்கப்பா, அடுத்தது என்ன வேலை செய்யணுங்கிறத நீர் என் கூட பேசுங்கப்பா, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற எல்லா வாய்களை திறந்து லாக்கா பாரா காதாடா பலபோ லேகா மாஷா காதாடா பலபலபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் புதிய புதிய திட்டத்தை தேவன் தரப்போறதற்காய் நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்மளுடைய சபையின் வாலிபர்களை தேவன் பிரகாசிக்க பண்ண போறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, நம்மளுடைய சத்ருவின் கைகள்ல இருந்தெல்லாம் நம்மளை விலக்கி பாதுகாக்கிறவர். ஆமென். நமக்கு விரோதமா எழும்புகிற பிரச்சனைகள் போராட்டம் இதுக்கு நடுவுல நம்மளை விலக்கி பாதுகாப்பார். ஆமென். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ, நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். கரங்களை தட்டி சேர்ந்து இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.

0: இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தம்மை நம்பி வருகிற மக்களுக்கு சுகம் கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார், விடுதலை தருகிறார், வாழ்வளிக்கிறார் என்பதற்கு ஆதாரமாய் ஒரு சாட்சி.
1: பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் என் உடம்பு ஃபுல்லாக ஒரே தடுப்பு தடுப்பாக வந்துருச்சு. ஆஸ்பத்திரி போய் மருந்தும் சாப்பிட்டு பார்த்தோம், சரியாகல. அப்புறம் ஜபம் பண்ணி ஜப எண்ணெய் உடம்பு ஃபுல்லாக பூசினோம். அடுத்த நாளே இயேசுப்பா சுகம் தந்தாரு.
2: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பேங்க்கில் கடன் வாங்கி கட்டாமல் இருந்தது. திடீர்னு கோர்ட்டில் போட்டு விட்டாங்க சிறை தண்டனை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த தேதிக்குள்ளே கொண்டு வந்து அமௌண்ட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, சொல்கிறக்கும் கூட ஆள் இல்லை, சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறக்கும் ஆள் இல்லை அப்படி இருந்தவங்க. நான் ஏசப்பா கிட்ட தான் சொன்னேன், போய் சர்ச்சில் போய் நேராக உட்காந்து ஜெபம் பண்ணி அழுது, எனக்கு யாருமே இல்லை ஏசப்பா, நீங்கள் தான் எனக்கு தோணை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு நான் வெளியே வர்றப்பவே ஒரு ஃபோன் வந்தது, அம்மா நீங்கள் இன்றைக்குள்ளே கட்டினா நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டு கட்டினா போதும், நிறையா கட்ட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு சம்பளம் போட்டிருந்தாங்க, அந்த கொஞ்சமாக ஒரு அமௌண்ட் கட்டி ஒரே நாளில் அந்த பிரச்சனையை முடிச்சு
3: கொடுத்தாருடைய
4: பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டுவதாக. எங்கள் வீட்டுக்கார் வந்து ரட்சிக்கப்படாமல் இருந்தார், ரொம்ப குடிப்பாரு. ஆனால் நான் ரொம்ப வேதனையோடு கூட நான் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன், எங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என் வீட்டுக்காரை எப்படி திருத்துறாருன்னா, வண்டியிலிருந்து கீழே விழுந்து மரண படுக்கையிலிருந்து எடுத்து திருத்தி என்கிட்ட புது மனுஷனா ஆண்டவர் என்கிட்ட கொடுத்தாரு. ஆனா நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், எங்க வீட்டுக்கார் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு. இந்த மாசத்துல ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்க உதவி செஞ்சாரு. அதே மாதிரி குடிக்கிறவங்க யாரும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொன்னா கண்டிப்பா ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பாரு. நானும் அப்படிதான் அழுது அழுது எங்க வீட்டுக்கார் குடிய மறக்கணும், ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி குடிய மருந்து புது மனிதனா மாத்தி ஆண்டவர் இன்னைக்கு எங்க வீட்டுக்கார ஆயத்தமான ஞானஸ்தானத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடான கொடி.
3: இன்னைக்கு ஆண்டவர் என்ன கூட பேசின ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 10:38 நாம் வாசித்து,
5: நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்.
3: கவுனிங்க, இப்போ அடுத்த கீழ இருக்கிற வசனத்தை நீங்க எல்லாரும் வாசிக்கணும்.
5: தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்.
3: இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, இதான் தலைப்பு வசனம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்
5: குணமாக்குகிறவராயும் சுற்றி
3: கையை உயர்த்தி. இன்னைக்கு உள்ள செய்தியினுடைய தலைப்பு, உங்க ஒவ்வொருடைய முகத்தையும் கர்த்தரன காட்டினார். இந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட மக்களுக்கு நான் அன்னைக்கு விடுதலை தருவேன்னு சொன்னார். கடந்த நாட்களில் கவனிக்கிறீங்களா, பிசாசு அநேகரை வஞ்சித்து அநேகரை சின்னாபண்ணமாக்குனது. சில காரியங்களை நான் கேட்டேன். உங்களுக்கு செங்கல்பட்டு பக்கத்தில் அங்கே காலேஜ் பயங்க பஸ்ஸில் போயிருக்காங்க பாருங்க, 4 பயங்க தொங்கிக்கிட்டே போயிருக்காங்க. அந்த டிரைவர் பஸ்ஸை ஓட்டிட்டு போனவர் இன்னொரு கண்டர் லாரி அங்கே நின்றுக்க தெரியாமல் விட்டுருக்க, அந்த கம்பி 4 பயங்களை கிழிச்சு ஸ்பாட்டில் காலி மொந்தும் மொந்துன்னு வாழைப்பழம் கீழே விழுற மாதிரி கீழே விழுறாங்க. 3 பையன் ஸ்பாட்லன்னு, அதுக்கு அடுத்து 10 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே இன்னொரு பையனும் செத்து போனான். செத்த பையங்கள்லாம் எல்லாம் 20 வயசு பையன், ஒரே பையன் 19 வயசு பையன் பாருங்கள். இப்படி கடைசி காலத்தில் பிசாசு பயங்கரமாக அவனுடைய வல்லமையை விளங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பிசாசின் வல்லமையில் நீங்கள் அதை உணரணும். பிசாசு இன்னைக்கு கொஞ்சம் காலந்தான் இருக்குன்னு கோபம் கொள்கிறான். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 12:12 பிசாசின் கோபம் என்று நீங்க எழுதி வைங்க. அதுல
5: பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று
3: அறிந்து
5: மிகுந்த கோபம் கொண்டு,
3: மிகுந்த கோபம் கவுனிங்க, பிசாசே உங்களுக்கு தெரியும். அவன் வந்து அவனுக்கு பேர் மனுஷிக கொலைபாதகன்னு பேர், மனுஷிக கொலைபாதகன்னு யோவான் 8:44 இருக்கு, வாசிங்க. பிசாசுடைய கிரிகளை நீங்க அறிஞ்சிக்கிட்டா தான் இயேசுவை பிடிச்சு ஜெபம் பண்ண முடியும். இதுக்கு இயேசு கிறிஸ்து தான் விடுதலை தருவார். வாசிமா,
5: நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான்.
3: பிசாசு பத்தி என்ன எழுதி இருக்குன்னா மனுஷ கொலைபாதகன். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். அடுத்து இன்னொன்னு இருக்கு, அவன் பொய் பேசுறவன். எப்பொழுதும் பொய் தான் வாயில வரும். வாசிமாதையும்
5: அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியா.
3: பொய்யிங்கிற ஒரு ஒரு ஒரு பேங்க் அவங்கிட்ட இருக்கிறது, வேற எந்த நன்றியும் அவன் செய்ய மாட்டான். மனுஷ கொலைபாதகன், மனுஷன் மேல கோபம் கொள்றவன், எப்படியாவது அழிக்கும் நினைப்பவன். இன்னொரு வசனம் சொல்லுதுமா, 1 பேதுரு 5:8 அவன் ஒரு எதிராளி. அழகா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், பிசாசு நமக்கு ஒரு எதிராளி. அருமையான மகனே, உன் கூட வேலை செய்யறவங்க உனக்கு எதிராளி அல்ல. மகளே, உன் கூட வேலை செய்யுங்கிற உனக்கு எதிராளி அல்ல. உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எதிராளி அல்ல. உன் கூட பிறந்தவங்க எதிராளி அல்ல. பிசாசு தான் எதிராளின்னு எழுதியிருக்கு. வாசிங்க,
5: ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு
3: எதிராளி. பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்படி ஆவியானவர் என்னை ஏவினார். எதிராளி மறைமுகமா பல ஆயுதங்களை அவன் பயன்படுத்தி சின்னாபண்ணமாக்கிக்கிட்டு இருக்கிறான். நம்ம வேலை என்ன? ஜனங்களை எப்படியாவது அழிக்கணும், பாவத்தில் தள்ளணும், வேதனையில் தள்ளணும், மிகுந்த ஆசையை கொடுக்கணும், பண ஆசையை கொடுக்கணும். அந்த பண ஆசை இருக்கிறபடினால பணத்தை சம்பாத்தியம் பண்ணுறக்கு பல தீய வழிகளை கை கொள்ளணும். ஒரு பிரதர் சொன்னார், இந்த மீனாட்சிபுரத்தில் சின்ன ஊர் தான், 500 லாட்ரி கடை இருக்குதாமா. சிலவங்க 5000 10000 போய் எடுத்து அங்கே உட்காந்து பணக்காரராகணும், அடிக்கலை இப்போ எல்லாத்தையும் சொத்து சொத்தெல்லாம் இழந்துடுறாங்க. ஜாக்கிரதை, இது பிசாசுனுடைய தந்திரம். கையை உயர்த்தி, போதும் என்று மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த கையை உயர்த்தி ஒரு வலையலியா சொல்லுங்க, போதும். நம்முடைய பணம் நமக்கு போதும், நம்முடைய வருமானம் நமக்கு போதும். கர்த்தர் கொடுக்குற படிப்படியாக தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிறுக சிறுக சிறுக விதைக்கிறவன் சிறுக சிறுக தான் நம்மை ஆசீர்வதிப்பார். 30 நேரம் லட்சமா மாறாது. 30 சொல்லுங்க 60, 60 100, 100 1000. கைகளை உயர்த்தி, 1000 10000 10000. இப்பதான் கர்த்தர் கொடுப்பார். ஆமா, இது மற்ற வழியில இருந்தா பிசாசுடைய கிரிகை ரொம்ப இருக்கிறது. அப்படியே இயேசு சொல்றார், அருமையான மகனே மகளே, பிசாசின் வல்லமையில நீ அகப்பட்டு இருந்தா இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தர இருக்கிறார். அவர் உனக்கு நிச்சயமாய் விடுதலை தந்துதான் அனுப்புவார். அந்த பிசாசின் வல்லமையை நொறுக்கித்தான் அனுப்புவார். பிசாசின் வல்லமையிலிருந்து முழுவதும் உன்னை குணமாக்குவார். பிசாசின் வல்லமை முழுவதும் உனக்கு விடுதலை தருவார். ஆமா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் ஆமா குணமாக்குகிறவராய் சுற்றி தந்த. கையை உயர்த்தி அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏவால் மூலமாக பிசாசு தன்னுடைய வல்லமையை 100க்கு 100 காட்டினான். அந்த வல்லமையில ஆதாமும் விழுந்து அதற்கெடுத்து அவங்க சாபத்துக்குள்ளாயிட்டாங்க. அந்த சாபத்தை மாற்ற இயேசு 2வது ஆதாமாய் வந்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா. அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, யோபு வாழ்க்கையில பிசாசுத்தனுடைய முழு வல்லமையும் அனுப்பினான். 1வது அதிகாரத்துல அப்படி அவனுடைய அழிவு அப்படி 1வது அதிகாரத்திலே முடிஞ்சிருது. கவனிக்கிறீங்களா? அவ்வளவு வல்லமையும் ஒரு தேவ மனுஷன் மேல அனுப்பி சின்னாபண்ணமாக்கணும். ஆனா யோபு உறுதியா இருந்தபடினா இயேசு அவனுக்கு நன்மையெல்லாம் ரெட்டிப்பாய் கொடுத்தார். கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யூதாஸ் வல்லமை அப்படியே தன்னுடைய முழு வல்லமையும் அவனுக்குள்ள அனுப்பி அவனை நாண்டு கொண்டு சாகடிச்சான் கடைசி வரை. இந்த மனுஷனை எப்படி பிசாசு பூந்தான்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவன் பேர் தாவீது. 1 புத்தகத்தை எடுத்துக்கோங்க, 21வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
5: சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது.
3: எப்படி பாருங்களேன், சாத்தான்னே இருக்குது. இப்ப சாத்தான் தாவீதை ஏவுனானா பாரு. ஏவுதல்ங்கிற ஒரு ஆவி சாத்தானுக்குரியது. நேர யார் மேல கம்பு வீசலாம் பாருங்க. கவனிக்கிறீங்களா? நீங்களாம் ரொம்ப விழிப்பா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீதின் மேல அப்படியே ஏவுறான். சொல்லுவோம்ல, ஏவுதலின் ஆவி வந்துட்டு பிள்ளி சூன்யத்தை ஏவுறாங்க, மந்திரத்தை ஏவுறாங்க, செய்வனையை ஏவுறாங்க. இதெல்லாம் மந்திரவாதிகள் பண்ற, அதான் பிசாசு அதுக்கு தலைவர் அவன். அப்படியே ஏவனாம் பாருங்க.
5: சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது.
3: இது ஆண்டவருக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஆண்டவர் மனஸ்தாபம், என்ன

0: வாக்குத்தத்தம், நம்முடைய இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய ஜனங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவாரே, நீர் இப்ப ராஜாவா இருந்து ஏவ சொல்றீரே. அவர் சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, இது பிசாசின் தந்திரம், மனுஷரை நீங்க எண்ணாதீங்க, இஸ்ரவேல் எண்ணவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல பெருகுவாங்க. அஞ்சாவது வசனத்தை பாத்தீங்கன்னா, அதுக்கடுத்து மூணாவது வசனமா வாசிமா.
1: அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக, ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா?
0: நீங்க எல்லாம் ஆண்டருடைய சேவகர் ஐயா, அவங்கெல்லாம் ஆண்டருடைய புத்திரர்கள். நீங்க லக்கம் போட்டு கையை நீட்டி என்ன கூடாது, இது பிசாசு உம்மை ஏவி இருக்கிறான். இந்த ஜனங்கள் உம்முடைய இப்படி ஏவி உமக்குள்ள பெருமையை கொண்டு வந்துருவான், இது பிசாசுடைய ஏவுதல்.
1: இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடி
0: பாருங்க, இந்த காரியம் ஏவி விடுறதுக்கு அடிமையாகிறதற்கு அநேகருக்கு பிசாசு ஏவுவான், கவனிக்கிறீங்களா? இதுக்கு நம்ம அடிமையாக கூடாது. உடனே தாவீது அதுக்கு அடிமையாயிட்டான். யோவாப்பு சொல்றாரு, ஐயோ நம்ம என்ன கூடாதுங்க, பழுகி பெறுவோம், இப்பொழுது இருக்கிற பார்க்க 100 மடங்கு ஜனங்கள் பெறுவோம், ஆனாலும் விடாம எனக்கு லக்கம் பார்த்து கொண்டு வா அப்படின்னு அவர் சொன்னதுனால தேவன் இஸ்ரவேலை என்ன செஞ்சாரு, வாதித்தார். கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. பிசாசுக்கு நம்ம ஒருபோதும் அடிமையாயிடக்கூடாது, அவனுடைய ஏவுதலுக்கு நாம் உள்ளாளக்கூடாது, ரொம்ப ஞானமா இருக்கணும். இதனால
1: ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்.
0: 70,000 பேர் மடிஞ்சாங்க. 70,000 பேர் மரணத்திற்கும் காரணம் தாவீது தான். கர்த்தருடைய பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையே, பிசாசு ஏவுறதற்கு நீ இடம் கொடுக்க கூடாது. அவன் ஏவத்தான் செய்வான், நம்மளை அறியாதபடி நம்முடைய சிந்தையை தூண்டத்தான் செய்வான், இல்லாத காரியத்தில் நோக்கும்படி நம்மளை தூண்டிக்கிட்டே இருப்பான், இடம் கொடுக்க கூடாது. உங்களுக்கு அடையாளம் தாவீது தான். 70,000 ஜனங்கள் செத்து போனாங்க, கர்த்தர் வாதித்தார் அப்படின்னு எழுதிட்டு அடுத்து மரணத்தை குறித்து நான் படிக்கும்போது 70,000 ஜனங்கள் ஓன்னு கத்துன கதர்ன. இதெல்லாம் பிசாசின் வல்லமையில அகப்பட்டு மரிச்ச ஜனங்கள். உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு ஆவியானவர் என்ன சொன்னாருன்னா, ஏசு கிறிஸ்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்வார். கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு லேலியா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை இன்னும், இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்காம அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வல்லமை அனுப்பி பிசாசை அழித்தே தீருவார். என்னென்ன காரியத்தில் நீங்க அடிமைப்பட்டு வந்திருக்கீங்க, என்னென்ன காரியத்தில் நீங்க வேதனைப்பட்டு வந்திருக்கீங்களோ, இதிலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை தருவார். பிசாசுடைய வல்லமை என்ன தெரியுமா, சரீரத்தில் வேதனையை கொடுப்பான். உங்க சரீரத்தில் ஒரு வியாதி மாற்றி ஒரு வியாதி கொடுக்கறதான் அந்த பிசாசுடைய வல்லமை. இன்னைக்கு அந்த வல்லமை தவிடுபடியாகும். கையை உயர்த்தி ஒரு அமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. பிசாசுடைய ரெண்டாவது வல்லம் வாதிப்பான், அதாவது ஒரு மனத்தை கெடுப்பான். இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அங்கே போய் குடியிருக்கலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, வாதித்துக்கிட்டே இருப்பான், சமாதானத்தை எடுத்துருவான். இன்னைக்கு பிசாசுடைய வல்லமையை வாதிக்கிற வல்லமிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர போகிறார். பிசாசு ஒரு சோர்வையும் கொடுப்பான், சோதனையும் கொடுப்பான், அந்த வல்லமையிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுதலை செய்யத்தான் போகிறார். பிசாசுடைய வல்லமை உங்களுடைய தொழிலை நஷ்டமாக்கணும், உங்களுடைய உங்களுடைய அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை பூச்சியமாக்கணும், அதான் அவன் வேலை. ஆமாம், 5,000 ரூபா அக்கௌண்டில் இருந்ததுன்னா 6,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கணும்னு சொல்லுவான். பாருங்க பிசாசுடைய வேலை, எப்படியாவது உங்களை வந்து நஷ்டப்படுத்தணும், இதுதான் அவனுடைய வேலை. அந்த வல்லமிலிருந்து இன்னைக்கு இயேசு உங்களை விடுதலை செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள உங்களை தள்ளுவான், அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். அல்லேலூயா. கடன் பிரச்சனை, அது மூலமா ஒரு அவமானத்தை கொண்டு வரும், அதான் அவனுடைய வல்லம், அதிலிருந்து கர்த்தனுக்கு விடுதலை தருவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வீடை நீங்க கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதுல பல விதமான தடையை கொண்டு வந்து தன் வல்லமை அனுப்பி தடையை கொண்டு வருவான், அதை உடைக்கிறதான் இயேசு கிறிஸ்துனுடைய வேலை. அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, இடத்த வாங்கணும்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டான் பாஸ்டர், இடத்த முடிக்க முடியாதபடி அவன் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுதான் பிசாசுடைய தடை, இதை உடைப்பார். அந்த அம்மா சொன்னாங்க, இதை உடைச்சி அந்த பத்திரத்தை இன்னைக்கு உங்க கையில காட்டுறேன், இவ்வளவு தடை இருந்தது உடைச்சிட்டாரு நாங்க கையை.

0: அலேலூயா, அலேலூயா. நல்ல மனிதராக இருப்பாங்க பார்க்க, ஆனால் ரகசியமாக குடிகாரனாக இருப்பாங்க. நல்ல மனிதராக இருப்பாங்க பார்க்க, போத வசத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, சூதாட்டத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. இந்த வல்லமையிலிருந்து கத்தர் விடுவிக்க போகிறார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர், பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குற ஆண்டவர். இன்னைக்கு பிசாசின் வல்லமையில அகப்பட்டு நீங்க வியாதியோடு வந்திருக்கலாம், ஒரு வேதனையோடு வந்திருக்கலாம், ஒரு சோர்வோடு வந்திருக்கலாம், ஓ ஒரு தோல்வியோடு கூட வந்திருக்கலாம், ஒரு நஷ்டத்தோடு வந்திருக்கலாம், செய்வன பயத்தோடு வந்திருக்கலாம், ஏவுதல் கட்டோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றிலிருந்தும் இயேசு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க விடுதலையை. வல்லமையுடையவர்,
1: மகிமையானவைகளை எனக்கு செய்தார்.
0: கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல். வல்லமையுடையவர், அவளுக்கு அந்த மனக்கண்களை திறந்திருக்கிறார். பாருங்க, எல்லாம் என்னை நிந்திக்கலாம், அண்ணா என்னை ஒருவர் ஆட்கொண்டிருக்கிறார், என்னை ஒருவர் சேவித்திருக்கிறார், எனக்குள்ளே வாழ்கிறவர், வல்லமையுடையவர். சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னை ஒருவர் சேவித்தவர், என்னை ஆட்கொண்டவர், எனக்குள்ள தெய்வமா இருக்கிறவர், என்னை கண்டுபிடித்தவர், அவர் வல்லமையுடையவர். சாதாரண ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கல, அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்வார். நான் ஒருபோதும் தோத்து போனதில்லை. வியாதியோடு வந்த நீங்க வியாதியோடு போறதில்லை, கட்டோடு வந்த நீங்க கட்டோடு போறதில்லை. 16:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வேதச்சு தம்மை பற்றி உத்தம இருதயமும் கொண்டிருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எல்லையங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி ஒரு உத்தம இருதயத்தோடு கொண்டிருக்கிறவளுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவாராம். அந்த வல்லமை பிசாசை நொறுக்கிற வல்லமை. முடிச்சிருமா?
1: தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி,
0: தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி
1: கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது.
0: கர்த்தருடைய கண்கள் பூமி எல்லை எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? உன்னை கண்டுபிடிச்சு உனக்கு வல்லமையை கொடுக்க. ஹல்லேலூயா. தன்னுடைய வல்லமையை உனக்கு அனுப்பிட்டார்னா பிசாசுடைய கிரிகள் அழிக்கப்பட்டு பிசாசுடைய வல்லமைகள் நொறுக்கப்பட்டு. ஆமா, பிசாசுடைய வல்லமைகளை இன்னைக்கு ஆண்டவர் நொறுக்கிப்பட போறார். அவருடைய வல்லமையை அனுப்பி பிசாசின் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்க போகிறார். கையை உயர்த்தி வல்லமை, அதாவது பிசாசை அழிக்கக்கூடிய சக்தி ஆண்டவர்கிட்ட இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வல்லமை கர்த்தருடையது. ஹல்லேலூயா. வேற யாருக்கும் அந்த வல்லமை கிடையாது. அதாவது மனிதனுக்கு ஜீவன் கொடுக்கிற வல்லமை, மனிதனை எழுப்புகிற வல்லமை, மனிதனை ஆசீர்வதிக்கிற வல்லமை, மனிதனுடைய பேரை பெருமைப்படுத்துகிற வல்லமை. இன்னைக்கு சகோதரி சொன்னது போல, ஆமா, யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேங்கிற அந்த வல்லமை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. வல்லமை கர்த்தருடையது. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியுமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 62:11 வல்லமை கர்த்தருடையதுன்னு இருக்கும் பாருங்க, வாசிமா.
1: தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன்.
0: ரெண்டு தரம் கேட்டிருக்கிறேன்.
1: வல்லமை தேவனுடையது.
0: எல்லாரும் தலைக்கு மேல கையை தட்டுங்க. ஒரு வல்லமை இன்னைக்கு வேணும். அந்த வல்லமை தேவனிடத்திலிருந்து வரும். அந்த வல்லமை இயேசுவினிடத்திலிருந்து வரும். இயேசு ரத்தத்தை சிந்தினார். இயேசு அந்த வல்லமை உனக்கு கொடுக்க சிலுவையில மரித்தார். அதனாலதான் இயேசுவை கண்டா பிசாசுகள் நடுங்கும், பேய்கள் நடுங்கும். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லும். ஐயோ, நீர் பரிசுத்தர்னு சொல்லும். அல்லேலூயா. எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர், எங்களை கெடுக்கவா வந்தீர், தயவு செய்து எங்களை பாதாளத்தில் அனுப்பாத போதுகிறே. ஐயா, நீர் எங்களை வேதனைப்படுத்த வந்திருக்கிறீர், எங்களை இந்த பன்றி கூட்டத்தில் அனுப்பும். பிசாசு பன்றி கூட்டத்தில் அனுப்புன்னு சொன்னவன பன்றி கூட்டத்தில் அனுப்பிட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு அநேக மக்கள் பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்டிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க, ரகசிய பாவங்கள், அவங்க பெரிய வீடாக இருக்கும், அவங்க பத்திரத்துக்கு மேலே அந்த வீட்டுக்கு மேலே கடன் இருக்கும். இதெல்லாம் பிசாசுனுடைய வல்லமைகள். இதை விடுதலை பெறுறதற்கு மூணே வழிதான் வழி. ஒன்று இயேசு கிறிஸ்து தான் அதற்கு தெய்வம். கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு அலேலியா சொல்லுங்க. பாருங்க, பிசாசுனுடைய பிசாசு பிடியிலிருந்து ஆண்டவர் உடனே தம்முடைய வல்லமை அனுப்பினார். நீங்க இந்த வசனம் லூக்கா எழுதின புஸ்தகம் 4:46 இயேசு அசுத்த ஆவிகளை அழிக்கக்கூடிய வல்லமையுடையவர். ஆகையினால இன்னைக்கு அசுத்த ஆவியில பாதிக்கப்பட்ட எல்லாரையும் இன்னைக்கு விடுதலை செய்வார். வாசிங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு,
1: இது என்ன வார்த்தையோ,
0: இது என்ன வார்த்தையோ,
1: அதிகாரத்தோடும் வல்லமையோடும்,
0: அதிகாரத்தோடும் வல்லமையோடும்
1: அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார்.
0: இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க கூட கை கட்டி நின்றாங்க. ஐயோ, ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கலையே. ஏன் தெரியுமா? ஜப ஆலயத்துக்குள்ள ஒரு மனுஷன் அசுத்தாவி பிடிச்சவன், அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். இயேசுவை பார்க்கும் பொழுது சொல்றான், நசரனாகிய இயேசுவை உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனை என்னை கெடுக்கவா வந்தீர், நீர் பரிசுத்தர். வாசி 33.
1: அவன், ஐயோ
0: ஐயோ,
1: நசரனாகிய இயேசு எங்களுக்கும் உமக்கும் என்ன,
0: எங்களுக்கும் உமக்கும் என்ன,
1: எங்களை கெடுக்கவா வந்தீர்,
0: எங்களை கெடுக்கவா வந்தீர்,
1: உம்மை இன்னார் என்று அறிவேன்,
0: நீர் இன்னார் என்று அறிவேன்,
1: நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று
0: சொல்லுது. நீர் பரிசுத்தர், உம்ம கண்ணை என்னால பார்க்க முடியல, என்னால பார்க்க முடியல, ஐயோ என்னை கெடுக்கவா வந்தீர், என்னை அழிக்கவா வந்தீர், கத்துது கூச்சலிடுகிறது. உடனே ஆண்டவர் அப்படியே அவனுக்கு விடுதலை கொடுத்தார். ஆமா, அவனை பிடிச்சி முடிய பிடிச்சி ஆட்டல. கவனிக்கிறீங்களா? சத்தம் இல்லாம இவனை விட்டு போன்னு சொன்னார். உடனே போயிட்டு இதை கண்டவங்க தான் சொல்றாங்க, இவர் யாருங்க, அதிகாரத்தோடு வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளை இடுகிறார், எல்லாம் புறப்பட்டு போகுதேன்னு சொல்றாங்க. கையை உயர்த்தி வல்லமையோடு கட்டளை இட்டார். வல்லமையோடு அவருடைய வார்த்தை வல்லமையோடு வந்தது, ஒண்ணுமே பண்ணலை. அந்த வார்த்தைக்கு பிசாசு நடுங்கினான். அந்த பிசாசுக்கு தேவனுடைய வார்த்தை வல்லமையா இருந்தது. கையை உயர்த்தி அப்படியே தலையில ஒரு பெரிய பாறாங்கல்ல போட்டு அமுக்கினது போல, அவனை சட்னி ஆக்கினது போல காணப்பட்டுச்சு. கையை உயர்த்தி அப்படி அவனை விட்டு விலகினதை பார்த்தவன எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ இவர் யார், வல்லமையோடும் அதிகாரத்தோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுறார், புறப்பட்டு போகுதேன்னு சொல்றாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா நான் கடந்த 6 நாளா ஒரு ஆவினால நான் பாதிக்கப்பட்டு தூக்கமே வரும், என் பிள்ளைகள் தூங்குவாங்க, கணவனார் குரட்டை விட்டு தூங்குவாங்க, தூக்கம் வராம கட்டளையும் நான் கிடக்கிறேன், வீட்டுக்குள்ள நடப்பேன், வெளியே கதவு திறந்து வெளியே நடப்பேன், யாருக்கும் தெரியாது, நானும் வெளியே நடந்துகிட்டே இருப்பேன், விடிய காலம் எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும், அது ஒரு 1/2 மணி நேரம் கூட என்னால் தூங்க முடியாது. இதனால நானும் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனேன், தூக்க மாத்திரைகள்லாம் சாப்பிட்டேன், தூக்கமே வரல. ஒரு சகோதரி என்னை சூலூர்லேருந்து இந்த கிணத்துக்கடை சபைக்கு கொண்டு வந்தான். ஒரே ஜபத்தில் பங்கு பெற்றேன். ஒரு பொல்லாத ஒரு ஆவி என்னை விட்டு விலகினது பாருங்க, ஒரு சுமை என்னை விட்டு விலகினது, எனக்கு இன்பமான நித்திரையை கற்று தாரா. கையை உயர்த்தி பிசாசு வந்தால் அப்படி ஒரு நித்திரையை அலக்கழிக்கிறான், தூக்கத்தை கெடுக்கிறான், பைத்தியக்காரி போல நலைய செய்கிறான். ஆண்டவருடைய வல்லமை பாயும் பொழுது அந்த ஆவிலிருந்து விடுதலை. எத்தனையோ நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போன மாத்திரையை சாப்பிட்டோம், அதாவது மன தத்துவ டாக்டர்கிட்டலாம் நாங்கள் போனோம், ஆனால் மேலும் மேலும் எனக்கு அந்த மாத்திரையை போட பசி எடுத்ததை தவிர, நரம்புகளெல்லாம் ஒரு வித மாதிரி இழுத்ததை தவிர எனக்கு விடுதலை கிடைக்கல. இயேசு கிறிஸ்துவை விடுவித்தார். அவர் பிசாசில் அகப்பட்ட யாவரை விடுதலை செய்ய போகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் சொல்லுவீங்க, ஐயோ உங்களை பார்த்தவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ பிசாசு கட்டில் இருந்தானே, இவன் அற்புதமாக இந்த இயேசு விடுதலை கொடுத்துட்டாரேன்னு நீங்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு சொல்லுவீங்க. ரெண்டாவது, அவருடைய வல்லமை 12 வருட வியாதியாக இருந்தாலும் நொடிப்பொழுது மாற்றும், அந்த வியாதியை முறித்து ஆரோக்கியத்தை உணர செய்யும். மார்க் எழுதின புஸ்தகம் 5:30 நான் வாசிக்க கேட்போம்.
1: உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை,
0: இயேசு வழியில நடந்து போகிறார், நடந்து போகும்போது ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஒருதி பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். அப்ப பாருங்க, 12 வருடமாய் அவளுக்குள்ள இரத்தப்போக்கு வியாதி, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவு பண்ணி பார்த்தா. ஆமாம், தன் வீட்டை விற்று பார்த்தா, தனக்கு இருந்த எல்லா நகைகளை விற்று பார்த்தா, செலவங்கிட்டிருந்து பணத்தை வாங்கியும் செலவு பண்ணி பார்த்தா. ஆனால் அந்த வசனம் சொல்லுது, சற்றேன்னு அவளுக்கு சுகம் இல்லை, ஆனால் அவளுக்குள்ள விசுவாசம் ஊற ஆரம்பித்தது, வளர ஆரம்பித்தது, உந்தித்தல் ஆரம்பித்தது. என்ன? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், சுகமாவேன். கையை உயர்த்து. நீங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் அந்த விசுவாசம் உருவாகணும். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. வீட்டுக்குள்ளே இருக்கிறவா ஒன்று கேள்விப்படுறா, இயேசு வாராராமே. இப்போ பாருங்க, அவளுக்குள்ளே அவர் பின்னால் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், சுகமாக. இப்படி தொட்டா உடனே அவள் சுகமாயிட்டா. அந்த வல்லமை போனதை இயேசு அறிஞ்சார். கையை உயர்த்தி. இயேசுக்குள்ள இருந்து ஒரு வல்லமை பளிச்சுன்னு போகுது, ஒரு மின்சாரம் பாஞ்சது போல போகுது. அது யாரையோ தொட்டு இருக்குது. அவர் கேட்கிறார், என்கிட்ட ஒரு வல்லமை பாஞ்சது, அது யாரை தொட்டது? என்கிட்ட ஒரு வல்லமை புறப்பட்டது, யாரையோ தொட்டு இருக்கிறது. அவ முந்துன்னு கொள்றா, என்னைய தாங்க தொட்டுச்சு.
1: உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள்.
0: தலைக்கு மேல கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா துதிங்க. இன்றைக்கு இந்த அற்புதம் நடக்க போகுது. ஆமா, 12 வருடமா இருந்த வியாதியை தன்னுடைய வல்லமை நொடிப்பொழுது மாத்தினது உண்டானா? கட்டாயமா நீங்கள், ஆமா, அவருடைய வல்லமையில நிரம்பிதான் நீங்க போக வேண்டும். அவருடைய வல்லமை உங்களை சுகமாக்கித்தான் அனுப்பும். அல்லேலூயா. உங்க பலவீனத்தை மாற்றித்தான் அனுப்பும். ஆமே. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலன் தருவார், தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் எல்லாம் நிறைவேற போகிறது. இந்த பலவீனங்களை முற்றிலும் மாற்றி, உங்களுடைய வியாதியை முற்றிலும் மாற்றி, உங்களை ஆரோக்கியப்படுத்தி தான் ஆண்டவர் அனுப்புவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்கள் சபைக்கு எப்படி வந்தேன் தெரியுமா, 10 வருஷமாக எனக்கு முழங்கால் வலி இருந்தது. 10 வருஷமாக முழங்கால் வலி இருந்து இந்த கட்டு உடைக்கிற ஜபத்தில் கத்துடைய வல்லமைன்னு மேலே பாஞ்சு அந்த முழங்கால் வலி கம்ப்ளீட்டாக மாறிட்டேன். கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க. அலேலூயா. அடுத்தவங்க தோலை பிடிச்சி வர்ற மாதிரி தான் நான் இருந்தேன், செவரை பிடிச்சி தான் வருவேன். பாத்ரூமில் உட்கார முடியாத ஐயா, தேவ வல்லமைய மேல பாஞ்சது. கையை உயர்த்தி ஆமே சொல்லுங்க. அந்த அம்மா சொல்லுது, ஆமா, 10 வருஷமா நான் அங்க போனேன் இங்க போனையா, எத்தனை ஆயிரங்களை நான் செலவு பண்ணியிருக்கேன், மூட்டு வலிக்கு பார்க்காத காரியம் இல்லை. 10 வருஷமா இருந்த மூட்டு வலிய ஒரு வல்லமை அனுப்பி ஏசு நம்ம ஆலயத்துல குணமாக்கினார்னா. அந்த அம்மா சொன்னது போல அந்த நேச தெய்வம் எல்லாரையும் சுகமாக்கினார். கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நல்லவர், விடுதலை கொடுக்கிறார். கடைசியில் அவருடைய வல்லமை அனுப்பி, ஆமா, மீட்பை உண்டாக்குவார். நெகேமியா எழுதின புஸ்தகம் 1:10 இந்த வல்லமை உனக்கு மீட்பை உண்டாக்கும். அருமையான மகனே, உன்னை கீழே இருந்து மேலே தூக்கி எடுக்கும். உனக்கு ஒரு மீட்பாகிய ரட்சிப்பை கொடுக்கும், மீட்பாகிய அபிஷேகத்தை கொடுக்கும். நீ இழந்ததை திரும்ப நீ பெற்றுக் கொள்ளுவே. வாசிமா.
1: தேவரே, உமது மகா வல்லமையினாலும்,
0: உமது மகா வல்லமையினாலும்,
1: உமது பலத்த கரத்தினாலும்
0: மீட்டுக்கொண்ட
1: உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே.
0: கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க பாப்போம். அலேலூயா. எங்கிட்ட ஆண்டவர் பேசினார், அவருடைய வல்லமை அனுப்பி அவருடைய ஜனத்தை மீட்டு கொள்வாராம். ஒருவர் வீடு கட்டினார், கவுனிங்க, அந்த வீட்டுக்குள்ள அவருக்குள்ள சத்ருவின் போராட்டம் இருக்குது. பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்கிறார், ஐயோ சத்ருவின், அந்த பாஸ்டர் சொன்னாராம், இந்த வீடு உங்களுக்கு சரியில்லை, சொந்த வீடு நீங்கள், அந்த வீடு சரியில்லை, வேற யாருக்காவது வாடகை கூட்டிட்டு நீங்கள் வெளியே வேற வாடகைக்கு போ. அந்த வாடகைக்கு போன இடத்துலையும் அந்த வீட்டுக்குள்ள போய் ஒரு 2 மாசம் இருந்திருக்காரு, அதே போராட்டம் இருந்திருக்கு. பாஸ்டர், மறுபடி வாடகை வீட்டிலையும் எங்களுக்கு அதே போராட்டமா இருக்குதே அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்டர் சொல்லிருக்காரு, இந்த வீடு உங்களுக்கு சரியில்லை, நீங்க வேற வீட்டுக்கு போங்க. கவனிக்கிறீங்களா? இவர் நல்ல ஊழியக்காரரே கிடையாது. ஆமா, இன்னும் ஒரு தேவ ஊழியக்காரரு அப்படின்னு இன்னைக்கு ஜனங்கள் அப்படியே அலையிறாங்க. யார் நல்லதா சொல்லுவா அப்படின்னு அப்படி சொல்ற பாஸ்டர் தான் நல்லவர்னு சொல்ல, எங்க போராட்டத்தை அப்படியே சொல்லிட்டார. ஆமா, சொந்த வீடை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போனாங்க, வாடகை வீட்டுலயும் பிசாசு கிரியா, அதை விட்டுட்டு எந்த வாடகை வீட்டுக்கு போகணும், நீ எங்கேயும் போ, உன்னை பிசாசு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். பிறகு ஒரு ஊழியக்காரர் அபிஷேகத்தை நடந்து சொல்லிருக்க, ஐயப்பா நம்மளை மீட்டுக்கொள்ள தான் இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார், ஒரு முழு வல்லமையும் சிலுவையில் இழந்திருக்கிறார், ஆகையினால அவர் அவருடைய வல்லமை உன்னை மீட்டுக்கொள்ளுகிற வல்லமை. பாரு, இந்த வாடகை வீட்டெல்லாம் விட்டுட்டு திரும்ப சொந்த வீட்டுக்கு போப்பா, என்கிட்ட பேசுகிறார், சொந்த வீடை உனக்கு திரும்ப தருகிறார், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்களை அனுப்பிட்டு நீ போய் குடியிருந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர் எங்கள் பாஸ்டர் இப்படிலாம் சொன்னார், நான் உங்கள் பாஸ்டரும் வரும், நானும் வரேன், நல்லா நம்ம ஜெர்மனி உங்களை அந்த சொந்த வீட்டில் இருக்க வைக்கிறேன். இப்போ அந்த சொந்த வீட்டில் இருக்கிறாரு, இழந்த ஆசீர்வாதத்தை ஒன்று ஒன்றா கத்தர் கொடுக்குறாரு. மறுபடியும் ஒரு அழியிலையா சொல்லுங்க பாபம். ஆமாம், மீட்டுக்கொள்ளுகிறது. நீ எங்கே போயேன், நீ இழந்ததை இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மீட்டு தருவார். கையை உயர்த்தி ஒரு அழியிலையா சொல்லுவோம், அலேலூயா. தாவீது இழந்த எல்லாவற்றையும், சிறிதாயிலும் பெரிதாயிலும் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டார். கையை உயர்த்தி, யோபு தன் இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டார். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. மறுபடி ஒரு அலேலியா சொல்லுங்க, அலேலூயா. நிறைய அந்த சரித்திரத்தில் சொல்லலாம், மீட்டுக்கொண்டவங்க நிறையா. எல்லாவற்றையும் இழந்து வந்த ரூத்து பெத்தேலுக்குள்ள வந்த உடனே எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டா. எல்லாரும் எந்திரிங்க பார்ப்போம். இதுக்குத்தானே இயேசு இரத்தம் சிந்திருக்கிறார், இதுக்குத்தானே இயேசு கல்வாரிக்கு போயிருக்கிறார், இதற்குத்தானே இயேசு தன் மரணத்தை ருசி பார்த்துருக்கிறார். எல்லாம் தலையில கை வைங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை என்ன? உன்னை மீட்டுக்கொள்ளுகிற வல்லமை. தலையில கை வைங்க, தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீ ஒன்னை இழந்து போகக்கூடாது, வீட்டை இழந்து போகக்கூடாது, பணத்தை இழந்து போகக்கூடாது, வேலையை இழந்து போகக்கூடாது. ஒரு ராபா காத்தா ராபா, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய பிரசனம் இறங்குகிறது. ஆண்டருடைய வல்லமையை நீங்கள் உணருங்க, ஆண்டருடைய சக்தியை உணருங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கியிருக்கிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குறவராய் சுட்டி தீர்ந்தார். அல்லேலூயா. துஷ்டன் இனி உன் வழியே வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஒர்ரா பாப்பா, எல்லாரும் கைகளை தட்டி அங்கங்கே வராதிங்க, அங்கே நிற்கிற இடத்துல வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வல்லமை உனக்கு நேராக பாய்கிறது. யாரையும் பார்க்காதீங்க, ஜனத்தை பார்க்காதீங்க. ஜனம் கோடி கோடியாக கத்தர் தரப்போறார், ஆயிரம் ஆயிரமான ஜனங்களை தரப்போறார். இப்பொழுது வல்லமையை நோக்குங்க, அந்த வல்லமையை பெற்றுக்கொள்றதற்கு நீங்க அந்த வழியை தேடுங்க. அந்த வழி இயேசுக்கு தான் வழி, அந்த வழி இயேசுகிட்ட தான் இருக்கிறது. இயேசுவே வல்லமை எனக்கு தாரும் கேளுங்க, இயேசுவே வல்லமை எனக்கு அனுப்பும். அல்லேலூயா. வல்லமை கர்த்தருடையது, வல்லமை கர்த்தருடையது. மரியாள் சொன்னான், அவர் வல்லமையுடையவர், மகிமையானவன் எனக்கு செய்வார். அவருடைய வல்லமை எனக்கு பாய்ந்தா எனக்கு நடக்கிறதெல்லாம் மகிமை, எனக்கு நடக்கிறதெல்லாம் அற்புதம், எனக்கு நடக்கிறதெல்லாம் பேர் பிரஸ்தா வல்லமை எனக்கு வேண்டுமே. சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவின் வல்லமை எனக்கு வேண்டும். இயேசுவின் வல்லமை வியாதியை மாற்றிவிடும், என் பயத்தை மாற்றிவிடும். இயேசுவின் வல்லமை என் சோர்வை மாற்றிவிடும். இயேசுவின் வல்லமை என் போராட்டத்தை மாற்றிவிடும். இயேசுவின் வல்லமை என் அடிமைத்தனத்தை மாற்றிவிடும். இயேசுவின் வல்லமை நான் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவேன். வல்லமை இறங்குகிறது. பிசாசில் அகப்பட்டிருக்கிறாய் மகனே, மகளே உன்னை விடுவிக்கிறார். என் மகனே, நீ பிசாசில் அகப்பட்டிருக்க வடிக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, ஆமா, இயேசு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அவர் கல்வாரியிலே நொறுக்கினாராம். ஆமா, அந்த கல்வாரியிலே அவருடைய பரிசுத்தம் நொறுங்க ஆரம்பித்தது, சிருஷ்டிக்கிற வல்லமை நொறுங்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அந்த பரிமள தைலம் உடைய ஆரம்பித்தது. காரணம், உனக்கு அந்த வல்லமையை தரத்தான், நீ பிசாசின் கரத்திலிருந்து விடுதலை பெறத்தான், நீ சுகம் பெறத்தான், உன்னுடைய வாத நோயை நீக்கத்தான், உன் மூட்டு பெயினை நீக்கத்தான், உன் மூல மூல வியாதியை நீக்கத்தான், உன் பைல்ஸ் வியாதியை நீக்கத்தான், ஓ உன் கற்ப பையில் இருக்கிற ரத்த போக்கு நீக்கத்தான். எல்லாம் கையை தட்டுங்க, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏசு பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், ஏசு கிறிஸ்து உங்களுக்கு தம்முடைய வல்லமை அனுப்புகிறார். நீங்கள் குணமாக்கி தான் போவீங்க, நீங்க விடுதலை பெற்று தான் போவீங்க. இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. எங்கிட்ட கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களை குணமாக்கத்தக்க வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவிடத்திலிருந்து வந்த வல்லமை உங்களை குணமாக்குற ஒரு வல்லமை. ஹல்லேலூயா! என் மகனே, ஆண்டவர் உன்னை குணமாக்கும் பொழுது நீ சுகமாகு. அருமையான மகளே, கர்த்தர் உன்னை குணமாக்கிக்கிட்டு இருக்கிறார். நீ ஆண்டவர் குணமாக்கும் போது உன்னை விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. இந்த இடத்தை விட்டு நீ விடுதலையாய் தான் போவேன், சுகத்தோடு தான் போவேன். ஆவியானவர் கூட பேசுறார். சர்வ வல்லமை உள்ளவரை வரவேறுங்க, பிதாவாகிய தேவனை வரவேறுங்க, நம்மளை ரட்சிக்க வந்த இயேசுவை வரவேறுங்க. ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கிறவர். அவருடைய வல்லமை தம்முடைய ஜனத்தை மீட்கிற வல்லமை. இயேசுவின் வல்லமை தம்முடைய ஜனத்தை மீட்கிற வல்லமை. படுகுழியிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற வல்லமை, அடிமைத்தனத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற வல்லமை, பிசாசின் கையிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற வல்லமை. செய்வன கட்டுக்குள்ள சிக்கியிருக்கிற மகனே, ஏவுதல் கட்டுக்குள்ள சிக்கியிருக்கிற மகனே, ஆமா பிசாசின் சூழ்ச்சிக்குள்ள சிக்கியிருக்கிற மகனே, இன்னைக்கு உனக்கு விடுதலே. ஆமா, தலையில எல்லாம் கைய ஒய தட்டுங்க பாப்போம். ஆண்டவரை வரவேற்றுக்கிட்டே இருக்க, விடுதலை, விடுதலை மகளே. உன் பையனுக்கு விடுதலை, உன் பிள்ளைக்கு விடுதலை, கணவனாருக்கு விடுதலை. நீ தேம்பி தேம்பி ஜெபிக்கிறது எனக்கு தெரியுது. ஆவியானவர் சொல்றார், நீ அழுது அழுது மண்டிக்கிட்டு இருக்க தெரியுது. விடுதலைக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போனையே, ஆமா அதெல்லாம் எனக்கு தெரியுது. நீ விடுதலைக்காக அலைஞ்ச அலைச்சல், டாக்டர்ல தேடி நாடினது, மந்திரவாதியை தேடி நாடினது போதும். நான் உன்னை விடுவிக்கிறேன். கர்த்தர் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. மாரா ஹௌரா பாலா தாலா தபா, எல்லா கைகளை தட்டி, கைகளை தட்டி. தேவ மகிமை, ஓ ஒரு கல்வாரி இரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது, ஒரு சிலுவையின் இரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது, சாபத்தை நீக்கிற கல்வாரியின் இரத்தம் தெளிக்கப்படுகிறது, பிசாசின் கரத்திலிருந்து விடுவிக்கிற அந்த இயேசுவின் வல்லமை நிரம்புகிறது.
2: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும்.
3: முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
2: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும்.
3: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
2: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
3: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
2: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும், தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெபாலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488732 84. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள் ஆறாம்

0: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட செவிக்கிறது.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும்

என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராயிருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக பரலோகத்திலே வாசஸ்தலத்தை ஆயத்தமாக்குகிறார். ஆயத்தமாக்கு மட்டும் இங்கே வாழ வைப்பார், ஆயத்தமாக்கின பின்பு அங்கே அழைத்து செல்வார். இயேசுவை நம்புங்கள், அவரையே பின்பற்றுங்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டார். ஆமென், ஆமென்.

இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

0: ரயில்வே ஸ்டேஷனில் நான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ ரயில் வரப்போகுது, நான் போய் விழ போகிறேன், என் உயிர் பிரிய போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன். நிற்கும்போது எனக்குள்ள பிசாஸ் பேசுகிறான்.
1: கிறிஸ்தவர்கள், எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சாட்சியை நம்ம கேட்கப் போகிறோம், கர்த்தரை துதிக்கப் போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்வாராக. ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்,
2: ப்ரைஸ் லார்ட்.
1: உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள முடிய வந்திருக்கிறீங்க. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் சாட்சியை பார்த்து ஆண்டவர் துதிக்க போகிறாங்க. ஒரு புதிய ஒரு தெம்பு அவர்களுக்கு வரப்போகுது. ஆகவே கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார. முதலாவது நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது பிறந்த டைமில் உள்ள காரியங்கள், அப்பா அம்மா, உங்கள் குடும்ப டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த காரியங்களை நம்ம சொல்லுவோம்.
0: என்னோடய பேர் வந்து பிரதர் காட்சன் ராஜ்குமார். என்னுடைய ஊர் வந்து வெள்ளூர் மாவட்டம், பேர்ணம்பட் என்ற பகுதியில் நான் இருக்கிறேன். அப்படி இந்த பேர்ணம்பட்டில் பக்கத்தில் கிராமம், ஒரு கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த கிராமத்து பேர் கள்ளிப்பேட்டை. அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்து, என் தகப்பன் கிறிஸ்டியன், அவங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான். நான் என் அம்மா வந்து இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க. அப்போது என்னுடைய அம்மா வந்து திருமணம் ஆகும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, அதுக்கு பிறகு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வரவும் கணவன் மனைவியாக ஆண்டை தொழுது கொள்ளுகிற ஒரு குடும்பத்தில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு பக்தி வைராக்கியத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் தான் நான் வந்து ரெண்டாவது மகனாக, எனக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஆண்டவர் வந்து ரெண்டாவது ஒரு மகனாக எங்கள் வீட்டில் பிறப்பதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். ஸோ பிறந்து வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் நடத்தி கொண்டிருந்தார். இதுதான் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்.
1: பிற்பாடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களுடைய கல்வி எப்படி இருந்தது, உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது என்பதை லைட்டாக சொல்லுங்கள்.
0: நான் வந்து ஒரு மிஷினரி ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ படிக்கும்போது அந்த அளவுக்கு பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் நாங்கள் இருக்கலை. அந்த நாட்களில் நாங்கள் எங்கள் கிராமத்திலேருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு, பேர்ணம்பட்டின பகுதிக்கு தான் போனோம். ஏறத்தாழ எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 இல்லை 4 கிலோமீட்டர் வரும். அப்போது எங்களுக்கு எந்த விதமான வசதியுமே கிடையாது. நாங்கள் நடந்து போயிட்டு தான் நடந்து வரணும். அப்படி நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 1வது வகுப்பு படிக்கும்போதுலேருந்து 10th வரைக்கும் நாங்கள் நடந்து போய் தான் படிச்சுட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலை, எங்கள் ஃபேமிலியில் என் தகப்பனார் வந்து ரோட்டு ஓரத்தில் ஒரு சின்ன கடையை வச்சு தான் அவர் வியாபாரம் பண்ணி, என் அம்மாவும் தெருவில் வியாபாரம் பண்ணி, இப்படி தான் எங்களை படிக்க வச்சாங்க. அந்த நாட்களில் நோட்டு புத்தகம் வாங்கிறதுக்கு கூட எங்ககிட்ட காசு இருக்காது. நிறைய நேரங்களில் என் அம்மா அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என் பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வைக்கணுமே, எப்படியாவது வந்து அவங்க பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு நிறைய முறை அவங்க அழுதுருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஒரு முறை நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுக்கு நோட்டு வாங்கிறதுக்கு எங்ககிட்ட காசு இல்லும்போது என் அம்மா தாலி சரடை எடுத்து அவங்க அந்த தாலியில் இருந்த அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு நகை கடையில் வச்சு அந்த 1 மாதம் நாங்கள் அந்த 1 இயர் படிக்கிறதுக்கு கத்தர் அவங்க இருதயத்தில் பேசி, அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை ஆனாலும் பிள்ளைங்க வாழணும் படிக்கணுன்றதில் என் அம்மா நிறைய உதவி செஞ்சாங்க. என் அப்பாவும் அது போல தான். அப்போது ஒரு நிலத்தில் நாங்கள் குத்தகைக்கு வேலை செஞ்சுருந்தோம். அந்த நிலத்துலேயும் வேலை செய்வார். மாலை நேரத்தில் போயிட்டு அந்த தெரு ஓரத்தில் அந்த கடை போட்டு அதில் வர்ற கொஞ்சம் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறதுக்கு என் அப்பா ரொம்ப முயற்சி எடுத்தார். அது மூலமாக தான் நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் +1 +2 நான் குடியாத்தம்ன்ற பகுதிக்கு நான் படிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். பிறகு எம்ஏவும் டிடெட் படிப்பதற்கு கர்த்தர் படிப்படியாக உயர்த்தி செஞ்சார்.
1: சரி சரி. இப்போ இந்த படிக்கிற டைம்லலாம் உங்கள்ட்ட தெய்வ பக்தி எப்படி இருந்தது? சர்ச்சைக்கு போவீங்களா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது? அதை ஒன்று
0: என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனையோ முறை நான் ஆண்டவரை வந்து நான் தேடுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு உலக பிரகாரமான சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பைபிள் எடுத்துகிட்டு போடுறது, ஜபம் பண்ணுறது, ஆராதிக்கிறது, அலுலியா சொல்கிறது, இப்படிலாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன்னு சொன்னால், நான் சின்ன வயசுலேருந்து என்னோடு இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் எல்லாம் விளையாட்டில் கேம்ஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணதுனால பல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நான் போக மாட்டேன். பைபிளே நான் எடுத்ததில்லை. முதலாவது 17 வயசு வரைக்கும் பைபிளே நான் தொட்டதும் கிடையாது, நான் அதை வாசித்ததும் கிடையாது. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அந்த தேவ பயம்ன்றது எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு சம்பவம். நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போயிட்டேன். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நான் கிரவுண்டில் போய் விளையாடிருக்கிறேன். அந்த நாள் வந்து சண்டே ஆராதனை, ஓய்வு நாள். அந்த ஆராதனை நேரத்தில் நான் போயிட்டு சர்ச்சு அட்டன் பண்ணாமல் நான் போயிட்டு கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தேன். சண்டே சர்ச்சுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி டேடையெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துருக்காங்க. சர்ச்சுலாம் இல்லைன்னு உடனே சர்ச்சு முடிச்சுட்டு என் அம்மா கோபம் கோபமாக ஓடி வந்து அது எனக்கு சொன்னால் இப்போ கூட ரொம்ப சிரிப்பாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப அந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது. அந்த வீட்டு பெருக்கிற தென்னம் தொடப்பத்தில் அப்போ அவங்க அந்த பெருக்கு பெருக்கி பெருக்கி அந்த எஜ்ஜெல்லாம் ரொம்ப ஷார்ப் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த தென்னம் தொடப்பத்தில் ஓங்கி அடித்தாங்க. வேகமாக அந்த தொடப்பம் வந்து என் காலில் குத்திக்கிச்சு. நிறையா அந்த குச்சியெல்லாம் குத்துனதுனால அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கங்கே அப்படியே பிளட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்போது மருந்தெல்லாம் எதுவுமே இல்லை, வீட்டுக்கு ஃபேஸுக்கு போடுற அந்த பவுடர் தான், அதை எடுத்து அப்படியே அதில் எடுத்து நான் பூசும்போது நிறையா ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு முடிவு பண்ணேன், இனி நம்ம அடி வாங்க கூடாது, இனி அம்மா அப்பா கிட்டே நம்ம அடி வாங்கக்கூடாது. என்ன அவங்களுக்கு தேவை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அவ்வளோதானே, இனி நம்ம சர்ச்சுக்கு போயிடலாம், இனிமேல் சண்டே நம்ம என்ன பண்ணக்கூடாது கட்டடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து தான் நான் சபைக்கு ரெகுலராக போகலாம் அப்படின் தான். கூட நான் வந்து நான் பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டேன், கடைசியில் இப்போ உட்காந்துட்டு நான் போகிறேன் வரேன் அப்படின்னு தான் இருப்பேனே தவிர ஆண்டவரை பற்றி தான் அறிவோ அந்த எண்ணமோ ஆண்டவரை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு சுத்தமாக இருந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு
1: பைபிள் வாசிக்கிறதுக்கோ ஜபிக்கிறதுக்கோ வீட்டில் அவங்களை ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க,
0: அது தெரியாதுன்றதுனால அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு வரணும் ஆண்டவரை தேடணும்
1: அவ்வளோதான் வீட்டில் அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை.
0: சரி சரி, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லாததுனால,
1: சரி சரி,
0: அவங்க பாரம்பரிய கிறிஸ்துவத்தில் இருந்ததுனால அவங்க அதை பற்றி சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆ சரி சரி சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு

0: மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்படி ஒரு முறை நானும் என் ஃப்ரெண்டு பைக்கில் நான் வந்துட்டு இருந்தேன் பாஸ்டர். வந்துட்டு இருக்கும்போது டூ வீலர் நான் பைக்கில் வந்துட்டு இருக்கிறேன். ஒரு ஷூ ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு வேன் வருது. அப்போ வேன் வந்துட்டு இருக்கும்போது நான் அதை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஆர்ன் அடிச்சுட்டே இருக்கிறேன். அவள் எனக்கு கிராசிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக 100 ஸ்பீடில் போயிட்டு சடனாக யூ-டர்ன் அடித்து எகிரி அந்த பிடிச்சி அந்த வேன்காரரை எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுட்டே இருக்கிறேன். அவருக்கு ரத்தம் வந்துடுச்சு. அப்புறம் ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்துட்டாங்க. அவ்வளோ கோபம். காரணம் என்னென்னா, அதுக்கு நம்ம ஒரு ஆண்டர் பிள்ளையே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லை எனக்கு. அந்த நேரத்தில் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அதனால் நான் வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு சாதாரண மனுஷனாக தான் வாழ்ந்தேன் தவிர ஆண்டவரை பற்றி தான அறிவு எனக்கு அப்போ இல்லாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு
1: பிறகு காலேஜ் முடிச்சிட்டீங்க? முடிச்சுட்டு அப்புறம் இப்போ
0: தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் 17 வயசில் நான் 2007 2007 ஆம்பூரில் கண்கர்டியா ஆசிரியர் பயிற்சி பள்ளி என்ற அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படிப்பதுக்காக போகிறேன். நான் ப்ளஸ் டூவில் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தேன். என் அப்பா சொன்னார், நீ நிச்சயமாக ஒரு வாதியாக ஒரு டீச்சராக மாறணும். ஏன் சொன்னால், நம்ம கஷ்டப்படுற குடும்பம், நீ டீச்சருக்கு படிச்சுன்னு சொன்னால் நீ ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன், நம்முடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் மாற்றப்பட்டுடும், அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய வருமானம் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க பாஸ்டர். அப்போது நான் சரி விருப்பப்பட்டு நான் ஆசிரியருக்கு படிக்கணும், சரி படித்து இதுக்கப்புறம் நம்ம நல்ல முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நான் 10th ஃபெயிலு, 12th நான் ஃபெயிலு. என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு படிப்பு அறிவுன்றது எனக்கு சுத்தமாக கிடையாது. நான் ஒரு மக்கு வேஸ்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் பாஸ்டர். என் வீட்டில் கூட எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் ஒன்று படிக்க மாட்டான், இது தத்தி, இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த 10th ஆந்திர எப்படியோ தேவ கிருபை தான் சொல்லுவேன், நான் பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூவும் பாஸ் பண்ணிவிட்டு டீச்சர் ட்ரைனிங் போயிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் 2007. அப்போ தான் என்கிட்ட ஒருத்தர், நான் அப்படி பஸ்லேருந்து இறங்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க, ஏசு கிறிஸ்து நல்லவர், மா நானே கிறிஸ்டியன் தான், எனக்கே சொல்லாதீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய முறை நான் படித்தது வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படித்ததுனால அது ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனம், அங்கே போய் ஜாம் பண்ணுவாங்க, எனக்கு ஜாம் பண்ண தெரியாது, ஹாஸ்டலில் பைபிள் படிணுவாங்க, அது நான் செய்ய மாட்டேன். இப்படியே இருக்கும்போது நான் ரோட்டில் மீட் பண்ண அந்த சகோதரி ஒரு முறை அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டாங்க, கன்வென்ஷன் மீட்டிங்கு. அந்த கூட்டத்துக்கு கூப்பிடும்போது எனக்கு விருப்பமே கிடையாது, சும்மா இந்த அலேலியா அலேலியான்னு கத்திட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சும்மா கத்துவாங்க, அந்த அந்நிய பாஷையில் பேசுறதெல்லாம் நிறையா எவ்வளோ கேலி பரிகாசம் பண்ண முடியுமோ அவ்வளோ கேலி பரிகாசம் பண்ணியிருக்கிறேன். அந்நிய பாஷையில் அப்படியே பேசுகிறதெல்லாம் நான் அப்படியே பேசி சிரித்து அந்த ஸ்டூடெண்ட் எல்லோரும் சிரிக்க வைப்பேன். அவங்க எல்லாருக்குமே அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை. ஒரு பக்கம் துன்மார்க்கமான ஜீவியம் எப்படின்னு சொல்லனா, அடங்காத ஒரு மனுஷனாக யாரானா நான் தான் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் பாஸ்டர் அது. அப்படி இருந்த சூழ்நிலையிலும் கூட அந்த கூட்டத்துக்கு என்னை எப்படியோ அந்த சகோதரி கூப்பிட்டதுனால சரி நம்ம போவோம், போய் பார்க்கலாம், அது போய் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 2007 அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு நான் பின்னாடி போய் லாஸ்ட் வரிசையில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் பேசினார், உன்னை நான் அதிசயங்களை காணம் பண்ணுவேன்னு சொன்னார். அப்போது நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயமே நடந்ததில்லை. ஏன்னா நான் பிறந்தது ஒரு ஏழை குடும்பத்தில், என் அப்பா ஒரு ஏழ்மையான வியாபாரம் பண்ணுறாரு, எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம் இருந்ததில்லை, சரியானபடி எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கலை, படிப்பிலும் நான் ஃபெயிலியரு, இனி எங்கள் வாழ்க்கையில் போய் என்ன அதிசயம் நடக்கப்போகுது, அவ்வளோதான் வாழ்க்கை, வாழ்கிற வழிக்கு வாழ்ந்து ஏதோ வர்ற வருமானத்தை வச்சு வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அப்போ அந்த பிரசங்கியாளர் பேசும்போது என் மனசுக்குள்ளே தெளிவாக ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், இது உனக்கு தான், இது உனக்கு தான். இன்னோ ஒரு மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்கு வந்துச்சு. அது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லை. அன்னைக்கு உனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பேசின உடனே அப்படியே நான் பயபக்தியோடு பின்னாடி கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே கண்ணை மூடி நான் அமைதியாக இருக்கிறேன். அந்த ஊழியக்காரர் வந்து என் தலை மேலே கை வச்சு, கத்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம், உன்னை அதிசயங்களை காணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து என் வாழ்க்கையை அந்த நாள் தான் முதல் ஆண்டவருக்கு என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அன்னிலிருந்து நான் என் வாழ்க்கையில் என்னுடைய பேச்சு மாறினது. அன்னைக்கு இரவே நான் போய் ஹாஸ்டலில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஜெபிப்பேன்னா, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஏன்னா நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. நான் நோட்டில் எழுதுவேன், இப்போ முதலாவது பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, ஆண்டவரே, நல்ல மெய்ப்பனே, தூயாதி தூயவரே, எப்படி நம்ம

0: ஜாம் பண்ணும்போது முதல்ல ஸ்டார்டிங்கு அப்படி எழுதி நான் ஹாஸ்டலில் ஜாம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு ஹாஸ்டல்லையே நான் அவனுடைய வார்த்தையை பேசுகிற அளவுக்கு வசனத்தை அதிகமாக படிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. 2007 ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஏக்கம் வந்துடுச்சு, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருக்காக எப்படியாவது இந்த பூமியில் ஜெயமாக இருக்கணும், இந்த பூமியில் இது காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நான் தீர்மானம் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியல. இப்படி என் வாழ்க்கை போயிட்டுருந்தது பாஸ்டர். அப்படி போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் அதிகமான காலங்கள் இந்த டீச்சர் ட்ரைனிங்க்கும் நான் பாஸ் பண்ணுவேனா, அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை நம்பி அப்பா வந்து எங்கள் ஊரில் ஒரு லேண்டு வச்சுருந்தார் பாஸ்டர். அந்த லேண்ட் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பை ரொம்ப பக்கமாக இருக்கிற ஒரு பில்டிங். இன்றைக்கி அதோடைய மதிப்பு ஏறத்தால் ஒரு 20 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த நாளில் எனக்கு ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டணும். என்னுடைய ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டுவதுக்கு அப்போது 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணும், 2 வருஷத்துக்கு 2 லட்சம் கட்ட வேண்டியதாக இருந்தது. ஆனாலையும் எங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. என் அப்பா ஏழ்மை, அந்த தெருவோர கடையை வச்சு, அந்த தள்ளு வண்டி கடையை வச்சு அவர் வியாபாரம் பண்ணி ஒரு நாளைக்கு 150 ரூபாயில் 200 ரூபா தான் வருமானமே வரும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் அண்ணன் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இருந்தார், நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறேன், என் தங்கச்சி ஸ்கூல் படிக்கிறாங்க, எங்கள் 3 பேருடைய வாழ்க்கைக்கும் அவர் பணத்தை கொடுக்கணும். அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என் அம்மாவும் தெரு ஓரத்தில் அந்த கடையை போட்டு அந்த கடையிலேருந்து வர்ற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தெல்லாம் சேகரித்து தான் எங்களுக்கு கொடுக்கணும். அப்போ எங்களுக்கு இருந்த அந்த ஒரு இடத்த விற்று தான், சரி என் மகன் படிக்கணுன்றதுக்காக என் தகப்பனார் அது விற்றுட்டார். அது அன்னைக்கு விற்கும்போது 40,000 ரூபாய், ஒரே 40,000 ரூபாய்க்கு அந்த லேண்டை சேல்ஸ் பண்ணிவிட்டு என்னை படிக்க வச்சார். எதுக்கு படிக்க வச்சார்னா, எப்படியாவது நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் மாறிடும், நீ படித்து முன்னேறிட்டேனா போதும் அப்படின்னு நினச்சார். ஸோ நானும் படித்து முடிச்சிட்டேன். அப்படி என் வாழ்க்கையில் என்னோட கூட நிறைய பேர் எக்ஸாம் எழுதினாங்க, அதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் தனியாக, அப்புறம் கவர்மெண்ட் எய்டு அனுப்பிச்ச ஸ்டூடெண்ட் தனியாக இருந்தாங்க. அதில் மேனேஜ்மெண்ட்டில் ஏறத்தால் ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு கம்மியாக தான் எல்லோரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணதே. மேக்ஸிமம் 35-38 ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எல்லாருமே தமிழ் சப்ஜெக்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அது அப்போ ரொம்ப எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால டீச்சர் ட்ரைனிங் ரொம்ப அதிகமான பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். எனக்கு டீச்சர் ட்ரைனிங் சீட்டு கிடைச்சதே ஒரு பெரிய அதிசயம். நான் 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படியாவது மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை. ஆனால் எப்பா சொல்லிட்டார், இனி ஒன்றும் என்னால் என்ன பண்ண முடியாது, படிக்க வைக்க முடியாது சொல்லிட்டாரு. சரி, நான் பக்கத்தில் இருக்கிற லெதர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன். ஒரு ஹெல்ப்பர் வேலையில் போயிட்டு 2 மாதம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ என் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என் அப்பா பார்க்கும்போதெல்லாம் அழுவார், எப்படியாவது என் மகனை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. அவருடைய பிரியாசத்தையும் அவருடைய நம்பிக்கையும் தான் கடவுள் வந்து கேட்டு அதை வந்து அதை வாய்க்க செஞ்சார் நான் நம்புகிறேங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், உங்களுக்கெல்லாம் சீட் கிடையாது, நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்களை விரட்டி விட்டாங்க. நானும் வேதனையாக கஷ்டத்தோடு என்ன இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு ரொம்ப கஷ்டம் ஃபீல் பண்ணி நான் வந்துட்டேன். அந்த ஷூ கம்பெனியில் போய் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், யார் வேணான்னு சொன்னாங்களே அவங்களே அந்த ஹெட்மாஸ்டரே கால் பண்ணி, சி குரூப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அப்போ நான் படித்த 12th வந்து ஹிஸ்ட்ரி குரூப், சி குரூப் இருந்ததுனால கடவுள் எப்படி மேட்ச் பண்ணிருக்கிறாரு பாருங்க. ஒரு வேளை நான் சி குரூப் எடுக்கலன்னு சொன்னால் எனக்கு அதில் படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காது. நான் என் வாழ்க்கையில் அப்படியே வேலை செஞ்சுட்டு அப்படியே ஷூ கம்பில் இருந்து என் வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கோம், படிப்புக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அப்போ அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில் தான் கத்தர் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு கிருபை செஞ்சாருன்னு நான் அதுக்கு பிறகு இப்போ நான் வரும்போது நான் யோசிக்கிறேன். ஆனுடைய கிருபை தான் நம்மளவை நடத்தி வந்திருக்குது.
1: படித்து முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண,
0: டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரமே ஸ்டார்ட் ஆச்சு.
1: சரி சொல்லுங்கள்.
0: ஏன் சொன்னால் நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன் 2009. அதுக்கு பிறகு நிறைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2007 நாங்கள் அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலேருந்து நான் எங்கள் சர்ச்சில் ஒரு ஜபக்குழுவும் ஆரம்பித்து நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அப்படியே ஜபக்குழுவில் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜபிக்க ஆரம்பித்தோம், காரியங்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. குடும்பத்தில் என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால், படித்து முடிச்சுட்டு இவன் வேலைக்கு போவான். அப்போ கவர்மெண்ட் வந்து டெட் எக்ஸாமு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த எலிஜிபிள் எக்ஸாம்னால் என் வாழ்க்கையில் நிறைய டைம் நான் எக்ஸாம் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. பிறகு நான் வேலைக்காக காத்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப என் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் எங்கள் வாழ்க்கைக்காகவே அம்மா வந்து த வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. அவங்க சந்தோஷத்தை இது வரைக்கும் அவங்க நினச்சதே கிடையாது. என் பிள்ளைங்க வாழணும், என் பிள்ளைங்க படிக்கணும், எங்கள் பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அப்படி இருக்கிற என் தாயார் நான் வேலைக்கு போகாதனால வார்த்தைங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கலாம், 10 ரூபா சம்பாதிக்கிறது உனக்கு தகுதி இல்லை, நீ ஏன் இந்த பூமியில் வாழ்கிற, எங்கேயாவது என் வீட்டை விட்டு போயிடு. அதுவும் நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த தட்டு எடுத்து வச்சுருப்பேன், நான் அந்த சாப்பாடு கையில் இருக்கும், அவங்க அப்படியே கடுமையான வார்த்தைங்க பேச ஆரம்பிப்பாங்க. காரணம் அந்த வீட்டின் வறுமையினால் கஷ்டத்தினால நான் ஒரு வாலிப பையன், 2009 நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வருமானத்தை கொண்டு வருவான்னு எதிர்பார்த்துருக்கிற சூழ்நிலை. நான் வேலைக்கு போகாதனால எனக்கு நிறைய அவமானமான வார்த்தை, என் அப்பா ஒரு பக்கம் திட்டுவார், என் அம்மா ஒரு பக்கம் திட்டுவாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் பலம்பரை சாப்பாடு தட்டு வச்சுட்டு அழுவேன். பஸ் நான் அழும்போது என் கண்ணில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த சாப்பாட்டில் விழும். ஆண்டவரே, இந்த சாப்பிட்றது சாப்பாட்டுக்கும் நான் தகுதி இல்லையே, என்னாவது சம்பாதிக்க முடியலையே. அப்போ தான் நான் வாழ்க்கையில் வேலை இல்லாத ஒரு சாபம், சாபமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நான் வேலையை தேடி தேடி தேடி அடைஞ்சிட்டு இருந்தேன் பாஸ்டர். அப்போது சில மாதம் 2-3 மாதங்கள் நான் தேடுறேன், பிறகு எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பல வருஷம் ஏறத்தால 3-4 வருஷமாக எனக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. அப்போது என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த ஊர்லேயே இருக்காத, நீ போயிடு, நீ எதுக்கு வாழ்கிற அப்படின்னு நிறையா முறை பேசுனதுனால இனி இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு போயிட்டேன் ஃபஸ்ட்டு. சென்னையில் என் அண்ணன் அப்போ வேலை முடிச்சுட்டு அவர் அங்கே வந்திருக்கிறாரு, நான் அவருக்கு சொல்லாமே நான் சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்து வந்துட்டேன், இனி நான் ஊருக்கு போக மாட்டேன், நான் வந்து இங்கே தான் வேலை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் அண்ணனும் இல்லை, எங்கள் வேலையெல்லாம் நம்ம இப்போ தேட முடியாது, நீ ஊருக்கு போயிடு ஊருக்கு போயிடுன்னு நிறைய முறை சொன்னார். அப்புறம் நான் இல்லை, நான் இங்கே வேலை தேடி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுக்கு இந்த வாழ்க்கை, வாழ்கிறத விட நம்ம செத்து போயிடலாம், இன்றைக்கி நம்ம படித்தும் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, உறவுகளும் என்னை விரு எல்லாரும் வெறுக்கிறாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை ஆண்டவரே, நான் வாழ்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இங்கே இருக்கவும் கூடாது அங்கேயும் போகக்கூடாது, நம்ம செத்து போயிடலான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ஊருக்கே வந்துட்டேன். வந்துட்டு நான் ஒரு நாள் கூட இல்லை, அன்றைக்கெல்லாம் என் மனசுக்குள்ளே நான் அழுறேன், ஆண்டவர் எதுக்கு ஆண்டவர் என்னை இந்த பூமியில் வச்சிங்க, எதுக்காக ஆண்டவர் இந்த பூமியில் என்னை படைச்சிங்க, என்னை படைச்சதுக்கான நோக்கம் என்ன ஆண்டவரே, ஆண்டவர் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஜபக்குள்ள ஊழியம் கிராமங்களில், அப்புறம் நிறைய கேம்ப் மினிஸ்ட்ரி தெரு மினிஸ்ட்ரி இப்படி நிறைய ஊழியங்களில் இருந்தேன். 2007 ஒரு ஊழியத்தோடு இணைஞ்சு வாலண்டியராக அந்த காலங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏசப்பா உமக்காக இவ்வளோ காரியங்களை நம்ம செஞ்சுருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டரோட பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு வார்த்தை கூட ஆண்டர் கையிலேருந்து வரல, அந்த நெருக்கத்தை அனுமதிக்கிறதுக்காக கடவுள் விட்டாரா என்னான்னு எனக்கு தெரில. அப்படி கஷ்டப்பட்டிருந்தேன், செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் பாஸ்டர். தற்கொலை தான் இதுக்கு ஒரே முடிவு.
1: அப்போ உங்களுக்கு செத்து போனால் தற்கொலை பண்ணிட்டா அப்படி முடிவு வேற என்ன ஒரு எண்ணம் ஏதாவது இருந்தது?
0: அது எதுவுமே எனக்கு வரல.
1: எப்படியாவது
0: செத்து போயிடணும், என் மனசு முழுசா இந்த பூமியில நான் இருக்கக்கூடாது.
1: தற்கொலை இப்போ நம்ம இயேசு ஏற்று கொண்டாச்சு, இயேசு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க.
0: ஆமாம், அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த வேலை இல்லாதது, அந்த வார்த்தைங்க, அந்த வழியை கொடுத்ததுனால எனக்கு வந்து இந்த இதெல்லாம் என்னுடைய காரியங்கள்லாம் மறைக்கப்பட்டு பிசாசு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கூத்துட்டான். தற்கொலை தான் இதுக்கு முடிவு, தற்கொலை தான் என்ன, எத்தனையோ முறை நம்ம வசனத்தை பேசியிருந்தாலும் இந்த வேலை இல்லாததுனால குடும்பத்தின் வார்த்தைகள் இதெல்லாம் எனக்கு ஒரு விரக்தியை கொடுத்துருச்சு, வருமானத்தை சம்பாதிக்க முடியல. பல முறை நான் தனியார் ரூமில் இப்போ அழுத, என்னால் 10 ரூபா சம்பாதிக்க முடியலையே, எதுக்கு நான் வாழணும் அப்படின்னு நான் அழுத இருக்கிறேன். நிறைய நேரங்கள் நான் தனியுமே இல்லை, நான் அழுதத்துக்கு அளவே இல்லை பாஸ்டர். அந்த அளவுக்கு நான் வேதனையில் கடந்து போயிட்டேன். அப்புறம் நான் உண்மையாகவே செத்து போயிடணும் அப்படின்றதுக்காக எங்கள் பேர்நம்பட்லேருந்து ஆம்பூரில் ரெஹபிலிட்டேஷன் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். கத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, வாழ்க்கையில் சாவு தான் இதுக்கு முடிவு அப்படின்னு என் மனசுக்குள்ளே நான் ஒரு முடிவோடு எங்கள் ஊர்லேருந்து அது ஒரு 20 கிலோமீட்டர் வரும் நான் பஸ் ஏறி போயிட்டேன். போயிட்டு நீ அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நம்ம விழுந்து செத்து போயிடலாம், நம்ம யாருக்கும் வேதனையாக இருக்கக்கூடாது, இந்த பூமிக்கும் நம்ம வேதனையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் செத்து போயிடணும்னு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ ரயில் வரப்போது நான் போய் விழப்போகிறேன், என் உயிர் பிரியப்போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன், நிற்கும்போது எனக்குள்ள பிசாசு பேசுகிறான், என்னென்னவோ ஆண்டவருக்காக சாதிக்கணும்னு சொன்னியே, ஏதோ ஆண்டவருக்காக பண்ணுன்னு சொன்னியே, உன்னை எங்கே வந்து கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கேன் பார்த்தியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் சரீரம் துண்டு துண்டாகி உன் சதையெல்லாம் இங்கே கீழே விழப்போது, இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அதை பொறுக்கி கொண்டு போய் உன் சொந்த ஊருக்கு வைக்க போகிறாங்க, நீ சாவதான் போகிற அப்படின்னு சொல்லும்போது அப்போது என் மனசுக்குள்ளே ரொம்ப வலியும் வேதனையும் என்னை நெருக்கிடுச்சு. இனி எவ்வளோதான் வாழ்க்கை விடு, நம்ம செத்து போயிடலாம், எதுக்கு நம்ம வாழணும்னு நான் நினச்சிட்டு அப்படியே நான் அழுதுட்டு இருக்கிறேன். அப்படியே என் கண்ணில் தார தாரியாக தண்ணி ஊற்றிட்டு இருக்குது, என்னை சுற்றிலும் ஏதோ ஒரு இருள் இருக்குது, என்னை எதை குறித்து யோசிக்க முடியல, என் அப்பா அம்மா யோசிக்கலை, என் சகோதரர்களை யோசிக்கலாம், எதுவுமே யோசிக்கலை, செத்து போயிடணுன்ற ஒரே எண்ணம் மட்டும் எனக்குள்ளே இருந்துட்டு நான் அழுதுட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுகிறாரு, மகனே நான் மரணத்திற்காக உன்னை தெரிந்து கொள்ளலை, நான் உன்னை மரணத்துக்காக தெரிந்து கொள்ளலை, சாவு இதுக்கு முடிவு இல்லை, நான் உன்னை பயன்படுத்துவேன், இல்லை ஆண்டவரை வேணாம் ஆண்டவரை, எதுக்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கை, என்னால் இந்த பூமியில் வாழ முடியாது, மரணம் மட்டும்தான் அந்த தற்கொலை மட்டும்தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும், என்னை விட்டுருங்க, இல்லை நான் உன்னை பயன்படுத்துவேன், நீ வா வா. ஆண்டவர் பல முறை என்னோடு கூட என் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துலேருந்து நான் தனியாக வந்து கொஞ்ச நேரம் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஓரத்துலேயே உட்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன், நீ வீட்டுக்கு போட்டோமா என்ன செய்யட்டும்னு சொல்லிட்டு அப்படி கஷ்டப்பட்டு முதல் முறையாக அந்த தற்கொலைக்கு அனுபவத்துக்கு போயிட்டு கடவுள் வந்து இல்லை நான் உன்னை அடைச்சிருக்கிறேன், கத்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துடுச்சு. அப்புறம் நான் கடந்து போயிட்டு வீட்டில் ரெண்டு மாதம் இருந்துட்டு மறுபடியும் நான் சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்டு என்னுடைய ரெசியூம் எடுத்துகிட்டு தெரு தெருவாக ஒவ்வொரு கடை விடாமல் என் ரெசியூம் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, என் அப்பா அம்மாவை நான் வீட்டில் ஒரு ஏழை கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சென்னையில் எங்கெல்லாம் தேட முடியுமோ என் ரெசியூம் என் ஃபைலை எடுத்துகிட்டு நான் தேடி தேடி தேடி தெரிஞ்சேன். பல முறை எனக்கு சாப்பிடாமல் நடுத்தெருவில் அப்படியே அந்த தெரு ஓரங்கள் அந்த டி நகர் பஸ் ஸ்டாப்பில் எல்லாம் உட்காந்து நான் அழுதுருக்குறேன், பசிக்கும் ஆனால் கையில் காசு இருக்காது, அவ்வளோ நெருக்கம் அவ்வளோ வேதனை. அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், எதுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்சார், மறுபடியும் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார், அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார், அன்றைக்கு ஊழியக்கார மூலமாக பேசினார், எனக்கு ஒரு அற்புதம் செய்யக்கூடாதா அப்படின்னு நான் நிறைய முறை ஏக்கத்தோடு கஷ்டத்தோடு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இது வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது முறையாக என் தற்கொலை முயற்சிக்கு நான் போயிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போ அங்கே அந்த மெரினா பீச்சில் என் சர்டிஃபிகேட்டெல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, என் ரெசியூமெல்லாம் தூக்கி அந்த மணலில் வீசி எறிஞ்சிட்டு அந்த கடல்லே விழுந்து நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் மணிஞ்சிட்டு அந்த மணலில் அப்படியே படுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போயிட்டு அந்த கடல் விழுந்து செத்து போகலாம், எனக்கு நீச்சலும் தெரியாது, எப்படியும் இந்த கடலுக்குள்ளே போனோம்னா அந்த கடல் அலைகள் என்ன பண்ணோம் எடுத்துகிட்டு போயிடும், நம்ம செத்து போயிடலாம், அப்படி யாருக்கு தெரியாமல் இந்த பணமாக நம்ம மறைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் அழுது படுத்துட்டு இருந்தேன். அப்போது ஆண்டவர் எப்படி பேசினாருன்றத இன்னைக்கு வரைக்கும் கூட என்னால் மறக்க முடியல. நானும் ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள்னு சொல்லிட்டு பாஸ்டர், அதில் நான் எழுதியிருக்கிற இந்த என்னுடைய காரியங்கள் எல்லாம். அப்போ நான் ரொம்ப வேதனையோடு படுத்துட்டு இருக்கும்போது என் எதிரில் வரிசையாக எறும்பு அப்படியே போயிட்டு இருந்துச்சு பாஸ்டர். அப்போ எறும்பு ஒன்றோடு ஒன்று அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேச ஆரம்பித்தார், நீ அந்த எறும்பை பாரு, அந்த எறும்பை பாரு நீ அப்படின்னு சொன்னார். அதை பார்க்கும்போது ஒரு எறும்பையே நான் வாழ வைப்பேன்னு சொன்னால் உன்னை நான் வாழ வைக்க மாட்டேனா, அதுக்கு நான் உணவை கொடுக்குறேனே, அதுக்கு நான் வந்து ஜீவனை கொடுத்துருக்குறேனே, அதை வாழ்கிறதுக்கு ஒரு வழியை வச்சுருக்கிறேனே, உனக்கு நான் அந்த வழியை வைக்க மாட்டேனா அப்படின்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ளே ஒரு தெளிவு வந்தது, என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்போ நான் பரவாயில்ல ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சென்னையில் அந்த மேடவாக்கத்தில் தான் நான் தங்கியிருந்தேன். அங்கே இருக்கிற ஒரு ஹோப் ஏஜி சர்ச்சுன்ற ஒரு சர்ச்சில் வாசப்பட்டில் போயிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த சென்னையில் எனக்கு யாருமே தெரியாத ஆண்டவர், நான் என்ன ஆண்டவரை பண்ணுறது, வாழ்க்கையில் நெருக்கம் வேதனை கஷ்டம் வேலை இல்லாததுனால நான் நிறைய அவமானங்களை சந்தித்தேன் ஃபஸ்ட்டு, யாரெல்லாம் என்னை நேசித்தாங்களோ அவங்கெல்லாம் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிராமத்தில் வெறுக்கப்பட்டேன், குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டேன், பல விதமான அவமானங்களை சந்தித்தேன். அப்போ நான் அந்த காலையில் போயிட்டு அந்த சர்ச் வாசிப்பில் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயத்தை செஞ்சார். என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த சர்ச்சில் இருந்த ஒரு அண்ணன் வந்து, தம்பி ஏன் நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த அண்ணா அந்த டைமில் வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அவர் எப்படியோ வந்துட்டு அவர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் நான் அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வந்துட்டேன், இனி எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு வேலை மட்டும் வேணும் அண்ணன், எப்படியாவது அந்த வேலையை நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள் வாங்கி கொடுங்க, யாவது ஒரு சின்ன வேலை கிடைச்சா கூட போதானே, ஒரு 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் சம்பளம்னா கூட நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன். அப்போ அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு காலில் 10 மணிக்கு நீ ரெடியாகி சச்சாண்டே நில்லுப்பா, நான் வரேன், நான் வந்து என் பைக்கில் உன்னவே கொண்டு போகிறேன், நான் ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச இடத்துல உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகாலிங் ஜாப்புக்கு டி நகரில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ், அந்த ஜெமினி கணேஷன் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேக்ட்ரி, அந்த டெலிகாலிங் கம்பெனியில் எனக்கு ஒரு டெலிகாலராக எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு பாஸ்டர். அது ஒரு 5,000 ரூபாய் சம்பளத்தில் நான் டி நகருக்கு தினமும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அது அந்த கம்பெனி வந்து லேண்ட் ப்ரொமோட்டிங் சேல்ஸிங்கு அப்பார்ட்மெண்ட்டு இப்படியெல்லாம் கட்டுற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கம்பெனியாக அவங்க அதை நடத்திட்டு இருந்தாங்க. அதில் அப்புறம் வந்து ஃபீல்டு ஆஃபீஸராக என்னை போட்டாங்க. அதில் அடுத்த லெவலில் சூப்பர்வைசிங், அப்போ ஜிஎம் லெவலில் நான் அப்படியே வந்து ஒரு குரூப்பை நான் ஃபார்ம் பண்ணி நடத்துகிற அளவுக்கு கத்தர் எனக்கு உதவி செஞ்சார். நான் நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வந்துட்டேன், மாதம் எனக்கு ஒரு 25,000 ரூபாய் சம்பளம், நல்ல ஒரு வேலை. அப்படி இருக்கும்போது நான் மேடவாக்கத்துலேருந்து டி நகருக்கு பைக்கில் போயிட்டு வந்துட்டே இருப்பேன். ஒரு நல்ல சம்பளம், நல்ல பதவி, நல்ல ஒரு எனக்குன்னு தனியாக ஒரு கேபின், இப்படி நல்லா வாழ்ந்து கொண்டிருந்து என் வாழ்க்கையில் அவன் என்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை செஞ்சிட்டேன், ஆனால் நான் உன்னை இதுக்கு தெரிந்து கொள்ளலை அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார் பாஸ்டர். அப்போது ஆண்டவர் என்னை எதுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னு நான் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நாங்கள் வாடகைக்கு இருந்த ரூம் ரொம்ப சின்ன ரூம், அது 10x10 தான் இருக்கும், அதுலேயும் பாதி கிச்சன் இருக்கும். அதில் நான் ஒரு மூலையில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி நைட்டு முழுசும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவர் என்னை கொடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பே இல்லை ஆண்டவரே, நான்லாம் ஊழி செய்யறதுக்கு தகுதியான பாத்திரம் கிடையாது, நான் இப்படியே வேலை செஞ்சுட்டு என் கையில் வர்ற வருமானத்தில் தசம பாகத்தையும் காசையும் சச்சி கொடுத்துட்டு நான் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஊழியமெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் மாஸ்டர். அப்படி தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். பேசினதுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு ஊழியத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இது எப்படி நடத்தணும் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, இவ்வளோ ஆண்டுகள் நான் உன்னை நடத்தியிருக்கிறேன், நான் 2007 ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு ஊழியத்தோடு நான் இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பித்தேன் பாஸ்டர். எப்படின்னு சொன்னால், அந்த ஊழியத்தில் வால் போஸ்ட் ஒட்டுவேன், பேனர் கட்டுவேன், நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் எல்லா சர்ச்சஸ் கொடுப்போம். ஒரு ஊழியக்காரர் வந்தாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து அவங்கள அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கொண்டு போய் விடுற வரைக்கும் எல்லா பணிவிடையுமே நான் வந்து பார்த்துப்பேன் மாஸ்டர். அவங்கள வந்து டீ வாங்கி கொடுக்குறது, டிஃபன் வாங்கி கொடுக்குறது, லன்ச் வாங்கி கொடுக்குறது, டின்னருக்கு அவங்க கூடவே அந்த ரூம்லேயே கூட ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஊழியக்காரங்களோடவே பேசிட்டு இப்படி இந்த காரியங்களெலாம் நிறைய செய்வேன். பல முறை நிறைய கன்வென்ஷன் கூட்டங்களை அந்த நாட்களில் அவங்க நடத்துவாங்க. அப்போது மழை வரும், ரொம்ப அதிகமான மழை வந்துடும், கிரவுண்ட் ஃபுல்லாக ஒரு 500 சேர்ஸ் இருக்கும், அந்த சேர்ஸ்லாம் தண்ணி நின்றுட்டு இருக்கும். நான் எங்களோடு இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் நாங்கள் போயிட்டு அந்த சேரை ஒவ்வொரு துணி எடுத்து தொடச்சி அந்த மீட்டிங்கெல்லாம் நடத்தி முடிப்போம். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இத்தனை ஆண்டுகள் ஒரு பணிவிடை காரணம் நீ இருந்தல, இனி இன்னும் அதிகமாக எனக்காக என் பாரத்தை நிறைவேற்றத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு 36:32 வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள் மூடி அது இன்னினதைத்து அடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு லைட்னிங்கை ஆண்டவர் தரிசனமாக காமிச்சு அவருடைய கரத்துலேருந்து வெளிச்சம் ஜனங்க மேலே போகிற மாதிரியும் ஒரு வெளிச்சத்தை நான் கொண்டு போகிற மாதிரியும் கர்த்தர் என்னோடு கூட ஒரு தரிசனத்தில் ஆண்டவர் பேசினார். அன்றைக்கி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து, சரி ஆண்டவர் நான் உமக்காக செய்கிறேன், எப்படி செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இந்த தரிசனத்தை ஆண்டவரே நான் யாராவது ஊழியக்காரங்க என்கிட்ட என்ன பண்ணோம் ஜெபிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆம்பூரில் ஒரு ஊழியக்காரர் அவர் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் என்கிட்ட சில காரியங்களை பேசினார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவறையில் உருவாகும் முன்னே நான் தெரிந்து கொண்டேன். இந்த வசனம் நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்தே என் கூட பேசிகிட்டே இருக்குது. ஏறத்தாழ ஒரு 7 ஊழியக்காரர்களுக்கு மேலே இதே வசனத்தை சொல்லியே எனக்கு ஜெபம் பண்ணும் பதிலாக தாயின் கருவில் உன்னை கதை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போது நான் யோசிப்பேன், ஆண்டவர் என்னவே தாயின் கருவிலே தெரிந்தெடுத்திருக்கிறார் போலன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும்போது ஒரு முறை என் அம்மா சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து நான் அம்மாவுடைய வயிற்றில் 3 மாதம் கர்ப்பத்தில் நான் இருக்கும்போது பாஸ்டர் என் அம்மா வந்து ஒரு பாலும் கிணத்துல போய் விழுந்துட்டாங்களாம். எதுக்கு இந்த மனுஷனோடு வாழணும், வாழ்கிறத விட செத்து போயிடலான்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு வேளை நான் தாயின் கருவறையிலே 3 மாதம் இருக்கும்போதே நான் செத்து போயிருக்கணும். எத்தனை 3 முறை மரணத்திலேருந்து கத்தர் என்னவை அவர் ஜீவனோடு என்னை வச்சுருந்தாரு வச்சிருக்கிறாரேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டு ஆண்ட துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் உணர ஆரம்பித்து அந்த ஊழியக்கார ஜெபம் பண்ணது இதெல்லாம் வச்சு நான் ஒரு தெளிவான முடிவு கொண்டேன். ஆண்டவர் நம்மை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆனாலும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் மாஸ்டர். வேலை செஞ்சுட்டு அப்படி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஊழியக்கார கையில் போய் நீ பேசு அப்படின்னு கத்தர் என்கிட்ட ஆலோசனை பேசினேன். அப்புறம் நான் அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு நான் போயிட்டு ஆண்டு வெளிப்படுத்தின அந்த மனுஷன் இடத்துல அந்த ஊழியக்கார இடத்துல நான் சொன்னேன், பாஸ்டர் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை ஆண்டர் கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் நான் வந்து சென்னைக்கு நான் போகும்போது ஆண்டவரே வேணாம், இனி இந்த ஆண்டவருக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு வேலை இல்லை, கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய மாதிரி நான் போயிட்டேன். ஆனால் வேலையை கொடுத்து மறுபடியும் திரும்பவும் அந்த ஊழியத்தில் கட்டி திரும்பவும் என்னை கத்தர் அந்த ஊழியத்தில் நிறுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு அந்த ஊழிய பாரத்தை கொடுத்து ஊழியத்துக்கான அழைப்பை கொடுத்து கத்தர் என்னை நடத்தினார் பாஸ்டர்.
1: எப்படி ஊழியத்தில் கால் வச்சிங்க, எப்படி தொடங்கினீங்க ஊழியத்தை?
0: அப்போதான் நான் இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசின உடனே நான் போயிட்டு அந்த ஊழியக்கார இடத்துல நான் பேசினேன். பேசும்போது கத்தர் எனக்கு இந்த மாதிரி எல்ஜேஎம் லைட்டிங் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரின்ற அந்த மினிஸ்ட்ரியை கத்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு. எனக்கு என்ன பாரம்னா கிராமங்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரணும், இயேசு கிறிஸ்துவ கிராமத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க சபைகள் அவருடைய வெளிச்சத்தை வசனம் என்ற வெளிச்சத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும், அநேகருக்கு கற்றுக் கொடுக்கணும். என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தற்கொலையை மாற்றுகிறவராக வந்தார், அநேகர் தற்கொலைக்கு போகிறவங்கள நம்ம விடுதலையாக்குறவங்களா நம்ம மாறணும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நானும் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் என்னை வெளிச்சமாக பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக சபைகளுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஊழியக்காரர்கிட்ட நான் போய் சொன்னபோது அவர் சொன்னார், தம்பி உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு நீங்கள் விரும்புகிறீங்க சொல்லுங்கள், உங்கள் விருப்பந்தான் உங்கள் அழைப்பு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது, ஓ கத்தர் அப்போ நம்ம விரும்புறது கூட ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். 2014 பாஸ்டர் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இந்த ஊழியம் பிரதிஷ்டை பண்ணோம். எப்படி பிரதிஷ்டை நடந்துச்சுன்னா நான் அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் வாங்குகிற சம்பளம் என் வீட்டு வாடகைக்கும் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் தொகையை என் வீட்டுக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். 1 ரூபா கூட என் கையில் ஊழியத்துக்குன்னு செலவு பண்ண எனக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. 10 ரூபா கூட நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட காசு இல்லை. நான் சொன்னேன் பாருங்கள் அந்த ஊழியக்காரர், அவர் என்ன சொன்னார்னா இப்படி ஒரு பிரதிஷ்டை ஆராதனை நம்ம வைப்போம், அந்த பிரதிஷ்டை பண்ணிவிட்டு ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க தம்பின்னு சொல்லிட்டு அங்கே எங்கள் பேரணம்பட்டில் ரோட்டரி கிளப்பில் ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலை வந்து வாடகைக்கு எடுக்க சொல்லி அவரே வால் போஸ்ட்டுக்கான பணத்தொகையை அந்த ஹாலுக்கான காசை என் பிரதிஷ்டுடைய எல்லா செலவும் அந்த ஊழியக்காரை பொறுப்பெடுத்து என்னை பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணி என்னோடு கூட வாலி பிள்ளைங்களாம் சேர்த்து பிரதிஷ்டையோடு 2014 இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம் ஃபஸ்ட். அப்புறம் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராமத்தில் ஆண்டரை பற்றி சொல்ல, ஆண்டருக்காக ஊழியம் செய்ய, வாலிபர் கூட்டங்களை நடத்த, உபவாச கூட்டங்களை நடத்த, கேம்ப் மினிஸ்ட்ரி செய்ய, இப்படி நிறையா ஊழியங்களை கத்தருக்காக செய்ய 2.5 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டே தான் ஊழியம் செஞ்சுட்டேன். இந்த சென்னையிலேருந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் ஊருக்கு. ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் சில ஆண்டுகள் வேலை இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் நான் டெஃபண்டம் காது வாய் பேச முடியாத பிள்ளைங்களுக்கு நான் டீச்சராக சொன்னால் நான் டீச்சரை நீங்கள் முடிச்சுட்டு நான் அந்த கோர்ஸ் படிக்கல, ஆனால் அந்த சைன் லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, ஆனாலையும் மிஷினில் ஒர்க் பண்ணும்படியா அந்த லுத்ரன் டிஃபெண்டம் ஸ்கூலில் நான் கொஞ்ச நாள் டீச்சராக ஒர்க் பண்ணேன். இப்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பேசுகிறத வச்சு அவங்க பண்ணுற சைனை வச்சு சில காலம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயும் நான் வேலையிலேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் வந்து ஒரு தி ஸ்மார்ட் ஷாப்னு ஒரு வெப்சைட் கம்பெனி, அந்த வெப்சைட் கம்பெனியுடைய ரீஜினல் ஜோனல் ஆஃபீஸராக நான் இருந்தேன். அப்போ என் கூட வந்து நிறைய வேலை இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தேன். எங்கெல்லாம் வேலைக்கு போகிறோமோ 3 மாதம் 6 மாதம் இப்படி தான் என் வேலை போயிட்டே இருக்கும். நான் பல முறை நினைக்க எதுக்கு எனக்கு இப்படி போயிட்டுருக்குது காலம்னு சொல்லிட்டு. கடைசியாக நான் ஹெச்ஆராக எங்கள் பேர்னம்பட்லே இந்தியன் ஷூஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு அந்த ஷூ கம்பெனியில் ஹெச்ஆராக நான் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த நிர்வாகம் சொல்லுது ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி வேலைக்கு வந்தாகணும், அப்படி வேலைக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஜாப் இல்லைன்னா வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் நெருக்கப்படுறேன், இப்போ வேலையை விட்டுடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும் போது, ஓய்வு நாள் ஆராதனை தான் முக்கியம், ஆண்டவரை தொழுது கொள்வது தான் முக்கியம், ஆண்டவர் நம்மளை நடத்துவார்னு சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டவர் என் மனசுக்குள்ளே பேசினார். அப்போ நான் யோசித்தேன், என்னை ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் ரிசைன் பண்ணிட்டேன், நான் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆனாலும் என் குடும்ப சூழ்நிலைக்காக நான் போயிட்டு இப்போ ரெசியூமை எல்லா ஃபேக்டரியில் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன், கால் ஃபார்ம் வந்துச்சு என்னை அழைச்சாங்கன்னா நான் வேலை ஜாயின் பண்ணிவிடுவேன், அப்படி அழைப்பு இல்லைன்னா ஊழியத்துக்கு என்னவன் நீங்கள் என்ன பண்ணணும் அழைக்கணும், இந்த ரெண்டு காரியத்தில் ஏதாவது ஒன்று என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசியூமை டைப் பண்ணி ஏறத்தால 30 கம்பெனிக்கு மேலே ரெசியூம் கொடுத்துருக்குறேன் பாஸ்டர். ஆம்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஷூ யூனிட்லேயும் போயிட்டு நான் ரெசியூம் கொடுத்துட்டேன், ஒரு கால் ஃபார்மும் எனக்கு வரல. அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், நான் அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தேன், தினமும் காலையில் இரவும் நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன், என்னை ஏதாவது ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அல்லது சபையில் ஆராதிக்கிறதுக்கு, அந்த அமாவாசை விடுதலை கூட்டங்கள் என்னை வர்ஷிப் பண்ணுறதுக்கு பாட்டு பாடுறது கூப்பிடுவாங்க. அப்போ நான் போயிட்டு ஒரு ரெண்டு பாட்டோ ஒரு பாட்டோ ஆராதனையோ இப்படி நான் சில காலங்கள் ஊழியம் செஞ்சுட்டே இருந்தேன். 2.5 வருஷம் நான் வந்து வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சேன். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். இந்த 3-4 வருஷமாக ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்தில் நடத்துகிறாரு. என் வாழ்க்கையில் ஊழியத்தில் கத்த நடத்தி வந்த பாதைகளை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 ரூபா கூட இல்லாமல் நான் ஊழியத்தை துவங்கினேன், ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் எத்தனையோ ஆயிரங்களை கத்தர் கொடுக்குறாரு, அவைகளை செலவு பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். இது ஒரு புறம் என் வாழ்க்கையில் நடந்தது. என் திருமண வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். ஏன் சொன்னால் என் வாழ்க்கையில் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன். என் அப்பா அம்மாலாம் அவங்க நான் என்ன தான் ஊழியம் செஞ்சாலும் அவங்கள அல்ல அந்த ஊழியத்துடைய மகத்துவத்தையும் அந்த மகிமையும் அவங்களால என்ன பண்ண முடியல புரிஞ்சிக்க முடியல. காரணம் என்னென்னா அவங்க கஷ்டமும் அவங்க வேதனையும் அவங்க கவலைகள் தான் அவங்கள வந்து என்ன பண்ணிடுச்சு தவிர நெருக்கிடுச்சு, அவங்களால இயேசுவின் அன்பை உணரவே முடியல. ஆனால் பல முறை அம்மா நீ வாழ்கிறத விட செத்து போயிடுறா பல முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அழுதுருக்கிறேன், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவர் என்னை வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு என் அம்மாவுக்கு ஒரு வேளை கஷ்டம் ஒரு ரொம்ப வியாதி ஆயிடுச்சு ரொம்ப பலவீனமாயிட்டாங்கன்னு சொன்னால் என்னை ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ ஜெபம் பண்ணுறது நான் போகும்போது அவங்க பக்கத்தில் நான் ஜெபம் பண்ணுனா என் கையை பிடிச்சி அவங்க தலை மேலே வச்சுப்பாங்க. தலை மேலே வச்சுட்டு நீ கை வச்சு ஜெபம் பண்ணு அப்போ தான் எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஆண்டவுடைய அந்த அன்பையும் அந்த அபிஷேகத்தையும் என்னால் உணர முடிஞ்சிச்சு. கையை பார்த்து நான் பழமரம் அழ ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். இந்த கையில் 10 ரூபா சம்பாதிக்கிறது எனக்கு வழி இல்லையே, என் குடும்பத்துக்கு உதவி செய்ய எனக்கு வறுமை எனக்கு ஒரு பலன் இல்லையே, என்னை படிக்க வச்சிங்க ஆனால் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கோ குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு திறன் இல்லையே அப்படின்னு நான் அழுதுருக்கிறேன். ஆனால் இந்த கையை இன்னைக்கு கை வச்சு
1: ஜெபிக்கிறேன்.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய கிராம ஊழியங்களை கத்தர் கிருபியில் செஞ்சுட்டு இருக்கிறோம். இயேசுவை அறியாத சில கிராமங்களில் போயிட்டு நற்செய்தி கூட்டங்களை போடுறது, வாலிபர் கூட்டங்களை நடத்துறது, இப்படி கிராம ஊழியங்கள் மற்றும் கன்வென்ஷன் மினிஸ்ட்ரிஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போது கத்தர் இந்த 2021 எல்லா மாவட்டங்களிலும் ஒரு ஜப ஊழியத்தையும் நாங்கள் துவங்கியிருக்கிறோம். கடந்த நாட்களில் பாண்டிச்சேரி பகுதியில் ஒரு 2 நாள் தங்கி ஜபம் பண்ணோம். இனி இங்கே இருக்கிற 38 மாவட்டங்களிலும் ஆண்டவர் இந்த ஆண்டு என்னாகமம் 13:2 தேசத்தை சுற்றி பார்த்து அதில் கால் மிதித்து ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டர் பேசினார். அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். டெலிவிஷன் மினிஸ்ட்ரி பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் குணமாக்கும் மேசு என்ற மாத இதழ், ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தக மினிஸ்ட்ரியும் நாங்கள் செய்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் பைபிள் ஸ்டடீஸு வேதா அந்த பாடத்தை வந்து டீச் பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். என் மனைவியும் ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். அவங்க வந்து எம்இ காலேஜ் லெக்சராக இருந்து அவங்களும் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து திருமணம் பண்ணிக்கினா ஒரு ஊழியக்காரரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காத்திருந்தாங்க. அவங்க பேர் பியூலா காட்ஸன்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி. கத்தர் எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாருந்தான் நான் என்னால் சொல்ல முடியும். மனைவியை கண்டடிக்கிற நன்மையை கண்டடிக்கிறான்னு சொல்கிறது போல் அவங்க எல்லா விதத்துலையும் என்னை விட அவங்க உயர்ந்துதான் இருந்தாங்க. படிப்பிலும் அவங்க எம்இ மேல் படிப்பு, அவங்க வீடு வசதியானவங்க, நாங்கள் ஏழ்மையான குடும்பம், அப்படி நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களான்னு ஒரு கேள்விக்குறி தானே பாஸ்டர். ஏன்னா நிறைய முறை நான் அழுதுருக்கிறேன் ஆண்டு சமூகத்தில் போயிட்டு 21 நாள் 40 நாள் இப்படியெல்லாம் உபாசம் பண்ணி ஜாம் பண்ணியிருக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால், ஆண்டவரே ஊழியக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுனா இந்த நாட்களை ரொம்ப என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் தான் என் வாழ்க்கை துணையை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் அழுது ஜாம் பண்ணியிருக்கிறேன். உண்மையாகவே நான் நம்புகிறேன், என் கண்ணீரை பார்த்த தெய்வம் தான் சரியான நேரத்தில் ஒரு துணையை கடவுள் எனக்கு உண்டாக்கி. ஏன் இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு பெண் கொடுக்கறதுக்கு விரும்பலை அப்படின்னா, வருமானம் எப்படி வச்சு காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்து, இந்த இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு, இந்த 2 வருஷம் 2வது வருஷம் வரப்போகுது. கர்த்தர் இது வரைக்கும் என்ன ஆசீர்வாதமாக நடத்திட்டு வராரு. என்னோட கூட ஒரு 30 வாலிப பிள்ளைங்க நாங்கள் ஒரு டீமாக ஒரு ஃபெலோஷிப் வச்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அதிகமான ஊழியங்களை கர்த்தருக்காக அந்த பட்டணத்தில் எங்கள் மாவட்டத்தில் சேர்த்து கர்த்தர் கிருபை செய்கிறார்.
1: பரவாயில்ல, அநேக நெருக்கடிகள் மத்தியில் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக உழைக்கணுங்கிற ஒரு சரியான ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குது, அதை பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார், உங்கள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க, அநேக மக்கள் உங்களுடைய சாட்சியில் கேட்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்து நிமித்தம் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பேச முடியும்னா 2-3 நிமிஷம் சொல்லுங்க.
0: அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த அற்புதமான உலகம் அறியட்டும் என்ற இந்த சாட்சியின் பகுதியில் என்னையும் கர்த்தர் அழைத்து வந்து இந்த அற்புதமான இந்த பிளாட்ஃபார்மில் கர்த்தர் என்னை பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திர நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களாய் தேவனை அறிந்த நாம் இன்னும் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை இருளில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நாம் கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு இயேசுவின் அன்பை சொல்ல கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம், நாம் ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டோம், நாம் எதற்காக தேவனால் நாம் இந்த சமூகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் தேவனுக்காய் சாட்சியாய் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் இருக்கலாம், தேவனுக்காக நீங்கள் பற்றி எரியும்படியாய் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கருத்தாய் போதிக்க வேண்டும் என அன்பானவர்களே. ஏனென்று சொன்னால், இந்த நாட்களிலே பிள்ளைகளை தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரமாய் அநேகர் வளர்க்கிறார்கள். ஆண்டவர் எதை தெரியுமா விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் இயேசுவுக்காய் நற்காந்தங்களாய் நல்ல தூபங்களாய் கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ்ந்து ஒரு கூட்டத்தை உங்கள் நிமித்தமாய், உங்கள் குடும்பங்கள் நிமித்தமாய், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நிமித்தமாய் ஒரு புதிய ஆத்மாவை தேவனுக்கிறனாய் நடத்துவதை தேவன் விரும்புகிறார். எத்தனை ஆண்டுகள் தேவனை நாம் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், ஆனால் என் நிமித்தமாக, என் குடும்பத்தின் நிமித்தமாய் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் அன்பை நான் சொல்லியிருக்கிறேன், யோசித்து பாருங்க. இந்த வேளையில் உலகம் அறியும்படியாய் உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் குடும்பங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் இந்த அற்புதமான வேளையில் என்னுடைய இருதயத்திலிருந்து பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், மீகா 7:8 சொல்லுகிறது, இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அப்போ கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பார்னு சொன்னால், இருளை நீக்குகிற வல்லமை எனக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களிடத்தில் பழகுகிறவர்கள், உங்களிடத்தில் உறவு கொள்ளுகிறவர்கள், உங்களிடத்தில் பேசுகிறவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வெளிச்சத்தை அறிந்து கொள்வார்கள். அவர்களை அறியும்படியாக நீங்கள் முயற்சி எடுங்க, ஜெபியுங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்.
1: ரொம்ப நன்றி அன்பானவர்களே. நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டாலும் தேவனற்றவராக வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம கேட்டோம். பிற்பாடும் அநேக நெருக்கங்கள் அவளை சூழ்ந்து கொண்டது. சொந்த தகப்பனும் தாயும் கூட தூஷிக்கிற துரத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டார்கள். பிறகு பார்க்கும்போது வேலை இல்லாத காரணத்தினால் 2 முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவற்றின் நடுவில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து திடப்படுத்தி இன்றைக்கு ஒரு வல்லமையான ஊழியக்காரராய்ட்டு ஆண்டவர் மாற்றி அமைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்கிற நீங்களும் அவங்க சொன்னபடி ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய நீங்கள் ஆயத்தமாகுங்கள். நம்மை கொண்டு தான் அநேகர் ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கலாம், மற்றவர்கள் வெறுக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், என்னை மரண பரியந்த நடத்துவார், நான் அவருக்காக பயன்பட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு இந்த உலகத்தில் வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் கூட வந்து நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசு நாமத்துக்குள்ளே வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.

0: நாமத்திலே பண்டிகை வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராகிய கர்த்தர் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன்.
1: I greet you all in the name of the Lord Jesus Christ, those who have come for this service.
0: ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் நம்முடைய ஆவியாத்ம சரீரம் முழுவதையும் ஒருமுகப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம்.
1: Let us all be prepared to listen the word of God with all our soul and heart and strength.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும், எவ்வளவுதான் பிரசங்கங்களை கேட்டாலும், ஒருபோதும் சத்தியத்தை உணராத பெண் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
1: Those who hear lot of truth but then not understanding, like
0: சில எவ்வளவு பிரசங்கம் என்ன கேட்டாலும் சரி,
1: whatever they hear,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்யறதில்லை.
1: The word of God is not working in them.
0: கர்த்தருடைய வசனத்துல தப்பு இல்ல.
1: Not mistake in the word of God.
0: யார் மேல தப்பு?
1: Whose mistake?
0: வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல,
1: not only hearers the word of God,
0: அதன்படி செய்கிறவர்களாக இருங்க.
1: And you have to do it.
0: We are the doers of God's word.
1: We should be doers of the God's word. கர்த்தருடைய
0: கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல,
1: not only hearers the word of God,
0: அதன்படி செய்யணும்.
1: Hallelujah. Do it.
0: Amen.
1: Amen.
0: எனக்கு செய்யணும்னு ஆசைதான்.
1: I want to do it.
0: ஆனா செய்ய முடியல.
1: But I could not do so.
0: நான் ரொம்ப வல்லமையா இருக்கணும்னு ஆசைதான்.
1: I want to be powerful.
0: ஆனா வல்லமை இல்ல.
1: I don't have power.
0: Hallelujah. நான் ரொம்ப அதிகமா ஆண்டவரை நெருங்கணும்னு விரும்புறேன், முடியல.
1: I want to come closer unto God but not possible.
0: குறைஞ்சது ஒரு மணி நேரமா ஜெபிக்க பாக்கற முடியல.
1: I want to pray for 1 hour but then I could not.
0: வேதத்தை ஒரு அதிகாரமாவது வாசிக்கணும் பாக்கற முடியல.
1: I want to read the word of God at least for 1 chapter but I could not.
0: எத்தனையோ பேர் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: And people are living such a
0: ஆனால்
1: life.
0: பல வருடங்களாக பிரசங்கங்களை ஒரு ஆயிரக்கணக்கான பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க.
1: They would have listened thousands of messages in many years.
0: ஆனா அவருடைய வாழ்க்கை மறுரூபமாகவே இல்லை.
1: But their life is not yet transformed.
0: அதே போலதான் அந்த பழைய வாழ்க்கை.
1: The old life.
0: அந்த பழைய மனுஷன்.
1: The old man.
0: அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான்.
1: He is ruling.
0: இன்னும் அவருடைய சுபாவம் மாறவில்லை.
1: The nature is not yet changed.
0: அவருடைய நடத்தையில ஒரு மாறுதல் வரல.
1: No change in walk.
0: சில பழக்க வழக்கங்களை விட முடியல.
1: They could not leave some bad habits.
0: சிலர் இன்னுமாகவே பிசாசுனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Still they are doing the will of devil.
0: அதுக்கெல்லாம் காரணம் என்ன?
1: What is the reason?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: வசனத்தை கேட்கலாம் மாத்திரமல்ல,
1: not only hearers the word,
0: அதன்படி செய்ய முடியல.
1: They could not do it.
0: எவ்வளவு நான் ஜெபம் பண்ணி பார்க்கற முடியல.
1: I pray a lot but then I could not.
0: மூணு நாள் உபவாசம் போட்டேன்.
1: I put 3 days fasting.
0: ஒரு வாரம் உபவாசம் போட்டேன்.
1: I took 1 week fasting.
0: 40 நாள் உபவாசம் போட்டேன்.
1: 40 days fasting.
0: நான் உபவாசம் போட்டு கூட ஒன்னும் நடக்கல. உபவாசம் போட்டு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்துச்சு.
1: I was okay for some time.
0: மறுபடியும் பழையபடி ஆயிருச்சு.
1: Again it became same way.
0: அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது,
1: in many people's life,
0: ஒரு ஆவியிலே ஒரு வளர்ந்த ஒரு நிலைமை இல்ல.
1: No growth in the spiritual life.
0: அதாவது இந்த நம்முடைய உலகத்திலேயே அதிகமா ஜெபிக்கிற ஒரு தேசம்னா இந்தியா தான்.
1: India is praying more in the world.
0: முக்கியமா தமிழ்நாடு.
1: Particularly in Tamil Nadu.
0: Jabam, jabam, எங்க பார்த்தாலும் ஜபம்.
1: Lots of prayers in
0: நம்ம
1: the state.
0: மாதிரி வெளிநாட்டில் நான் பார்த்த வரைக்கும் எந்த எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் ஜெபிக்கிறது இல்லை யாரும்.
1: In other countries they don't pray like this.
0: ஆனால் இவ்வளோ ஜெபிக்கும் பொழுது,
1: when we pray like this,
0: உங்க தெருவில் இருக்கிற இன்னும் ஒருத்தர் கூட மாறலையே.
1: In your street people are not yet changed.
0: உங்க கூட வேலை செய்யறவங்க படிக்கிறவங்க யாரும் மாறலையே.
1: Your colleagues not yet changed.
0: அப்படியே தான இருக்காங்க.
1: They are as they were.
0: நீ ஜெபம் பண்ணியே தான் மாத்துனீங்களா?
1: Do you pray and change them?
0: ஜெபம் பண்ணியே தான் நடந்துச்சா?
1: Anything happened by your
0: prayer? Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் சாட்சி சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க?
1: How many are ready to do such?
0: Hallelujah. ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு?
1: What did happen by your prayer?
0: ஏன் ஒண்ணு நடக்கல?
1: Why things are not happening?
0: அதுதான் எனக்கு கேள்வி.
1: That is my question.
0: நம்ம ஜெபத்துல குறைவே கிடையாது.
1: No lack in prayers.
0: காலை மாலை மத்தியானம் மூன்று வேளையும் ஜெபிக்கிறோம்.
1: மார்னிங் ஆஃப்டர்நூன்
0: அண்ட் ஜெபிக்கிறோம்.
1: அண்ட் டின்னர் டைம்
0: தூங்கும்போது ஜெபிக்கிறோம்.
1: அண்ட் ஸ்லீப்பிங் டைம்
0: தனித்தனியா ஜெபிக்கிறோம்.
1: பர்சனலி
0: குடும்பம் குடும்பமா ஜெபிக்கிறோம்.
1: அஸ் ஃபேமிலி
0: சபையா ஜெபிக்கிறோம்.
1: அஸ் த சர்ச்.
0: ஆனா ஒண்ணும் மாறலையே.
1: பட் நோ சேஞ்ச்.
0: காரணம் என்ன?
1: வாட் இஸ் த ரீசன்?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: காரணம் என்ன?
1: வாட் இஸ் த ரீசன்?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: டியர் சில்ட்ரன் ஆஃப்
0: காட், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
1: என்ன செய்வான்,
0: நீ பாட்டு பாடும்பொழுது கூட
1: விட்டுருவான்,
0: ஜெபிக்கும் பொழுது கூட
1: விட்டுருவான்,
0: நீ சத்தியத்தை கேட்கும் பொழுது
1: when you listen to the truth,
0: ஒரு விதமான தூக்கத்தை கொண்டு வந்துருவான்,
1: he will bring the sleepy
0: ஒரு விதமான மயக்கத்தை கொண்டு வந்துருவான்,
1: he will bring the sleepy
0: ஒரு விதமான சோர்வை கொண்டு வந்துருவான்,
1: he will bring the frustration.
0: அல்லேலூயா. அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது,
1: it won't be much interesting.
0: அப்போ ஆண்டவருடைய வார்த்தைய நீங்க தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாயிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை ருசிச்சு நீங்க அதை புசிக்கிறீங்களா?
1: Do you really taste like honey the word of God?
0: அல்லேலூயா. மன்னாவை ஆண்டவர் பொழிந்தார், அது ருசியுள்ளதா என் தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சா.
1: The Lord has given the manna, it was like sweet with honey.
0: அல்லேலூயா. அந்த மாதிரி ருசிச்சு ருசிச்சு சாப்பாடு பாருங்க. சில பேருக்கு இது இப்படி இப்ப சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்னு அந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க.
1: They give importance for the food.
0: அல்லேலூயா. எதுக்குன்னா ருசிக்காக,
1: for the taste.
0: ஹெல்த்துக்காக இல்ல,
1: not for the health.
0: அந்த நாக்கு ருசிக்காக தான்,
1: to satisfy the
0: அது போல பிரசங்கம் கேட்கறது எப்படின்னா காதுக்கு செவித்தினவுன்னு சொல்லுவாங்க.
1: They say it is for the ear.
0: சும்மா அந்த காதுக்கு நல்லா இருக்கணும் கேட்கறது.
1: It should be good to the ear.
0: அப்படி தான் கேக்குறாங்க.
1: They hear like that.
0: அருமையானவர், அதனால தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கேட்கிற சத்தியங்கள் நமக்குள்ள கிரியை செய்யாமல் போய்விடுகிறது.
1: The truth is not working in us because of this.
0: ஆகவே தான் நாம் நம்முடைய ஜபத்தில் பலனை பார்க்க முடியல.
1: We could not see the reward in our prayer.
0: அல்லேலூயா. நம்ம என்ன சொல்வோம், தண்ணீரை ஆகாரத்து ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு பலனை காண்பாய்.
1: We say put the food in the water, you can see the reward.
0: அப்போ சரி, நிறைய பேர் அந்த வசனத்தை விசுவாசிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50-60 வருஷம் ஆகும்.
1: Maybe 50-60 years it will take.
0: உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகுகடவு.
1: Let it be according to your faith.
0: அல்லேலூயா. அதே ஆண்டவராகிய இயேசு போய் லாசரு கலர் முன்னால் நின்னுட்டு,
1: லார்ட் ஜீசஸ்,
0: ஆண்டவரே நான் ஒரு ஜெபம் பண்றேன்,
1: லார்ட் ஐ ப்ரே,
0: ஆகாரத்தை தண்ணீர் மேல போடுறேன்,
1: ஐ புட் தி ஃபுட் இன் தி வாட்டர்ஸ்,
0: அநேக நாட்கள் பின்பு பலனை கொடுக்கும்னா அவர் அங்கே நிக்க வேண்டியதுதான், லாசரு உள்ளே இருக்க வேண்டியதுதான்.
1: ஹி ஹஸ் டு ஸ்டாண்ட் ஃபார் எ லாங் டைம், லாசரு ஷட் பீ இன்சைட்.
0: ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணாரா, ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணாரா,
1: ஒன் ஹவர், டூ ஹவர்ஸ்,
0: அரை மணி நேரம் ஜெபம் பண்ணாரா,
1: ஹாஃப் அன் ஹவர்,
0: அதெல்லாம் கூட கணக்கு போட்டு பார்க்க மாட்டீங்களா?
1: டோன்ட் யூ,
0: எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாரு,
1: ஹவ் லாங் ஹி ப்ரேட்,
0: எவ்வளவு நேரம் இருக்கும் அவர் பண்ண ஜெபம்,
1: ஹவ் லாங்,
0: அது உங்க சுத்தி இருக்கிறவங்க கேட்கறதுக்காக பண்ணாரா?
1: ஹி ப்ரேட் ஒன்லி ஃபார் அதர்ஸ் டு லிசன்.
0: ஹalleluya. அருமையானவர்களே,
1: டியர் children of God,
0: அப்போ லாசர் வெளியே ஜெபம் பண்ணிட்டு லாசர் வெளியே வான்னு சொன்ன உடனே என்ன பண்ணா, உடனே வெளியே வந்தாச்சு.
1: After prayer when he called Lazarus come out, he came out.
0: Amen. அது ஜெபத்துல ஒரு உடனே உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்.
1: சோ தேர் வில் பீ
0: ரிசல்ட். ஜெபம் பண்ணீங்க, நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு ரிசல்ட் தெரியும்.
1: When you pray you find the result.
0: இயேசு ஜெபம் பண்ண உடனே அவருடைய முகம் என்ன செய்தது, மறுரூபமாச்சு.
1: When Jesus prayed,
0: அவர் வஸ்திரம் எல்லாம் வெண்மையாச்சு.
1: The dress became white.
0: Hallelujah.
1: He was transformed.
0: Hallelujah. அவர் போய் டிப் டாப்ல போட்டு வெளுத்து எடுத்து வந்து போடல. அதனால தான் கூட வசனத்து எந்த மண்ணானாலும் என்ன செய்ய முடியாது, வெளுக்க முடியாத அளவுக்கு வெண்மையா இருந்துச்சு.
1: And no laundry can cleanse like that, it was so white.
0: அப்ப அவர் ஜோமணி முடிச்ச உடனே,
1: when he prayed,
0: பிரியமானவர்களே, ஒரு மாறுதல்,
1: the change.
0: பாதி அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணாங்க,
1: the apostles prayed.
0: அவங்க ஜெபிக்கிறாங்கன்றதுக்கு என்ன அடையாளம்,
1: what is the sign?
0: ரோட்ல போறவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னா அந்த கட்டடம் அப்படி தடதடன்னு ஆடுது, ஒரே ஆட்டமா பூமி அதிர்ச்சி வந்துருச்சா,
1: the building is shaking, any earthquake.
0: அந்த கட்டடம் மாத்திரம் ஆடுது,
1: the building is shaking.
0: என்னாச்சு,
1: what happened?
0: அவள் கூடி இருந்த இடம் என்ன செய்தது, அசைந்தது,
1: the place,
0: அங்க ஜெபம் கிரியை செய்து,
1: the prayer is Alleluia. Working.
0: அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க,
1: how many of you prayed like
0: Alleluia.
1: That
0: Alleluia. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க,
1: how many of you praying like that
0: Alleluia.
1: Alleluia.
0: சில பேர் தூக்கம் சரியா வரலனா ஜெபம் பண்ணுவாங்க,
1: they sleep if they don't have sleep.
0: சில பேருக்கு ஜெபம் பண்ணாதான் தூக்கமே நல்லா வரும்.
1: When they pray they will have a
0: Alleluia. அல்லேலூயா. சில பேருக்கு ராத்திரியில் தூக்கம் வரலன்னா காலையில் வச்சுக்கோங்க, சர்ச்சுக்காவது போகலாம். சர்ச்சில் போனால் பாஸ்டர் பிரசங்கம் தொடங்கின உடனே என்ன செய்யும், நல்லா இழுக்கும், அப்போ தான் தூக்கம்.
1: So when you hear the message, you may sleep well.
0: பிரசங்கத்தை கேட்கும்போது கொஞ்சம் தூங்கி எழுந்திருக்கலாம்.
1: And you can sleep well and
0: அல்லேலூயா
1: get up.
0: அது ஒரு தேவன் அளித்த வரம்.
1: It is the gift of God.
0: பிரசங்கம் பண்ண உடனே எல்லாருக்கும் தூக்கம் வருது.
1: You sleep well when you hear the message.
0: அது இல்லை.
1: Not that.
0: நாம் ஜெபிக்கும் பொழுது
1: when you pray
0: அங்கே கிரியைகள் நடக்க வேண்டும்.
1: The work should be there.
0: அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
1: That's what the Lord is expecting.
0: இன்றைக்கு காலை வேளையில நல்லா சிந்திச்சு பார்ப்போம்.
1: In this morning you think.
0: நாம் இந்த மா வருடத்தை ஆரம்பிச்சு இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள அடி எடுத்து வச்சிட்டோம்.
1: We have stepped in September.
0: 8 மாதங்கள் ஓடி போச்சு.
1: 8 months rolled away.
0: எவ்வளவு ஞாயிற்றுக்கிழமை தவறாம
1: without missing.
0: Hallelujah. எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை நான் வர முடியாத சூழ்நிலை எல்லாம் ஆச்சு.
1: All many Sundays I could not come.
0: ஆனா கர்த்தருடைய கிருபையில
1: by God's grace
0: ஒரு ஞாயிற்றுக்கிழமை
1: கூட
0: தவறாம வந்துட்டேன். பட்டாளத்திலேயே
1: கொடுத்துருக்கீங்களா?
0: எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் கேட்கறதுக்கு காத்து இருக்காங்க, போக
1: மாட்டீங்க.
0: ஒரு சண்டே விட்டுட்டு வாங்க,
1: just leave one Sunday and come
0: அப்படின்னு நிறைய பேர் கூப்பிட்டாங்க.
1: Many called.
0: அல்லேலூயா. நான் போயிருக்கலாம்.
1: I could have gone.
0: அல்லேலூயா. அதுவும் நல்ல யோசனையா தான் தெரிஞ்சது.
1: It's a good thought he has given.
0: அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்
1: many people are less people.
0: நான் என்ன சொன்னேன், உண்மைதான்.
1: It is true.
0: ஆனா என்னுடைய தரிசனம் என்னன்னா, இந்த கொஞ்சம் பேரை கொண்டு ஆண்டவர் ஏதா செய்ய மாட்டாரா?
1: With this small group Alleluia. The Lord
0: அப்படி நான் நினைக்கிறேன்.
1: I believe that.
0: நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: What do you think?
0: Alleluia. Alleluia.
1: Alleluia.
0: என்ன கொண்டு எதுவும் வேணாங்க ஐயா, யாரை கொண்டா இதை செய்துக்குங்க, நம்மள ஆள விடுங்க
1: அப்படின்றீங்க.
0: அல்லேலூயா. நல்லா கவனிங்க.
1: லிசன்.
0: ஆகவே பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: இந்த நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னோட ஒரு சடங்காச்சாரம்.
1: Sunday means it's a ritual. CSC
0: போறவங்கலாம் CSC க்கு போய்டுவாங்க.
1: Like going to CSC.
0: பெந்தகோஸ்தே சபைக்கு போய்டுவாங்க, பெந்தகோஸ்தே போய்டுவாங்க.
1: Pentecostal church.
0: கிறிஸ்தவனா இருக்கிறவங்கலாம் என்ன செய்வாங்க?
1: Christians.
0: சரி, ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போனோம், முதல் சண்டே ராபோஜனம் போய் எடுத்துட்டு வந்துடலாம்.
1: First Sunday let me go.
0: அது வேற, நம்ம ராபோஜனம் எடுக்காம போனா ஏதோ வம்பாயிட போகுது.
1: If I don't take communion it may be a problem.
0: அது போய் எடுத்துட்டு வந்துடலாம்.
1: Let me go and take and come.
0: அப்படின்ட்டு ஒரு கடமைக்காக வரவங்களும் இருக்கிறாங்க.
1: Ritually some people
0: நிறைய பேர் அப்படிதான்.
1: Many like that.
0: சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா,
1: Sunday means
0: அப்படி போய் தலையை காமிச்சுட்டு,
1: let me show the head.
0: என்னத்தை காமிச்சுட்டு?
1: Show the
0: தலைய காமிச்சுட்டு வந்துடலாம்.
1: Let me show the head and come.
0: அப்படின்னு சபைக்கு வரவங்களும் இருக்கிறாங்க.
1: Some they come to church.
0: நீங்க எப்படி வந்திருக்கீங்க?
1: How did you come?
0: எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்களா?
1: You are not answering.
0: நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, எப்படி வந்திருக்கீங்க?
1: How did you come?
0: சும்மா தலை காமிச்சு வந்திருக்கீங்களா?
1: Have you come to show your head and go?
0: இல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா?
1: Have you come to worship the Lord?
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: ஆண்டவரே, இன்றைக்கு உம்மோடு நான் உறவாட வந்திருக்கிறேன்.
1: Lord, I have come to talk to you.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: எலியா போய் காத்திருந்தாரு.
1: Elijah waited.
0: Amen. ஒரு குகையில போய் காத்துன்னு
1: இருந்தாரு. He was waiting in the cave.
0: ஆண்டவர் வருவார் வருவார்னு கடைசியா ஒன்னும் வரல. ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி தான் வந்துச்சு.
1: Big earthquake came.
0: அப்புறம் ஒரு பெரிய காத்து வீசிச்சு.
1: Big wind came.
0: Hallelujah. அப்புறம் அக்னி வந்துச்சு.
1: The fire came.
0: ஒண்ணுமே வரல. ஆண்டவர் அக்னிலயும் வரல, காத்துலயும் வரல.
1: The Lord did not come through any means.
0: ஒண்ணுமே வரலையே, ஆண்டவரே காணுமே.
1: I could not see God.
0: நம்ம போலாம்,
1: let me go.
0: அப்படின்னு அவர் தீர்மானம் எடுக்கல.
1: He didn't take that determination.
0: என்ன ஆனாலும் பரவாயில்ல,
1: whatever it may be.
0: நான் ஆண்டவரை சந்திக்க தான் வந்திருக்கிறேன்.
1: I have come to meet the Lord.
0: அவரை சந்திச்சு தான் போவேன்.
1: Let me meet and go.
0: அப்படி இருந்தான்.
1: He was waiting.
0: ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு.
1: A mild voice.
0: Hallelujah. ஆண்டவர் வந்துட்டாரு.
1: Lord has come.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: மெல்லிய சத்தத்துல ஆண்டவரோட பேசுறாரா?
1: Is the Lord speaking? Hallelujah. In mild voice.
0: நிறைய பேர் நம்ம சபையில எடுத்துங்க.
1: It take in
0: church. கஷ்டப்பட்டு இங்க காணிக்கவே வர்றது இல்ல. ஆண்டவரோட சம்பவத்துல ரொம்ப உண்மையை சொல்லிடுறேன்.
1: I just tell unto the
0: Lord. அதன் மத்தியில இந்த மைக்க கிக்கலாம் வாங்கி
1: in the midst of everything
0: போட்டா பின்னாலகிறவன் என்ன சொல்றான்,
1: the back
0: ஒண்ணுமே கேட்கலையா, சத்தமே கேட்கல.
1: We could not hear properly.
0: நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கவே இல்ல.
1: We could not hear.
0: அப்படி நிறைய பேர் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க.
1: Many they give report.
0: ஐயா ஆண்டவர் மைக்கில பேசுறவர் இல்ல, மெல்லிய சத்தத்துல பேசுறவர்.
1: The Lord speaks through the mild voice.
0: மைக்கில தான் பேசுவாருன்னு இல்ல.
1: Not on
0: us. நான் அங்க உங்களோட மெல்லிய சத்தத்துல பேசுவார்.
1: When I talk here the Lord will talk through mild voice. How many of you ready to listen?
0: காத்துரு கர்த்தர் பேசுவார்.
1: You wait, the Lord will speak.
0: Amen.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: நல்ல கவனிங்க.
1: Listen.
0: என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம், என்னுடைய கர்ப்ப வேதனை எல்லாம் என்னன்னு
1: கேட்டீங்கன்னா, My desire.
0: உத்தமமான ஜனத்தை கர்த்தருடைய வருகைக்கு என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும்.
1: I have to prepare the faithful.
0: உத்தமமான ஜனத்தை எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்?
1: How to prepare.
0: அவர்கள் ஆத்மாவுக்கு ஏற்ற தேவ தூது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும்.
1: They should receive the
0: தேவ வசனம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும்.
1: They should get God's word.
0: அதன் மூலமாகத்தான் அவர்கள் வளர முடியும்.
1: Through which they can grow.
0: Hallelujah. கர்த்தர் சொல்லிட்டு போயிருக்கிறார்.
1: The Lord has said
0: ஊழியக்காரர்களுக்கு,
1: to the ministers of God,
0: நான் போகிறேன்.
1: I go.
0: என்னுடைய ஆடுகளை என்ன செய்யுங்க, மேய்ங்க.
1: You feed my sheep.
0: என்னுடைய ஆட்டு குட்டிகளை நீங்க மேய்ச்சு நடத்துங்க.
1: You feed my
0: பட்டினி போட்டுறாதீங்க.
1: Don't make it.
0: வேலைக்கு ஆகாரம் கொடுத்துருங்க.
1: Give the food.
0: அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு.
1: The Lord has said.
0: Hallelujah. ஆகாரம் கொடுக்க வேண்டியது எங்க வேலை.
1: My job is to
0: மேய்ச்சல கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலை.
1: I have to give the
0: மேய வேண்டியது உங்களுடைய வேலை.
1: You have to eat.
0: நல்லா மேய்ஞ்சிட்டு என்ன செய்யணும்,
1: what are you supposed to do?
0: தண்ணி கொடுக்கணும்.
1: You have to give the fruit.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: ஆகவே இந்த நாட்கள்ல நாம் ஏன் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர முடியல?
1: Why we could not grow in the spirit?
0: இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, ஒரு பரிசுத்த ஜீவியம் இல்ல.
1: It's not a holy lifestyle.
0: சும்மா எடுத்ததுக்கெல்லாம் போய்,
1: always lie.
0: எடுத்ததுக்கெல்லாம் கெட்ட வார்த்தை,
1: bad words.
0: எடுத்ததுக்கெல்லாம் கோபம்,
1: anger.
0: எரிச்சல்,
1: all
0: சண்டை,
1: kind of anger, fight.
0: குழப்பம்,
1: confusion.
0: இதெல்லாம் வருது.
1: You get everything.
0: அப்போ உனக்குள்ள திவ்ய சுபாவம் இருக்குதா, ஜென்ம சுபாவம் இருக்குதா?
1: Do you have the divine nature? Hallelujah. Or your own nature?
0: திவ்ய சுபாவம் இல்ல.
1: No divine nature.
0: நாளுக்கு நாள் நாம மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம், மறுரூபம் ஆயிட்டு இருக்கிறோம்.
1: So we are transformed.
0: மறுரூபம் ஆயிட்டு இருக்கீங்க.
1: How many of you being transformed?
0: Hallelujah. ஒரு பெரிய மாறுதல்,
1: great change.
0: Hallelujah. ஆண்டவர் அதற்காக தான் உன்னை அழைச்சிருக்கிறார்.
1: For which the Lord has called you.
0: அதற்காக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: He has chosen you for that.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஒரு இங்க வாசித்தீங்கன்னா,
1: when you read here,
0: எபேசியருக்கு நிருபத்தில்
1: Ephesians,
0: முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
1: You take first chapter.
0: எபேசியர் முதலாவது அதிகாரத்தில்
1: Ephesians 1,
0: மூன்றாவது வசனத்திலிருந்து யாராவது வாசிங்க.
1: From verse 3.

0: போதும்.
1: ப்ளீஸ் பீ சீட்டட்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஸோ இப்போ நம்ம வாசிக்க கேட்டதிலிருந்து என்ன செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார் உங்களுக்கு?
1: So what message the Lord is giving?
0: ஒரே வார்த்தையில் சொல்லுங்க.
1: In one word.
0: ஆவியில் ஏவப்படுறவங்க ஏன்ச்சு சொல்லிட்டு உட்காரலாம்.
1: You can stand up and say and sit.
0: என்ன சொல்ல வர்றார்?
1: What the Lord wants to say here.
0: புரிஞ்சுதா இல்லையா?
1: Did you understand?
0: விளங்கிச்சா இல்லையா?
1: Did you understand it?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன ஆண்டவர் உங்களோட பேசினார்?
1: What did the Lord speak to you?
0: நீங்க தினமும் வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் உங்களோட பேசுறது இல்லையா?
1: When you read the Bible and will the Lord
0: Bible நீ டெய்லி படிக்கும்போதெல்லாம் கர்த்தர் உங்களோட பேசுவார்.
1: When you read the Bible daily the Lord will speak to you.
0: வசனத்தின் மூலமா பேசுவார்.
1: Through the word of God.
0: அப்போ இந்த காலவேளையில இதை படிச்சது நீங்க எத்தனை பேர் ஆண்டவர் பேசினார் உங்களோட?
1: In this morning when you read this passage for how many can say the Lord has spoken with me?
0: Hallelujah. ஏன்னா இங்க 500 பேர் உட்கார்ந்துருக்கோம்னா
1: about 500 you are sitting.
0: 500 பேருக்கும் 500 வித்தியாசமான செய்தி இதுல இருக்குது.
1: So there will be 500 different messages are there.
0: நான் சொல்லுவேன் இது 500 இல்ல 1000 செய்தி, அதாவது சுருக்கமா சொல்ல போனா ஒரு 1000 செய்தி.
1: Briefly I can say it is 1000 messages.
0: எத்தனை செய்தி இருக்கு?
1: How many messages?
0: ஒவ்வொரு வசனத்திலயும் 100 வசனத்துக்கு மேல 100 செய்திக்கு மேல இருக்கு.
1: In each and ஒவ்வொரு வசனத்திலயும் every verse there may be
0: Hallelujah.
1: Hundreds of messages.
0: அத அந்த ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு பேச முடியாது.
1: Within an hour I cannot talk everything.
0: ஆனா எதுக்காக இது நம்ம இப்ப படிச்சோம்?
1: Why did we read this passage?
0: Hallelujah. நபர் பிரகாசம் உள்ள அது ஒரு செய்தி தானா?
1: Is it
0: ஆண்டவர் அவரோட பேசியிருக்கார். Hallelujah. என்ன வேணும்? பிரகாசம் உள்ள மனக்கண். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா அவர் சொன்னதுல இருந்து எதுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்?
1: What for the shining eyes?
0: எதுக்கு?
1: For what?
0: அடுத்த கேள்வி.
1: Next question.
0: என்னங்க? இன்ன அவருடைய வல்லமையினுடைய மகாமை என்னையான மகத்துவம்?
1: What is his power, the greatness?
0: எழுப்பினருடைய வல்லமை அது என்னது? அது
1: வாட் கைண்ட் ஆஃப்
0: அந்த வல்லமைக்கு பேர் என்ன?
1: வாட் கைண்ட் ஆஃப் பவர் இட் இஸ்?
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: மகிமையின் மகிமைனாலும் புரியாது, புகழ்ச்சினாலும் புரியாது. நீங்க மகிமையின் புகழ்ச்சினா என்ன? அது மகிமையின் புகழ்ச்சி.
1: வாட் இஸ் த க்ளோரி?
0: அல்லேலூயா.
1: இன் பிரைஸ்.
0: எப்படி ஆவிக்குரிய வசனத்தை நம்ம ஆராய்ஞ்சு, அதனால தான் வேதத்தை என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். ஆராய்ந்து பார்க்கணும் வசனத்தை. என்ன செய்யணும்? நான் அப்படிதான் படிக்கிறேன்.
1: ரிசர்ச் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட்.
0: நான் ஏதோ திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எங்கேயா போய் சுத்திட்டு வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து உங்ககிட்ட பேசுறதுக்கு வரல.
1: நாட் ஜஸ்ட் டாக்கிங்.
0: ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு நான் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டோட பாத்துல காத்திருக்கிறேன்.
1: From Monday to Saturday I'm waiting at the feet of the Lord.
0: ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க.
1: People may not believe it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது உண்மையா பொய்யான்றது என் கூட இருக்கிற ஊழியக்காரர் கேட்டீங்களா சொல்லுவாங்க.
1: You can ask the servants of God.
0: Hallelujah.
1: They will know.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: ஏன் உங்களுக்கு ஒருத்தர் ஒரு பார்சல் கொடுக்கிறாரு, ஒரு பெரிய பார்சல் சொன்னா பேக் பண்ணி பேக்கேஜ் ஒரு கட்டு ஒரு பொட்டலம்
1: கொடுக்கிறாரு.
0: இதுல பிரிச்சு பாருங்க.
1: Just open.
0: Hallelujah. இதுல ரொம்ப ஆச்சரியப்படும்படி உள்ள ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு.

0: So something will be there, a surprise.
1: Appo pirikkiranga,
0: they are opening
1: onna onna pirichne poranga.
0: They are removing all the wrappers.
1: Oru man nera aachi pirike pirike enna urike venga urike varike vengayam solranga la adu maadhiri unno pirike pirike vandhe irukku.
0: It kept on coming when they open it.
1: Potlam chinna daichu,
0: that packet is
1: fast. Appo onna pirichne kiranga,
0: again they are opening.
1: Yeah,
0: why?
1: என்னதான் இருக்கும் அது உள்ள?
0: வாட் இஸ் தேர் இன்சைட்?
1: என்னதான் உள்ள இருக்கும்?
0: வாட் இஸ் தேர் இன்சைட்
1: அப்படின்னு சொல்றதுக்காக தான் எவ்வளவு நேரம் ஆனவன் போல சளைக்காம அதை பிரிக்கிறாங்க.
0: And they kept on removing that wrapper.
1: அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
0: One side let it be.
1: கர்த்தருடைய வசனத்தை,
0: the Lord's word.
1: ஆண்டவர் என்ன சொல்றாரு?
0: What the Lord says.
1: நான் ஒரு பொட்டலம் கொடுக்கல, உங்களுக்கு ஒரு பொக்கிஷன் கொடுத்துருக்கிறேன்.
0: Not the parcel, I have given the treasure.
1: புதையல்.
0: It's a treasure.
1: அந்த புதையலை நீங்க என்ன செய்யணும்? தோண்டி தோண்டி தோண்டி எடுக்கணும்.
0: You have to dig on.
1: நீங்க தோண்ட தோண்ட தோண்ட புதையல் என்ன பண்ணும்? வரும்.
0: When you dig, you can find the treasure.
1: அந்த புதையல்ல என்ன இருக்கு?
0: What is there
1: in
0: the treasure?
1: ஒரு பொக்கிஷம் இருக்குது.
0: There is the treasure.
1: எத்தனை பேருக்கு அந்த பொக்கிஷம் வேணும்?
0: How many of you want to have
1: அது? எப்போ வரும்?
0: When do you get it?
1: நீங்க தோண்ட தோண்ட தான் வரும்.
0: When you dig it, you will get it.
1: சும்மா அப்படி மேலா படிச்சீங்கலாம் வராது.
0: If you just read, you cannot get it.
1: அதனாலதான் பிரியமானவர்களே, ஒரு நாலு பேர் சொன்னாங்க.
0: Four of them said.
1: ஆனா ஒவ்வொருத்தரோட ஆண்டவர் ஏதாவது ஒன்னு பேசியிருப்பார்.
0: The Lord would have spoken to everyone.
1: இன்றைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துற காரணம் என்ன கேட்டீங்க?
0: Today the Lord is revealing this.
1: இந்த கடைசி வசனத்துல நாம என்ன வாசித்தோம்?
0: The last verse.
1: அவர் இப்போ பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு ஏன் கொடுக்கணும் சொல்றாரு? நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானம், தெளிவு அளிக்கிற ஆவி. என்னதுங்க? என்னது? ஆவி.
0: The spirit which gives wisdom.
1: பரிசுத்த ஆவியானவர்,
0: the Holy Spirit.
1: உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்? அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கணும்.
0: The Lord should give the wisdom.
1: நீங்க சினிமா பாக்குறதுக்கு ஞானம் தேவையில்லை.
0: Need not have wisdom to look at the movie.
1: ஏதோ ஜோக் படிக்கிறதுக்கு ஒண்ணு ஞானம்லாம் தேவையில்லை.
0: To read the comedy, need not have.
1: கட்டுக்கதைகளை படிக்கிறதுக்கு ஒரு ஞானமும் தேவையில்லை.
0: To read the story, need not have wisdom.
1: அதெல்லாம் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத வேண்டாத கட்டுக்கதைகள்.
0: These are all useless things.
1: ஆனா ஆண்டவருடைய வசனத்தை படிக்கணும்னா,
0: to read the Lord's word.
1: ஒரு ஞானம்,
0: the wisdom.
1: தெளிவு,
0: the sound mind.
1: Hallelujah. அதை யார் தான் கொடுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா,
0: who can give it?
1: அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும்.
0: Only the Holy Spirit.
1: வேற யாராலும் கொடுக்க முடியாது.
0: Not others.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? அதை கொடுக்க முடியும்.
0: Only the Holy Spirit can give it.
1: அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் அதை கொடுக்கிறார்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு மாத்திரம் தான். வாசித்து பாருங்க, ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தை எடுங்க.
0: First Corinthians chapter 2.
1: அதில் நாம் என்ன வாசிக்கிறோம்? ஒன்று கொரிந்தியர்
0: First Corinthians
1: இரண்டாவது அதிகாரம்
0: chapter 2
1: அந்த ஒன்பதாம் வசனத்தில் ஏறப்படிங்க.
0: From 9.
1: கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. பாருங்க, இருதயத்திலும் தோன்றல, கண்ணும் பார்க்கல, மனசுலயும் தோன்றல. இப்போ நான் படிச்ச உடனே உங்களை ஒரு கேள்வி கேட்டேன், இது புரியுதா அப்படின்னு சொல்லி.
0: I asked a question, did you understand?
1: உடனே எல்லாரும் என்ன பண்றீங்க? யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க.
0: You started thinking.
1: Hallelujah. என்னவா இருக்கும்?
0: What would be?
1: இன்னத ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புறார்.
0: What the Lord wants to talk to me.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God.
1: அதனால தான் இதெல்லாம் உன் கண்ணுனால தெரியாது, காதுனால கேட்க முடியாது. அடுத்த வசனம்,
0: I cannot see and you cannot.
1: தேவன் அவைகளை என்னங்க? தமது ஆவியினாலே. தமது ஆவியினாலே என்ன செய்தாரு? வெளிப்படுத்தினார்.
0: God has revealed them to us.
1: ஆவியினால ஏன் வெளிப்படுத்தினாரு?
0: Why he revealed through the spirit?
1: அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும். யாரு? ஆண்டவர் நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்க சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க நம்மளை சொல்றாரு.
0: Search the word of scripture, the Lord says.
1: ஏன்னா ஏற்கனவே இதை ஆராய்ஞ்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ஆவியானவர்.
0: The spirit of God searched already.
1: அவர் என்ன தாராஞ்சார் படிங்க.
0: What did he search?
1: அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆலயங்களையும் மனுஷனுள்ள ஆவியா என்று மனுஷனுக்கு ஒன்று யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அது போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய
0: மாட்டான்.
1: படிக்க சொன்ன வசனத்தை நீங்க நல்லா எழுதிக்கங்க, யாராவது
0: you write down the verse,
1: type பண்ணிக்கங்க,
0: you can type,
1: இல்ல அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க கையில,
0: copy and paste.
1: அது குறிப்பு பேர் கவிஞன்,
0: and the boy,
1: பெரிய புரட்சியாளன்,
0: maybe
1: சிந்தனையாளன், பெரிய பெரிய தமிழ் பண்டிதர்,
0: and the big
1: எல்லாட்டி கொடுங்க போய்
0: white and artist.
1: ஐயா அது என்ன சொல்லுது கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க.
0: What it says?
1: நீங்க பெரிய படிப்பாளி தானே,
0: so you are a wise man. Come on, you think.
1: அப்படின் கேட்டு பாருங்க.
0: Just ask them.
1: அவங்க என்ன சொல்வாங்க?
0: What they say?
1: நீ கொடுத்து பார்த்து டெஸ்ட் பண்ணுங்க.
0: You just test them.
1: அவங்க இந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை சொல்ல மாட்டாங்க.
0: They will not say the greatness of the word.
1: அவங்களுடைய அறிவை தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க.
0: They teach only their intellectual knowledge.
1: ஆனா ஆவியானவர் அப்படி இல்ல.
0: Spirit of the Lord is not like
1: அவர்
0: that.
1: எதை ஆராய்ஞ்சு பார்க்கறாரா?
0: Which one he searches?
1: தேவனுக்குரியவைகளை.
0: And
1: hallelujah.
0: The things of God.
1: Hallelujah.
0: The things of God.
1: Amen. எப்படி சமைப்பது?
0: How to
1: ஆன்லைன்ல போய் படிச்சுக்கலாம் நீங்க.
0: You can read through online.
1: எல்லாத்தையும் நீங்க ஆன்லைன்ல போய் படிச்சுன்னு இருக்கலாம்.
0: In online you can read everything.
1: ஆனா
0: but
1: தேவனுக்குரியவைகளை வெளிப்படுத்துறது யாரு?
0: Who is revealing the things of God?
1: ஆவியானவர் மாத்திரம் தான் வெளிப்படுத்துவார்.
0: Only the spirit of God can reveal.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்போ இப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதியில
0: in this portion
1: தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக
0: in order to reveal the things of God.
1: Hallelujah. தேவ ஆவியானவர் என்ன செய்றாரு?
0: What the spirit of the Lord does.
1: அது நமக்கு வெளிப்படுத்துவதற்காக தேவனுடைய ஆவியானவர்
0: in order to reveal
1: நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறார்.
0: The spirit of the Lord is revealed in our lives.
1: இங்க உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு மாத்திரம் கொடுக்கறேன், நீங்க வீட்ல போய் அத வச்சு நீங்க படிங்க.
0: I just give the note and then go home and read.
1: Hallelujah. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்.
0: I won't say everything.
1: மிக முக்கியமான ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நான் கொடுக்கறேன்.
0: I just teach very important things.
1: அங்கே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? சகல எல்லாம் சொல்லுங்க, சகல.
0: You just say all.
1: சகல.
0: All.
1: அது எதா விடுபட்டு போச்சா?
0: Anything is left out?
1: சொல்லுங்க. Hallelujah.
0: Hallelujah.
1: எதா விடுபட்டு போச்சா?
0: Anything is left?
1: சகலன் சொன்னா
0: all means.
1: அதுல எதுமே விடுபடல, எல்லாமே.
0: Everything is included.
1: Hallelujah.
0: Amen.
1: அதுதான் ஆசீர்வாதம்.
0: That is the blessing.
1: ஆனா அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்?
0: What kind of blessings it is?
1: ஆவிக்குரிய ஆசீர்வாதம்.
0: It's a spiritual blessing.
1: Hallelujah. Hallelujah. அன்னைக்கு மனுஷன் என்ன செய்ய பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா
0: What man wants to try?
1: மாம்சத்துல அதிகமாக காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று மனுஷன் விரும்புறான்.
0: They want to do things through the flesh.
1: அவனை தான் உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது.
0: The world is appreciating them.
1: ஒலிம்பிக்ல ஓடி போயிட்டு வந்தா அதுக்கு ஒரு இது கொடுக்குறான், கப்பு கொடுக்குறான்.
0: And you people
1: தன்னுடைய தாளந்துகளை கொண்டு போய் வெளிப்படுத்தி அதுக்கு பிரைஸ் வாங்குறான்.
0: By demonstrating the talents they get
1: prize. தன்னுடைய திறமைகளை,
0: the skill,
1: நம்முடைய ஆற்றல்களை,
0: by their skill,
1: நமக்கு இருக்கிறதான தாளந்துகளை,
0: by their talents,
1: மனுஷன் வெளிப்படுத்தி,
0: man reveals it.
1: அதை கொண்டு அவன் இந்த உலகத்துல ஒரு இடத்தை பிடிக்கிறான்.
0: Through which he has the place, that's all.
1: ஆனா
0: பட்
1: ஆண்டவர் பாத்தீங்கன்னா,
0: if you look at the Lord,
1: இந்த சரீர பிரகாரமான காரியத்தின் மூலமாக எதையும் செய்ய மாட்டார்.
0: He will not do anything through the
1: நம்ம சரீரத்துல இருக்கிறோம்.
0: We are in the flesh.
1: ஆனால் இந்த சரீரத்தை சரீரம் ஆளுகை செய்யக்கூடாது, இந்த சரீரத்தை ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும்.
0: Spirit of the Lord should rule the body. The body should not rule the body.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவர் இந்த நம்ம வாசி கேட்ட பகுதியில் சீக்கிரமான சொல்லணும்னா, முதலாவதாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: The Lord has given all spiritual blessings.
1: அது எங்க இருந்து வந்ததுங்க?
0: Where is it from?
1: அமெரிக்காவில இருந்து வரல.
0: Not from America.
1: UK-ல இருந்து வரல.
0: Not from UK.
1: சிங்கப்பூர்ல இருந்து வரல.
0: Not from Singapore.
1: வடக்கே இருந்து வரல, தெற்கே இருந்து வரல.
0: Not from north or south.
1: எங்க இருந்து வந்திருக்கு?
0: Where from?
1: உன்னதங்களில்.
0: From above.
1: எத்தனை பேர் உன்னதத்துக்கு போயிருக்கீங்க?
0: How many of you gone to
1: நாசாவில? விண்வெளிக்கு போயிருக்கிறான், செவ்வாய்க்கு போயிருக்கிறான், கிரகங்களுக்கு போயிருக்கிறான்.
0: From NASA they have gone to various planets.
1: போயிருக்கானா?
0: Anybody gone to the higher places?
1: உன்னதத்துக்கு போறதுக்கு ராக்கெட் இருக்குதா?
0: Is there any rocket to go to the higher places? No.
1: உன்னதத்துக்கு ராக்கெட்டும் கிடையாது.
0: No rocket.
1: ஒண்ணும் கிடையாது.
0: Nothing.
1: இயேசு ஒருவர் தான் உன்னதத்துக்கு ஏறி இருக்கிறார்.
0: Only Jesus went to the highest places.
1: ஏறிட்டு என்ன சொல்றாரு?
0: What did he say?
1: நான் மாத்திரம் இல்லப்பா.
0: Not only me.
1: உன்னதங்களிலே நான் உங்களையும் என்னோடு கூட உட்கார
0: வைத்திருக்கிறேன்.
1: இந்த உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்.
0: I have given the blessings from high above.
1: Hallelujah. இந்த உன்னதங்களில் இருந்து ஒரு ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
0: What kind of all these spiritual blessings?
1: இன்னைக்கு மனுஷன் காசுக்காக ரொம்ப உழைக்கிறான்.
0: Man is working hard for the money.
1: குடும்ப பிரச்சனைக்காக கோர்ட் கோர்ட் அலையறான்.
0: He is going to the court.
1: போலீஸ் ஸ்டேஷன்ல அலையறான்.
0: Police station.
1: மனுஷன் இடத்துல ஓடுறான்.
0: He is running towards the man.
1: இவங்க உதவியை கேக்குறாங்க, அவங்க உதவியை கேக்குறாங்க.
0: He is asking help to various people.
1: இன்னைக்கு மனுஷன் சின்ன காரியத்துக்கெல்லாம் எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கான்.
0: For your small thing they run here and there.
1: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
0: What the Lord says.
1: தேவ பிள்ளையே,
0: child of God.
1: நான் உன்னை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கேன்?
0: How I have blessed you.
1: நான் உன்னதங்களில்
0: from most high places
1: உன்னதங்களில்
0: from most high places
1: உள்ள சகல ஆசீர்வாதத்தையும் உனக்கு நான் கொடுத்துட்டேன்.
0: I have given all the spiritual blessings.
1: நீ தான் இன்னும் அனுபவிக்காம இருக்கிற.
0: You are not enjoying it.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: இதுக்கு தான் மனக்கண்ணை திறக்க சொன்னாரு.
0: That's why the Lord said open the inner eyes.
1: அது மாத்திரம் திறந்து பார்க்க கூடிய பார்வை உங்களுக்கு இருந்துச்சுனா,
0: if you have that eyesight,
1: அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள்ன்றது என்னதுங்க?
0: What is that? The shining forth.
1: அதுதான் ஆவிக்குரிய கண்கள்.
0: Spiritual eyes.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம்.
0: We go for a job.
1: வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொல்றோம்?
0: What we say?
1: ஐயோயோ, நாட் டிராஃபிக் பாத்தீங்களா?
0: What a traffic.
1: ஐயோயோ, இங்க என்ன பிரச்சனை பாத்தீங்களா?
0: What a problem.
1: ஐயோ, அங்க என்ன சண்டை பாத்தீங்களா?
0: What a fight there.
1: இங்க ஒரே குழப்பம் பாத்தீங்களா?
0: A lot of confusion.
1: TV, ஐயோ, TV ஓபன் பண்ணா பாத்தீங்களா இங்க என்ன பிரச்சனை நடக்குது?
0: When you open the TV, what problems are going on?
1: ஐயோ, இப்படிப்பட்ட கொலை நடந்துருக்கு பாத்தீங்களா?
0: Such a murder happening.
1: இதெல்லாம் எந்த கண்ணல பாத்துன இருக்கோம்?
0: By which eye you are looking?
1: நம்ம சரீர பிரகாரமான கண்ணல பாத்துன இருக்கோம்.
0: With the bodily eye we are watching.
1: இதெல்லாம் பாத்துன இருக்கும் பொழுது,
0: when you all looking at this, have a problem.
1: எப்படி பாப்பீங்க?
0: How will you look at that?
1: அதே சரீர கண்ணால பாப்பீங்க.
0: You will look at your bodily eye.
1: TV-ல நீங்க என்ன பாத்தீங்களோ அது போலயே நடக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கும்.
0: Whatever you looked at the
1: TV. அந்த கண்ணல தான் பாக்குறீங்க.
0: Because the same eye you are watching.
1: எந்த கண்ணுனால நீங்க கேடான பொல்லாங்கான காரியங்களை பாத்தீங்களோ அதே கண்ணால உங்க பிரச்சனையை பாக்கும்போது,
0: when you look at your problem through that same eye,
1: உங்களுக்கு அது அப்படிதான் தெரியும்.
0: It will be like looking like that.
1: கருப்பு கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
0: If you put the wear the black glass.
1: பச்சையா தெரியுமா?
0: Everything will be black.
1: சிவப்பு கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
0: You put the red glass.
1: சிவப்பா தான் தெரியும்.
0: You get only red colors.
1: அப்ப ஆவிக்குரிய கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
0: You put spiritual.
1: ஆவிக்குரிய ரகசியங்கள் தெரியும்.
0: You get spiritual secrets.
1: ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்றாரு?
0: What the Lord is saying.
1: தேவ ஜனமே,
0: God's people,
1: நான் உங்களுக்கு ஆயத்தம் வைத்திருக்கிறதான அந்த சகல உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களை
0: all blessings from heavenly places
1: எடுத்துக் கொள்ள வேண்டுமானால்,
0: if you want to inherit,
1: நீ முதல்ல அதை பார்க்கணும்.
0: You have to look at that.
1: கண்ணை திறந்து பாரு.
0: Open your eyes and see.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பாக்குறீங்களா இல்லையா?
0: Do you see that?
1: மனுஷனை பாக்குறீங்க, அவன் என்ன போட்டுக்கிறான், இவன் என்ன போட்டுக்கிறான், அவன் என்ன செய்றான், இவன் என்ன செய்றான்.
0: You are looking at the men, what they are doing.
1: இப்படி இத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
0: We are looking at surroundings.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அதெல்லாம் பாக்குறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல.
0: No use of seeing.
1: நீ எதை பார்க்கணும்?
0: What you supposed to see?
1: ஆவிக்குரிய கண்ணை திறந்து,
0: open your spiritual eyes.
1: உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும் பொழுது,
0: when you look at the blessings.
1: Hallelujah. அப்பதான் தெரியும் நீ யாருன்னு.
0: Then you will understand who are.
1: Hallelujah. இங்க வாசிக்கிறோம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்ம ஆசித்திருக்கா எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா,
0: for what all these blessings?
1: ஏதோ உங்களுக்கு பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ணுங்க.
0: Just pray when you get problems.
1: Hallelujah. ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா ஜெபம் பண்ணிக்கங்க.
0: Any problem means
1: சரியாயிடும்.
0: It will be okay.
1: ஏதோ போராட்டமா ஜெபம் பண்ணுங்க சரியாயிடும்.
0: Any tribulation you pray about it and it will be
1: all right. கஷ்டம் வந்தா ஜெபம் பண்ணுங்க.
0: Any problem comes you just pray.
1: அதுக்கு ஒரு மணி நேரம் பிரசங்கம் தேவையில்லை.
0: One hour preaching is not necessary.
1: எல்லாருக்கும் தெரியும்.
0: Everyone knows.
1: தலைவலியா போய் ஜெபம் பண்ணுங்க
0: சரியாயிடும். You pray and it will be all right.
1: ஜெபம் பண்ணுங்க சரியாயிடும்.
0: Stomach pain pray it will be okay.
1: என்ன சொல்றாரு? நமக்கே தெரியாது.
0: We don't know.
1: Amen.
0: Amen.
1: ஏதோ ஜெபம் பண்ணோம் ஜெபம் பண்றோம்.
0: Just pray.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனா
0: பட்
1: நாம் யார், எதுக்காக ஜெபிக்கிறோம்,
0: who are we, what for we are praying,
1: நம்ம ஜெபம் எப்படிப்பட்டது,
0: what kind of prayer
1: என்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ள வரும்போது,
0: when you have that assurance,
1: அதுக்கு அப்புறம் நீங்க ஜெபிக்கிற அந்த வேளையில,
0: then you pray,
1: நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை பாப்பீங்க.
0: You will see a great miracle.
1: இங்க நாம என்ன வாசிக்கிறோம்,
0: what are we reading here?
1: நாலாவது வசனத்துல, தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, நீ யாரு?
0: Who are you?
1: பெந்தகோஸ்தே விசுவாசி,
0: பெந்தகோஸ்தல் பிலீவர்,
1: சிஎஸ்ஐ விசுவாசி,
0: சிஎஸ்ஐ பிலீவர்,
1: Baptist Church விசுவாசி,
0: Baptist Church believer,
1: நான் அந்த சர்ச் விசுவாசி,
0: believer of that church,
1: இந்த சர்ச் விசுவாசி இல்ல,
0: this church no.
1: இங்க என்ன சொல்லி இருக்குது, உலக தோற்றத்திற்கு முன்னே,
0: before the foundation of the world,
1: எப்போ,
0: when,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah.
1: ஒருத்தர் வந்தாரு,
0: one man came,
1: இந்த சர்ச்சுக்கு நான் வந்து பாக்குறேங்க, நல்லா இருந்தா இங்கே வரங்க அப்படினாரு.
0: The church is all right then I'll come.
1: நீங்க நல்லா இருந்தா தான் வருவீங்க.
0: If you are right you will come.
1: ஆனா ஆண்டவர் உங்களை எதுக்காக தெரிஞ்சு கொண்டாரோ அங்க தான் போவீங்க.
0: And what for the Lord has chosen then you will go there.
1: ஆனால் இன்னமேல அந்த மாதிரி சொல்லாதீங்க.
0: Don't say like that.
1: ஆண்டவர் எங்க வைக்க சித்தமா வைக்கட்டும்.
0: Wherever the Lord wants to keep me.
1: கல்யாணம் ஆனாலும் சரி,
0: whether it is marriage,
1: வேலை ஆனாலும் சரி,
0: whether it is job,
1: எல்லாம் எதுவா இருந்தாலும் சரி,
0: whatever it may be,
1: எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது ஆண்டவர் என்னை அவர் தெரிஞ்சுகிட்டாரு.
0: How many of you know that the Lord has chosen? I didn't come.
1: எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
0: I didn't choose you, you have,
1: நான் தான் உன்னை தெரிஞ்சுகிட்டேன்.
0: I have chosen you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah. உங்க பொறுப்பு,
0: your responsibility.
1: நீங்க தான என்னை தெரிஞ்சுகிட்டீங்க.
0: You have chosen me.
1: என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நீங்க தான்.
0: You are the responsible.
1: அந்த மாதிரி பேசிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட?
0: Have you talked with like that?
1: அதுவும் இப்போ தெரிஞ்சுகிட்டாரு.
0: Is it now?
1: ரெண்டு கிறிஸ்தவங்க இருக்காங்க.
0: Two Christians.
1: நம்ம பாஷையில பேச போனா,
0: in our language.
1: ஆதி கிறிஸ்தவன், நீ ஆதி கிறிஸ்தவனா பாதி கிறிஸ்தவனா?
0: Are you Christian from beginning?
1: ஆதி கிறிஸ்தவனா பரம்பரை பரம்பரையா கிறிஸ்தவனா?
0: Generation generation.
1: ஆதி கிறிஸ்தவனா பாதியில வந்தவன்.
0: And half way means,
1: நம்ம ஆதி கிறிஸ்தவன் இல்ல பாதி கிறிஸ்தவன் இல்ல.
0: Not
1: உலக தோற்றத்திற்கு முன்னே ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு விட்டான்.
0: The Lord has chosen you before the foundation of the world.
1: Hallelujah. இல்லனா நீங்க வர முடியாது.
0: Otherwise you cannot come.
1: உலக தோற்றத்துக்கு முன்னே,
0: before the foundation of the world.
1: உங்க அப்பா அம்மா உன்னை பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி,
0: before your parents name you.
1: என் கருவில் உம்முடைய என்னுடைய எலும்புகளை என் ஆண்டவர் கண்டார்.
0: My Lord has seen the bones.
1: Hallelujah. நாம் தோன்றுவதற்கு முன்பதாக உம்முடைய கண்கள் என்னை கண்டது.
0: Before I was formed, he has looked at me.
1: விசித்திர வினோதமாய் நான் உருவாக்கப்படும் பொழுது உம்முடைய கண்கள் என்னை கண்டது.
0: Amazingly the Lord has created.
1: Hallelujah. நீ யார் என்று அவருக்கு தெரியும்.
0: He knows who are you.
1: உருவம் என்னது என்று அவர் அறிந்திருக்கிறார்.
0: He knows your figure.
1: எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
0: Lord knows everything.
1: அதனால நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
0: You are chosen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீ பணக்கார விசுவாசின்னு தெரிஞ்சுக்கல.
0: Not because of your
1: richness. Because
0: you are
1: poor. Because
0: you are educated.
1: நீ படிச்சவனோ படிக்காதவனோ ஏழையோ பணக்காரனோ.
0: Educated, not educated.
1: Hallelujah. ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற விதமே வித்தியாசம்.
0: The Lord is choosing.
1: 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்?
0: 1 Corinthians 1.
1: உள்ளவைகளை அவமாக்கும்படி என்ன செய்தார் ஆண்டவர்? இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா.
0: The Lord has chosen
1: அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை
0: and
1: இழிவானவைகளை
0: to despised
1: பைத்தியமானவைகளை
0: foolish things
1: தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: The Lord has chosen.
1: அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்ட நோக்கம்
0: the purpose
1: அவருக்கு தான் தெரியும்.
0: He knows.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: உன்னை மனுஷன் அப்பாயிண்ட் பண்ணி வைக்கல, கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: Man did not appoint God has chosen you.
1: எந்த மனுஷன் என்ன பாஸ்டர் உத்தியோகத்துக்கு வான்னு சொல்லி அப்பாயிண்ட்மெண்ட் கொடுக்கல.
0: Nobody appointed me.
1: கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். இங்க நிக்கிறேன் நான்.
0: God has chosen me. I am.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது உண்மையானால்,
0: if it is true God has chosen you.
1: ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ,
0: what for he has chosen you,
1: அதுதான் நாம வாசித்தோம்.
0: That's what we read.
1: உலக தோற்றத்திற்கு முன்னே,
0: before the foundation of the world,
1: தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு.
0: There is a purpose to.
1: அந்த நோக்கம் என்னன்னு
0: கேட்டீங்கன்னா, what is that intention?
1: அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும், குற்றமில்லாதவர்களாக இருக்கணும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: And you should be holy and without blame before him.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அன்பா இருக்கணும்.
0: You have to be lovable.
1: பரிசுத்தம் இல்லாம அன்பா இருக்க முடியும்?
0: You can be without.
1: பரிசுத்தமா இருக்கலாம்.
0: You can be holy.
1: நான் ரொம்ப பரிசுத்தம்.
0: I am holy.
1: ஆவிக்குரிய பெருமை.
0: Spiritual pride. ஆனா
1: அன்பு இருக்காது. அன்பு இருக்காது.
0: There won't be any love.
1: Hallelujah. பிச்சைக்காரனை பார்த்தா கூட ஒரு கனி உள்ள பார்வை வராது.
0: And don't.
1: நான் பரிசுத்தவன்.
0: I am holy man.
1: அப்படி இல்ல. பரிசுத்தமாவும் இருக்கணும்.
0: You have to be holy.
1: அன்பாவும் இருக்கணும்.
0: You have to be.
1: அன்பில் பரிசுத்தம்.
0: Love in holiness.
1: Hallelujah. Yes, ரெண்டுத்தில் இருந்தார்.
0: The Lord was in both.
1: Amen.
0: Amen.
1: அப்புறம் எப்படி இருக்கணும்?
0: How?
1: குற்றம் இல்லாதவளாய்.
0: Without blame.
1: Hallelujah. நாங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன குற்றம் சுமத்துறாங்க.
0: Always they are blaming me.
1: உன் வீட்டில் உன்னை குற்றம் சுமத்தலாம்.
0: They may blame
1: உலகம் உன்னை குற்றம் சுமத்தலாம்.
0: World may blame you.
1: யார் வேணாலும் உன் மேல பழியை தூக்கி போடலாம்.
0: Anybody can blame.
1: ஆனால் பயப்படாதே.
0: But fear not.
1: தேவன் தெரிந்து கொண்டவர்களின் மேல் குற்றம் சாட்டுகிறவன்
0: who can blame you when the Lord has chosen you? They blamed you.
1: எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் உன் பட்சத்தில் வருவார்.
0: Who will come against you, they will come.
1: தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யா?
0: Who can blame when the Lord has chosen?
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: இப்படி இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா,
0: when you read through,
1: அநேக காரியங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது.
0: Many things are told.
1: இதெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா,
0: what for it is said.
1: Hallelujah. ஆவியானவர்,
0: spirit of the Lord,
1: அவருடைய சித்தத்தின்படி,
0: according to his will,
1: hallelujah, நம்மை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
0: He wants to lead us according to his will.
1: Hallelujah. நீ ஆண்டவர் உன்னை தெரிஞ்சிட்டாரே, அதுக்கு அப்புறம் எப்பனா போன் உடறது இல்ல.
0: Not just choosing you and leaving you.
1: உன்னை தெரிந்து கொண்டதனால,
0: because he has chosen,
1: இரவும் பகலும்,
0: night and day,
1: உனக்காகவே அவர் கிரியை செய்துட்டு இருக்கிறார்.
0: He is working for you.
1: Hallelujah. தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசித்து பாருங்க.
0: 18 and 7.
1: தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவளாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு
0: கேட்டீங்கன்னா,
1: அவளுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார்.
0: The Lord will do justice.
1: அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும்.
0: Many things I can say.
1: நான் எதுக்காக இந்த காரியத்தை உங்களுக்கு காமிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா,
0: why I am showing this.
1: ஆவியானவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ தெரிந்து கொண்டாரோ,
0: what for the spirit of the Lord has chosen,
1: அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால்,
0: that purpose should be fulfilled.
1: Hallelujah. தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால்,
0: and if it has to be fulfilled, what for he has chosen,
1: நாம் என்ன செய்யணும்?
0: What we supposed to do?
1: ஆவியானவர் கிரியை செய்யிறதுக்கு இடம் கொடுக்கணும்.
0: We have to give room for the Holy Spirit to work.
1: ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது என்ன நடக்கும்?
0: When the Holy Spirit works, what will happen?
1: Hallelujah. ஏசாயா 59 அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறபடி,
0: Isaiah 59 and 19.
1: வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமா என்ன செய்வார்? கொடியேற்றுவார்.
0: When the enemy is coming like flood,
1: இரவும் பகலும் கர்த்தர் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
0: Night and day He is working for you.
1: இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா,
0: in another word,
1: ஆண்டவராகிய இப்ப தேவனுடைய ஆவியானவர்,
0: the spirit of the Lord,
1: hallelujah, உன் கூட இருக்கிறார்.
0: He is with you.
1: இத விட பெரிய பாக்கியம் உனக்கு என்ன வேணும்?
0: What a privilege it is.
1: ஆனா நாம என்ன செய்றோம்?
0: What we do?
1: எனக்கு யாரும் உதவி இல்லங்க.
0: No help.
1: எனக்கு யாரும் ஒத்தாசை இல்லங்க.
0: No support.
1: எனக்கு எதுவும் இல்ல.
0: I don't have anything.
1: என்னால முடியல.
0: I can't do anything.
1: அது முடியல, இது முடியல.
0: This is not possible. That is not
1: possible. நாம என்ன செய்றோம்? குறை சொல்லிட்டு இருக்கோம்.
0: We just
1: புலம்பல் பாடிட்டு இருக்கோம்.
0: We just murmuring.
1: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
0: What the Lord says.
1: யாருமே உனக்கு தேவை இல்லப்பா.
0: You not have anything.
1: Hallelujah.
0: Anybody.
1: நான் உன் கூட தான் இருக்கிறேன்.
0: I am with you.
1: ஆனா எப்படி இருக்கிறேன்?
0: How I am.
1: சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
0: As the comforter, the spirit Alleluia. Of truth, I am with you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் போகிறேன்.
0: I am leaving.
1: நான் போய் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
0: I go and then I send another comforter.
1: அவர் பாத்துப்பார் உங்களை.
0: He will take care of you.
1: சொல்லுங்க பக்கத்துல பார்த்து.
0: You just
1: see. ஆவியானவர் உன்ன பாத்துவார். கவலைப்படாதே.
0: The spirit of the Lord can
1: சொல்லுங்க.
0: Look after you. Don't worry.
1: கவலோட வந்திருக்கீங்களா?
0: Have you come with
1: அவர் பாத்துவார். சொல்லுங்க.
0: He will take care of
1: Hallelujah.
0: You.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் பாத்துவார்.
0: He will take care.
1: யாரு?
0: Who?
1: Hallelujah.
0: The spirit of the Lord will take care.
1: எந்த விசுவாசி அந்த நிச்சயம் இருக்குதோ?
0: Whoever is having that assurance.
1: அந்த விசுவாசி எதை குறித்தும் பயப்பட மாட்டான்.
0: They will not yet fear.
1: ஏன்னா அவர் உன்னை நீ இல்ல.
0: Not you.
1: அவர் உன்னை நடத்துகிறார்.
0: He leads you.
1: யோவான் எழுதின சுவிசேஷம்
0: Gospel of John
1: 16வது அதிகாரம்
0: 16
1: 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
0: 13
1: சத்தியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார்.
0: When the spirit of truth comes.
1: ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: The spirit of the Lord will be with you and guide you.
1: உனக்கு என்னென்னலாம் செய்யணும் அவருக்கு தெரியும்.
0: He knows what to do for you.
1: அடுத்தது என்ன செய்யணும்? யார்கிட்ட இன்னைக்கு நிறைய பேர் ஜோசியம் போய் கேக்குறாங்க பாத்தீங்களா?
0: They go to the sorcerers. People.
1: ஐயா கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்லுங்க யா.
0: Please pray and tell me.
1: தீர்க்கதரிசனம்.
0: Prophecy.
1: ஏதா சொல்லுங்க.
0: You say something.
1: யார் வாயிலாவது ஏதாவது வருமா?
0: Anything will come from anyone.
1: யாரும் ஒன்னும் சொல்ல தேவையில்ல.
0: Others need not say anything.
1: ஆண்டவர் உன் கூட இருக்கிறது உண்மையானால்,
0: if the Lord is with you,
1: தேவ ஆவியானவர் உன் கூட இருக்கிறது உண்மையானால்,
0: the Lord is with you,
1: அவர் உன்னை போதித்து வழி நடத்துவார்.
0: And he will teach you.
1: Hallelujah. அவர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார்.
0: He will do Hallelujah. Everything for you.
1: எதுமே ஆகாதது ஒன்றுமே இல்ல.
0: Nothing is impossible
1: by him.
0: Not by might.
1: பராக்கிரமத்தினாலும் அல்ல.
0: Not by power.
1: என்னுடைய ஆவியினாலே ஆகும்.
0: But my spirit.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: இந்த 1 கொரிந்தியர்
0: 1 Corinthians
1: 1வது அதிகாரம்
0: chapter 1
1: இப்ப 17வது வசனத்துல நாம வாசித்தோம் இல்லையா?
0: 17 we have read.
1: இப்ப வாசிங்க 14 15 வாசிங்க.
0: 14 and 15
1: சீக்கிரமாக
0: quickly.
1: இல்லங்க 1 கொரிந்தியர் முதலாவது அதிகாரம் சரி நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு உங்களுக்கு என்னதென்றும் இதுதான் முக்கியம். நல்ல கவனிங்க.
0: That is very important.
1: அல்லேலூயா. அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை எல்லாம் சொல்லுங்க.
0: According to the working of his
1: சத்துவத்தின்
0: power
1: வல்லமை
0: இன்னொரு முறை
1: சொல்லுங்க. பலத்த மகிமையை செலுத்த
0: கூடாது. எனக்குள்ள
1: என்ன
0: இருக்கு
1: தெரியுமா? வல்லமையின்படியே மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அல்லேலூயா.
0: To know the mighty power.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: இந்த 19வது வசனத்தில் வாசித்தோம், கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பி அவரிடத்தில் நடந்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாக நம்மிடத்தில் என்னத்தை காமிக்கிறாரு? வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். மறுபடியும் சொல்லுங்க,
0: வல்லமையின்
1: மகா மேன்மையான சொல்லுங்க,
0: வல்லமையின்
1: மகா மேன்மையான. இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தை வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை யாருக்கு ஒப்பிடலாம்?
0: Where we can compare this mighty power?
1: உலகத்துல ஏதாவது காஸ்ட்லி பொருள் சொல்லுங்களேன், அதுக்கு ஒப்பிடலாமா?
0: Can we compare with the costly item?
1: விலையேற்ற பொருள் இல்ல, ஒரு பெரிய உலகத்திலே சிறந்த மனுஷன் யாராவது இருந்தா சொல்லுங்க, அவனுக்கு ஒப்பிடலாமா?
0: Any special man in this world to be compared?
1: யாருக்குமே ஒப்பிட முடியாது.
0: We cannot compare with anyone.
1: அதான் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம்.
0: That is the
1: நீ பலவீனந்தா,
0: working of his mighty power.
1: ஆனா வல்லமையின் மகத்துவம்,
0: you are weak but then
1: பலத்த சத்துவத்தின் வல்லமை,
0: the power to
1: நீ ஞானத்துல குறைவுள்ளவன் தான்,
0: you may be weak,
1: ஆனா வல்லமையின் மேன்மை,
0: but the
1: மேன்மையான மகத்துவம்,
0: the greatness of his power.
1: இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்காரு.
0: The Lord is keeping in you.
1: எதுக்காகன்னு கேட்டிங்களா?
0: What?
1: பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருந்து அதை நடப்பிக்கிறார்.
0: The Holy Spirit is with you.
1: எப்படி இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரோ,
0: as he raised the Lord Jesus,
1: அதே தேவன்,
0: same God,
1: அதே பரிசுத்த ஆவியானவர்,
0: same Holy Spirit,
1: எனக்குள் இருக்கிறார்,
0: he is with me,
1: என் மேல் இருக்கிறார்,
0: he is upon me.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believing that?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: பிசாசுனால் சோதிக்கப்படுறதுக்கு முன்னால,
0: when he, before he was tested by
1: ஆவியானவர் கூடே போயிட்டாரு.
0: Brother Lord is going with him.
1: கூடே இருந்தாரு.
0: He was with him.
1: தோற்கடிச்சாரு.
0: He defeated.
1: சாத்தானை தோற்கடிச்சிட்டு,
0: he defeated the
1: அவர்
0: devil.
1: ஆவியின் வல்லமையோடு கலிலேயாவுக்கு திரும்பினார்.
0: He returned to Galilee.
1: தேவாவியானவருடைய வல்லமையோடு, ஆவியானவருடைய பலத்தினாலே,
0: by the power of God.
1: ஆவியானவருடைய பலத்தினாலே,
0: the power of the Spirit.
1: ஆவியானவருடைய பலத்தினாலே, எல்லாம் சொல்லுங்க.
0: The Spirit.
1: தேவ பிள்ளையே,
0: child of God,
1: சத்துரு என்னை சோதிக்கிறான், சோதிக்கலாம்,
0: Satan is testing.
1: என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்ல,
0: whatever it may
1: be. ஆவியானவருடைய பலத்தினாலே,
0: by the power of the Holy Spirit,
1: ஆவியானவருடைய பலத்தினாலே,
0: by the power of the Holy Spirit,
1: வருவேன்,
0: I will come.
1: ஆவியானவருடைய பலத்தினாலே,
0: by the power of the Holy Spirit, I will prevail.
1: ஆவியானவருடைய பலத்தினாலே,
0: by the power of the Holy Spirit,
1: hallelujah,
0: hallelujah.
1: பாதாளத்தை ஜெயிக்கும் வல்லமை,
0: to overcome the gates.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: ரோமருக்கு நிருபம்,
0: ரோமன்ஸ்
1: 8 11வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்?
0: 11
1: அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின, அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: ஆண்டவர் எங்க வாசமா இருக்கிறாரு?
0: Where the Lord is living?
1: யாரோட வாசமா இருக்கிறாரு?
0: With whom he is living?
1: பழைய ஏற்பாட்டலாம் வருவார் போவார்.
0: The Old Testament comes and goes.
1: புதிய ஏற்பாட்டல ஆண்டவர் இப்பொழுது நம்ம மேல தங்கி விட்டார்.
0: The New Testament is
1: நமக்குள் வாசமா இருக்கிறார்.
0: He lives in us.
1: நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலமாய் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்,
0: you are the church of the living God.
1: Hallelujah. தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்பதையும் அறியீர்களா?
0: Don't you know that?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is dwelling in you.
1: எந்த சூழ்நிலையில் இருந்தாலும்,
0: whatever be the situation,
1: 24 மணி நேரமும்,
0: throughout 24 hours.
1: எந்த யாருமே உன் பக்கத்துல இல்லாம இருக்கலாம், உனக்கு எந்த உதவியும் இல்லாம இருக்கலாம்,
0: maybe no help.
1: ஆனால் உனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது.
0: Others cannot help.
1: இயேசு உனக்கு உதவி செய்வார்.
0: Jesus can help you.
1: யாரை கொண்டு உதவி செய்வார்?
0: Through whom?
1: தேவ ஆவியானவரை கொண்டு உதவி செய்வார்.
0: Through the Spirit of God.
1: அதனால ரோமர் 8ல வாசிக்கிறோம்.
0: Romans 8.
1: மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
0: Three things are told.
1: அதுல ஒன்று உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார்.
0: He is interceding
1: for you. உனக்காக அவர் சாட்சி கொடுக்கிறார்.
0: He is testifying.
1: அதே நேரத்துல அவர் என்ன செய்கிறார் என்றால், உன் பலவீனத்திலே உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார்.
0: And he is interceding for you at the time of your weakness.
1: உன் பலவீனத்திலே,
0: in your weakness,
1: நீ சோர்ந்து போகும் பொழுது,
0: when you are frustrated,
1: நீ உன்னால ஜெபிக்க முடியாமல் இருந்தாலும் சரி,
0: when you struggle,
1: எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது. ரோமர் 8:26 பாருங்க.
0: Romans 8 and 26.
1: நமது பலவீனங்களில் கர்த்தருடைய பிள்ளையே,
0: Spirit of the Lord is helping.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believe?
1: உங்கள் பலவீனத்திலே,
0: in your weakness,
1: ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார்.
0: Spirit of the Lord is interceding.
1: இந்த உலகத்திலே நாம் கர்த்தருடைய வல்லமையினாலே ஜீவிக்கும் பொழுது,
0: when we live with the power of God,
1: உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிட்டு, எப்படி மரியாள் மேல உன்னதமானுடைய பலம் நிழலிட்ட பொழுது,
0: the power of God shadowed,
1: அவள் பரிசுத்த ஆவியினாலே உபவித்து பிறந்த அந்த தேவ குமாரனை பெற்றெடுத்தாலோ,
0: she brought forth the
1: son. அதே போல,
0: same way,
1: ஆவியானவர் உன்மேல் இருக்கிறார்.
0: Spirit of the Lord is upon you.
1: இயேசு சொன்னார்,
0: Jesus said,
1: ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்.
0: Spirit of the Lord is upon me.
1: கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்.
0: Spirit of the Lord is upon
1: me. Hallelujah.
0: Hallelujah.
1: ஆகவே நான் சிறைப்பட்டவளை நான் விடுவிக்கும்படி வந்திருக்கிறேன்.
0: I have come to deliver you.
1: இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார்,
0: God is saying to you,
1: நீ பரிசுத்தமாய் வாழ முடியலையா?
0: Can't you live?
1: உன்னால் முடியாது.
0: You are, you cannot.
1: ஆனால் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர்,
0: but the Spirit of the Lord in us,
1: உன்னை பரிசுத்தம் பண்ணுகிறவர்.
0: He makes you holy.
1: உன்னை சுத்திகரிக்கிறவர்.
0: He cleanses you.
1: பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்பொழுது,
0: the Holy Spirit comes,
1: நியாய தீர்ப்பை குறித்து,
0: about the judgment,
1: குறித்து,
0: about the righteousness,
1: பாவத்தை குறித்து,
0: about the sin,
1: கண்டித்து உணர்த்துவார்.
0: He will rebuke and make you to understand.
1: யாருமே சொல்ல தேவையில்ல.
0: Others need not say.
1: கர்த்தர் சொல்வது பாவம்.
0: The Lord will say it is sin.
1: தப்பு.
0: It is wrong.
1: இது ஆண்டவருக்கு பிடிக்காது.
0: The Lord doesn't
1: செய்யாத ஆவியானவர் சொல்லும். இப்ப பாருங்க, இன்னைக்கு அநேகர்
0: செய்யற
1: பெரிய தவறு நான் சொல்லி முடிக்க போறேன்.
0: I'm going to finish.
1: இன்னைக்கு அநேகர் செய்யற பெரிய தவறு என்ன தெரியுங்களா?
0: What people do mistakes.
1: ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்றாங்க.
0: They commit sin against the Spirit of God.
1: Hallelujah. ஆண்டவர் கூடவே இருக்கிறார், வைராக்கியமா இருக்கிறார். யாக்கோபுக்கு நிருபம் 4:5 படிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்?
0: 4:5.
1: நம்ம வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாராம்? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார்.
0: The Spirit of the Lord is with us with
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனா நாம என்ன செய்றோம்?
0: What we do?
1: நாம ஆவியானவர் கூட இருக்கிறத மறந்துட்டு நம்ம இஷ்டமா என்னமோ செய்றோம்.
0: We forget the Spirit of the Lord and we
1: அப்படி தான் செய்றாங்க. அனனியாவும் சப்ராவும்.
0: அனனியா and சப்ரா, they did.
1: பொய் சொன்னாங்க.
0: They told lie.
1: அது பேதுருக்கு தெரியவா போது.
0: And Peter, whether he
1: காணிக்கையில வஞ்சித்து அவர்கள் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது,
0: they deceived the
1: அவன் என்ன வஞ்சிச்சிங்கன்னு சொல்லல பேதுரு.
0: He didn't say, you are deceiving me.
1: என்ன சொன்னார் தெரியுமா?
0: What Peter said.
1: வாசிங்க அப்போஸ்தலர்களின் நிருபம் 5:3 பேதுரு என்ன சொன்னாரு?
0: What Peter said.
1: நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி, இதான் சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா.
0: Satan fill your heart.
1: அல்லேலூயா.
0: Why it so?
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: எப்பெல்லாம் சாத்தான் வாழ்க்கையில புகுந்து உன்னை பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்ய வைக்கிறானோ, அப்பொழுதுதான் வாழ்க்கை தோல்வி அடைகிறது.
0: Whenever the Satan enters in your life and make you to sin, the Lord
1: மனங்காக்கழுத்துள்ளவர்களே,
0: oh the rebellious,
1: நீங்கள் பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறீர்கள்.
0: You grieve the Holy Spirit.
1: பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
0: Don't grieve the Holy Spirit.
1: Hallelujah. ஏன் துக்கப்படுத்த கூடாது என்றால்,
0: why we are Ephesians 5:30
1: வாசிக்கிறோம்,
0: Ephesians 5,
1: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
0: for the redemption,
1: உத்தரவாக பெற்ற அந்த பரிசுத்தாவியை,
0: the Holy Spirit,
1: துக்கப்படுத்தாதிருங்கள்.
0: Don't grieve the Holy Spirit.
1: தேவனுடைய பிள்ளையே,
0: child of God,
1: நீ நினைக்கலாம் யாரும் என்ன பார்க்கல.
0: You may be thinking nobody is watching.
1: என் புருஷனுக்கு தெரியாது,
0: my wife, என்
1: மனைவிக்கு தெரியாது,
0: my husband,
1: என் பிள்ளைக்கு தெரியாது,
0: children,
1: அப்பா அம்மாவுக்கு தெரியாது,
0: parents may not be knowing.
1: யாரும் என்ன பார்க்கல.
0: Others are not watching.
1: ஆவியானவரும் கூடவே இருக்கிறார்.
0: Spirit of the Lord is with you.
1: உன்னுடைய ஆவியுடனே கூட அவர் சாட்சி கொடுத்து நிற்கிறாரு.
0: He is giving the witness.
1: Hallelujah. அவர் விட்டு நீ எங்கே போக முடியாது.
0: You cannot depart anywhere.
1: அவரை நீ துக்கப்படுத்தினால்,
0: if you grieve him,
1: அவரை நீ விசனப்படுத்தினால்,
0: if you grieve him,
1: அவரிடத்தில் நீ போய் சொன்னால்,
0: if you tell lie,
1: அவர் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்?
0: How can I help you?
1: தேவ பிள்ளையே,
0: child of God,
1: கர்த்தர் சொல்றார்,
0: the Lord says,
1: மகனே மகளே,
0: my son and daughter,
1: வியாதி பெருசு இல்ல,
0: the sickness is not great,
1: பலவீனம் பெருசு இல்ல,
0: weakness is not great,
1: உங்களுக்கு விரோதமா வந்திருக்கிற சத்து எல்லாம் ஒண்ணும் கிடையாது,
0: the enemy is nothing,
1: தூசி,
0: just dust,
1: வெள்ளம் போல வந்தார்னா ஒரு கொடி பறக்கும்,
0: he may come like flood, there will be a flag,
1: ஆனா நீ பரிசுத்தாவி துக்கப்படுத்தி வச்சிருக்கிற, மட்டுப்படுத்தி வச்சிருக்கிறே,
0: but you grieve the Holy Spirit and shut the Holy Spirit,
1: அதே பரிசுத்தாவியானவர் நீ மகிமைப்படுத்தி வச்சு பாரு,
0: just glorify the Holy Spirit,
1: அவர் பேர் மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்,
0: and the spirit of glory,
1: தூஷிக்கப்படுவதற்கு இடம் கூடாது,
0: don't be blasphemed,
1: மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்,
0: the spirit of glory is with you,
1: அவர் உனக்குள்ளே வாசமா இருக்கிறார்,
0: he lives in you,
1: கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கோடிதான காரியத்துக்கு பா, எபிரேயர்ல வாசிக்கிறோம்,
0: Hebrews we read that
1: கிருபையின் ஆவி,
0: the spirit of grace,
1: சத்திய ஆவி,
0: the spirit of truth,
1: அருமையானவர்களே, அந்த மகிமையின் ஆவி,
0: the spirit of glory,
1: அதை துக்கப்படுத்தாதே,
0: don't grieve,
1: உனக்கு அவர் உதவி செய்யணுமா?
0: He wants to help.
1: எல்லாரும் எழுந்திருங்க.
0: Shall we all stand?
1: ஒரு தீர்மானம் இன்றைக்கு.
0: Have the determination.
1: நான் வாழ்க்கையில ஜெயிப்பேன்.
0: I will take victory.
1: என்னுடைய ஜெபத்தில ஒரு வெற்றி.
0: Victory in prayer.
1: என் வாழ்க்கையில ஒரு வெற்றி.
0: Victory in life,
1: என் ஜீவியத்துல ஒரு வெற்றி.
0: Victory in my life.
1: எனக்கு முன்னால சிங்கங்கள் இருந்தாலும் சரி,
0: though there are lions,
1: எனக்கு முன்னால துன்மார்க்கர்கள் இருந்தாலும் சரி, எனக்கு முன்னால எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி,
0: whatever it may be,
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: I will not fear.
1: நான் கவலைப்பட மாட்டேன்.
0: I will not worry.
1: ஏனென்றால் ஆவியானவரை நான் கனப்படுத்திக் கொண்டிருக்கிறேன்.
0: I honor the spirit of the Lord.
1: ஆவியானவருக்கு நான் நல்ல இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன்.
0: I honor the spirit of God.
1: அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன்.
0: I will not grieve.
1: அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன்.
0: I will not grieve.
1: அவர் துக்கப்படும்படி நான் பேச மாட்டேன்.
0: I will not.
1: அவர் துக்கப்படும்படி நான் நடந்துக மாட்டேன். அவரை விசனப்படுத்தும்படி நீங்கள் எப்பொழுது பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள்.
0: You are resisting the Holy Spirit.
1: எதிர்த்து நிற்காதே.
0: Don't resist.
1: ஆண்டவர் எத்தனை முறை உங்களுடைய மெசேஜ்ல பேசுறாரு?
0: How many times he spoke?
1: நீயோ எதிர்த்து நிற்கிறாய்.
0: But you are opposing.
1: எதிர்த்து நிற்காதே.
0: You are resisting.
1: விசனப்படுத்தாதே.
0: Don't grieve.
1: துக்கப்படுத்தாதே.
0: Don't grieve the Holy Spirit.
1: அவருக்கு விட்டு கொடுத்து பாரு.
0: Come on, give room to him.
1: வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாரு.
0: Look at that.
1: வாழ்க்கையில அற்புதத்தின் மேல் அற்புதம்.
0: Miracles after miracles.
1: ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம்.
0: Blessings after blessings.
1: நிரம்பி வழியும்.
0: Till be overflowing.
1: நீ இல்ல, நீ இல்ல.
0: Not you.
1: அது ஆவியானவர் செய்துட்டே இருப்பாரு.
0: But the Lord will do it.
1: நீ ஆவியானவரை உயர்த்த உயர்த்த, நீ ஆவியானவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, நீ ஆவியானவருக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க, உன் வாழ்க்கையில கர்த்தர் வெற்றி மேல் வெற்றியை குவித்துக்
0: கொண்டிருப்பான்.
1: ஆவியானவர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். வல்லமை உன்னிலே பாய்ந்து கொண்டிருக்கிறது. கிருபை உண்மையில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. மகனே மகளே, அவரை துக்கப்படுத்தி இருந்தால், அவரை வேதனைப்படுத்தி இருந்தால், அவருக்கு எதிர்த்து நின்றிருந்தால், இன்றைக்கு அறிக்கை செய், கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார்.
0: Hallelujah. Hallelujah. Stotrikrom pa tudikrom tudikrom tudikrom kartave. Hallelujah. Hallelujah. Stotram tudikrom kartave. Umbe nal vaarthigalukkai naangal umai stotrikrom. Andavare stotrikrom pa stotrikrom stotrikrom. Andavare neer umbe satyathai anuppi kartave umbe satyathinale neer engalai parisuthamaakugireer kartave. Tudikrom tudikrom kartave. Idho naangal andavare satyathile valarumbadiyaga andavare satyathinpadi nadakkumbolude kartave stotram engalude jabam ketkapadum andavare stotrikrom. Andavare சத்தியத்தை நாங்கள் செவி கொடுத்து அதன்படி நாங்கள் ஆண்டவரே நடக்கும் பொழுது, அதன்படி நாங்கள் மறுரூபமாகும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, நாங்கள் எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரும் என்று நிச்சயம் உண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அற்புதமாய் இந்த எங்களை நீர் ஆண்டவரே உன்னதங்களிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்மோடு கூட உட்காரும்படியான ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய மண்ணுக்கண்ணில் நீர் திறந்த நீர் பிரகாசிப்பிக்கிறதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியாக, உடைய மகத்துவின் வல்லமை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய கிருபை செய்கிறதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியினவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக நீர் வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறீர். அவர் எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிறீர் கர்த்தாவே, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருபோதும் பரிசுத்தாவி நாங்கள் துக்கப்படுத்தாதபடி கர்த்தாவே, பரிசுத்த ஆவிக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படியாக, பரிசுத்தாவி நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக அன்றவரே நீர் கிருபை செய்வீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருபோதும் நாங்கள் பிசாசுக்கு அன்றவரே பிசாசுக்கு இடம் கொடாதபடி கர்த்தாவே, அன்றுரே பரிசுத்தாவிக்கு மாத்திரம் இடம் கொடுத்து நாங்கள் பரிசுத்தாவை நாங்கள் மகிமைப்படுத்தினீர். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா விதமான ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திருக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய மனக்கண்கள் எல்லாவற்றையும் நீர் திறந்து பிரகாசிப்பித்து உம்முடைய மேன்மையையும் உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகத்துவத்தையும் அதிகமாய் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக
2: அனுதினம் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1, எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீர முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
3: என் திருச்சபையே, என் மகனே மகளே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாளி உன் கூடாரத்தை அணுகாது, தீங்கு உன்னை மேற்கொள்ளாது. சங்கீதம் 91.

அவருக்கு அறிமுகமான குடும்பத்தில் இருந்த ஒரு வாலிப மகளுக்கு பிளட் கேன்சர் என்று கேள்விப்பட்டு மிகவும் கலங்கி அதிகாலையில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் கொடுத்த பாடல் இது. எனக்கு பாடலை கொடுத்தார், அந்த மகளுக்கோ பூரண சுகம் கொடுத்தார். ஆம், கர்த்தர் நல்லவர், சுகம் தருபவர்.

இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, யெகோவா ராபா, என் குடும்ப மருத்துவரே, என் சப்தம் கேட்டு பார்வைக்கு நலமானதை செய்தால் ஒரு வியாதியும் அணுகாது மேற்கொள்ளாது. நானே சுகமாக்கும் கர்த்தர் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. நன்றி அப்பா, நன்றி ஐயா. எங்கள் பலவீனங்கள், நோய்கள் சிலுவையில சுமந்த எங்கள் இயேசையா, நாங்கள் சுகமாய் வாழ காயப்பட்டீரே. உம்முடைய தழும்புகளால் சுகமானோம் அப்பா. நன்றி, நன்றி ஐயா. இப்பொழுதே உமது சுகம் தரும் வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு உடலிலும் அற்புத சுகம் உண்டாவதாக. கேன்சர் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் நீங்கி போவதாக. கொள்ளை நோய் முற்றிலும் மறைவதாக. நோய் இல்லாத ஒரு சுக வாழ்வு என் பிள்ளைகளுக்கு நான் கோருகிறேன். நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஜபத்திற்கு பதில் தருபவரே, நன்றி, கோடி நன்றிகள். இன் ஜீசஸ் நேம்.

0: வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் எட்டாம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நாம் மனிதனுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக கரங்களை தட்டி மனிதனை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துகிறோமா என்று கற்றுக்கொண்டோம். மேலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் மட்டுமே ரட்சிப்பு உண்டு என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று கலாத்தியர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் இருபதாம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே யார் யார் ரட்சிக்கப்படுவார்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிப்பதற்கு வந்தேன் என்று இயேசு கூறியதின் அர்த்தம் என்ன, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்ட இரட்சகராக விசுவாசிக்கிறீர்களா என்பதை ஆழமாக கற்றுக்கொள்வோமா?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரான்ஸ்வல் ரேடியோ வழங்கும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி. இந்நாட்களிலே நாம் பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் எழுதின நிருபத்தை கற்று வருகிறோம். இன்று கலாத்தியர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். மீண்டுமாக எட்டாம் வசனத்திலே கூறிய அதே காரியத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே ரட்சிப்பு என்பதை தவிர வேறு சுவிசேஷத்தை யாராவது பிரசங்கித்தால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று கடுமையான வார்த்தைகளிலே எச்சரிக்கிறார். பச்சையாக சொல்ல வேண்டுமென்றால் அவன் அழிந்து போவானாக. மனிதனுடைய எந்த நற்கரியைக்கும் சுவிசேஷத்திலே இடமில்லை. ரோமர் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறதென, நான் ரட்சிக்கப்படும்படியாக நான் நல்ல மனிதனாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் நல்ல மனிதனாக மாறினால் ஆண்டவர் என்னை நிச்சயமாய் ரட்சிப்பார் என்று யோசிக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீங்கள் நல்ல கிரியை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு காலம் ரட்சிக்கப்பட முடியாது. நல்லவர்களை அல்ல, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். ஐயா, நான் ரட்சிக்கப்பட வேண்டும், எனக்காக ஜெபியுங்கள் என்று சிலர் சொல்வார்கள். நீங்கள் நல்லவராக பரிசுத்தவானாக உங்கள் சொந்த முயற்சியினாலே மாற்றம் பெற்று பின்னர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பது தவறான ஒரு எண்ணம். நாம் இருக்கும் வண்ணமாக நம்முடைய பாவங்களோடு கூட அவருடைய பாதத்திலே போய், ஆண்டவரே, என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. நீர் என்னுடைய இடத்திலே தண்டனையை ஏற்றுக்கொண்டதை நான் பூரணமாய் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிப்பதற்கு வந்தேன் என்று இயேசு கூறியதன் காரணம் என்ன? நல்லவர்கள் ஒருவரும் இல்லை, நீதிமான்கள் எவரும் இல்லை. மனிதனுடைய சுய நீதி அழுக்கான கந்தையாயிருக்கிறது. நியாயப்பிரமாணம் நம்மை குற்றவாளிகள் என்று சொல்கிறது. அதற்கு எந்த பதிலும் நாம் சொல்ல முடியாத நேரத்திலேதான் கிருபை நம்மை ரட்சிக்க வருகிறது. ரோமர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. மனுஷர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நல்லவர்களாக வேண்டும் என்பது கடினமானதல்ல. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக தங்களை பாவிகள் என்று உணர்ந்து கொள்ளுகிறதில்லை. தேவனை விட்டு தூரம் போயிருக்கும் மனுக்குலம் தங்களுடைய உண்மையான கேடான நிலைமையை உணர்ந்து கொள்வதுதான் கடினமான காரியம். யூத மார்க்கத்திலே இருந்தவர்கள் நற்செய்தியின் உண்மைகளை நிராகரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்பதை அவர்களும் நம்பினார்கள். அவர்கள் மறுதளித்த காரியம் என்னவென்றால், மனிதனுடைய இரட்சிப்பிற்கு இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் போதும் என்பதை அவர்கள் நிராகரித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதோடு கூட நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார், யார் யார் நியாயப்பிரமாணத்தையும் கிருபையையும் இணைக்க முற்படுகிறார்களோ அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்கிறார். ஏனென்றால் இது சுவிசேஷத்தை புரட்டுகிறதாயிருக்கிறது. கலாத்தியர் 1:10 இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இந்த வசனத்திலே முதலாவதாக பிரியப்படுத்துகிற என்ற வார்த்தையை நாம் சற்றே கவனிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2:4 தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதி தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் என்று சொல்கிறார். மேலும் 1 தெசலோனிக்கேயர் 4:1 நீங்கள் இன்னென்ன பிரகாரமாக நடக்கவும் தேவனுக்கு பிரியமாக இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம் என்று எழுதியிருக்கிறார். அதாவது சுயத்தை பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் வாழாமல் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமானதை மட்டுமே செய்ய நம்மை நாம் அர்ப்பணித்தவர்களாய் இருக்க வேண்டும். தேவனை விட்டு தூரம் போய் பாவத்திலே வாழுகிற மனிதனுக்கு நற்செய்தி மிக இனிமையானதாய் இராது. அதே வேளையிலே எந்த ஒரு மனிதனும் தேவனையும் மனுஷரையும் ஒரே நேரத்திலே பிரியப்படுத்துகிறவனாக வாழ முடியாது. தேவனை பிரியப்படுத்துகிறவனாக வாழும்பொழுது நிச்சயமாக சில மனுஷர் அதை குறித்து துக்கப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். இன்று நீங்கள் கிருபையின் நற்செய்தியை குறித்து பிரசங்கிப்பீர்கள் என்றால் நீங்கள் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பாவியான மனிதர்கள் தேவனுடைய கிருபையை பகைக்கிறார்கள். திருச்சபைக்கு ஒழுங்காக வரும் ஆனால் இரட்சிப்பு நிச்சயம் பெறாத கிறிஸ்தவர்களும் கூட கிருபையின் செய்தியை கேட்க விரும்புகிறதில்லை. அவருடைய மாம்சத்தை பிரியப்படுத்தும் செய்திகளையே கேட்க விரும்புகிறார்கள். கிருபையின் நற்செய்தியானது நம்மை தூளிலும் தூசையிலும் வைத்து தேவனுக்கு முன்பாக நம்மை பிச்சைக்காரர்களாக்குகிறது. இயற்கையாகவே மனிதன் சட்டங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று எண்ணுகிறான். அவனை இரட்சிக்க ஒரு இரட்சகர் தேவையில்லை என்று எண்ணுகிறான். அவனுக்கு தேவையெல்லாம் ஒரு உதவியாளர் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நாம் மூழ்கி கொண்டு இருக்கிறோம். நமக்கு உதவி செய்ய அல்ல, நம்மை தூக்கி எடுக்க ஒரு இரட்சகர் தேவை. இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்திலேயும் நீங்கள் அதை கை கொள்ள வேண்டும், இதை கை கொள்ள வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், இதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று யாராவது பிரசங்கிக்கும் பொழுது அந்த செய்தியாளர் ஒருவேளை பிரசித்தி பெற்ற செய்தியாளராக காணப்படலாம். இன்றைக்கும் தொலைக்காட்சியிலே அப்படிப்பட்ட பல செய்திகள் வருகிறது. நிகழ்ச்சியின் தரம் மிக உன்னதமானதாயிருக்கும். விலை உயர்ந்த உபகரணங்களை கொண்டு தாளந்து படைத்தவர்களால் திறமையாக தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சியாயிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தெல்லாம் அவர்கள் பேசலாம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர்கள் பேசலாம். ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கிற பாவத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை அந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் சொல்லவில்லை என்றால் அது மிக பரிதாபமான ஒரு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பாவத்திற்காக மரித்தார். அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று கட்டாயம் கூற வேண்டும். இதை சொல்லாமல் அர்ப்பணிப்பை குறித்தோ மற்ற காரியங்களை குறித்தோ சொல்வது பயனற்றதாகவே இருக்கும். பிரியமானவர்களே, என்னுடைய பழைய வாழ்க்கையோ உங்களுடைய பழைய வாழ்க்கையோ கிறிஸ்துவுக்கு தேவையில்லை. எனவேதான் அவரிடத்திலே நாம் ஒப்புக் கொடுப்பதற்கென்று ஒன்றும் இல்லை என்று கூறுகிறேன். இன்று நம் மூலமாக அவர் செயல்பட விரும்புகிறார். அதை மட்டும் நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் எத்தனை சிறந்தது. நீ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் உங்களிடத்திலே சொல்லவில்லை. உண்மையை சொல்லப்போனால் உங்களால் அப்படி வாழ முடியாது. அவரே உங்கள் மூலமாக வாழ வாஞ்சிக்கிறார். அதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். இதை குறித்துதான் இந்த கலாத்தியர் நிருபம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் முதலாவதாக நாம் பாவிகள் என்ற உணர்வோடு கிறிஸ்துவண்டை வந்து அவர் தரும் இலவச இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று பல திருச்சபைகளிலே இந்த இரட்சிப்பின் நிச்சயத்தை பெறாத மக்கள் திருச்சபையின் அங்கத்தினராயிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் கிறிஸ்துவண்டை வந்து அவரை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், எதையாவது கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் தேவனிடத்திலே கொடுப்பதற்கு நம்மிடத்திலே எதுவுமே இல்லை. அவரே உங்களிடத்திலே ஒரு காரியத்தை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகும் நித்திய ஜீவன். ரோமர் 6:23 நாம் வாசிப்பது என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். இது எத்தனை எளிமையானது பிரியமானவர்களே. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்ட உங்கள் இரட்சகராக விசுவாசித்திருக்கிறீர்களா? இதுதான் மிக மிக முக்கியமான காரியம். நியாயப்பிரமாணத்தை குறித்து ஒரு மனிதன் உணர்வடையும் பொழுது நற்செயல்களை செய்ய வேண்டுமென்றே அது அவனை வழிநடத்துகிறது. தன்னுடைய வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை அல்ல, போதுமான ஒரு வாழ்க்கை அல்ல என்பதை உணர்கிறபடியினாலே அதற்கு ஈடு செய்ய மனிதன் முயலுகிறான். நல்ல செயல்களை செய்து தான் செய்த பாவத்திற்கு அதை பரிகாரமாக எண்ணுகிறான். ஞாபகம் இருக்கிறதா? பவுல் இதை செய்ய முற்பட்டார். அநேக நல்ல காரியங்களை செய்திருந்தார். ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவண்டே அவர் வந்தார். அப்பொழுது அவர் சொன்னது என்ன தெரியுமா? பிலிப்பியர் 3:7-8 ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்த இவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரே கிருபையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உண்டு பண்ணுகிற இப்படிப்பட்ட உணர்வுகள் ஒரு மனிதனை விசுவாசத்திற்கு நேராக வழிநடத்துகிறது. நியாயப்பிரமாணமானது மனிதனுடைய வீழ்ச்சியை நிராகரிக்கிறது. இதுதான் காயினுடைய நிலைமை. ஆனால் கிருபை மனிதனுடைய வீழ்ச்சியை ஒத்துக்கொள்கிறது. இந்த காரியத்தை எண்ணிதான் ஆபேல் தேவனுக்கு தனது காணிக்கையை கொண்டு வந்தான்.

0: இப்பொழுது பவுலப்போஸ்தலன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான ஒரு காரியத்தை சொல்லப் போகிறார். அரபு தேசத்திலே தனது அனுபவத்தை குறித்தும், எருசலேமிலே அப்போஸ்தலர்களோடு தனக்கு கிடைத்த அனுபவங்களை குறித்தும், அந்தியோகியாவிலே பேதுருவோடு கிடைத்த அனுபவத்தை குறித்தும் கூறப்போகிறார். இது இரண்டாம் அதிகாரத்தின் மத்திய பகுதி வரைக்கும் நம்மை கொண்டு செல்கிறது. வாசிக்கிறேன், கலாத்தியர் 1:11. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 3 கூறிய அதே காரியத்தை மீண்டுமாய் சொல்கிறார். அதாவது, தான் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லும்பொழுது உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் என்றும் அர்த்தம் கொள்ளலாம். சுவிசேஷத்தை குறித்து இந்த வசனத்திலே சொல்லும்பொழுது, நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானதல்ல என்று சொல்கிறார். அதாவது, எந்த மனுஷனிடத்திலிருந்தும் இந்த சுவிசேஷத்தை தான் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை குறித்து தெளிவாக சொல்கிறார். யூத ஜனங்கள் பவுலப்போஸ்தலனுடைய செய்தியை கேள்வி கேட்டதுமல்ல, செய்திக்கு எதிராக சவால் விட்டது மட்டுமல்ல, அவருடைய அப்போஸ்தல பட்டத்தை குறித்தும் கேள்வி கேட்டார்கள். இயேசுவோடு இருந்த 12 அவர் ஒருவர் அல்ல என்று சொன்னார்கள். எனவேதான் பவுல் தான் எப்படி கிறிஸ்துவனுடைய நேரடி வெளிப்பாட்டினாலே அப்போஸ்தலர் ஆனார் என்பதையும் கூறப்போகிறார். கலாத்தியர் 1:12, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். எந்த ஒரு பள்ளிக்கு சென்று வந்ததாலும் அவர் அப்போஸ்தல பொறுப்பை பெற்றுக் கொள்ளவில்லை. அவருடைய தலையிலே கரங்களை வைத்து சிலர் அவருக்காக ஜெபித்ததினாலே அந்த பொறுப்பை அவர் பெற்றுக் கொள்ளவில்லை. நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருக்கு இது வெளிப்படுத்தப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி ஒரு வெளிப்பாடோ, அதே போல நற்செய்தியும் ஒரு வெளிப்பாடுதான். அப்போஸ்தலன் பவுலுக்கு நற்செய்தி வெளிப்படுத்தப்பட்டது. பேதுரு மூலமாகவோ, யாக்கோபு மூலமாகவோ, யோவான் மூலமாகவோ அவர் அப்போஸ்தல பொறுப்பை பெற்றுக் கொள்ளவில்லை. நேரடியாக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அழைப்பை பெற்று அந்த பொறுப்பை பெற்றார். கலாத்தியர் 1:13-14, நான் யூத மார்க்கத்திலிருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாயிருந்தேன். இங்கே அவர் சொல்ல விரும்புவது என்ன? யூத மார்க்கத்து எல்லா சடங்காச்சாரங்களையும் நான் கை கொண்டிருந்தாலும் அந்த பழக்க வழக்கங்களினாலே நான் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் யூத மார்க்கத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிறார். அவருடைய உன்னதமான மற்றொரு அறிக்கையையும் கவனியுங்கள். கலாத்தியர் 1:15-17 வாசிக்கிறேன். அப்படியிருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 16 பார்க்கும்பொழுது அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது என்று சொல்லும்பொழுது தன்னை தெரிந்து கொள்வதை குறித்து தேவன் சித்தமுள்ளவராக இருந்தார் என்பதை குறிப்பிடுகிறார். 16 புறஜாதியார் என்று குறிப்பிடுவது யூதரல்லாத மக்களை குறித்து கூறுவது. பவுலப்போஸ்தலனுடைய எழுத்துக்களை ஆழமாக அகலமாக கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருமே அவரை குறித்து சொல்லும்பொழுது அவருக்கு மிக உன்னதமான அறிவு இருந்தது, ஞானம் இருந்தது என்றுதான் சொல்கிறார்கள். யூத மார்க்கத்திலே மோசேயின் பிரமாணங்கள் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக கற்று அறிந்தவராயிருந்தார். கிரேக்க தத்துவங்களையும் அவர் அறிந்திருந்தார். ஆனால் இந்த இரண்டையும் இணைத்து அவர் நற்செய்தியை உருவாக்கவில்லை. நற்செய்தியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்தே நேரடியாக வெளிப்படுத்த பெற்றார். கலாத்தியர் 1:18, 3 சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 தங்கியிருந்தேன். இந்த அனுபவத்தை குறித்து பவுலப்போஸ்தலன் அப்போஸ்தலர் 9:26-29 இவ்வாறாக கூறுகிறார். வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் 9:26-29. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்கோவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்துச் சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்து கர்த்தராய் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். இந்த சம்பவங்களை எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அவர் 3 ஆண்டுகளுக்கு குறைவாகவே பாலைவனத்திலே செலவு செய்திருக்கிறார். பவுலப்போஸ்தலனை தேவன் எப்படி பயிற்றுவித்தார் என்பதை பார்க்கும்பொழுது அது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய காரியமாயிருக்கிறது. மோசேயையும் தேவன் வனாந்தரத்திலே தான் பயிற்றுவித்தார். ஆபிரகாமையும் பயிற்றுவிக்கும்படியாக மிக குறிப்பான இடத்திலே தேவன் வைத்தார். எலியாவின் வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட அனுபவத்தை அவர் கடந்து வர வேண்டியதிருந்தது. பவுலப்போஸ்தலனையும் அரபு தேசத்து பாலைவனத்திலே வைத்துதான் தேவன் கற்றுக் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. தாவீதுக்கும் ஆண்டவர் பல காரியங்களை கற்றுக் கொடுத்தது அவர் குகைகளிலேயும் மலைகளிலேயும் தங்கியிருந்த காலங்களிலேதான். குறிப்பாக சவுல் ராஜாவின் கைக்கு தப்பும்படியாக வீட்டை விட்டு வெளியே இருந்த காலங்களிலே இன்னும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஒரு நாயைப் போல தான் வேட்டையாடப்படுவதாக அவர் வேதனையோடு தேவனை நோக்கி புலம்பினார். பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலேயும் வனாந்தர அனுபவத்திலே தேவன் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். பின்னர் அவர் எருசலேமுக்குள்ளே வந்து பேதுருவை சந்தித்தார். அவரோடு 15 நாள் தங்கியிருந்தேன் என்கிறார். அந்நாட்களிலே பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு இருந்த காலங்களிலே இயேசு கிறிஸ்து பேசிய காரியங்களையும் அவர் செய்த பல காரியங்களையும் பவுலப்போஸ்தலனுக்கு விபரமாக கூறியிருந்திருக்க வேண்டும். முதலாவது, பவுலப்போஸ்தலனை சேர்த்துக் கொள்ள அவர்கள் ஐயப்பட்டாலும் பின்னர் சேர்த்துக் கொள்கிறார்கள். கலாத்தியர் 19:19 கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. கவனித்தீர்களா? பேதுருவோடும் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனான யாக்கோபோடும் மட்டுமே பவுலப்போஸ்தலன் தொடர்பு கொள்ள முடிந்தது. கலாத்தியர் 19:20 நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய அனுபவங்களை குறித்து பேசும்பொழுது மற்றவர்களுடைய பாராட்டுகளுக்காகவோ அவர் சொல்வதுதான் சரி என்று எண்ணுவதற்காகவோ எதையும் மிகைப்படுத்தி கூறாமல் உள்ளதை உள்ளதென்று தெளிவாக கூறுகிறார். நான் சொல்கிற எதுவுமே பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்ற உறுதியோடு எழுதுகிறார். சில தனி மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்படும் பொழுதோ, சில ஸ்தாபனங்களின் ஆரம்ப வரலாற்றை குறித்து எழுதும் பொழுதோ சில உண்மைகள் மறைக்கப்படுகின்றன, உண்மையில்லாத காரியங்கள் சேர்க்கப்படுகின்றன. ஆனால் பவுல் தேவனோடு தனக்குள்ள உறவை குறித்தும் தான் போதிக்கிற சுவிசேஷத்தை குறித்தும் மிக தெளிவாக பொய்யை அல்ல உண்மையான காரியங்களையே சொல்கிறேன் என்கிறார். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று சிந்தித்த வசனங்களை சற்றே திரும்பி பார்ப்பீர்கள் என்றால், கிருபையினாலே மட்டுமே ரட்சிப்பு என்பதை தவிர ரட்சிப்பிற்காக நாம் இன்னும் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அது வேத புரட்டு, அது சுவிசேஷ புரட்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 2வது, 10வது வசனத்திலே நாம் பார்ப்பது போல, கர்த்தருடைய ஊழியக்காரராயிருக்கிற ஒவ்வொருவரும் மனுஷர் எனக்கு உதவி செய்வார்கள் என்பதற்காகவோ மனுஷரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ எந்த ஊழியத்தையும் நிறைவேற்றக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை போதிப்பதாயிருந்தாலும் சரி, மற்ற ஊழிய பணிவிடைகளை செய்தாலும் சரி, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடே செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஊழியத்திலே ஈடுபட வேண்டும். வசனத்தை போதிக்கும் பொழுது திருச்சபையில் உள்ள சிலருடைய மனம் புண்பட்டு விடுமே என்று பாவத்தை பாவம் என்று சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது. மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லா நேரங்களிலேயும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று மட்டுமே பிரசங்கிக்கிறவர்களாயிருக்கக்கூடாது. 3வது, சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது ரட்சிப்பிற்கான சுவிசேஷத்தை குறித்து வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே தெளிவாக சொல்ல அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். எந்த மனுஷனுடைய யோசனையையும் அல்லது சடங்காச்சாரங்களையும் இணைத்து புதிய ஒரு செய்தியை சுவிசேஷத்தை உருவாக்கக்கூடாது. 4வது, பவுலப்போஸ்தலனை கிருபையினாலே அழைத்த தேவன் இன்றைக்கும் அவருடைய சித்தப்படி என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார் என்பதற்காக அனுதினமும் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். 5வது, எந்த ஒரு சூழ்நிலையிலே நம்மை குறித்தோ நம்முடைய ஊழிய ஸ்தாபனத்தை குறித்தோ நாம் பேசும் பொழுதோ எழுதும் பொழுதோ எதையுமே மிகைப்படுத்தி கூறாமல் எந்த ஒரு காரியத்தையும் மறைக்காமல் உள்ளதை உள்ளதென்று கூறக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் புரஜாதியார் என்பது யாரை குறிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் புரஜாதியார் என்பது யாரை குறிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ எருசலேம் மக்களை, ஆப்ஷன் பி சமாரியா மக்களை, ஆப்ஷன் சி யூதர் அல்லாதவர்களை.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? யூத ஜனங்கள் பவுல் அப்போஸ்தலனுடைய செய்தியை கேள்வி கேட்டதும் அல்ல, செய்திக்கு எதிராக சவால் விட்டதும் அல்ல, அவருடைய அப்போஸ்தலர் பட்டத்தை குறித்து மட்டும் கேள்வி கேட்டார்கள். எந்த ஒரு மனிதனும் தேவனையும் மனுஷரையும் ஒரே நேரத்திலே பிரியப்படுத்துகிறவனாக வாழ முடியாது. தேவனை பிரியப்படுத்துகிறவனாக வாழும் பொழுது நிச்சயமாக சில மனுஷர் அதை குறித்து துக்கப்படுகிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் மனுஷர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்பதற்காகவோ, மனுஷரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ எந்த ஒரு ஊழியத்தையும் நிறைவேற்றக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை போதிப்பதாய் இருந்தாலும் சரி, மற்ற ஊழிய பணிவிடைகளை செய்தாலும் சரி, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவர்களை குறித்தோ, அவர்கள் வேலை செய்யும் ஸ்தாபனங்களை குறித்தோ, அவர்கள் செய்யும் ஊழியங்களை குறித்தோ எழுதும் பொழுதும் மற்றவர்களிடம் பேசும் பொழுதும் எதையுமே மிகைப்படுத்தி கூறாமல் எந்த ஒரு காரியத்தையும் மறைக்காமல் உள்ளதை உள்ளது என்று கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
5: மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். மார்க்கு 10:27.

நம் கர்த்தர் நம்மை காண்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர் என்ற மேலான சத்தியமே

0: நாமத்தில் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எழுந்து நின்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் மரியாளுடைய பாடல் 46-55 முடிய மொத்தமாக அந்த சாங்கை நாம் வாசிச்சுட்டு அதிலிருந்து ஒரு வசனத்தை கையில் எடுக்க போகிறோம் இன்னைக்கு. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்து உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் எந்தெந்தைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாக இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். ஜெபமுங்க.
1: தகப்பனே, உங்களை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறப்பா. தாழ்மையின் அடிமையை கண்ணோக்கி பார்த்த அன்பு தேசர் ஆண்டவரே, இந்த மரியாளுடைய பாடலுக்காக கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம்.

0: நீங்க என்ன சொல்லுகிறீரோ அதையே நாங்கள் சொல்லி சொல்லி சொல்லி ஆண்டவரே இந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்க உள்வாங்கி அற்புதங்களை காண ராஜா உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அண்ணன் வழியாக எங்களோடு நீங்க பேசி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ள போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆலே
1: ஆண்டவர் எப்பவுமே எந்த ஒரு காரியத்தை நமக்கு செய்யறதுக்கு முன்னாடி அவர் முதல்ல நம்மகிட்ட கேட்கிற காரியம், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ
0: விசுவாசிக்கிறாயா?
1: அற்புதங்கள் எல்லாமே விசுவாசம் என்கிற ஒரு கதவு வழியா தான் உள்ள பிரவேசிக்கும்.
0: ஆமென்.
1: இன்னைக்கு அற்புதங்கள் நடக்குதுன்றத, அற்புதம் நடந்திருக்குன்றது பைபிள்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு அற்புதம் நடக்குது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு இந்த தலைமுறையில ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனம் வேணும்.
0: எஸ்,
1: அந்த கூட்டம் தான் நீங்களும் நானும்.
0: ஆமென்.
1: அதனாலதான் தேவன் என்ன செய்வாருன்னா, அவருடைய செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய விசுவாசத்தை நமக்குள்ள தூண்டுவாரு. விசுவாசம் தூண்டப்படுகிறதுனா ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின காரியம் நம்ம குடும்பத்துல முண்ட போகுதுன்னு அர்த்தம்.
0: ஆமென்.
1: இந்த செய்கையை வந்து நீங்க மறந்துடவே கூடாது. இட்ஸ் எ ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
0: ஹல்லேலூயா.
1: என்ன ஆக்ஷன் அது?
0: ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
1: அந்த நவம்பர்ல ஆண்டவர் சொன்னார், சீர்காழியில நான் பிரசங்கம் பண்றப்ப எல்பெத்தேல் சர்ச்ல, ஏஜி சர்ச்ல, ஆண்டவரே எனக்குள்ள நான் புதைச்சு போட்ட காரியத்தை கிண்டாதீங்க. என்ன செய்யாதீங்க?
0: கிண்டாதீங்க.
1: ஆண்டவன் சொல்ல, நீ புதைச்சத நான் கிண்ட வரல, உனக்குள்ள நான் விதைச்சத முண்ட வைக்க வந்திருக்கேன்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: இப்படின்னா முண்டுது, இப்படின்னா
0: கிண்டுறது.
1: இதெல்லாம் என்னன்னா ஃபெய்த் பிரின்சிபல். ஆண்டவர் வந்து ஏன் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நம்மளுடைய ஃபெய்த்தை கண்ணாப்புனான்னு தூண்டுறாருன்னா, அவருடைய காரியம் நம்ம வாழ்க்கையில அவர் வாக்கு பண்ணின காரியம் இது போல வருகிற ஆண்டுல முண்ட போகுது.
0: ஆமென். எஸ்,
1: முண்டுகிறது அப்படின்னா ஜெர்மினேஷன், ஒரு காரியம் முளைச்சு வர்றது. ஜெர்மினேட், ஒரு வேர்ட் என்னன்னா, ஒரு சீட் என்னன்னா
0: முளைச்சு வர,
1: முளைச்சு வர்றதுதான் என்னது தமிழ்ல, ஒரு தூய தமிழ்ல அதுக்கு பேர் என்னது, முண்டுகிறது.
0: முண்டுகிறது.
1: அது முண்ட போகிறது என்பதை எப்படி நீங்க நிச்சயப்படுத்தலாம்னா, ஆண்டவர் விடாம தம்முடைய வார்த்தையை தந்து நமக்குள்ள ஃபெய்த் அப்படி தூண்டிக்கிட்டே இருப்பார்.
0: ஹல்லேலூயா.
1: அதான் நம்பர்ல இருந்து நடக்குது என்ன?
0: எஸ்,
1: நம்பருக்கு நடந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்டர் என் ஃபெய்த்த வந்து ஆண்டவர் வர்றப்பெல்லாம் தூண்டுறார் அப்படின்னா, அவருடைய காரியம், அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியம், அவருடைய காரியம் உங்க வீட்டுல முண்ட போகுது.
0: ஆமென்.
1: உங்க தொழில முண்ட போகுது.
0: ஆமென்.
1: உங்க தரிசனத்துல, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைங்க லைஃப்ல அது என்ன செய்ய போகுதுன்னா
0: முண்ட போகிறது,
1: முளைச்சு வரப்போகுது. அதனாலதான் ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு முன்னாடி தம்முடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் தந்து நம்ம என்ன செய்கிறார், விசுவாசத்தை தூண்டுகிறார்.
0: தூண்டுகிறார். ஹல்லேலூயா.
1: அற்புத அடையாளங்களின் ஆண்டு.
0: ஆமென்.
1: எதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம் செத்து போச்சு, இதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம்
0: செத்து போச்சு,
1: செத்து போச்சு, எல்லாத்திலையும் கை வைக்க போறாரு.
0: ஆமேன்.
1: வாக்குத்தத்த ஆராதனை இப்பவுமே ஆரம்பமாயிருச்சு.
0: ஆமேன்.
1: என்ன போட போறாரோ தெரியல.
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: பைபிள் எதுக்குன்னா, எதை சும்மா வாசிச்சுட்டு போறதுக்கு இல்ல, அதுல இருந்து நான் வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசின காரியம் என் வாழ்க்கையில நடக்குன்றத நான் அப்படியே 100% விசுவாசிக்கணும்.
0: எஸ்.
1: இருக்கிறத ஈஸியா எல்லாரும் அழைச்சிடலாம், ஆனா என் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல
0: அழைக்கிறவர். ஹல்லேலூயா.
1: இடம் வாங்குறதா இருக்கட்டும் அல்லது வேற எந்த காரியமா இருக்கட்டும், எத்தனை கோடி தேவைனாலும் எப்படிதான் கூப்பிடணும், இருக்கிற மாதிரி பேசணும்,
0: இருக்கிற மாதிரி பேசணும். ஹல்லேலூயா.
1: பேசணும்,
0: இருக்கிற மாதிரி பேசணும்.
1: நான் விசுவாசம் என்ன செய்ய, இல்லாதவைகளை
0: இருக்கிறவைகளை போல அழைக்கிறது.
1: ஆதியாகமத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். பார்த்தின்படி வெளிச்சம் என்ன செஞ்சு
0: உண்டாயிற்று.
1: தேவன் அது நல்லது என்று கண்டார்.
0: எஸ்,
1: சொல்லுங்க. சொன்னார்,
0: சொன்னார்,
1: கண்டார்,
0: கண்டார்.
1: நீங்க கண்டதை சொல்ல போறீங்களா, சொன்னதை காண போறீங்களா?
0: சொன்னதை காண போகிறோம். அல்லேலூயா.
1: மனுஷன் எதை சொல்லுவான், அவன் கண்டதை சொல்லுவான்,
0: கண்டதை சொல்லுவான்.
1: ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் சொல்றத சொல்லு, நீ சொன்னதை காண்பாய்.
0: ஆமென். அல்லேலூயா.
1: So God says and he saw.
0: Yes.
1: அவர் சொன்னார்,
0: அதை கண்டார்.
1: நீங்க ஆதியாகமம் 1 அதிகாரத்துல திரும்ப திரும்ப வரும், சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார், சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று
0: சொன்னார்,
1: அது நல்லது என்று
0: கண்டார்,
1: வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்று
0: சொன்னார்,
1: அது நல்லது என்று
0: கண்டார்,
1: சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார். அப்ப நான் ஒரு

0: அதிகமா 7 பாருங்களேன், 6 பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். என்ன செஞ்சா?
1: சொன்னார்.
0: சொன்னபடி ஆயிடுச்சா?
1: ஆயிற்று.
0: 7 அது அப்படியே
1: ஆயிற்று.
0: ஆயிற்று. 10 தேவன் அது நல்லது என்று
1: கண்டார்.
0: கண்டார். சொல்லுங்க. சொன்னார்.
1: சொன்னார்.
0: அப்படியே ஆயிற்று.
1: அப்படியே ஆயிற்று.
0: நல்லது என்று கண்டார்.
1: நல்லது என்று கண்டார்.
0: அப்ப சொல்றதெல்லாம் என்ன செய்ய போகுது?
1: அப்படியே நடக்கும்.
0: நம்ம சொல்றது இல்ல, அவர் சொல்றது. நம்ம சொல்றப்ப
1: அப்படியே நடக்கும்.
0: ஆண்டவர் அப்படியே செஞ்சிடறாரு.
1: ஆமென்.
0: அதை நாம எப்படி பார்க்க போறோம்? அவர் பார்த்த மாதிரி நம்மளும் நல்லது.
1: நல்லது.
0: என்ன செய்கிறவ? மாறாத தேவன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுறார்.
1: எஸ்.
0: இது தேவனுடைய இயல்பு.
1: ஆமென்.
0: இது அற்புதங்களின்
1: மண்டலம்.
0: மண்டலம். இது ஒரு டீச்சிங். இது ஆனா இந்த டீச்சிங் தான் வர நாட்கள்ல பிளஸ்ஸிங்கா மாற
1: போகுது.
0: எஸ். சொல்லுங்களா?
1: ஹல்லேலூயா.
0: சில நேரம் நமக்கு தேவை இருக்கலாம், சில நேரம் தேவை இல்லாம இருக்கலாம். ஆனா எப்படினாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லா மனுஷனுக்கும் ஒரு தேவை வரத்தான் செய்யும்.
1: எஸ்.
0: பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான
1: காரியம்.
0: அப்ப நான் யார சார்ந்துதான் நான் வாழ வேண்டி இருக்குன்னா, என்னோடு பேசுகிற ஆண்டவர் ஒருத்தர் எனக்கு இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: அவருடைய சத்தத்தை நான் கேட்டு அதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அது என் வாழ்க்கையில நடக்குது. இதை நான் ருசிச்சதுனால எல்லாத்துக்கும் நான் யார மட்டும்தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: அவரை மட்டும் தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் தன்னோட தேவைக்கு ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து கர்த்தர் அவங்களோட பேசி அதன்படி அற்புதத்தை செய்வார்னா நீங்க யார சார்ந்துக்குறீங்க?
1: கர்த்தரை மட்டும்தான் சார்ந்துக்குவோம்.
0: யார நம்பி வாழ்வேன் நானு?
1: கர்த்தரை நம்பி மட்டுமே வாழ்வேன்.
0: இந்த வாழ்க்கை முறைக்கு நம்மள வரணும். நம்ம பிள்ளைங்களையும் பழக்கணும்.
1: ஆமென்.
0: அப்ப ரொம்ப காலத்து இருக்க மாட்டேன்டா, காலத்துல என் காலம் வந்தா செத்து போயிருவேன்டா, என்னை பாக்காதரா, உங்க அப்பன் பார்த்த கடவுள் என்ன செய்யறா நீ?
1: ஆறா, உங்க அப்பன் சித்தப்பன் அவரு தான்டா பெரியப்பன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நான் ஜோபலுக்கு அருமாவுக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கறேன். அல்லேலூயா.
0: The faith na enna appadina, it's not about trying something.
1: Yes.
0: நீ ஆண்ட ஒரு காரியத்தை நீங்க கட்டி எல்லாம் இழுக்க முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்ட ஒரு காரியத்தை
1: கட்டி எல்லாம் இழுக்க முடியாது.
0: மலைய நகர்த்த முயற்சி பண்ணாதீங்க. இது பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லி நீங்க சொன்னபடியே ஆகும்னு உங்க இதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிப்பீங்கன்னா நகராத மலை பெயரும்.
1: பெயரும்.
0: ஆண்டவர் மலை நகரும்னு சொல்லல, மலை பெயரும் தான் சொல்லி இருக்கிற.
1: மலை பெயரும்.
0: அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து கயத்தை கட்டி போட்டு என்ன செய்வோம்? மலையை கொஞ்சமாவது நேர்க்க விறுவிறுக்க மூச்சு முட்டை ஏழு ஐலசா போட்டு உங்க மலை என்ன செய்ய முடியாது? நீங்க நகர்த்த முடியாது. ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் இருக்கா? பார்த்து என்ன செய்ய? அந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லு.
1: சொல்லு.
0: சொன்னதோடனே இல்லாம சொன்னபடியே ஆகும்னு இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசி.
1: விசுவாசி.
0: அது பெயர்ந்து போயிருந்தாங்கிறார்.
1: ஆமென்.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலை இருக்கா?
1: எஸ்.
0: ஒவ்வொரு வீட்டுல ஒரு மலை இருக்கா? நகராத மலை. அதுக்கு பேர் என்ன மலையா பேரு?
1: நகராத பெயர்.
0: ஆண்டவர் சொல்றார், நகராத அந்த மலை டிசம்பர் மாதத்திலிருந்து பெயர தொடங்குகிறது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: மலை நகரமா நகரமான்னு ஆண்டவர் சொல்றார். என் விசுவாசத்தின்படி மலை பெயரும் தான்.
1: பெயரும். சொல்லு சொல்லு சொல்லு மகனே.
0: மலைகளை பெயர்க்கத்தக்க

0: பிசாசு வர்றதே கொல்ல வர்றான்.
1: Yes.
0: திருடன் திருடவும்
1: வல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேறு ஒன்றுக்கும் அவன் வரான்.
0: அந்த சண்டாள பாவி வர்றது எதுக்குன்னா
1: கொல்ல திருட அழிக்க.
0: ஆனா நம்மளை கொல்ல வர்ற பிசாசுக்கு முன்னாடி நம்மளை நிறுத்தி சொல்றான் அப்படிங்கிற
1: சொல்ற அல்ல
0: இந்த வரையும் நீ கொல்ல வர்றான் டேய் சொல்றா நீ
1: சொல்லு
0: அவன் கொல்றான் வேணா ஆண்டவர் என்ன கையில முடிச்சு சொல்றான்
1: சொல்லு.

0: நீங்க உங்க உங்க உங்க மகனை சில நேரம் கையில பிடிச்சு நீங்க சொல்லி கொடுக்கறப்பட்டே
1: சொல்றா அப்பா அப்பா சொல்ற சொல்றா நீ
2: சொல்றா
1: அப்பா சொல்ற அப்படின்னு சொல்றா
2: சொல்ற
1: அவனுக்கு தம்பு வருதா
2: வருது
1: அவன் எந்த தைரியத்துல சொல்றான்
2: அப்பா சொல்ற தைரியம்
1: ஆமா வீக்காக நம்ம சொல்றத கேட்ட மகனுக்கு தைரியம் வந்து சொல்றானே நம்மளை சிஷ்டித்தவர் நம்மை உண்டாக்கினவர் நம்மளை படைச்ச தெய்வம் சொல்றாரு நான் சொல்றேன் சொல்றா
2: சொல்றா நான் ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்ல சொல்றா
1: இல்ல எனக்கு அவன் கொல்றான் சொல்றா சொல்றான்ல
2: சொல்றா
1: பேசு எதையாவது நீ முயற்சி பண்ணு சொல்லல இந்த பெரிய காரியத்தை நீ முயற்சி பண்ண நகர்ந்துரும் சொல்லல நீ விசுவாசிச்சா பெயர்ந்துரும்
2: பெயர்ந்துரும்
1: விசுவாசிக்கிறீங்க
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்
1: முயற்சி பண்ண பெயரும் இல்ல விசுவாசிச்சா முயற்சி பண்ண நகரம் இல்ல
2: விசுவாசிச்சா பெயரும்
1: அது பெயரும்னா நீங்க எதை பார்த்து பேசணும்
2: மலையை பார்த்து
1: மலையை பத்தி பேசக்கூடாது
2: மலையை பார்த்து பேசணும்
1: எல்லாருக்கும் என்னன்னா
2: திணறுது எஸ்
1: என்ன செய்யுது
2: திணறது
1: நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் சாமி நான் சொல்றத நீ நம்புனா போதுன்ற இது உனக்கு நடக்க போதுன்னு சொல்றேன் இத உனக்கு நான் செய்ய வல்லவர் என்பதை நீ என்ன செய்யறியா
2: நம்புறியா
1: விசுவாசிக்கிறியா
2: விசுவாசிக்கிறியா
1: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்
1: அப்படின்னா சொல்லு
2: எஸ்
1: என் முன்னாடி விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு மனுஷ மக்களை பார்த்தா கம்முன் உட்காந்துருக்குற அது வந்து ஆண்டவரே விசுவாசம் நமக்குள்ளதான் இருக்கு ஆண்டவரே எனக்கு சொன்னபடி இந்த அற்புதம் வீட்டுல என்ன செய்யா
2: நடக்க போகுதியா
1: அட்லீஸ்ட் கணவன் மனைவியாவது பேசினீங்களா
2: பேசினவர்கள் பாக்கியவான்கள்
1: நீங்க பேசாத வரைக்கும் நகரவே நகராது
2: எஸ்
1: பேசாத வரைக்கும்
2: நகரவே நகராது
1: அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவர் அற்புதம் செய்யணும்னா ஃபெய்த் வேணும் நமக்கு நமக்கு என்ன வேணும்
2: ஃபெய்த் வேணும்
1: அவருடைய வல்லமை நாம என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அதுக்காக ஆண்டவர் வசனங்களை தந்து ரேம வார்த்தையை தந்து ரேம பாடல்களை தந்து நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறாருன்னு அப்படி தூண்டுறாரு ஏன் தூண்டுறாருன்னா அவர் காரியம் என் வீட்டுல என் ஊழியத்துல என் தொழில முண்ட போகுது
2: ஆமென்
1: இந்த மண்டலத்துலதான் நாம என்ன செய்யணும்
2: சஞ்சரிக்கணும்
1: ஆண்டு சொல்ல முயற்சி பண்ணாத இப்ப நான் சொன்ன உடனே மரியாள் என்ன பண்ணா உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக
2: கடவுது என்றாள்
1: அதான சொன்னா அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை
2: உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள்
1: முடிஞ்சு ஆண்டவர் பேசுறப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப எப்படி ஆகும்னு கேட்க கூடாது அப்படியே ஆகும்னு ஆமேன் சொல்லணும்
2: ஆமென்
1: அறிவாளி என்ன சொல்லுதுன்னா
2: எப்படி ஆகும்
1: என்னை கோமாளி ஆக்கி வச்சிருச்சு அறிவாளி என்ன ஆக்கி வச்சிருச்சு
2: கோமாளி
1: கோமாளி ஏத்துக்கிற முடியல மைண்ட்ல என்ன செய்ய முடியல இந்த காரியம் அது எப்படி அது எப்படி அது எப்படி சாத்தியம் என்னன்னா
2: ஆகும்
1: ஆண்டவரால கைய கட்டி போடுறோம் இந்த அவிசுவாசம் இப்ப தேவன் களத்துக்கு வரணும்னா நான் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் என்ன தேவன் சொன்னதை அப்படியே ஒத்துக்கணும்
2: ஆமென்
1: தேவன் சொன்னதை
2: அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும்
1: ஆனா ஏன் லட்சணம் எப்படி இருக்குன்னா என் வீட்டுல ஒரு காரியம் இல்லைன்னு இருக்கு பாருங்களேன் இனிமே இதெல்லாம் நமக்கு என்னன்னா இல்ல இது என்ன செய்து மனசு
2: ஒத்துக்கொள்ளுகிறது
1: சொல்ல வர்றாரு புரியுதா அறிவு என்ன சொல்லுது உனக்கு அது இல்லைங்கறத என்ன செய்ய
2: ஒத்துக்க
1: ஒத்துக்க ஆனா ஆவியானவர் என்ன சொல்றாரு, உனக்கு அது இருக்குன்னு சொல்றேன், ஒத்துக்கிற
2: மாட்டியான்ட்டு.
1: இல்லைங்கிறத அறிவு ஒத்துக்கிறது, ஆனா ஆவியானவர் இருக்குன்னு சொன்னா அறிவு என்ன செய்யல,
2: ஒத்துக்க மாட்டீங்க, ஏத்துக்கிற மாட்டீங்க.
1: அப்ப ஃபெய்த்னா என்ன, தேவன் சொன்னதை 100% அப்படியே ஏத்துக்கிறது,
2: ஏற்றுக்கொள்வது.
1: என்ன சொல்லிட்டா தீர்க்கதரிசி எலிசா வந்து, உனக்கு ஒரு பிராணோற்பு காலத்துல ஒரு ஆண் பிள்ளைன்னு என்ன
2: செய்வே, அணைத்துக் கொண்டிருப்பாய்,
1: ஏதேது உங்களுடைய அடியாளுக்கு என்ன சொல்ல வேண்டாம்,
2: அபத்தம் சொல்ல வேண்டாம்.
1: அவன் ஏற்கனவே தனக்கு குழந்தை இல்லைங்கறத ஒத்துக்கிட்டா, ஆனா இப்ப குழந்தை இருக்குன்றது என்ன செய்ய முடியல, அவளால
2: ஏற்றுக்கொள்ள முடியல,
1: ஒத்துக்கொள்ள முடியல. மனுஷனை பிசாசு எப்படி எப்படி சித்திரவதைக்குள்ளாக்குறானா, ஏ உனக்கு இல்ல புற, நீ எல்லாம் ஆளை பாரு, உனக்கு எல்லாம் இல்ல புற, வீட்டுக்காரே குடிச்சிட்டு அடிதடி வச்சுங்களேன், இந்த இவன் ஏழு ஜென்மத்துக்கு திருந்த மாட்டான் அவன் சொல்லுவான், நீங்க சொல்லணும்
2: ஒத்துக்கிற முடியாதுரா. ஊரு ஊரா பைபிளை எடுத்துட்டு போய் கர்த்தரே தேவனு பிரசங்கிப்பாரு, நிறைய குடிகாரர ஆண்டவருக்குள்ள வழி நடத்துவாரு. அப்படி
1: உள்ள தலையெழுத்து அவ்வளவுதான், இவன் எல்லாம் திருந்தி இந்த ஜென்மத்துல என்ன செய்ய மாட்டான்,
2: நாய்க்கு படவே மாட்டான்.
1: ஒத்துக்க, உன் புள்ள தருதலங்கிறத
2: ஒத்துக்க,
1: ஒத்துக்க. நீங்க என்ன சொல்லணும்,
2: ஒத்துக்க முடியாதரா.
1: இத சொல்றதுக்குதான் என்ன தேவை,
2: விசுவாசம் தேவை.
1: உனக்குள்ள வயசாயி போச்சு, இனிமே நீ எல்லாம் என்னத்த பண்ண போற, அவ்வளவுதான் உங்க காடு வா வாங்குது, வீடு
2: என்னன்னு
1: போப்பா சாமி முடிஞ்சு வச்சு போவோம் கதை. நீங்க என்ன சொன்ன,
2: ஒத்துக்கிற முடியாது.
1: இங்கதான் ஆரம்பமே ஆகுது.
2: ஆமென்.
1: எதெல்லாம் நீங்க உங்களுக்கு இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்களோ அந்த டாபிக கர்த்தர் தொட்டு அது உனக்கு இருக்குன்னு சொல்றேன். நீ என்ன சொல்ல போற, இப்ப இல்லைங்கிறத ஒத்துக்கிற போறியா, அல்லது நான் இருக்குன்னு சொல்றத ஒத்துக்கிற போறியா? விசுவாசம் என்னன்னா தேவன் எது நம்ம வாழ்க்கையில இருக்குன்னு சொல்றாரோ அது அப்படி என்ன செய்யறதுன்னா ஒத்துக்கிறது.
2: ஆமென்.
1: என்ன செய்யறது,
2: அப்படியே
1: புருஷனே அறியாத அந்த கன்னி தேவன் சொன்னது அப்படி என்ன செஞ்சுக்கிட்டா,
2: ஒத்துக்கொண்டாள், ஏற்றுக்கொண்டாள்.
1: ஹல்லேலூயா. உடனே டேவில் சொல்லுவான், நீ சரியா வம்புல என்ன செய்ய போறன்னா,
2: மாட்டிக்க போற,
1: நீ பாரு நீ என்ன நிலைமைக்கு ஆளாக போறன்றது மட்டும் என்ன செய்யணும், நீ
2: பொறுத்திருந்து பாரு.
1: நீ ஓவரத்தா ரொம்ப நாள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறன்னா, பேசிக்கிட்டு என்னன்னா தெரியுற, நீங்க சொல்லணும், ஏப்பா எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்லப்பா, அதனால என்னாலே அமைதியா இருக்க முடியாதப்பா.
2: எஸ்,
1: சொல்றது புரியுதா உங்களுக்கு?
2: எஸ்.
1: எப்ப என்னால அமைதியா இருக்க முடியும்னா, எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்ல, அதனால என்னாலும் அமைதியா இருக்க
2: முடியாது.
1: அவர் சொன்னதையே நானும்
2: சொல்லுவேன்,
1: சொல்லிக்கிட்டே இருப்பேன்,
2: சொல்லிக்கிட்டே.
1: கர்த்தர் வாய திறந்து இருக்கிறாரு, வாசலையும் திறக்காமலா போவாரு,
2: நிச்சயமாய் திறப்பார்.
1: நீங்க போட்ட வாய்ப்பூட்டு இருக்க, அது திண்டுக்கலோட பவர்ஃபுல்லான பூட்டு, பூட்டையாவது உடைச்சிடலாம், உங்க வாய்ப்பூட்ட என்ன செய்ய முடியாது,
2: உடைக்கவே முடியாது.
1: இந்த வாய்ப்பூட்டை உடைச்சு ஒரு வாய்ப்பாட்டை கொடுத்தாரு. என்ன பாட்டையா கொடுத்தாரு?

0: பூட்டையாவது ஈஸியா என்ன செஞ்சிடலாம், உடைச்சிடலாம். ஆனா நம்ம வாய்க்கு நம்ம ஒரு பூட்டு போட்டிருக்கோம் பாருங்களேன், என்ன பிரசங்கம் பண்ணாலும் வாயை மட்டும் நான் திறந்த ஆமைன்னு என்ன செய்ய மாட்டேன்,
1: சொல்லவே மாட்டேன்.
0: பேசுறவங்களை முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய, பிரசங்கம் பண்றவங்களை முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய, என் வாய்க்கு நான் போட்ட பூட்ட நானே நினைச்சாலும் திறக்க முடியாதுன்ற. அண்ட சொல்றாரு, வாயில பூட்டா போட்டிருக்கிற வைக்கிறேன் பாரு, வாயில ஒரு பாட்டுன்றாரு.
2: ஒரு

0: எந்த டாபிக்கே பேச மாட்டேன்னு உங்க வாய்க்கு பூட்டு போட்டீங்களோ அந்த டாபிக்கே பேச வச்சாரா?
1: ஆமென்.
0: பூட்டு உடைஞ்சிருச்சுங்க. ஏன் நீங்க போட்ட பூட்டு? ஆமென் சொல்ல மாட்டேன்.
1: நோ மேன் தான் சொல்ல.
0: அல்லேலூயா சொல்ல மாட்டேன். எனக்கு அது இல்லன்றேன்ல, எனக்கு அது நடக்க என்ன இல்ல. இந்த மாதிரி என்ன போட்டு வச்சிருக்கீங்க வாய்க்கு?
1: பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களா?
0: ஆண்டவர் சொல்றாரு, பூட்டா ஓடுற பூட்டு வாயில வைக்கிறேன் பாரு. ஒரு பாட்டு

0: கிடையாது.
1: அல்லேலூயா சொல்லுங்க.
0: அல்லேலூயா.
1: எனக்கு இந்த பாட்டு கேட்காதவங்க எல்லாம் யூடியூப்ல போய் கேளுங்க.
0: அழகான படைப்பேன்னு
1: சூப்பர் சாங்.
0: எஸ்
1: எனக்கு கேட்டுட்டு பயங்கர படு வைப் ஆகி போச்சு எனக்கு அந்த பாட்டை கேட்டு கேட்டு. உடனே பாஸ் கிப்சனுக்கு அடிச்சிட்டேன். அடிச்சு ஐயா என்னையா பாட்டு போட்டிருக்கிறாரு, செம்மையா இருக்கு அந்த பாட்டுங்கன்னு அவருக்கு பயங்கர சந்தோஷம்.
0: அல்லேலூயா.
1: அப்பப்ப நம்ம வாய்க்கு போட்டு போட்டாலும் நம்ம வாயில இப்படி ஒரு ரேமா பாட்டை வச்சு பாடுறான்றார் பாருங்க.

0: ஏன் வந்து விசுவாசிக்கிறவனால அமைதியா இருக்க முடியலன்னா, அவனுக்குள்ள இருக்கிறவர் பேசிட்டே இருக்கிறார்,
1: பேசிக்கிட்டே இருக்கிறார்.
0: You never let him down. கொஞ்சம் ஒரு நாள் லைட்டா அப்படி துஞ்சு போன மாதிரி இருந்தாலும் ஒரு பம்ப் பண்ணி விட்டுறாரு, புஷ்னு ஆயிடுறான். The faith walk-ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி நேத்து கிடைச்ச faith-ல நடக்கிறது இல்ல. திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம்மளோட பேசி பேசி பேசி பேசி நடத்துறப்ப நாமளும் அவரோட சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம், அவர் நம்ம இடத்துல பேசினதே நாமளும் பேச ஆரம்பிச்சோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இதுதான் அற்புதங்களின்
1: மண்டலம்.
0: மண்டலம் ஆவியானவர் தன்னிடத்துல பேசினத அவரோடு சேர்ந்து பேசுறவன் சோர்ந்தே போறதில்லை.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: கிரேஸ் வேற, ஃபெய்த் வேற, கிருபை வேறு,
1: விசுவாசம்
0: விசுவாசம் வேறு. கிருபை அப்படின்னா அது ஆண்டவருடைய அன்போட தொடர்புடையது. ஆண்டவர் அன்பை மட்டும் பார்த்துட்டு ஆண்டவருடைய பவரை பார்க்கலன்னா என்ன செய்யறது நம்ம? ஃபெய்த் எதை ரிலீஸ் பண்ணுது? ஆண்டவருடைய பவரை. எகிப்துல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்த ஜனம் ஆண்டவருடைய கிருபையை பார்த்தாங்களா? எனக்கு சம்பவம், அக்னி சம்பவம், மன்னா கசந்த மாறா
1: அதிரமாச்சு,
0: காட ஆட
1: ஓட,
0: எதுவும் பழசா போல,
1: எஸ்,
0: கால் வீங்கல, எவனுக்கு கொலஸ்ட்ரால் வந்து குண்டாகல, 40 வருஷத்துல
1: ஒரே சட்டை
0: போட்ட சட்டை பத்தாம போகல, ஒரே ஸ்லிம்மா இருக்கிறான் 40 வருஷமா,
1: எஸ்,
0: எவனும் சுகர் வந்து சாகல, கொலஸ்ட்ரால் வந்து என்னன்னா
1: ஆகல,
0: ஏன்னா மேகத்துக்கு கீழே.
1: Yes.
0: எல்லாம் கிரேஸ் ஆஃப் காட்.
1: ஆமென்.
0: ஆனா ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவங்க சுதந்திரிக்க முடியலன்னா என்ன எல்லாம் போயிட்டு?
1: விசுவாசம் இல்லாம போச்சு.
0: எபிரேயர் 4வது அதிகாரம் தானே, மன்னிக்கணும், 3வது அதிகாரம் வசனம் 18-19. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்?
1: கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா?
0: ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று
1: பார்க்கிறோம்.
0: வாக்கு தத்தத்தை தந்தது கிரேஸ் ஆஃப் காட். ஆனா வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறவன் தான் ஆண்டவருடைய பவரை பார்க்கிறான்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நிறைய கிரேஸ பார்த்துட்டான், ஆனா என்ன பார்க்க போறான்? எழுப்புதல்ல
1: பவரை
0: பார்க்க போறான். பவரை பார்க்கணும்னா என்ன வேணும்? ஃபெய்த் வேணும்.
1: ஃபெய்த் வேணும். அல்லேலூயா.
0: எனக்கு என் லைஃப்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாரு, அதை நானும் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதையே நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்?
1: விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
0: இந்த காரியம் நடக்கணும்னா எனக்கு என்ன வேணும்னா?
1: விசுவாசம்
0: வேணும். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: Our faith releases God's power.
1: Power.
0: Grace releases God's love. And your faith releases God's power. அன்பை வெளிப்படுத்தும். ஆனா விசுவாசம் பவரை ரிலீஸ் பண்ணும்.
1: ஆமென்.
0: விளையாட்டு இல்ல. ஆண்டவரே, என் பரம்பரையில என் தலைமுறையில நீங்க வாக்கு பண்ண காரியம் அப்படியே நடந்துருச்சுன்னு நாங்க சொல்லக்கூடிய ஒரு ஜீவனுள்ள சாட்சியா நான், என் புள்ள, என் பேர பிள்ளைங்க, என் 4 தலைமுறை இருக்கணும் ஆண்டவரே.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை இந்த குடும்பத்துல செஞ்சாருன்னு என் குடும்பத்தை குறிச்சு நாங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவரே.
1: ஆமென்.
0: அந்த மாதிரி பவர் மோடுக்குல நாங்க வர்ற ஆண்டவரே என்கிற,
1: எஸ் லார்ட்,
0: அந்த சீரியஸ்னஸ் நமக்கு வந்தாகணும்.
1: ஆமென்.
0: பரவாயில்ல, அப்படியே வெள்ளம் போகுது, அடிச்சுக்கிட்டு நம்ம நினைச்ச வேண்டியதான்
1: போவோம்.
0: இதெல்லாம் எடுத்து நம்ம ஒண்ணும் செய்ய
1: முடியாது
0: முடியாது அப்படிங்கிற நிலைமையில போற போக்குல போகாம ஆண்டவர் தந்த வாக்கு எனக்கு இருக்கிறபடினால இந்த போக்கில என்னால போக முடியாது
1: முடியாது.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: போக வேண்டியதான் போ, அப்படியே போக வேண்டியதான். ஒரு போக்குல என்னன்னா
2: போக வேண்டிதான்.
0: வாழ்க்கை என்ன நம்ம கையில இருக்கு,
3: போக வேண்டியதான். அப்படியே எங்க போக போறிய, எங்க போக போறிய?
0: அப்ப இந்த வாக்கு இருக்கிறவன் இந்த போக்க ஒத்துக்கவே மாட்டான்.
2: எஸ்
0: நல்லா இருக்கடா, எனக்கு என்ன இருக்கு?
2: வாக்கு இருக்கு,
0: வாக்கு இருக்கு.
4: ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்ய.
0: அதனால போற

0: என்ன சொல்றாரு, நான் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன், அதையே நீ என்ன செய்யணும், போய்
1: இருக்கு இருக்கு இருக்கு
0: இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லணும்.
1: சொல்லணும்,
0: இது சொல்றதுக்கு தேவை தைரியம் இல்ல, இத சொல்றதுக்கு தேவை
1: விசுவாசம்.
0: அதனாலதான் ஆண்டவர் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி விசுவாசத்தை நமக்கு என்ன செய்கிறார்,
1: தூண்டுகிறார். அல்லேலூயா.
0: இத வந்து நான் ஜாயின் டிக்ளரேஷன் சொல்றேன், கூட்டறிக்கை. ஒரு பக்கம் பரலோகம் நம்மளை குறிச்சு சொல்லுது, கீழே இருந்து நானும் ஆண்டவரோட சேர்ந்து நின்று என்ன பண்றேன்னா டிக்ளேர் பண்றேன்,
1: டிக்ளேர். அல்லேலூயா.
0: மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மருத்துவருடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இது தேராது, இது
1: தேராது.
0: இது யாரோட அறிக்கை,
1: மருத்துவ அறிக்கை.
0: ஆனா விசுவாச அறிக்கை என்ன சொல்லுதுன்னா,
1: தேரா.
0: மருத்துவருடைய அறிக்கைன்னு ஒண்ணு இருந்தா, விசுவாச அறிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல,
1: ஆமென்.
0: மெடிக்கல் ரிப்போர்ட் ஒண்ணு இருந்தா, ஃபெய்த் கன்ஃபஷன் ஒண்ணு இருக்குல்ல,
1: ஆமென்.
0: இல்லையா சொல்லுங்களேன்,
1: ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: எல்லா ரிப்போர்ட் ஆண்டவர் ஒண்ணு இல்லாம ஆக்குறாரு,
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: என்ன, நீங்க ஆண்டவரோட சேர்ந்து கூட்டறிக்கை பண்ணிட்டு இருக்கீங்க,
1: ஆமென்.
0: எனக்கு ஆண்டவர் கடல எந்த முரண்பாடு என்னன்னா
1: இல்லை.
0: ஆண்டு சொல்ல, நான் முரண்படல, நீ முரண்படாத. நான் சொன்ன காரியத்தை உனக்கு செய்யாம உன்னோடு முரண்பட போறது
1: இல்லை.
0: நீ என்னோட என்ன செய்யாத,
1: முரண்படாத.
0: நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே நீங்க சொன்னதை நான் அப்படியே சொல்றேன்றப்ப, அற்புதம் ஓடி வருவதற்கான ஒரு தண்டவாளத்தை நான் போடுறேன். என்ன பாலம் போடுறேன், தண்டவாளத்துல ரெண்டு லைன் இருக்கா,
1: இருக்கு.
0: இந்த லைனும் அந்த லைனும் வேற வேற மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா,
1: ஒரே மாதிரி.
0: ரெண்டு கட்டைகளுக்கு இடையில இருக்கிற அளவு எப்படி இருக்கு,
1: ஒரே மாதிரி.
0: தெரியாம
1: தண்டவாளம்
0: போட்டீங்க, தெரியாம இந்த பாஸ்ட் வேற, இந்த நவம்பர் மாசத்துல இருந்து இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து எலெக்ஷனும் தெரியாம என்னை போட்டு கொல்லு கொல்லுன்னு இந்த மனுஷன் என்ன செய்யறானே, இவனுக்கு விசுவாசம் வந்தா அதுக்கு நாங்க என்னையா பண்ண.
1: அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு,
0: வண்டி வரப்போதியா,
1: இதனையோ
0: யாரெல்லாம் தண்டவாளம் போட்டீங்களா, வண்டி வரும்,
1: வாழ்க்கையே
0: சிக்னல் எல்லாம் ஓரு பச்சை விளக்கு.

0: நம்ம பாம்பன் பாலத்துல வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுல,
1: முடிஞ்சு
0: கண்டாலும் ஓகே, சிக்னல் எல்லாம் போட்டாச்சுல,
1: போட்டாச்சு,
0: தக்கன் இருக்கு. சும்மா 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன்னா இல்ல, 100 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வேகத்துல போற மாதிரி போட்டாச்சு.
1: எஸ்
0: இந்திய
1: கொடியில லைட் வேற அழகா கலர் கலர்
0: வேடிக்கை பாக்குறதுக்கு போட்டதா, வண்டி வர்றதுக்கு போட்டதா?
1: வண்டி வர போட்டது.
0: அப்ப இவ்வளவு வேலை எதுக்கு பாத்துருக்காங்க?
1: வண்டி வர,
0: வண்டி வருதுயா,
1: வண்டி வருது.
0: அதே மாதிரிதான் ஆண்டவர் இந்த நவம்பர் மாசத்துல இருந்து கடந்த வருஷங்கள்ல தண்டவாளம் போட்டு முடிச்சிட்டாரு. இனிமே என்ன வரப்போகுதுன்னா, வண்டி வரப்போகுது.

0: ஒண்ணு போ
1: பெரிய காரியம் ஓடி வரக்கூடிய ஓடு பாதை தான் விசுவாசம்.
0: இதனியோ நானோ நம்பினாலே வாழ்க்கையே.
1: அங்க ஒரு தண்டவாளத்தை போட்டிருக்காங்க, ஆனா இங்க பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல சிங்கங்காட்டுல தேவன் ஒரு தண்டவாளத்தை போட்டாரு.
2: ஆமென்.
1: எழுப்புதல் வருதே
2: வருதே.
1: அல்லேலூயா சொல்லுங்களேன்.

0: என்னோடு தேவன் பேசுகிற காரியத்தை நாம் என்ன முழுங்கல.
1: எஸ்
0: தேவன் என்னிடத்துல பேசுற காரியத்தை நான் தாராளமா பேசுறேன்.
1: ஆமென்.
0: அந்த இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா தண்டவாளத்தை ஆண்டவர் போட்டார்.
1: எஸ்
0: தண்டவாளம் போடுறதுக்காக தான் வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போட்டு விட்டார்.
1: ஏய்
0: அடங்காதவனே, வாய வச்சுக்கிட்டு
1: மாறு,
0: வெள்ளம் என்ன பேசிட்டு இருக்காதரா, சொன்னது மட்டும் என்ன செய்யடா, நீ
1: பேசு.
0: தேவன் சொன்னதை மட்டும் பேசுறவங்க ஆண்டவர் உங்க வாய்க்கு கடிவாளம் போட்டு தண்டவாளம் போட்டிருக்காரு.
1: ஆமென்.
0: உங்க மண்டவாளத்தெல்லாம் தூக்கி தனியா வச்சிருங்க. ஆனா இப்போதைக்கு கரண்ட்ல நீங்க யாருன்னா தண்டவாளம். இதுலதான் வண்டி வரப்போகுது.
1: எஸ்
0: இதுலதான் அவர் வாக்கு பண்ணன அற்புதங்கிற மகிமையான காரியம் இதுலதான் ஓடி வரப்போதே,
1: ஓடி வரப்போதே.
0: நம்மளால ஒரு தடை வந்துடக்கூடாது. அதாவது நம்ம வாயினால ஒரு தடை வந்துடக்கூடாது.
1: எஸ்
0: வாயை வச்சுக்கிட்டு இருக்கணும். தூக்காடுன சுவிசேஷம் 1:18-20 முடிய வாசிக்கலாமா?
1: அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி,
0: இதை நான் எதனால் அறிவேன்,
1: நான் கிழவனாய் இருக்கிறேன்,
0: என் மனைவியும்
1: வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்று.
0: அதாவது தேவதூதனே லிட்டரலா நமக்குள்ள மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து ஆவியனர் பேசல. சகரியா காலத்துல பொன் தீபீடத்துக்கு பக்கத்துல வந்து நின்னு தூதன் நின்னு லிட்டரலா
1: பேசுகிறார்.
0: இப்படி பேசுறாரு. இவ்வளவு தூரம் பேசியும் சகரியாவுக்கு என்ன செய்ய முடியல, பேசின காரியத்தை
1: விசுவாசிக்க முடியல.
0: ஏன்னா அவர் மண்டவாளம். அப்படி அவருடைய மண்டவாளம் என்ன மண்டவாளம், நானும் கிழவேன், என் மனைவி யாருன்னா கிழவி ஆயிட்டா. இந்த நேரத்துல நீங்க பாட்டுல என்னென்ன நீங்க என்ன செய்றீங்கன்னா
1: பேசுறீங்க
0: பேசுறீங்க. உடனே ஆண்டு சொல்றார், டேய் அற்புதத்துக்கு தேவை பலன் இல்ல, விசுவாசம் தான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அற்புதத்துக்கு தேவை
1: பலன் இல்ல, விசுவாசம் தான்.
0: தேவ தூதன் அவனுக்கு பிரதித்திரமாக,
1: நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல் என்பவன்
0: உன்னுடனே பேசவும்
1: உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்த.
0: இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிறேன் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினா
1: இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான்.
0: ஓ வாய்க்கு நானே பூட்டு போடுறேன், பூட்ட உடைக்கலான்னு வந்தா நீ என்னன்னா எங்கூட வம்பு பண்ணிட்டு இருக்கிற. அதனால பெரிய காரியம் நடக்க போறதுனால உன் வாய்க்கு
1: நானே ஒரு பூட்டை போடுகிறேன்.
0: இது நடக்கிற வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்டேன்னா
1: பேசாது,
0: ஊமையா இருப்ப. அப்பனா விசுவாசியாத சகரியாவ ஆண்டவர் தண்டிச்சிட்டாரா? நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன்.
1: தேவன் தண்டிச்சிட்டாரா,
0: போட்டாரா ஒரு போடு, இனிமே வாய வச்சுக்கிட்டு சும்மா இருப்பேன் நீ, அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு குரூரமா தேவனை நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா அது இல்லை, அப்படி இல்லை. சகரியா, உன் லைஃப்ல நான் ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன். உன்னுடைய வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது,
1: கேட்கப்பட்டது.
0: என் காரியம் உன் வீட்டுல முண்ட போகுதுன்னு சொல்றேன், நீ என்னடானா அது எப்படி நடக்கும்னு கேக்குறேன். எப்படி நடக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை தர்றேன். நல்லா தானே பேசிட்டு இருக்கிற, இன்னையில இருந்து நீ பேச மாட்டேன்.
1: எஸ்
0: பேசாதவன் பேசுறது அற்புதம் தான். எல்லாம் பேசிட்டு இருந்தவனுக்கு பேச்சு வராம போனதும்
1: அற்புதமே.
0: அப்ப சகரியா வெளியில வந்து பேசலாம் நினைக்கிறாரு,
1: வார்த்தை வரல,
0: சைகையில தான் பேசுறாரு. வீட்டுக்கு போனாலும் இதுல தான் பேசுறாரு.
1: சைகை
0: சைகை பண்றப்பெல்லாம் சகரியாவோட ஃபெய்த் அப்படி பம்ப் ஆகும்.
1: ஆமென்.
0: ஆனா நல்லா தானடா தூவம் கட்டிக்கிட்டு இருந்தோம், நல்லா தானடா தோத்திரம் தோத்திரம் சொல்லிட்டு இருந்தோம், திடீர்னு இப்படி வாயை கட்டி விட்டாரு. நல்லா பேசின வாய் கட்டப்பட்டிருக்கணும், ஒரு பவர் வேலை செய்யுதுன்னு அர்த்தம்.
1: எஸ்
0: அப்ப வாயில வேலை செய்யற பவர் வாழ்க்கையில வேலை செய்யாதா?
1: ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: என் வாயில கிரி செய்யற பவர் என்னோட வாழ்க்கையில கட்டாயம் என்ன செய்ய,
1: கிரி செய்ய.
0: ஒரு சைகையில காட்டிட்டு பாரு, யார்ட்ட எலிசபெத்துட்டு போய் எனக்கு குழந்தை
1: பறக்க போகுது,
0: எப்படியான்னு
1: கேட்டா
0: சகரியா தன்னோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்பதற்கான அடையாளத்தை
2: ஒரு பெரிய காரியம் நம்ம லைஃப்ல என்ன செய்ய போதுன்னா
1: நடக்க போகுது.
2: நம்ம பேச நினைச்சாலும் நம்மளால என்ன செய்ய முடியல,
1: பேச முடியல. ஹல்லேலூயா.
0: ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கற்பம் செத்து போனாலும் ஆண்டவர் சொல்றார், என் கூட ஒத்து போ.
1: எஸ்,
0: உன் கற்பம் செத்து போச்சு, உன் சரீரமோ
1: செத்து போச்சு.
0: இப்ப நான் அதுக்கு வரல, நான் சொல்ற காரியத்தோட
1: ஒத்து போ. அல்லேலூயா, அல்லேலூயா.
0: ஆண்டவர் உங்களோட பேசுற காரியத்தை ஒத்துக்கிட்டீங்களா? உங்க வீட்டில் ஆண்டவருடைய காரியம் உண்டும்.
1: ஆமென்.
0: வருகிறது ஆண்டு, ஆனா அதுல பல காரியங்கள் உண்டும்.
1: ஆமென்.
0: நீ தப்பு பண்ணிட்ட, என்ன பண்ணிட்ட?
1: தப்பு பண்ணிட்ட.
0: சமீபத்தில் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் போன வரம் பார்த்தேன். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தது வந்து அவனுக்கெல்லாம் புரியவே இல்லை. அவன் நினைக்கிறான், என்னடா இப்படி இருக்கான், இப்படி போயிட்டான், இவன் என்னத்துக்காவான், என்ன செய்வான், அப்படிதான் நினைச்சானா. அன்னைக்கு நானும் ஏஞ்சல் உட்காந்துருக்குறேன், எங்க முன்னாடி உட்காந்துருக்குறான். டேய், வண்டி வண்டியாக கடனா இருக்குடா, என்ன பண்றதுன்னு என்னன்னா
1: தெரியல.
0: அவனுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லி, அவனுக்கு ஒரு ஜெபத்தை போட்டு, அவனை ஆசீர்வதிச்சு நம்புடா டேய். அப்பதான் அவன் கட்டி சுத்த அவுக்குறான். நான் நினைச்சேன் நீ வந்து அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைச்சேன், இப்படி போயிட்டானே நான் நினைச்சேன். இன்னைக்கு நீ தாண்டா எப்படி இருக்கன்னா.
1: ஆமென்.
0: நீங்க தப்பு பண்ணல, உங்களை குறிச்சு ஆண்டவர் உங்களிடத்துல பேசினதை ஒத்துக்கிட்டீங்க.
1: ஆமென்.
0: நல்லா இருப்பீங்க.
1: எஸ், நல்லா இருப்பீங்க.
0: உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க பிள்ளைங்களை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு ஆண்டவர் பேசின வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாது,
1: விழாது.
0: சொல்லுங்க, நான் தப்பு பண்ணல,
1: நான் தப்பு பண்ணல,
0: ஆண்டவர் சொன்னதை ஒத்துக்கிட்டேன்,
1: ஆண்டவர் சொன்னதை ஒத்துக்கிட்டேன்.
0: அல்லேலூயா
1: சொல்லு. அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதனால ஆண்டவர் ஒரு இறுதி அடையாளத்தை சகரியா பாடியிலே கொடுத்தாரு பாருங்களேன். சகரியா அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறது என்ன செஞ்சிட்டாருன்னா,
1: விட்டுட்டார்.
0: எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு தெரியும் நான் நல்லா பேசிட்டு இருந்தவன் நாவு கட்டப்பட்டிருக்குன்னா, இது ஒரு பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு, இது நீங்க தான்.
1: Yes, Lord.
0: இது
1: நீங்கதான்.
0: எனக்கு வாக்கு பண்ணினதை நீங்க நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமா நான் என்ன செய்யறேன்,
1: நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா.
0: எங்களுக்கு சீர்காழியில போறப்பதான் இதை ஆரம்பிச்சார் ஆண்டு. முன்றது எங்க ஆரம்பிச்சாரு?
1: எல்பெத்தேல் சீர்காழி சபையில.
0: சீர்காழி எல்பெத்தேல் சர்ச்ல. அங்கதான் நாங்கள் இந்த தொட்டிலு ஜோகனோட கதையெல்லாம் சொன்னதை, சாரி, சாட்சியை சொன்னதை இன்னொரு சேனலில் எடுத்து அவர் பெருசாக ஃப்ளாஷ் பண்ணி 54 வயசில் குழந்தை பிறக்க போதா?
1: ஆமாம், 54 பிளஸ்ல,
0: 54 பிளஸ்ல ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது, 52 கடா ரெடி,
1: 20 நூற்றாண்டின் ஆபிரகாம்
0: இவர் தான் அப்படின்னு போட்டு விட்டானுங்க. எத்தனை செய்தியை நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம், எவனாவது ஆயிரக்கணக்கில் பார்த்தானா, இதை மட்டும் 40,000 பேருக்கு மேலே
2: பார்த்தேன். எஸ்,
0: நாலு நாளுக்குள்ள,
2: நாலு நாள்.
0: இதை மட்டும் எத்தனை பேர் பார்த்துட்டான்?
2: 40,000.
0: மதியம் கூட செக் பண்ணி 42,000 பேர் பார்த்துருக்கிறாங்க.
2: எஸ்,
0: சரி உள்ள போய் நான் அந்த கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க எவனாவது வருத்திருக்க நான் பார்ப்போன்னு உள்ள போய் பார்த்தா 99% கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, எனக்கு 45 வயசாச்சு, எனக்கு 50 வயசாச்சு, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 13 வருஷம் ஆச்சு, எனக்கு 15 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு இனிமேல் குழந்தை இல்லைன்னு நாங்கள் நினச்சி நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் உங்க விசுவாசத்தை பார்க்குறப்ப எங்கள் ஃபைலை நாங்களும் ஓப்பன் பண்ணிட்டோம்.
2: ஆமென்.
0: எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பேரின்படியே குழந்தை என்னன்னா பிறக்குன்னு எத்தனை பேர் கீழே எங்களுக்கு குழந்தை. அப்போ தான் ஒரு அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, பாஸ் யுவர் ஃபெய்த் கன்ஃபஷன் ட்ரிகர்ட் so many people's faith அப்படின்னு போட்டுருந்தாங்க. உங்க விசுவாசம் அநேக அநேகருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணி விட்டுருச்சுன்னு அப்படி தூண்டி
2: விட்டு. ஆமென், ஹல்லேலூயா.
0: அட ஃபாதர் சொன்னாங்க, டேய் ஓ விசுவாசத்தை பார்க்குறப்ப எனக்கு பயமா இருக்கு, ஆனா உன்னோட சேர்ந்து நானும் ஆமேன்
2: ஆமேன் சொல்றேன் அப்படின்னா.
0: என் பிள்ளைய எவனாவது யூடியூப்ல வருத்த எடுத்துடக்கூடாது, அதுக்கு தான் எனக்கு பயமா இருக்கு. நாங்க வருத்தாலும் நான் தான்ப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு.
2: ஆமேன்.
0: வருத்தாலும்
2: ஆமென்.
0: ஆண்டவர் சொன்னதா என்னன்னா
2: ஜெயிக்கும்,
0: ஜெயிக்கும்.
2: ஆமென்.

0: புதன்கிழமை மதுரையில் மத்தியானம் ஒரு விசிட்டிங் முடிச்சுட்டு நானும் ஹோட்டலும் நானும் ஏஞ்சலும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பாஸ்டர் ஜான்சன் ஒருத்தர் சென்னையில் இருக்கிறார். அவர் ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறார். அண்ணே, இந்த மாதிரி உங்களோட நான் ஃபோனில் பிடிக்கணும்னு நினச்சேன், நீங்கள் ஏதாவது மீட்டிங்கில் பிஸியாக இருப்பீங்க, அதனால் ஒரு வாய்ஸ் நான் மெசேஜ் நான் போடுறேன்னு சொல்லி அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார். என்னதான் நமக்குள்ள தேவன் சொல்ற காரியத்தை நாம அறிக்கை பண்ணி நம்ம ஃபெய்த்ல நம்ம அசைக்க முடியாம இருக்கிறப்ப அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் கூட அறிஞ்சிராத இன்னொரு நபருக்குள்ளேயும் அதே காரியத்தை கத்தர் பேசுறப்ப உங்க ஃபெய்த் எப்படி இருக்கும்? கேட்கலாமா என்ன
1: பேசினாருன்னு
0: சொல்லி கேட்கலாமா? போடுங்க பாப்பா.
2: ஒரு ஒரு மெசேஜ் உங்களுக்கு பாஸ் பண்ணணும், அதுக்கு தான் நான் இந்த வாய்ஸ் மெசேஜ் விட்றேன். ஐ தாட் ஆஃப் காலிங் யூ பட் நாட் ஷுர் நீங்கள் எங்கேயாவது மினிஸ்ட்ரியில் இருப்பீங்க, அதனால் ஐ டென்ட் கால் யூ. நார்மலாக ஐ மீன் மை ப்ரேயர் லிஸ்ட், அப்பா பேர் உங்கள் பேர் எல்லோரும் ஜெர்மனுவேன். லாஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஒரு 1 மந்தாகவே ஐ ஐம் சீயிங் அ விஷன். அதில் வந்து எனக்கு வந்து எக்ஸாக்டாக உங்கள் ஏஜ் தெரியாதுன்னு ஒரு 54-55 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பட் இருந்தாலும் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார்னே, ஒரு தொட்டில் அதில் வந்து ஒரு ஒரு பேபியை நான் பார்க்குறேன், கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படின்னு பொருட்படுகிற ஒரு பேர். இப்போ எங்கள் சர்ச்சில் வந்து இது மாதிரி ஒரு ப்ராஃபட்டிக்கலாக ஒரு கேர்ள் பேபி ஆண்டர் கொடுத்தாரு. ஸோ அவளுக்கு வந்து நாங்கள் வந்து ஜொஹானா கிரேஸ்னு பேர் வச்சோம். ஜொஹானானா கிரேஸ், ஸோ கிரேஸ் கிரேஸ் அன்லிமிட்டட்னு பேர் வச்சோம். உங்களுக்கு வந்து ஆண்டர் வந்து ஐ திங்க்

0: Grace Unlimited is going to come in your hand very soon. And the biggest city of Ravilla, either Umbre Kaila, Konan Vaipar, and the Yesu Namathil number, prophesy, I declare and decree that is going to happen. Yoli agent and Gitaria the name, but Anders under the Namata Solitaire, Kodi Sikrim with the Nadakum, and I'm a witness for no. அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ப்ராஃபஸி பண்ண வாக்குத்தத்துக்காக நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். கத்திரங்களுக்கு செய்வார் நம்புகிறோம். பட் இது வந்து திட்டவட்டமாக நான் கைகளில் பார்த்தேன். இது எப்போவுமே இந்த நிறைய பேருக்கு இந்த ப்ராஃபஸி சொல்லுவோம் குழந்த பிறக்கணும். பட் இந்த ஃபிசிக்கலாக ட்ரீமில் இந்த விஷனில் பார்த்துட்டா அதுலேருந்து கரெக்டாக ஒரு கூடிய சீக்கிரம் நாட்டில் நடந்துருனேன். இப்போ நான் ப்ராஃபஸி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 to 200 குழந்தைக்கு மேலே பிறந்திருக்குனேன். இந்த கடைசி விஷன் பார்த்து அந்த டைமுக்கு அப்புறம் கன்ஃபார்மாக அது நடந்துடும். ஸோ உங்களுடைய விஷயம் நான் பார்த்தேன். அத்தனை நாம் மேம்படுத்தும் கிரேஸ் அன்லிமிட்டெட். இது ஒரு பாயா ஆண்டு கொடுக்குறாங்கன்னா என்ன பேர்னு, அதான் கேர்ள் பேபிக்கு ஜொஹானா கிரேஸ்ன்னு நாங்கள் வச்சோம். பாய்க்கு எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களை ஆண்டவங்கள்ட்ட பேசியிருக்க வாய்ப்பு கிட்ட இருந்தால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பட் ரொம்ப முக்கியம், இட்ஸ் கம்மிங் சூன். ஆண்டவர் கண்டிப்பாக அறிகிறார். உங்களோட ஊழியத்தில் அது ஒரு பெரிய டெஸ்டமணியாக மாறி பேசிய கிராமத்தினால நாங்கள் நம்புகிறோனே. உங்களுக்காக அக்கா காக்கும் போல் எங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். அடுத்த வருடம் திரும்பி நம்ம மீட் பண்ணுவோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரோக்ராம் நான் மார்ச்சில் ஆர்கனைஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக வாங்க. காட் பிளஸ் யூ. டைம் இருந்தால் கால் பண்ணுங்க.
1: இல்லையா சொல்லுங்களேன்.

0: ஆக்சுவலா ஜான்சனுக்கு எனக்கு குழந்தை இல்லைன்னு தெரியும்.
1: எஸ்
0: ஆனா இப்ப நான் ஜொகான டிக்ளேர் பண்றேன்றது தெரியாது அவருக்கு.
1: எஸ்
0: திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டேன், ஜான்சன் ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். ஆனா எனக்கு ஒன்றும் தெரியாது, 1 மந்த் எனக்கு இப்படி வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நான் சொல்லி 150-200 குழந்தைங்க வந்து பிறந்துருச்சு. அப்ப நான் சொன்னேன், நீங்க ஜொகானா கிரேஸ்ன்றீங்க, எனக்கு ஆண்டவர் தந்தது யாவே இஸ் கிரேசியஸ் அப்படின்னா ஜொகானன். அவர் சொன்னாரு, ஒரு மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் அந்த குழந்தைய நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா.
1: ஆமென்.
0: மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
1: எஸ்
0: சீர்காழியில எனக்கு கிஃப்ட் பண்ணது மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
1: எஸ்
0: தொட்டில்.
1: எஸ்
0: நான் ஜான்சனுக்கு அனுப்பினேன், பாஸ்டர் இதை தான் எனக்கு கொடுத்துருக்கிறாங்க, அண்ணே இதுல தான் வைக்கிறாங்க அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: எனக்கு என்னன்னா, ஆண்டவரே நான் தான் சொல்றேன், என்கிட்ட நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க, நான் பேசுறத என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றதுக்கு ஒரு ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சிருக்கீங்க தந்திருக்கிறீங்க. ஆனா பாஸ்டர் ஜான்சன் இருந்து வந்தது என்னன்னா, இந்த காரியம் எதுவுமே தெரியாத ஒரு நபரிடத்துல கத்தர் பேசுறாரு.
1: ஆமென்.
0: கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படிங்கிற வேர்டு வருது. ஆனா என்ன பேர் வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. கத்தர் உங்கள்ட்ட பேசிருக்கிறாரா என்னன்னு கூட எனக்கு என்னன்னா
1: தெரியல.
0: அவர் ஜொகானா கிரேஸ்னு பொம்பளை பிள்ளைக்கு வச்சேன், ஆனா ஆம்பளை பிள்ளைக்கு பேரு ஜொகானன்.
1: ஆமென்.
0: ஜொகானன் இஸ் ரியல்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒரு அற்புதங்களின் மண்டலம். நீங்க இப்ப நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. 25 பிரம்ம முடிச்சு உட்கார்ந்து இருப்பீங்க.
1: ஆமென்.
0: பிரம்ம முடிக்கும் உங்களுக்கு.
1: எஸ்
0: பிரம்ம முடிக்கும். நம்ம தலைமுறையில தேவன் பேசி நமக்கு காரியங்களை செய்கிறாருங்கிறத நிரூபிச்சு காட்டுறதுக்கு நம்ம லைஃப்ல ஒரு காரியம் இருக்கு.
1: ஆமென்.
0: நான் அதை நல்ல மோப்ப முடிச்சிட்டேன்.
1: எஸ்
0: விடுற மாதிரி ஐடியாவே என்னன்னா
1: இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: வரல என்ன கதி செய்து பாருங்க. அவர் வர்றாரு. அவர் சொன்னார், அண்ணே நான் வீட்டுக்கு வந்து எனக்கு த்ரில்லிங்கா இருக்கனே. நான் சொன்னேன், சீர்காழியில மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுத்த தொட்டில் என்ன தொட்டில் தான், மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த போட்டோ பார்த்தா அவருக்கு இன்னும் த்ரில் ஆயிட்டாரு. எனக்கு நான் வீட்டுக்கு வந்தேன்
1: என்னன்னா,
0: புதன்கிழமை வர்றாரு, வந்து ஜெபம் பண்றதுக்குன்னே வர்றாரு. நான் சொன்ன வர்றது வர்றீங்க, புதன்கிழமை சாயந்தரம் மீட்டிங்கே நீங்க முடிச்சுட்டு போங்கன்னு
1: சொல்லிட்டேன்.
0: அதனால அந்த மனுஷன் மேல ஒரு விசேஷத்தை கிருபையை கத்தர் வச்சிருக்கிறாரு. நமக்கு பல முறை சொன்ன காரியத்தை இன்னொருத்தர் மூலமா அப்படியே சொல்றப்ப ரெண்டு சாட்சிகளால, ரெண்டு சாட்சிகளுடைய வாக்கினால கத்தர் காரியத்தை என்ன செய்கிறார்,
1: ஊர்ஜிதப்படுத்து.
0: டீல் முடிஞ்சு.
1: ஆமென்.

0: ஆதியாகமத்துல யோசேப்பு தெளிவா சொல்லுவாரு, பார்வோன்ட்ட போய் 41:32 இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு
1: ரட்டித்தது.
0: எல்லாரும் சொல்லுங்க, ரட்டித்தது,
1: ரட்டித்தது.
0: அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் ரெண்டு முறை பேசுறார்னா அது தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு.
1: எஸ்,
0: நம்பர் ஒன். நம்பர் டூ, அது சீக்கிரத்துல தேவன் செய்ய போறார்.
1: ஆமென்.
0: தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு,
1: தேவனால்
0: நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது.
1: Hallelujah.
0: And emphasizes God's determination to do this and do it soon. இத செய்ய தேவன் தீர்மானிச்சிட்டாரு, சீக்கிரத்துல செய்ய போறார்.
1: ஆமென்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen சொல்லுங்க.
1: Amen.
0: It means that these events have been decreed by God. இது எதை குறிக்குதுன்னா இந்த சம்பவங்கள் எல்லாமே தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு. And he will soon make them happen. இத சீக்கிரத்துல தேவன் என்ன செய்ய போகிறார்?
1: செய்ய போகிறார்.
0: ஆனா அறிவு என்ன சொல்லுது? அது எப்படி
1: ஆகும்?
0: அது எப்படி?
1: அது எப்படி?
0: இங்கதான் இதை கலட்டி
1: வெளியே வச்சுட்டு
0: அது அப்படியே.
1: ஆமென்.
0: It's a miracle. It's a miracle.
1: Yes.
0: 1950 இன்னைக்கு வர்றப்ப கூட மத்தியானம் உட்காந்து நான் பாக்குறேன் ஓரல் ராபர்ட்ஸ் அவங்களுடைய கிளிப்பிங்ஸ். 1950 அவருடைய மீட்டிங்ஸ், 10 மீட்டிங்ஸ் நடந்த சயின்ஸ் மிரக்கிள்ஸ் நடக்க முடியாத லட்சை வச்சுட்டு வர்ற ஒரு குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு மனதுருக்கத்தோட ஜோம் பண்ணி அந்த காலை ஆட்டி இது பண்ணி வச்சு ஜோம் பண்றாரு. அவ்வளவுதான், ஒரு ஒரு நிமிஷம், 1.5 நிமிஷம் தான் அந்த 1 நிமிஷம் தான் அந்த ப்ரேயர். அவர் மடியிலிருந்து கீழே குழந்தைய பையனை இறக்குறாரு, குதிச்சு இறங்குறாங்க.
1: ஆமென். எஸ்,
0: இறங்குறாங்க. அம்மாக்கு த்ரோட்டு, கண்ணு டிம் ஆகி, கையெல்லாம் மல்டிபிள் இஷ்யூ. அவங்க வந்து சொல்றாங்க, உங்களே எனக்கு மங்களா தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. முகத்துல அவ்வளவு சோகம். அவர் கேட்கிறாரு, இதை செய்ய ஆண்டவருக்கு வல்லமை உண்டுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. விசுவாசிக்கிறேன். அப்படி தலையில் அப்படி கை வச்சு உடனே பவர் மேனிஃபெஸ்ட் ஆகுது பாருங்களேன். கண்ணு அப்படி நல்லா தெரியுதுன்றாங்க.
1: ஆமென்.
0: தூக்க முடியாத கையை தூக்குறாங்க. இதான், என்னால் விழுங்க முடியல. இந்த முகத்தை பாருங்க, இப்படி மாறுது.
2: Stretch forth your hands. Open and close them. Glory.
0: அது நம்பது நடந்தது.
2: Let's help her rejoice. Shake my right hand. Yes, you have life. Shake this hand. Oh, you do have life. Now, how does your... Look straight at me. Your eyes are clear.
3: Yes, sir, you're as clear as a bell.
2: Oh, I'm so glad. You said I was a blur before, and now I'm clear.
3: Yes, sir.
2: Oh, thank you, God. You see, audience... I'm not always able to convey how I think and how I feel because words are so inadequate sometimes. But this is the way I do believe.
0: ஒரு film எடுத்துக்கறாங்க. நம்ம மதியான அந்த film full film நான் உட்கார்ந்து பார்த்தேன். ஆஸ்மால அவர் ஆஸ்மால சாக இருந்தவர் தான் ஆண்டவர் ஓரல் ராபர்ட்ஸ் சோகம் கொடுத்துருக்கிறார். இந்த பையனுக்கு வந்து நிக்கிறான், அவனால மூச்சே விட முடியாது. மேல கையை வைக்கிறாரு. இவனுக்கு இப்போ ஆண்டவர் ஹீல் பண்ணாரு அப்படின்றாரு. மூச்சை இழுத்து விடுறா அப்படிங்கிறாரு. இன்ஸ்டண்டா எவ்வளவு இழுத்து விட முடியுமோ அவ்வளவு மூச்சு இழுத்து
3: விடுறான்.
0: இவனுக்கு வந்து திக்குவாய், இவனுக்கு வந்து பேச்சே வராது. பேசுறான். இருக்கோய் கையை வச்சு ஜோம் பண்ண உடனே பேச்சு அவ்வளவு ஃப்ளோ ஃப்ரீ ஃப்ளோ.
2: In my Savior's name, let him talk. For the rest of his life, without stammering or stuttering, heal his flesh and heal so that the fear leaves him and may he never stammer again in Christ's name. Eddie, did you feel the Lord?
3: Yes, sir.
2: Where did you feel him?
3: All over.
2: Eddie, are you going to talk?
3: Yes, sir.
0: அடுத்து ஏஏ ஆலன். ஏஏ ஆலன் வந்து 1960 உள்ளவர். அவர் ஒரு ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட். அவர் வீல் சேர்ல வந்த ஒரு மனுஷனை சேலஞ்ச் பண்றாரு. எல்லாம் ஃபெய்த் பவர், ஃபெய்த் என்னன்னா பவர் சொல்லிட்டு இவர் இப்ப நடக்கிறாரு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த காலை வீல் சேர்ல இருக்கிறத வச்சு அந்த காலை எடுத்து வச்சு பார்த்தா இயேசு நாமத்துல நடங்குறாரு. அவர் பாட்டு வந்து நடக்கிறார். நர்ஸ் ஓடி வர்றா பின்னாடி இருந்து பதறிக்கிட்டு அந்த நர்ஸ் வந்துட்டு அடுத்து மேல ஏறிட்டு இந்த மவுண்டைன் தான் இந்த கதை தான். உன்னுடைய மலை என்ன செய்யுதுன்னா பயிர்ந்து சமுத்திரத்துல
1: அள்ளுண்டு போகுதுன்னு
0: அவரு அவரு வச்சிருந்த கிளச்ச குடுங்கன்னு கேட்டாரு. அந்த கிளச்சை வச்சுக்கிட்டு ஸ்டேஜிலே மிதிச்சு மிதிச்சு கிளச்சை உடைச்சு அந்த கிளச்சை நாலு துண்டாக்கி எந்திரிச்சு நடந்த ஒரு கையில கொடுத்து ஓ மலையை தூக்கிட்டு போன்றாரு.
1: 1960 எஸ்
0: 1950 ஓரல் ராபர்ட்ஸ், டி.எல். ஆஸ்பர்ன், ஏ.ஏ. ஆலன் இவங்க பீரியட்ல நடக்கும்னு சொன்னா என்னோட தலைமுறையிலையும் நடக்கணும்.
1: ஆமென். எஸ் எஸ்
0: நான் வந்து தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்கிறாங்க, நான் ஒரு குழந்தையக்கா எய்ம் பண்ணி நினைச்சுக்கிறாங்க. நான் குழந்தையவே எய்ம் பண்ணல. குழந்தைய கத்தர் திணிக்கிறார் கையில.
1: எஸ்
0: ஆனா இது ஒரு பெரிய மூவா மாறப்போகுது. பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இன்னைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் என்பதற்கான ஒரு சாட்சியா ஆண்டவர் என்ன ஏஞ்சலையும் சூஸ் பண்ணியிருக்காரு.
1: எஸ்
0: அது நடந்த பிறகு சொன்னா நல்லா இருக்காது, நடக்கிற முன்னாடி சொன்னா தான் வீரியம். அதனால அதுக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.
1: எஸ்
0: எவ்வளவு சொல்லணுமோ
1: சொல்லிக்கிட்டே.
0: நீங்க தானே உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க தானே கேட்டிய, நீங்க தான் பார்க்க போறிய.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இருதா பாருங்க.
2: கிரிப்ளிங் ஆபரேஸ்.
0: ஹல்லேலூயா. ஏ ஆலன். ஃபுட்டேஜ்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
2: What do you think about it?
4: Oh, it's wonderful.
2: You're walking.
4: Yes, I'm.
2: What do you think about it?
4: Oh, I don't know what to say.
2: You're healed.
4: Yes. Amen.
5: No more than this man couldn't walk except these crutches. He had to walk on this side. Amen.
2: This is his mountain. Tell you, I want everyone that's got a mountain come down here and stand in front of me. I'm going to speak.
0: எங்க காட்ல நடக்க போதுன எத்தனை பேர்
1: விசுவாசி. ஆமென்.
0: இப்ப இது எந்த வருஷம் நடந்தது?
1: 1950
0: 74 வருஷம்.
1: எஸ்
0: அல்லது 64 வருஷத்துக்கு முன்னாடி பெல்ஸ் ஆஃப் ரிவைவல் னு சொல்லி பெலிசர் தூர்த்து போட்ட துறவுகளை ஈசாக்கு என்ன செஞ்சானாம்? தோண்டி சுரக்கிற நீரூற்றை கண்டான். போன தலைமுறையில முந்தின தலைமுறையில இந்த மாதிரி பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. நமக்கு என்ன ஆசைனா எங்க தலைமுறையில மேனிஃபெஸ்ட் ஆகும்.
1: ஆமென். அப்பா
0: அதுக்கான டீச்சிங் உண்டு, அதுக்கான ஃபெய்த் எங்களுக்கு தர்றீங்க. உங்க காரியம் உண்டு.
1: எஸ் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: சூப்பர் சிங்கரை எல்லாரும் ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: சினிமாவ ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: ஒருத்தர் மட்டும்
1: ரசிக்கிறான்
0: உலகத்துல ஒருத்தன் பண்றத மொத்தமா உட்காந்து ரசிக்கிறான். கர்த்தர் சொல்றாருங்கிறத ஒத்தையில ஒருத்தன் விசுவாசிக்கிறான்.
1: எஸ்,
0: உலகத்தை ரசிக்க முடியும், வார்த்தையை யாரோட பேசுறாரோ அவன் மட்டும்தான்
6: விசுவாசிக்க முடியும்.
1: ஆமென்.
6: உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை கர்த்தர் தூண்டுறாருன்னா விளையாண்டுறாதீங்க. உங்க ஃபேமிலியில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய உங்களை முன்கூறிச்சதுனாலதான்.
1: ஆமென்.
0: மீண்டும் மீண்டும் உங்களிடத்துல பேசி உங்க ஃபெய்த் அப்படியே கர்த்தர் தூண்டிக்கிட்டே இருக்கிறார்.
1: ஆமென்.
0: உலகத்தை ரசிக்கிறவன் இல்ல, உங்க வார்த்தையை நான்
1: விசுவாசிக்கிறவன். ஹல்லேலூயா.
0: இரண்டாவது, உங்களிடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை பேசியிருப்பார்னா நீங்க வேணா எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனா எல்லாத்தையும் அதை பேச மாட்டார் ஆண்டவர்.
1: ஹல்லேலூயா.
0: மரியாள்கிட்ட பேசினத யோசேப்பிட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: அவங்களுக்கு குழந்தை பிறந்தத பெத்தலகம் சுத்தி இருந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள்ட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: சிமியோன்ட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: அண்ணாள்கிட்ட பேசினாரா?
1: பேசினார். சாஸ்திரி கிட்ட பேசினாரா? பேசினார்.
0: எலிசபெத் கிட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: சகரியாட்ட பேசினார?
1: பேசினார்.
0: கூட்டி கிழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் வருது. மனுக்குளத்தை ரெண்டா பிரிக்க போகிற ஒரு சரித்திரம் வெளிப்படுறப்ப அதை குறிச்ச வெளிப்பாடு ஆண்டவர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் தந்தார்.
1: ஆமென்.
0: அதனால உங்க காரியத்தை ஆதரிக்க அநேகர் இல்லாம இருக்கலாம், விசுவாசிக்க நீங்க இருக்கிறீங்க ஆண்டவருக்கு.
1: ஆமென்.
0: எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும்.
1: நடக்கும்.
0: இந்த கர்த்தரிடத்துல நான் என்ன செய்யறேன்?
1: நம்பிக்கையா இருக்கிறேன்.
0: நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல அசைவு இல்லாமல் எப்படி இருங்க?
1: உறுதியாய் இருக்க கடவுள்.
0: உறுதியா இருங்க.
1: ஆமென்.
0: அற்புதங்களின் ஆண்டு ஆண்டவருடைய காரியம் முண்ட போது.
1: எஸ்.
0: உங்க வீட்ல.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் சொன்ன வாக்கு விசுவாசிக்கிற உங்க வீட்ல.
1: எஸ்.
0: அவர் காரியம்
1: முண்ட போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: உங்களை ஒரு அற்புத சாட்சியா கர்த்தர் எடுக்கிறார்.
1: ஆமென்.
0: எனக்கு என்ன ஆசைன்னா ஆண்டவரே இந்த விசுவாசத்துக்குள்ள பாடி ஆஃப் கிறைஸ்ட கொண்டு வரணும். அதுக்கு எங்களுக்கு ஒரு சாட்சி வேணும். அதுக்கு தான் தொங்குறேன் ஆண்டவரே. ஜொகானன்
1: ஜொகானன்
0: நான் கேட்கறது இது ஒண்ணுக்காண்டிதான். எனக்கு ஒரு பெரிய ஆசை, எனக்கு ஏஞ்சலுக்கு அப்படி இல்லை. இது வந்து என்னன்னா ஒரு பெரிய உண்டு, இந்த தலைமுறைக்கு என்ன ஆக போகுதுன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதமா போகுது. ஆண்டவர் வல்லமை உள்ளவருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஆண்டவரே எங்களை நீங்க முன்குறிச்சிங்க, அதுக்காக உமக்கு
1: ஸ்தோத்திரம்.
0: அந்த ஒரு சாட்சிக்காக தான் வல்லவர் என்ன செஞ்சாரா? மகிமையான காரியங்களை
1: செய்தார்.
0: நாம் மரியாள் பாடினாங்க.

0: ஒருத்தர் பேசியிருக்கிறார்ல, உங்க மகனை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, உங்க மகளை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, உங்க கணவரை குறிச்சு, உங்க மனைவியை குறிச்சு, உங்க தொழிலை குறிச்சு, உங்க ஊழியத்தை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, எப்படி பொய்யா போகும், எப்படி பொய்யா போகும். சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்ற என் ஆண்டவர் மகிமையான காரியத்தை உங்க குடும்பத்துல செய்ய போகிற ஆண்டு, மகிமையான காரியத்தை, அதிசயமான ஒரு காரியம், அவருடைய வாக்கின்படியே உங்க வீட்டுல ஆண்டவருடைய காரியம் முண்டுகிறத நீங்க பார்க்க போகிற ஒரு விசேஷித்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வருகிறார். தண்டவாளத்தை போட்டுட்டாரு, தண்டவாளத்தை போட்டுட்டாரு, அவரும் நீங்களும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை பண்ணிட்டீங்க. பொய்யா போகாது. மனுஷருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்க போகிறது. இது எப்படி ஆச்சு, இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கும் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிறார் என்பதற்கான ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக உங்களை முன்குறிச்சு உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைங்களை, உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் இந்த தலைமுறைக்கு ஒரு அற்புதமாக, ஒரு அடையாளமாக வைக்கிறார். சொன்ன காரியம் ஒண்ணு கூட தரையில விழாது. தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரோட சேர்ந்து கூட்டறிக்கை பண்ணுங்க. மருத்துவ அறிக்கை இல்ல, விசுவாச அறிக்கை தான் பவர்ஃபுல்லானது. டாக்டரோட ரிப்போர்ட் இல்ல, ஆண்டவருடைய ரெவலேஷன் தான் பவர்ஃபுல்லானது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. மாத்திரையில குணமானவன் இல்ல, நீ விசுவாசத்தினால குணமானவங்கிறத இந்த தலைவருக்கு சாட்சியா சொல்ல நான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேன், நம்புகின்றார் ஆண்டவர். மருந்து இல்ல, வார்த்தை தான் உனக்கு மருந்து. என்னுடைய வெளிப்பாடு தான் உனக்கு மருந்து. என்னுடைய வெளிப்பாடு தான் மருந்து. என்னுடைய தீர்க்க தரிசனம் தான் உனக்கு மருந்து. அதுதான் அரு மருந்து. மருந்து செய்யாத வேலையை வெளிப்பாடு செய்யும். என்னோடு சேர்ந்து நீ சொன்னதை உன் கண்ணு காணும். உனக்கு நான் சொன்னதை நீ அப்படியே சொன்ன, நீ சொன்னபடியே உனக்கு ஆகும், அத உன் கண்ணு காணோம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி, இந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம், இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள பெய்த தூண்டி விட்டுருக்கீங்க, இல்லைன்னா எங்களால் இப்படி எல்லாம் பேச முடியாது. நாங்க எங்க வாய்க்கு ஒரு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கோம், ஆனா அந்த பூட்டை உடைச்சு இன்னைக்கு எங்க வாயில ஒரு பாட்டை வச்சு திரும்ப பாட வைக்கிறீங்க. என்ன உங்க காரியம் எங்க வீட்டுல முண்டு ஆண்டவர். 25வது வருஷம் மறக்க முடியாத வருஷம். அப்படி ஒரு பெரிய காரியத்தை தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், இருதற்கு தயசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்ற அந்த வாக்கு அப்படி நிறைவேறட்டும். இதுதான் அந்த நேரம். மகிமையான காரியங்களை செய்யுங்க, வெற்றி சிறங்க. உங்க நாமம் பரிசுத்தம் உள்ளது. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1, எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
3: கிறிஸ்ட் பார் இந்தியா ஊழியங்களின் சார்பில் வாழ்த்துக்கள். இந்த ஒலி நாடாவில் உள்ள என் உள்ளத்தை தொட்ட இனிய பாடல்களுக்காக கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த பாடல்களை இயற்றியவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இப்பாடல்களை கேட்கும் உள்ளங்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இந்த ஒலி நாடாவை அமைப்பதற்கு உதவி செய்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும், விசேஷமாக இசை அமைத்து கொடுத்த சகோதரர் பேட்ரிக்கே அவர்களுக்கும், ஒலி அமைப்பாளர் சகோதரர் டெரிக் அவர்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஆறாம் வசனம் வரை வாசிக்கிறேன், கவனிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். நான்காம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களை இன்றைக்கு நாம் கவனிக்கப் போகிறோம். இதற்கு முன்பு கவனித்ததை ஒன்று இரண்டு நிமிஷங்களில் சொல்லுகிறேன். முதலாவது, த சீக்ரெட் பிளேஸ், மறைவில் இருக்கிறவன் என்று சொல்லி இருக்கிறது. அந்த மறைவிடம் என்றால் என்ன என்று சொன்னேன். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நம்முடைய மறைவிடம் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிற வாழ்க்கை. நாம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வருகிறது, நம்மை அந்த மறைவிடத்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை ஏற்கனவே போதித்தேன். நாம் எப்படி அந்த மறைவிடத்துக்குள்ளாக வருகிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே செய்த காரியத்தை விசுவாசித்து அந்த மறைவிடத்துக்குள்ளாக வருகிறோம். நாம் அவரோடு கூட தேவனுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மறைவிடம் என்று சொன்னால் ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொன்னேன். அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கையை குறிக்கிறது என்று சொன்னேன். நிழல் என்பதற்கு அர்த்தத்தை பார்த்தோம். கொடை பிடித்தால் ஊரெல்லாம் மழை பெய்யுது, ஆனால் உங்கள் மேலே மழை பெய்யறதில்ல. ஊரெல்லாம் வெயில் அடிக்குது, உங்கள் பேரில் அடிக்கிறது இல்லை. அதுபோல தேவனுடைய அந்த நிழல் நம்மை பாதுகாக்கிற நிழலாக அது இருக்கிறது என்று சொன்னோம். பிறகு நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாயினாலே பேசக்கூடிய வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து பலிக்காது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தரை குறித்து சொல்லுவேன், கர்த்தரை நோக்கி சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுவாராம்? ஒன்று, அவர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் கோட்டை என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். என் அடைக்கலம் என்று சொன்னால் என்ன என்பதை பார்த்தோம். மனுஷனுக்கு வருகிற, சாதாரண மனுஷனுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளுமே நமக்கும் வருகிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் சாதாரண மனுஷனுக்கு நேரிடுகிற அல்லது வருகிற சகல பிரச்சனைகளும் நம்மையும் தாக்கும்படியாக வருகிறது. ஆனால் இவைகளிலிருந்து தப்பிக்க ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் என்று நாம் போதித்தோம். பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய திராணிக்கு மேலே அது நம்மை சோதிக்க அவர் அனுமதிக்க மாட்டார். அப்படி வரும்போது அதிலிருந்து தப்பிக்க வழியை உண்டு பண்ணுகிறார். அதுதான் ரெஃப்யூஜ், அதுதான் அடைக்கலம். அந்த தப்பிக்கிற வழி எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆகையால் தான் கஷ்டம் வருகிற போது கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிடக்கூடாது. இது என்ன வேலை செய்யலையே, இதை நான் நம்பின, எனக்கு சரி வரலையேன்னு சொல்லி அப்போ இதை தள்ளக்கூடாது. ஏனென்றால் கஷ்டம் நேரிடுகிற வேலையிலே தான் இது என்ன பண்ணுகிறது, தப்பிக்கும் வழியை நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. தப்பிக்கும் வழி இங்கே தான் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை. ஆக கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு அடைக்கலம், அதுதான் நாம் தப்பிக்கும் வழி. அடைக்கலம் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. என் கோட்டை என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். கோட்டை என்றால் ஒரு பலத்த அரணான இடம், அதன் பின்னால் நின்று கொண்டு விரோதியை தாக்கக்கூடிய இடம். அந்த கோட்டை என்ன? இதுவும் ஆவிக்குரிய அர்த்தத்தில் தான் சொல்ல வேணும். அந்த காலத்தில் எல்லாம் சரீர பிரகாரமான அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. கோட்டைனா உண்மையாலுமே கோட்டை. இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாடு விசுவாசிகள் கோட்டை என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறது தான் நம்முடைய பலம். அந்த பலமான ஸ்தானத்தில் இருந்து கொண்டு விரோதியை நாம் தாக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கோட்டை என்று போதித்தோம். பிறகு வேடனுடைய கண்ணி என்ன என்று பார்த்தோம். வேடன் என்று சொன்னால் சாத்தான், அவனுடைய கண்ணி எப்படி பொறி வைக்கிறான் என்று பார்த்தோம். சாத்தான் ஒன்றும் செய்து விட முடியாது. அவன் செய்து விடுறதுனா நேரம் வந்து நம்மளை செய்திடலாம். ஆனால் கர்ச்சிக்க சிங்கிறம் போல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி திரிந்து கொண்டிருக்கிறான். ஏன் திரிந்து கொண்டிருக்கிறான்? யாரையும் அவன் விழுங்க முடியாது. விழுங்குறதுக்காக தங்களை ஒப்படைக்கிறவர்களை மட்டும்தான் அவன் விழுங்க முடியும் என்று பார்த்தோம். வேடனுடைய கண்ணி என்று சொல்வதே அவனுடைய வேலை என்னன்னு காமிக்குது. அவனுடைய வேலை என்ன? விழுங்குற வேலை இல்ல, அவன் பொறி வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறான். யார் வந்து மாட்டுவார்கள் என்று? பொறி போய் ஒரு ஆளை பிடிக்கிறது இல்ல. எலி பொறி வைக்கிறோம், பொறி போய் ஒரு ஆளை பிடிக்கிறது இல்ல. பொறி வைக்கிற ஆளும் ஓடி போய் தேடி போய் பிடிக்கிறது இல்ல. அதுல வந்து ஒருத்தர் மாட்டுறான், அவனே தான் போய் மாட்டிக்கிறான். இது போலதான் சாத்தானுடைய கையில நாம் மாட்டுகிறோம். இன்றைக்கு சாத்தானை குறித்து நாம் போதிக்கும் போதெல்லாம் என்ன போதிக்கிறோம்? அவன் வந்து இப்படி பண்ணிடுவான், அப்படி பண்ணிடுவான், அப்படி போதிக்கல. நாம சில சாட்சி எப்படி இருக்குது,
அப்படி போதிக்கல. நாம் சாத்தான் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. சாத்தான் எவ்வளவு தந்திரவாதி, அவனுடைய வஞ்சனையான சூழ்ச்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை தான் போதிக்கிறோம். ஏன், அதுதான் அவனுடைய பொறி. பொறி வைத்து விசுவாசி இடர வைக்கிறவன், பிடிக்கிறவன் அவன். அவனுடைய பொறியிலே நாம் மாட்டாதபடிக்கு நம்மை விலக்கி காப்பேன் என்று தேவன் வாக்களிக்கிறார். அதை குறித்து பார்த்தோம். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி விப்பார் என்று சொல்லுகிறது. இதை மட்டும் பார்க்கல, அதை மட்டும் பார்த்துட்டு 4-5 6 வசனத்தை பார்ப்போம்.

எல்லை நோய்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது தப்புவிப்பார்? அவருடைய மறைவிடத்திலே நாம் தங்க வேண்டும், அவருடைய நிழலிலே நாம் எப்போதும் தரித்திருக்க வேண்டும், அவர் என்னுடைய கோட்டை, என்னுடைய அடைக்கலம் என்று வாயை திறந்து நாம் சொல்ல வேண்டும். இப்படி சொல்லும் போது வேடனுடைய கண்ணிக்கு நம்மை பாதுகாத்து இந்த பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிப்பார். உண்மையாகவே கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை மட்டுமல்லாமல் நம்முடைய நோய்களையும் சுமந்து தீர்த்தார். நோய்களுக்கு நம் மீது அதிகாரம் கிடையாது. நோய்கள் நம்மை பாழாக்காமல் அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெய்வீக சுகம் என்னும் வாக்கு தத்தம், வியாதியிலிருந்து விடுதலை என்கிற வாக்கு தத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன் மத்தியிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை கல்வாரி சிலுவையில் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையால் அதிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நம்மை அவர் தப்புவிக்கிறார் என்பது திட்டவட்டமாக சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 4 வசனத்தை கவனிப்போம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். மூடுவார் என்று சொன்ன உடனே ஆங்கிலத்தில் சொல்லி இருக்குது, ஹி ஷல் கவர் யூ. கவர் அல்லது மூடுவார் என்று சொன்ன உடனே எப்படி நினைக்கிறோம்? நாம் அப்படியே மறைக்கப்படும்படியாக, காணப்பட முடியாத அளவுக்கு, பிசாசு நம்மை கண்டுகொள்ளாத அளவுக்கு, நம்மை பார்க்காத அளவுக்கு நம்மை மூடுவார் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. மூடுவார் என்பது வேறொரு அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூடுவார் என்பது எந்த அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறான்? நம்மை சுற்றி அவர் வேலி அடைப்பார் என்கிற அர்த்தத்திலே தான் மூடுவார். இந்த மூடுவார் என்கிற வார்த்தை ஏதோ ஒரு மூடிய போட்டு மூடுற மாதிரி இல்ல, ஒரு வேலியை போட்டு அடைப்பதை போல என்று எபிரேய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். நாம் திருப்போம் ஒரு வசனத்துக்கு. நாம் திருப்பி அதனுடைய உதாரணத்தை நாம் பார்ப்போம். யாத்திராகமம் 40:21 வசனம், ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த திரைச்சிலையை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அதே வார்த்தை கவரிங் என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கவர் அல்லது மூடுகிற அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சிலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். இந்த மறைத்து வைத்தான் என்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதற்குள்ளாக யாரும் செல்லாதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படியாக, அனுமதி இல்லை என்று சொல்லும்படியாக. இதற்குள்ளாக பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை செல்லலாம். இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம், இந்த தேவனுடைய வாசஸ்தலம், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக யாரும் செல்லக்கூடாது. பிரதான ஆசாரியர் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை செல்லலாம் என்று அறிவிப்பதற்காக, மற்றவர்களை தடுத்து நிறுத்தும்படியாக, இனி போகக்கூடாது, அனுமதி இல்லை என்று சொல்லும்படியாக தான் மூடினான். திரைச்சிலையை வைத்து மூடினார்கள். இதே விதமான வார்த்தை தான் சங்கீதம் 91 உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூடினான் என்று சொன்னால் கண் காணாதபடிக்கு மூடினான் என்பதல்ல, யாருக்கும் உள்ளே அனுமதி இல்லை என்று சொல்லுகிற அர்த்தத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அனுமதி கொடுக்காமல் மூடினான். அப்படிதான் கர்த்தர் நம்மை மூடுகிறார் என்று சங்கீதம் 91 நாம் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி ஒரு வேலியை போட்டு அடைக்கிறார் என்று? அதை குறித்து பேச போறோம் இன்னைக்கு. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை சுற்றி வேலியிட்டு அடைக்கிறார். எதற்கு வேலியிட்டு அடைக்கிறார்? சத்துருனுடைய வல்லமை நம்மை தாக்காதபடிக்கு, அவனுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி நம்மை வேலியிட்டு அவர் அடைக்கிறார். சாத்தான் நம்ம பார்க்க முடியாதுன்னு இல்ல, பார்க்கிறான், ஆனால் அவன் உள்ளே வர முடியாது, அவன் தொட முடியாது. அவனுக்கு அந்த வேலியை தாண்டி வர அதிகாரம் இல்லை. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று சொல்லும் போது வெறும் சிறகுகளாலே ஏதோ மூடுறதல்ல, ஒரு வேலியை போல, அப்படி ஒரு ஹெட்ஜ், ஒரு வேலியை போட்டது போல நம்முடைய வாழ்க்கையை சுற்றி அவர் பாதுகாக்கிறார், நம்மை பராமரிக்கிறார் என்ற அர்த்தத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானுக்கு தெரியும் உங்களை சுற்றி ஒரு வேலி இருக்குதுன்னு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு நாள் அதுக்கு ஒரு தனி பிரசங்கம் பண்ண போறேன். சாத்தானுக்கு, சாத்தான் என்னென்ன சொல்றான் நம்மளை பற்றி, அவிசுவாசி நம்மளை பற்றி என்னென்ன சொல்றான், அவ்வளவு அளவு கூட விசுவாசிக்கு தெரிய மாட்டேன். சாத்தானுக்கு தெரிஞ்சதும் அவிசுவாசிக்கு தெரிஞ்சதுலையும், சாத்தானுக்கு தெரிஞ்சதுலையும் பாதி விசுவாசிக்கு தெரிஞ்சதுன்னா விசுவாசிக்கு பெரிய வெற்றிகரமான விசுவாசிகளா இருப்பார்கள். சாத்தானுக்கு தெரிஞ்சதும் அவிசுவாசிக்கு தெரிஞ்சதும் நம்மை பற்றி அவன் சொல்லுகிறதையும் நாம் கவனித்தோம் என்றால் அதுல எவ்வளவு சத்தியங்கள் அடங்கி இருக்குது என்பதை பார்ப்போம். பிலேயாம் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது தேவனுடைய மக்கள்

0: பற்றி என்ன சொல்லுகிறான் எண்ணி பாருங்கள். மற்ற ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் எண்ணி பாருங்கள். இப்படி பார்த்தீர்களென்றால் சாத்தானுக்கும் மற்ற நம்முடைய விரோதிகளுக்கும் நம்மை சுற்றியிருக்கிறவர்களுக்கும் நம்மை குறித்து என்ன எண்ணம் என்பதை நாம் உணர்வோம். நம்மை நாமே சில நேரத்தில் ஒன்றுமில்லை என்று நினைத்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல, நாம் விசேஷமானவர்கள். சாத்தானுக்கு தெரிகிறது நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு அடைத்திருக்கிறார் என்பதை சாத்தான் காண்கிறான். யோபுவின் புஸ்தகத்திலே அதை நாம் காண முடிகிறது. 1 அதிகாரத்துக்கு திருப்புவோம், 6-7 வசனங்கள். ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். இவன் உலாவி சுற்றி திரிந்து கொண்டிருக்கான், இவன் சர்வ வியாபி அல்ல. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க சில நேரத்தில் விசுவாசியுள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா, சாத்தானையும் தேவனையும் ரொம்ப ஈக்குவலா நினைக்கிறாங்க. கர்த்தர் சர்வ வல்லவர், சாத்தானும் சர்வ வல்லவர் நினைச்சுக்கிறாங்க. கர்த்தர் சர்வ வியாபி, சாத்தானும் சர்வ வியாபி. அவன் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும், எந்த நேரம் வேணா எதையும் செய்ய முடியும். கிடையாது, அவன் சர்வ வல்லவனும் கிடையாது, சர்வ வியாபியும் கிடையாது. அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஒரு நேரத்துல ஒரு இடத்துலதான் அவனால் இருக்க முடியும். கர்த்தர் அப்படி இல்ல, அவர் எல்லா இடத்திலையும் எல்லா நேரத்திலும் எப்போதும் ஒரே நேரத்துல இருக்க முடியும். அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எங்கே இருந்து வருகிறாய் என்றார் கர்த்தர். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டாக்கின எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? கவனிச்சிங்களா, சாத்தான் சொல்றான். யோபுவுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, சாத்தானுக்கு தெரியும். சாத்தான் உலகம் எங்கும் சுற்றி திரிகிறான், கர்த்தருடைய மக்களை பார்க்கிறான், யோபுவை பார்க்கிறான். இது என்ன விசேஷமான ஒரு மனிதன், இவனை பார்த்தா சாத்தானுக்கே பொறாமையா இருக்குது. ஆனா யோபுவை பார்க்கும் போது அவனை சுற்றி ஒரு வேலி இருக்கிறத பார்க்கிறான் சாத்தான். சும்மாவா ஆண்டவரே உண்மை அவன் நேசிக்கிறான், சும்மாவா உண்மை பற்றி அவ்வளவா அருமையா அவன் போற்றி புகழ்கிறான், சும்மாவா உமக்காக வாழ்கிறான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைத்திருக்கிறீரே என்று கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான் ஆண்டவர்களை வந்து. இது என்னையா வேலி வச்சிருக்கிறீங்க, நான் ஒண்ணு தொடவே முடியல, அவன் பக்கத்துல நெருங்கவே முடியவில்லையே, அவனுக்குரியதை யாரும் எடுத்து போட முடியவில்லையே, அவனை பாதுகாக்கிற ஒரு நீரா இருக்கிறது, உம்முடைய வேலி அவனை சுற்றி இருக்கிறது என்று சாத்தான் சொல்லுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு உங்களை சுற்றி வேலி இருக்குதுன்னு? இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அதை விசுவாசிட்டு போங்க, உங்களை சுற்றி வேலி போடப்பட்டிருக்கிறது. சாத்தான் சொல்றான், சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் போது சொல்றான், ஐயோ தாளுடைய வாழ்க்கையில வேலி போட்டிருக்கேன், நான் நுழைய முடியாது, நான் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு நுழையறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்று சொல்லுகிறான். சாத்தான் வெளியேந்து பாக்குறான், பார்க்க முடியாம இல்ல. பார்த்தா உள்ள யோபு நல்லா செழிப்பாகிக்கிட்டே இருக்கிறான். அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது, அவனுக்கு எல்லாம் நன்மையா நடக்குது, அவனுடைய ஆடு மாடுகள் பெருகுது, அவனுடைய குடும்பம் பெருகுது, அவனுடைய ஆசீர்வாதம் பெருகுது, அவன் சந்தோஷமா ரொம்ப அருமையான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான். வெளியே இருந்து சாத்தான் பாக்குறான், உள்ள நுழைய முடியவில்லை. சாத்தானுக்கு தெரியுது வேலி ஒன்று போட்டிருக்கிறார்கள். ஆனா சாத்தான் பாருங்க, வேலி போட்டிருக்காங்க போறதில்லை, அங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த வேலையை லேசா திறப்பாங்களா, இதுல ஏதாவது ஒரு பொத்தல் விழுமா, இதுல எப்படியாவது நாம நுழைய முடியுமா என்று சுற்றி சுற்றி அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனால் நுழைய முடியல. அந்த வேலி ஒரு பெருஞ்சுவரை போல இருக்குது, அவனுக்கு மதில் சுவரை போல இருக்குது, அவனுக்கு நுழைய முடியாது என்கிற நிலையிலே அவன் இருக்கிறான். சாத்தான் யோபுவை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டு அப்படியே நின்று கொண்டிருக்கிறான். இந்த வேலி நம்மை சுற்றிலும் போடப்பட்டிருக்கிறது, அதை நாம் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி கர்த்தர் வேலி போட்டிருக்கிறார். தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று சொல்லும் போது இப்படியே எழுதி கொள்ளலாம் நீங்கள், அவர் நம்மை சுற்றி வேலி அடைத்து நம்மை காக்கிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். தம்முடைய சிறகுகளால் மூடுவார் என்று சொன்னால், வேலியை போட்டு சாத்தானுடைய கண்களுக்கு முன்பதாக அவன் பார்க்கிறான், ஆனால் உள்ளே வர முடியாது, அவன் வெளியே நிற்கிறான், சுற்றி திரிகிறான், ஆனால் நம்மை தொட முடியாது என்ற அளவுக்கு ஒரு வேலியை எழுப்பி நம்மை அவர் பாதுகாக்கிறார் என்பதுதான் அதன் பொருள். எப்படி இந்த வேலி வேலை செய்யுது, இந்த வேலியினுடைய ரகசியம் என்ன, எப்படி இந்த வேலி நிக்குது? சங்கீதம் 91 மறுபடியும் திருப்போம், யோபு அப்படியே வைத்துக் கொள்வோம். பிரதர் யோபு கிட்ட அப்புறம் வருவோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவமாகும், செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்கிறது? And under his wings shall thou trust. அவருடைய செட்டைகள் கீழே நம்பி நீ புகுந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேலி எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்பிக்கையின் பேர்ல வேலை செய்யுது, விசுவாசத்தின் பேர்ல. ட்ரஸ்ட், எத்தனை நாளுக்கு நம்ம ட்ரஸ்ட் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, நம்புகிறோமோ, நம்பி அந்த சட்டையின் கீழே புகுந்து கொள்கிறோமோ, எவ்வளவு நாட்கள் நாம் அந்த பாதுகாப்பில் விசுவாசம் வைக்கிறோமோ, அவ்வளவு நாட்கள் அந்த வேலி நமக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவில் சில வீடுகளில் வேலி போட்டிருப்பாங்க. பெரிய 2-3 ஏக்கர் இருக்கும், நடுவில் வீடு இருக்கும். வேலி போட்டு அதில் எலக்ட்ரிக்கல் கரண்ட் வேற ஓடும். யாரும் உள்ள தொட்டுக்கிட்ட முடியாது, அந்த வேலியை தொட முடியாது. தொட்ட ஷாக்கு தான் அடிக்கும், ஆள் மாட்டிக்குவான். அதை எலக்ட்ரிசிட்டியோட ஹுக்கப் பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டியோட ஹுக்கப் பண்ணி இருக்கிற வரைக்கும் அந்த வேலியை எவனும் தாண்டவே முடியாது, பக்கத்தில் வரவே முடியாது, எந்த ஆடு மாடும் வர முடியாது, எந்த மனுஷனும் உள்ள நெருங்க முடியாது. அது பாதுகாப்பாக இருக்கும். அந்த எலக்ட்ரிசிட்டியை எடுத்துட்டு அது எல்லா வேலையை போல தான் சாதாரணமாக எல்லாம் வந்துக்கிட்டு போயிட்டுலாம். கொஞ்சம் உடைச்சிட்டு இங்கே கொஞ்சம் விளக்கிட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த வேலை எப்படி வேலை செய்யுது? இங்கே எலக்ட்ரிசிட்டியில் கனெக்ஷன் கொடுக்குறாங்க, வர்றவங்களுக்கெல்லாம் ஷாக் அடிக்குது, எவனும் தொடர்றது இல்லை. அது நம்முடைய வேலை எப்படி? நம்முடைய வேலை எப்படி தெரியுமா? விசுவாசம். அந்த விசுவாசத்துல தான் கிரியை செய்கிறது. அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நாம் அவருடைய வார்த்தைகளை நம்பி, அவர் காப்பாருங்கிற வார்த்தைகளை நம்பி நாம் அடைக்கலம் போகிறோமே, அந்த வேலி தான் நம்ம பாதுகாக்கிறது. விசுவாசத்தை எடுத்துருங்க, அந்த வேலி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. எல்லா வேலையை போல ஆடு மாடெல்லாம் அந்த வேலி மேலே ஏறி மிதிச்சு அது பாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். வந்து போய் போய் போய் பெரிய கேட்டே உண்டாயிடும். எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனையோ இடத்துல வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆட்கள் அப்படியே நுழைஞ்சி அப்படி இங்கே பூந்து அந்த பக்கம் போறது, அங்கிருந்து பூந்து இந்த பக்கம் வர்றதுன்னு வந்து கடைசியில் ஒரு பெரிய கேட்டே உண்டாக்கிடுவாங்க. இந்த பக்கம் பூந்து இப்படி போவோம், அங்கிருந்து இப்படி வருவான், எல்லாம் பொது வழியா ஆயிடும். சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது, பொது வழியை போல இருக்குது. சாத்தானும் சாத்தானுடைய சகல அசுத்த சக்திகளும் எப்ப வேணா வந்துட்டு எப்ப வேணா போலான்ற போல வழியே உண்டாக்கி வச்சிருக்காங்க. வந்து போய் வந்து போய் வந்து போய் அப்படியே அந்த வேலியில பிளவு ஏற்பட்டு ஒரு பெரிய கேட்டு மாதிரியே உண்டாயிருக்குது. என்க்ரோச்மெண்ட் நிறைய இருக்குது. உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கிறான் அவன் பாட்டுக்கு சாத்தான். ஏன் உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கிறான்? விசுவாசம். கர்த்தர் நம்மை காக்கிறார், அவர் நம்மை வேலி அடைத்து காக்கிறார், நம்மை தீங்கு ஒன்றும் அணுகாது, நம்மை அது தொடாது, பிசாசின் சக்திகள் நம்மை அணுக முடியாது, அணுக கூடாது. தேவனுடைய பிள்ளை நான் என்கிற விசுவாசத்திலே அவர் நிற்கிறது இல்லை. அந்த ட்ரஸ்ட் என்கிற வார்த்தையில தான் அடங்கி இருக்குது அந்த வேலியினுடைய வல்லமையே. அந்த ட்ரஸ்ட் எடுத்துருங்க, அந்த வேலிக்கு வல்லமையே கிடையாது. அந்த ட்ரஸ்ட் எவ்வளவு நாளைக்கு இருக்குதோ அவ்வளவு நாளுக்கு அந்த வேலிக்கு வல்லமை இருக்கிறது. பிறகு என்ன சொல்லுகிறது? அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆம். கேடகம் என்று சொன்னால் ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். எபேசியர் 6:16 பொல்லாங்கன் எய்யும், நல்ல கவனிங்க, பொல்லாங்கன் யார்? பிசாசு. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். எப்ப சத்ரு எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் அவித்து போடப்படுகிறது? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நிற்கிற வரைக்கும், விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிற வரைக்கும் சத்துருடைய அம்புகள் என்ன ஆகிறது? அவன் எய்கிற அம்புகள் அவித்து போடப்படுகிறது. விசுவாசத்தில் தளர்ந்து போங்கள், அவிசுவாசத்தை உடையவர்களா இருங்கள், என்ன ஆகிறது? அந்த கேடகம் கீழே இறங்கிடுது. கேடகம் என்ன? கையில பிடிச்சிட்டு நிக்கிறோம் இல்லையா? விசுவாசி பொல்லாங்கானவன் அம்புகளை எய்கிறான், நம்ம எதிர்த்து வருகிறான். அவன் எய்கிற அம்புகள் நம் மீது படாதபடிக்கு இந்த கேடகளை பிடித்து நிற்கிறோம். அது என்ன கேடகம்? விசுவாசம் என்னும் கேடகம். இந்த விசுவாசத்துல குறைவுபட்டால், இந்த ட்ரஸ்ட்ல குறைவுபட்டால், விசுவாசம் குறைவுபடுமானால் அந்த கேடகத்தை கீழே இறக்கி வச்சது போல ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? அம்புகள் வந்து நம்மை பாய்ந்து தாக்கக்கூடிய சக்தி உண்டாகிறது. விசுவாசம் என்னும் கேடகம். அவருடைய சத்தியம் உனக்கு கேடகமாகும். பரிசை, பரிசைன்னு சொன்ன பக்லர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கும் என்ன அர்த்தம்? நம்மை சுற்றி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று. நம்மை சுற்றி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று என்ற அர்த்தம் பரிசைக்கும். அப்ப இந்த பரிசையும் இந்த கேடகம் எல்லாம் அந்த வேலியை போலதான் இருக்குது. இந்த கேடகம் என்ன? விசுவாசம் என்னும் கேடகம். அது எப்ப கேடகமா இருக்கும்? விசுவாசம் உள்ள வரைக்கும் அந்த கேடகம் எல்லா அம்புகளையும் தடுத்து நிறுத்தும், அவித்து போடும். விசுவாசம் இல்லாத போது அந்த அம்புகள் நம் மீது வந்து பாய்கிறது, கேடகத்தை கீழே போட்டது போல ஆகிறது. பரிசு என்றால் என்ன? அதுவும் நம்மை சுற்றி வைத்திருக்கிற ஒரு வேலியை போல் உள்ளது. நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு காத்துக் கொண்டிருக்கிறார். திருப்பம் மறுபடியும் யோபுவுக்கு, ஆக கர்த்தரிடத்திலே சாத்தான் சொல்லுகிறான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைத்திருக்கிறீர், அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. வேலைக்கு வெளியே நின்று சாத்தான் பார்க்கிறான், இவன் பணக்காரன் ஆகிட்டே போறான், இவன் ஆசீர்வாதம் ஆகிட்டே போறான், இவனுடைய சம்பத்துகள் வளர்ந்து கொண்டே இருக்குது, இவனுடைய சொத்துக்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்குது, இவன் பெரிய ஆளாகிக் கொண்டே இருக்கிறான். 11 வசனம், ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் தொடுவீரானால், அதாவது அழிப்பீரானால், அப்பொழுது அவன் முகத்துக்கு உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இந்த சாத்தான் இருக்கான் பாருங்க, ரொம்ப பெருமை பிடிச்ச சாத்தான். இயேசுவை 2000 வருஷங்களுக்கு முன்னால சோதித்தான், 40 நாள் உபவாசம் எடுத்து வந்த பிறகு என்ன பண்ணான், இயேசுவை சோதித்தான். இந்த அப்பத்தை இந்த கல்களை அப்பமாக மாற்றும் என்று சொன்னான், உப்பரிகையின் மேலிருந்து கீழே குதியும் என்று சொன்னான், என்னை விழுந்து பணிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். இப்படி சோதித்தான இயேசுவை. இவன் இயேசுவை சோதித்தது மட்டுமல்ல, அதுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்பதாகவே தேவனையே சோதிக்க பார்த்தான். ஹலோ, தேவனையே சோதிக்க பார்த்தான். எப்படி சோதிக்க பார்த்தான், உம்முடைய கையை நீட்டி இந்த யோபுவாகிய உம்முடைய தாசனை தொடும்னு சொன்னா நல்லபடியா இல்ல, அவன் அழித்து போடும், உம்முடைய கையை நீட்டி கொஞ்சம் நாசம் பண்ணும் என்று சொல்லுகிறான். தேவன் நாசம் பண்ணுகிறவரா? பிசாசு சோதிச்சு பார்க்கிறான் பண்ணுவாரான்னு. தேவன் நாசம் பண்ணுகிறவரா? கர்த்தர் பண்ணவில்லை. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். நல்ல கவனிங்க. இப்போ திடீர்னு வேலி என்ன ஆச்சு, பெரிய வேலி. அவனை சுற்றிலும், அவன் குடும்பத்தை சுற்றிலும், அவனுக்குள்ள எல்லாவற்றை சுற்றிலும் இருந்த அந்த பெரிய வேலி இப்ப சின்ன வேலி ஆயிடுச்சு. பெரிய வேலி எல்லாவற்றையும் சுற்றிலும் பாதுகாப்பா போடப்பட்ட வேலி, இப்ப அவனை மட்டும் சுற்றி பாதுகாப்பா போடப்பட்டிருக்க ஒழிய மற்றவர்கள் எல்லாம் விட்டுருச்சு. இவனை சுற்றி பாதுகாப்பா போடப்பட்டிருக்கிறதும் இவனுடைய உயிர் போகாதபடிக்கு பாதுகாக்க மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட அளவுலதான், ஒரு எல்லைக்குட்பட்ட விதத்திலே தான், எல்லாவற்றையும் பாதுகாக்க அல்ல. இவனுக்கு சுகத்தையும் இவனுடைய ஐஸ்வர்யத்தையும் பாதுகாக்க அல்ல, வெறும் அவனுடைய உயிரை மட்டும் பாதுகாக்கும்படியாக அந்த வேலி சிறிய வேலியாக ஆகிவிட்டது. நல்ல கவனிச்சிங்களா? கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைக்கிறார், நம்மை சுற்றி வேலி இருக்கிறது என்று சாத்தானுக்கு தெரியும். அந்த வேலி எப்படி வேலை செய்கிறது? விசுவாசத்தினாலே அது வேலை செய்கிறது. விசுவாசம் கொண்டிருக்கும் போது அந்த வேலி தடுத்து நிறுத்துகிறது பிசாசை. விசுவாசம் இல்லாத போது பிசாசை இது உள்ளே விடுகிறது என்று பார்த்தோம். 4வது காரியம், முதலாவது நம்மை சுற்றி கர்த்தர் வேலியிடுகிறார், இரண்டாவது சாத்தானுக்கு நம்முடைய வேலியை குறித்து தெரிகிறது, நமக்கு சுற்றி வேலி இருக்கிறது என்று தெரிகிறது. மூன்றாவது, அந்த வேலி எப்படி கிரியை செய்கிறது? விசுவாசத்தால் கிரியை செய்கிறது. விசுவாசம் கொள்ளுகிற வரைக்கும் அந்த வேலியை தூக்கி பிடிக்கிற மாதிரி அதுக்குள்ள யாரும் நுழைய முடியாது. 4வது காரியம், பயம் அந்த வேலிக்குள்ளாக பொத்தலை உண்டாக்குகிறது. பிசாசு நுழையும்படியாக பொத்தலை உண்டாக்குகிறது. இந்த யோபு குறித்து 4 காரியம், 1, கர்த்தர் அவனை சுற்றி வேலி அடைத்தார். 2, அந்த வேலி சாத்தானுக்கு ஒரு பெரும் சுவற்றை போல், உள்ளே நுழைய முடியாது என்கிற நிலையில பெரிய சுவரை போல அவனுக்கு இருக்கிறது அந்த வேலி. 3, கர்த்தர் அந்த வேலியை சின்னதாக்கி யோபுவை மட்டும், அதுவும் அவனை உயிரை மட்டும் காக்கக்கூடிய ஒரு சிலிய வேலியை மாற்றிவிட்டார். ஏன் மாற்றினார்ன்னு சொல்றேன். 4, யோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பயந்தபடியினால் பிசாசு அங்கே நுழையும்படியாக அவன் அந்த வேலிக்குள்ளாக இடத்தை கொடுத்து விட்டான். யோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பயந்தபடியினால் பிசாசு அங்கே நுழையும்படியாக இடத்தை கொடுத்து விட்டான். சிலர் பாருங்க, நல்ல கவனிங்க, விசுவாசிகள் அநேகர், சில காரியங்களில் நமக்கு விசுவாசம் இருக்கிறது, சில காரியங்களில் நமக்கு விசுவாசம் கிடையாது. யோபும் அதே மாதிரி தான். யோபுவின் புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தால், அதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லிவிடுகிறேன். யோபுவின் புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தால் பிள்ளைகளை குறித்து அதிகமாக அவன் பயப்பட்டான், பயந்து அதிகம் பயந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பயத்தின் மிகுதியால் அவன் பிடிபட்டிருந்தான். ஆனா ஒண்ணு குறித்து பயப்படல, தன்னுடைய உயிர் போகுமேனு பயப்படவே இல்லை. அதை காண்பிக்கிறேன் வசனத்திலிருந்து பாருங்க. யோபு 1:5 வசனம், விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். பிள்ளைகள் பாவம் செய்து விட்டார்களோ என்கிற ஒரு பயம் அவனுக்கு, பிள்ளைகள் கொஞ்சம் சரியில்லை, ஏழு இவர்களும் பாவம் செய்கிறார்களே என்று சொல்லி அப்பப்போ அவர்களுக்காக பலிகளை செலுத்தி அந்த பயத்துல, பிள்ளைகளை குறித்து இருக்கிற பயத்தில், அவர்கள் மேலதான் நாசமோசம் வந்துடுமோ, இப்படி வாழ்கிறார்களே என்று சொல்லுகிற பயம் அவனுக்கு ஏற்கனவே இருந்து வந்தது. யோபு 3:25-26 இன்னும் காண்பிக்கிறது பிள்ளைகளை குறித்த பயம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. பிள்ளைகளை குறித்து மட்டுமல்ல, அவன் மற்ற அநேக காரியங்கள், தன்னுடைய சொத்து, சுதந்திரம், சுகம் எல்லாவற்றை குறித்தும் தனக்கு என்ன நேரிடுமோ என்று பயப்பட ஆரம்பிக்கிறான். இவ்வளவு பயத்தின் மத்தியிலையும் ஒரு காரியத்துக்காக அவன் பயப்படவில்லை. யோபு 19:25 திருப்போம், 19:25-27 ஒரு காரியத்துக்கு அவன் பயப்படவில்லை. அவன் சொத்துக்கள் போய்விடும் பயந்தான், ஆடு மாடுகள் பறி போய்விடும் என்று பயந்தான், பிள்ளைகள் பறிபோய் விடுவார்கள் என்று பயந்தான், தனக்கு உள்ளதெல்லாம் போயிடுமோ என்று பயந்தான், சுகம் கூட போய்விடுமோ என்று பயந்தான், எல்லாம் பயந்தான். ஆனா ஒரே ஒரு காரியத்தை குறித்து பயப்படவில்லை. 25:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, மீட்பரை குறித்து பேசுகிறாரீங்க. யோபுவின் புஸ்தகம், வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், இருக்கிறதுலே முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் என்று. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஈஜிப்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு முன்பாகவே எழுதப்பட்ட புஸ்தகமாம் இது. யோபுவின் புஸ்தகம் ரொம்ப முதல் முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் யோபுவின் புஸ்தகம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் யோபுவுக்கு எப்படி மீட்பரை குறித்து தெரிந்தது? எப்படி அவன் மீட்பரை குறித்து பேசுகிறான்? புதிய ஏற்பாட்டில் அல்லவா மீட்பரை குறித்து போதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பழைய ஏற்பாட்டில் போதிக்கப்பட்டிருந்தாலும் இது ரொம்ப முதல்ல எழுதின புஸ்தகமா இருக்கிறதுனால, பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். இயேசுவை குறித்து பேசுகிறான். இயேசு இரண்டாம் முறையா உலகத்துக்கு வரப்போகிறார், பூமியில வந்து நிற்பார் என்று இரண்டாம் வருகையை குறித்து பேசுகிறான். மூன்றாவது மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறான். என்ன சொல்றான்? என் தோல் முதலானவை, என் சரீரம் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து எழும்பி தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அவனுடைய சரீரம் உயிர்த்தெழும் என்று நம்புகிறான். நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அவன் சொல்லுகிறான், அதை நினைச்சு நான் வாஞ்சிக்கிறேன். அப்ப என்ன சொல்றான்? மரணத்தை பற்றி எனக்கு பயமே கிடையாது. எத்தனை பேர் இயேசு திரும்ப வருகிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஜீவனோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஜீவனோடு இருக்கிறார், அவர் திரும்ப வருகிறார், இந்த பூமியில அவர் வந்து நிற்பார். அப்பொழுது மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள், அந்த சரீரத்தோட எழும்புவார்கள். என்னுடைய கண்களால் நான் அவரை காண்பேன். சொல்றேன், என்ன நடந்தாலும் மரணத்துக்கு நான் பயப்பட போறதில்லை, ஏன்னா மரணம் வந்தா கூட எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்றான். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மேலான நம்பிக்கை. அநேகருக்கு இந்த மரணத்தை குறித்து விளங்குகிறது இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களைப் போல நாம் துக்கிக்க கூடாது. கிறிஸ்தவ விசுவாசிகள் உடைய துக்கம் வித்தியாசமானது. அதில் உள்ள நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? நாம் சரீரத்தில் உயிர்த்தெழுவோம், அவரை நாம் காண்போம், அவருக்கு முன்பாக நிற்போம், நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் தான் மரணத்துக்கு நாம் பயப்படுகிறது கிடையாது. யோபு சொல்லுகிறார், எல்லாத்துக்கும் பயந்தார், பிள்ளைகளுக்காக பயந்தார், தன்னுடைய சுகத்துக்காக பயந்தார், சொத்துக்கு போயிடுமோன்னு பயந்தார், எல்லா பயமும் இருந்தது. ஆனா ஒரு பயம் இல்லை. என்ன பயம் இல்லை? மரண பயம் இல்லை. நான் செத்தாலும் பரவாயில்ல, ஒன்னும் ஆக போறதில்லை, நான் மறுபடியும் உயிரோட எழும்புவேன் என்று மனத்தை குறித்து பயப்படாமல் இருந்தான். ஆகையால் தான் என்னவோ அவன் பயந்த எல்லா காரியமும் அவனுக்கு நேரிட்டது, மரணத்தை குறித்து அவன் பயப்படல, அதனால் மரணம் அவனை தொடவில்லை. இருக்கிறீங்களா எல்லாரும்? அவன் எதெல்லாம் நடக்கும் நினைச்சானோ அதெல்லாம் நடந்தது. ஐயோ, எனக்கு அழிவு வந்துடும், என் சொத்து போயிடும், என் பிள்ளைங்க போயிடும், ஆடு மாடு போயிடும், எனக்கு என்ன நேரிடுமோ, எப்ப நேரிடுமோ, இப்படின்னு எல்லாத்த பற்றியும் பயந்தான். அத்தனையும் நடந்துருச்சு, மரணத்தை பற்றி மட்டும் பயப்படல. ஆகையால எவ்வளவு சரீர சோகவீனம் வந்தாலும் அவன் மரணம் அடையல, சாகல, உயிரோட இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்ளுறோம். எங்கெங்கெல்லாம் பயப்படுறோமோ அங்கெங்கெல்லாம் அடி விழுது. எந்தெந்த வாழ்க்கையின் எந்தெந்த ஏரியாகள்ல, எந்தெந்த அம்சத்துல நமக்கு பயம் இருக்கிறதோ அந்தந்த ரீதியில நாம் பாதிக்கப்படுகிறோம். சரீர சுகத்தை குறித்து பயம் இருக்கிறதா? சரீரத்தில் பாதிப்பு
1: வாசலை திறந்து விடுகிறது போல ஆகிறது, வேலியை திறந்து விடுகிறது போல ஆகிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்து பயம் இருக்கிறதா? அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில பிசாசை நுழைய செய்கிறது. எதை குறித்தெல்லாம் நாம் பயப்படுகிறோமோ அங்கெல்லாம் பிசாசுக்கு ஒரு வாசல் கிடைத்து விடுகிறது. எதை குறித்து நாம் பயப்படுகிறது இல்லையோ அங்க பிசாசுக்கு வாசலே கிடையாது. யோபுனுடைய பிரச்சனை அதுதான், எல்லாவற்றை குறித்தும் பயந்தான். அது போயிடும், இது போயிடும், இது இப்படி ஆயிடும், அது அப்படி ஆயிடும், எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான். எதை குறித்து ரொம்ப மிகுதியா பயந்தானோ அது அப்படியே வந்தது. திங் தட் ஐ கிரேட்லி ஃபியர்ட் கேம் அப்பான் மீ, நான் பயந்தது எனக்கு வந்து விட்டது என்றான். கண்டிப்பா பயந்தால் நிச்சயம் வரும். ஏன்? பயம் நம்முடைய வேலியில ஒரு வாசலை பிசாசுக்கு உண்டாக்குகிறது. எல்லாம் இருக்கீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால் தான் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது, கவனியுங்கள், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரு மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் நல்லா சொல்லுங்க. மறுபடியும் நான் வாசிக்கிறேன் அந்த கடைசி வார்த்தையை, எல்லாரும் சத்தமா சொல்ல வேண்டும். ஆகையால் தான் சங்கீதம் 91 சொல்லுகிறது. சங்கீதம் 91 சிலருக்கு ஏன் கிரிய செய்கிறது இல்லைன்னா இதனாலதான். இந்த 7 வசனத்தை அல்லது 6 வசனத்தை அவர்கள் தாண்ட முடியல. இந்த 6 வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் அவர்களுக்கு தெரிகிறதில்லை. இந்த 6 வசனத்திலே பயப்படாதிருப்பாய் என்று சொல்றாங்க. இவங்க பயந்துகிட்டு இருக்கிறாங்க. பயந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சங்கீதம் 91 கிரியை செய்ய செய்யாது. பயப்படாமல் இருக்கிறவர்களுக்கு, வேலியை மூடி வைத்திருக்கிறவர்களுக்கு, விசுவாசத்தில் நிற்கிறவர்களுக்கு, இயேசுவின் நாமத்தில் நிற்கிறவர்களுக்கு அந்த வேலி சத்ருவை வெளியே நிற்க வைக்கும். பயப்படுகிறவர்களுக்கு அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வாசல் உண்டாகிறது. ஆகையால் தான் கர்த்தர் சொல்கிறார், எல்லாம் ரெடியா, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும். பக்கத்தில் இருக்கிற பாஸ் சொல்லுங்க, பயப்படாதீங்க. வேதம் கட்டளை சொல்லுகிறது, பயப்படாதிருப்பாய், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறது. ஏன்? பயந்ததுதான் நமக்கு நேரிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையை சற்று பின்னால சிந்தித்து பாருங்க, எதெல்லாம் பயப்படுறோமோ அதெல்லாம் அப்படியே வந்து நேரிடுகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால சொன்னேன், செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி, எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? ஏதோ ஒன்றை குறித்து பயந்து இது அப்படி ஆயிடுமோ, இது இப்படி ஆயிடுமோ, நம்ம எதை பயந்து நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோமோ, எதை எப்போதும் சிந்தித்து கொண்டு அது இப்படி இது இப்படின்னு பயந்து கொண்டிருக்கிறோமோ, எதை சொல்லுகிறோமோ அந்த பயத்தில், அது அப்படியே நமக்கு நடக்கும். ஏனென்றால் நம்மை அறியாமலேயே நமக்கு உள்ளாக இருக்கிற உணர்வுகளின் மூலமாக சப்கான்ஷியஸ்லி நாம் சொல்லுகிற பயப்படுகிற காரியம் நிறைவேறும்படியாக நாமே உதவி செய்து விடுகிறோம் என்று மனோதத்துவ நிபுணர்கள் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை அன்றைக்கு ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். அவங்க என்ன சொல்றாங்க, எதை பயந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அதை கண்டிப்பா வரும்படியாக நாமே அதுக்கு இடம் கொடுத்து அதுக்கு உதவி செய்கிறோமா? நம்ம அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய டேஞ்சர்னு. எத்தனை பேர் பயந்து எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? அப்ப பார்த்தாலும், ஐயோ அது எப்படி ஆயிடுங்களாங்க, ஐயோ இது எப்படி ஆமாங்க, ஐயோ பஞ்சம் வருதாங்களாங்க, ஐயோ யுத்தம், எதை குறித்தாவது பயந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேலை போயிடும் போல இருக்குதுங்க, ரொம்ப கடன் ஆயிடும் போல, எப்படி ஆகும்? நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே தான் ஆகும், வேற எப்படி ஆகுது? இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஏன் எனக்கு ஏன் நல்லா வரல, எனக்கு ஏன் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரலன்னு வாங்க. ஆகையால் தான் சொல்றேன், நீங்க சொல்றதே பெரிய தீர்க்க தரிசனம் போல அமைஞ்சிருது உங்களுக்கு. அதை தான் சைக்காலஜியில சொல்றாங்க, செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸின்னு. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே நீங்க தான் பெரிய தீர்க்க தரிசி. பயந்துட்டீங்களா? ஏங்க இன்னொரு தீர்க்க தரிசனத்தை நாடி ஓடுறீங்க? அவசியமே இல்லை. நீங்க சொல்றது நிச்சயமா நடக்க போகுது, அதை விட பெரிய தீர்க்க தரிசனம் எங்க இருக்குது? ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, நல்லா ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு. நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணி இல்லைங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்க போகுதுன்னு. கொஞ்ச நேரம் முழிச்சாங்க. நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணி ஒன்னு கேட்டு சொல்ல வேண்டியதுல, கேட்கவே வேண்டியதுல நான் தாராளமா இப்பவே சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க என்ன சொல்றீங்களோ அது நிச்சயமா நடக்கும்னு முழிச்சாங்க அந்த அம்மா. நான் சொன்னேன், நீங்க தான் பெரிய தீர்க்க தரிசிங்க, தீர்க்க தரிசியை தேடி ஓடாதீங்க, நீங்க சொல்றது தான் தீர்க்க தரிசனம். ஹலோ, பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து, நான் தான் பெரிய தீர்க்க தரிசி. அப்ப நீங்க சொல்ற போது சொல்றதெல்லாம் நடக்க போகுது, நீங்க எதை பேசுறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஆகையால் தான் நீங்க பெரிய தீர்க்க தரிசின்ற. நீங்க பயந்து பேசுறீங்களா, அது அப்படியே நடக்க போகுது. யோபு பயந்து என்னென்னலாம் பேசினாரோ அதெல்லாம் அப்படியே நடந்தது. உயிரை பற்றி மட்டும் பயப்படல, நான் மரித்தாலும் பரவாயில்ல, நான் உயிரோடு இருந்தேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னாரு. ஆகையாலும் மறிக்கவே இல்லை. அவ்வளவு நோய் பிடிச்சி, நோய் வாய்ப்பு பிடிச்சி அப்படியே படுத்துட்டு கிடக்கிறார், ஆனா சாக பண்ற. பயப்படாதிருங்கள், இது ஒரு கட்டளை. பயப்படாதிருப்பாய், பயப்படக்கூடாது. பயந்தால் என்ன ஆகிறது? வேலிக்குள்ளாக பிசாசு நுழைஞ்சிடுறான். பயப்படாம நின்னா என்ன? பயத்துக்கு ஆப்போசிட் என்னங்க? விசுவாசம். விசுவாசத்துல நிற்கும் போது என்ன ஆகிறது? அந்த வேலி நல்லா வேலை செய்யுது. எத்தனை பேர் இன்னிலிருந்து வேலியை நல்லா வேலை செய்ய வைக்க போறீங்க? வீட்டில் என்ன பண்றீங்க? கதவை சாத்தி தாப்பா போட்டு வைக்கிறீங்களா இல்லையா? ஹலோ, எத்தனை பேர் பெரிய விசுவாசிங்க? கதவை தாப்பா போடுறதே இல்லைங்க, யார் வேணா வரலாம். கிடையாது, கதவை என்ன பண்றோம்? தாப்பா போட்டு வைக்கிறோம். வெளியே போகும்போது கதவை பூட்டிட்டு போறோம். இதற்கேற்ற ஒரு செயல் ஆவிக்குரிய விதத்தில் இருக்கிறது. எப்படி கதவை தாப்பா போடுறது, எப்படி கதவை பூட்டிட்டு போடுறது, நமக்குரிய காரியங்களை சுற்றி விசுவாசத்திலே தினந்தோறும் நாம் நிற்க வேண்டும். அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நம்பி விசுவாசித்து அடைக்கலம் புக வேண்டும், விசுவாசத்தில் நிற்க வேண்டும். அப்பொழுது அந்த வேலியை பிசாசு தாண்டவே முடியாது. என்னைக்கு நம்ம விசுவாசிக்கலையோ சாத்தான் அந்த வேலியை தாண்டி உள்ள வந்து விடுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது இதுல சொல்வதற்கு, நான் அடுத்த வாரம் வரும்போது சொல்லுகிறேன். ஆக ஒரு காரியத்தை, நான்கு காரியங்கள் நாம் கவனித்தோம் இப்பொழுது. ஒன்று, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி வேலி அடைக்கிறார். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை சுற்றி, எனக்குள்ளது எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கிறார். கர்த்தர் வேலி அடைக்கிறவர், சாத்தான் பொறி வைக்கிறவர். கர்த்தர் என்ன பண்றாரு? வேலி அடைக்கிறவர். சாத்தான் என்ன பண்றான்? பொறி வச்சிருக்காது. ஒரு பக்கம் வேலி, இன்னொரு பக்கம் பொறி, ரெண்டும் இருக்குது. கர்த்தர் நம்மை வேலி அடைத்து காக்கிறார். ரெண்டாவது சத்தியம் என்ன? அந்த வேலியை குறித்து சாத்தானுக்கு தெரியும். எல்லாரும் சொல்லுவோம், அந்த வேலியை குறித்து சாத்தான் அறிந்திருக்கிறான். நீங்க சொல்ல வேண்டியது அவனுக்கு ஏற்கனவே தெரியும். சாத்தான் நம்ம விட பெரிய அறிவாளி. சாத்தானுக்கு தெரியுங்க, அவன் நுழைய போறது இல்ல. நம்ம என்ன சுற்றி வேலி அடைச்சிருக்காரு, வேலி அடைச்சிருக்க சொல்ல வேண்டியது அவனுக்கு தெரியும். அவன் சொல்றான், இவனை சுற்றி வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன பண்ணணும்? விசுவாசத்தில் நிற்கணும். என்ன பண்ணணும்? அந்த வேலி எப்படி கிரியை செய்கிறது, அதான் மூணாவது காரியம். எப்படி கிரியை செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில்? இந்த வேலி நம்ம எப்படி பாதுகாக்கிறது? எப்போ அந்த வேலி நிற்குது? விசுவாசிக்கும் போது. எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசிக்கும் போது. விசுவாசத்தில் நிற்கும் போது அந்த வேலி கிரியை செய்கிறது இல்லையா? விசுவாசத்தில் நிற்க போறீங்களா? நான்காவது, பயம் அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வாசலை உண்டு பண்ணுகிறது. எல்லாரும் சொல்லும், பயம் அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறது. வேலி போட்டிருக்கிறாரு, ஆனா யோபுடைய வாழ்க்கையில பிசாசு வந்து எல்லாத்தையும் தொடறான், அவனுடைய உயிரை மட்டும் தொட முடியல. எல்லாத்தையும் பற்றி அவன் பயந்தான், எல்லாத்துள்ளயும் அவன் பூந்துட்டான் சாத்தான். ஆனா அவனுடைய உயிரை மட்டும் தொட அவன் பூந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவன் அதை குறித்து பயப்படவில்லை. இன்றைக்கு வாழ்க்கையிலே நீங்கள் எதை குறித்து பயந்திருக்கிறீர்கள்? நீங்கள் பயப்படுகிற எல்லா காரியத்திலையும் சாத்தானுடைய கரம் இருக்கும். பயப்படும் போதெல்லாம் சாத்தான் அதை தொடுகிறான். பயப்படுகிற எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ அந்த காரியத்தில் சாத்தான் நுழைந்து கிரியை செய்கிறான். எதை குறித்து நீங்கள் பயப்படாமல் நிற்கிறீர்களோ அங்க சாத்தான் நுழைவதில்லை. நல்ல கவனிங்க. ஆகையால் தான் விசுவாசிகளுக்கு சில அம்சங்கள்லே சிலர் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நல்ல உறுதியா இருப்பாங்க. சில அம்சங்கள்ல சிலர் சாத்தானை உள்ள விட்டுருவாங்க. சிலருக்கு எதை குறித்தும் பயப்படல, பயம் இல்லை. ஆனா சொத்து போயிடுமோ, வேலை போயிடுமோ, வருமானம் போயிடுமோ, நம்ம சம்பாதிக்க முடியாதோ, அப்படி பயம் இருக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ரீதியில தான் பாதிக்கப்படுவார்கள். சிலருக்கு எதை பற்றியும் பயப்படல. எதுல பயப்படுறார்கள்? வியாதி வந்துடுமோ, நோய் நம்மை தாக்கிடுமோ, கொன்னுடுமோ, நம்ம எங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிடுவோமோ, இப்படி ஆயிடுவோமோ, அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப என்ன, சாத்தான் அந்த அந்த வாழ்க்கையின் அந்த அம்சத்துக்குள்ளாக நுழைந்து விடுகிறான். எதை குறித்து நாம் பயப்படுகிறோமோ அந்த காரியத்துக்குள்ள சாத்தான் நுழைந்து விடுறான். எதுல பயப்படாம நிக்கிறோமோ அதுல சாத்தான் நுழையவே முடியாது. அந்த வேலி அப்படியே இருக்க போகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க எதை குறித்தும் பயப்பட போறது இல்லைன்னு? சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை. பயத்தின் ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நாம் மறுபடியும் பிறந்த போது அப்பா பிதாவேங்கிற கூப்பிடுகிற ஆவியை தவிர அடிமைத்தனத்தின் ஆவி, பயத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்படவில்லை. எல்லாரும் எழுந்து நிற்போம். உங்களுக்குள்ளாக அந்த தைரியத்தின் ஆவி, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஆவி, இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தில் நிற்கக்கூடிய அந்த ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. பயப்படாதீர்கள். எந்த சூழ்நிலையை கண்டும் பயப்பட வேண்டாம், எந்த பிரச்சனையை கண்டும் பயப்பட வேண்டாம். பயப்படாமல் நிற்கும் போது சாத்தான் உள்ளே நுழையவே முடியாது. இதை குறித்து இன்னும் அதிகமாக
0: வருகிற வாரத்திலே நாம் பார்ப்போம். எல்லா கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா.

இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். அநாதி தேவன் உனக்கு அடைக்கலமானார். அவரது நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரமாயிற்று. இப்படியாக மோசே தனது இறப்புக்கு முன் மக்களை ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்துகிறார்.

0: கர்த்தருடைய நாமத்தில் மீண்டுமாக உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைய தினத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க செல்கின்ற பொழுது, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வந்து தேவனோடு நெருங்கி சேர்ந்து ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற நன்மைகளை வாழ்க்கையில் நடைமுறையில் அனுபவிக்க முடியும். இன்னும் என்னுடைய வாழ்வில் நன்மைகள் பெருகணும், இன்னும் என்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதங்கள் பெருகணும், இன்னும் என்னுடைய வாழ்வில் அதிகமாக நன்மை கிடைக்கல, இன்னும் என்னுடைய வாழ்வில் தாழ்ச்சியில் அகலவில்லை, இன்னும் குறைவுகள் நீங்கவில்லை, இன்னும் என்னுடைய வாழ்வில் நிறைய ஏக்கங்கள் இருக்கிறது, ஆதங்கங்கள் இருக்கிறது, மன்றாட்டங்கள் விண்ணப்பம் இருக்கிறது, இன்னும் நான் நன்மை காண வேண்டும், இன்னும் நான் உயர்வுகளை காண வேண்டும், இன்னும் ஆசையில் காண வேண்டும் என்ற விதமாக நம்முடைய மனம் சொல்லுகிற பொழுது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு போகும் பொழுது, என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், சபை கூடுகளில் கலந்து கொள்ளணும், அந்த மாதிரி நிறைய நன்மையெல்லாம் செய்யணும், இந்த மாதிரிப்பட்ட சில செயல்பாடுகளை நாம் பெரும்பாலும் நினைப்போம். உண்மையிலே இவைகளெல்லாம் அவசியம்தான், மிக மிக அவசியம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நாம் ஜப அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறோம், இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜப கூட்ட அனுபவம் இருக்குது, ஜப அனுபவம் இல்லை. ஜப அனுபவம்னா தனித்து ஆண்டவரோட பேசி ஆண்டவரோடு நல்ல உறவோடு வாழ்கிறதா ஜப அனுபவம். ஜபக்கூட்ட அனுபவம்னா கூட்டத்தில் போயிட்டு ஜெபம் பண்ணுறது, அது சில வேளை வந்து சொற்பொழிவாற்றுகிறதாகவும் அமைந்து விடுகிறது. நிறைய பேருக்கு ஜபக்கூட்டமாக போய் நிறைய கலந்துகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அளவுக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு பேசி பழகி உண்மையான ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதில்ல. அதனால் சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஜெபம் பண்ண போனால் கூட இன்னொரு அக்காவை சேர்த்துக்குவாங்க, குளோரியாக்கா கொஞ்சம் வரீங்களா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், நிர்மலாக்கா நீங்கள் வெள்ளிக்கிழமை வரீங்களா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், பாக்கியாண்டி நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வரீங்களா, இப்படி செவ்வாய்க்கிழமை ஜெபிக்கணும்னாலும் புதன்கிழமை ஜெபிக்கணும்னாலும் வெள்ளிக்கிழமை ஜெபிக்கணும்னாலும் சனிக்கிழமை ஜெபிக்கணும்னாலும் ஒரு சிலருக்கு என்ன வேணும், யாராவது ஒரு குளோரி, ஒரு நிர்மலா, ஒரு சாந்தி, ஒரு வத்சலா, ஒரு வசந்தா தேவைப்படும். அதே மாதிரி சகோதரர்களுக்கும் அப்படி தான், ஏதோ ஒரு ஏசுராஜன், இல்லைன்னா ஒரு ஜேம்ஸு, இல்லைன்னு சொன்னால் ஒரு தங்கமுத்து, ஒரு பாக்கியராஜ், அது மாதிரி யாரும் தேவைப்படும். அந்த ஐக்கியத்துலாம் ஜெபிப்பான் நல்லது, அவங்க உண்மையிலே நம்ம வந்து நாலு பேரோட கூடி கூடி ஜெபிக்கிற ரொம்ப பெட்டர், நான் அதை தப்புன்னு சொல்கிறோம்னு நினச்சிட போகிறீங்க, நிச்சயமாக செய்யணும். ஆனால் சிலர் வந்து இதுக்கு இதில் தான் அவங்களுக்கு ஜெபமே இருக்கும், இவங்களை யாராக ஒருத்தர் பக்கத்தில் இல்லை என்ன வராது, ஜெபம் வந்துட்டாங்க ஜெபம் நிற்காது. அக்கம் பக்கத்தில் நாலு பேர் இருந்தாங்கன்னா ஜெபம் தொடங்கினா முடிக்கவே மாட்டாங்க, ஆனால் தனியாக இருந்தாங்கன்னா ஜெபத்தை தொடங்கவே மாட்டாங்க, தொடங்கினாலும் அது எப்போ முடியுதுன்னு அவங்களுக்கே தெரியாது, முடிச்சு பார்த்தா என்ன செய்வாங்க, தூங்கி எழும்பி என்ன செய்வாங்க, ஜெபம் இதில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம், எங்கே முடிஞ்சது, நம்ம வாயில் பேசி தானே இருந்தோம், அதுக்குள்ளே என்ன நடந்தது, அது சீராய் மலை அனுபவம். நம்ம எவ்வளோ நாள் இருக்கணும் அவன் நமக்கு என்ன செய்யாது தெரியாது, முடிச்சு பார்த்தா 40 நாள் என்ன செஞ்சுருக்கோம், கடந்து போயிருக்கோம். அப்போது நிறையபடி வாழ்க்கையில் ஜெப அனுபவம் இல்லை, எந்த அனுபவம் தான் இருக்குது, ஜெபக்கூட்ட அனுபவம் தான் இருக்குது. நமக்கு ஜெபக்கூட்ட அனுபவம் வேணும், நாலு பேரோட சேர்ந்து ஐக்கியமாக ஜெபிக்கிற நல்ல விஷயம் நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யுங்க, செய்யுங்க. ஆனால் எத்தனை பேரோடு நீங்கள் சேர்ந்து ஜெபித்தாலும் நீங்கள் தனித்து ஜெபிக்கிறீங்களா, தனித்து ஜெபிக்காதவங்க நாலு பேரோட சப்போர்ட் பண்ணி ஜெபம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, ஏன்னா உங்களுக்கு தனித்துப்பட்டவங்களும் தேவனை தெரியலை, ஆண்டவருக்கு தெரியலை, அது தெரியணும். சரி, ஆயினும் இதன் மாதிரிலாம் எல்லா காரியங்களும் அவசியம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஜெபம் வந்து ஒரு முதுகெலும்பு போல தான். அதே நேரத்தில் இந்த கேள்வி என்னன்னு சொன்னால், நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும், அந்த கேள்விக்கு என்ன பதில், இன்னும் நான் நிறைய ஜெபம் பண்ணோம் என்றால் இன்றைக்கு நிறைய போதகர்கள் வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டினா எழுப்புதல் வரும், ஜெபத்தை கூட்டினா ஊரெல்லாம் ரட்சிக்கப்படும், ஜெபத்தை கூட்டினா வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு எல்லாம் ஒன் சைடாகவே போகிறாங்க, எல்லாமே ஜெபத்தில் தான் இருக்குங்கிற மாதிரி போயிடுறதுனால நிறைய பேர் ஜெபத்தை கூட்டி கூட்டி கூட்டி கூட்டி பார்க்குறாங்க, ஆனால் நன்மை என்பது வராமலே போயிடும். ஜெபம் மிக மிக அவசியம். அதே நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற பொழுது எபேசியர் 1:3 சொல்லப்பட்டபடி இது என்ன ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு அர்த்தம்னு சொன்னால் தரம் உயர்ந்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொன்ன உடனே இது பரிசுத்தம், நீதி, உண்மை அந்த மாதிரி மட்டும் கிடையாது, தேவனால் வருகிற அத்தனை ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அது ஏன் ஆவிக்குரிய உன்னதங்களே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா தேவனால் வருகிற ஆசீர்வாதம் அர்த்தம் நிறைய பேர் புரியலை. எப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிற என்ன தெரியுமா, ஜெபிக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, பைபிள் படிக்கிறது, நம்ம ஒழுங்காக வாழ்றது, உண்மையாக வாழ்கிறது, நேர்மையாக வாழ்கிறது, பயபக்தி இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிறது தேவனால் நமக்கு ஆசீர்வாதங்களாக ஆயத்தப்படுத்தப்பட்ட அத்தனை காரியங்களும், தேவ உறவோடு, தேவ ஐக்கியத்தோடு, தேவ பிரசன்னத்தோடு, தேவ பரிசுத்தத்தோடு வாழ்கிறோம். அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு நீங்கள் இன்னும் என்ன செய்யணும்னா, இன்னும் ஆவிக்குரியவளாக மாறணும். ஒரு லெவலில் நின்று கொண்டிருப்பதல்ல, இன்னும் ஒரு லெவலுக்கு வராமலே இருந்து கொண்டிருப்பதல்ல, வந்தால் அந்த லெவல்லையே அந்த ஸ்டேஜில் நின்று கொண்டிருப்பதல்ல. யூ மஸ்ட் க்ரோ ஆன் அண்ட் ஆன். நீங்கள் இன்னும் வளரணும். ஏன்னா வளர்றதுக்கு நிறைய இருக்குது. ஒரு மரம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வளர முடியும். ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும். நம்முடைய வளர்ச்சிகள் ஒரு குறிப்பிட்ட வயசோடு நிற்கிது. அப்படி தான் நம்ம வளர்ந்துட்டு தான் என்ன நடக்கும். ஒரு 20 வயசில் ஒரு 5.5 அடி வளர்ந்தோம், 40 வயசில் 13 அடி ஆகிடுங்களா? இல்லை, ஒரு அளவுக்கு வளர்ந்து நிற்க வேண்டியிருக்குது மனுஷன். அப்படி தானே, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் தான். அதனால தான் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க கொடுக்க வளருவாங்க, பெரியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொடுக்க வியாதியை சட்டாவாங்க. ஏன் வளர்ச்சி இல்லைல்ல, இருக்கிறத மெயின்டெனன்ஸ் தான். சும்மா ஆயில் போட்டு ஃபியூலை ஊற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மற்றபடி பிள்ளைகள் தான் வளருவாங்க. அவங்களுக்கு எலும்பு வளரும், நரம்பு வளரும், ரத்த ஓட்டங்கள் இதாகும், ஹைட் ஆகும். நாம் வளர்ந்துக்கிட்டே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ நம்முடைய வளர்ச்சி ஒரு குறிப்பிட்டது. ஆனால் வளர்ச்சி என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கணும், இல்லையா? அப்போ இன்னும் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். என்ன, ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க இருக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அடைந்து கொண்டு போய் நீங்கள் வளர்வீர்கள். எனவேதான் ரோமர் 12 அத்தியாயத்தினுடைய 2வது வசனம் என்ன சொல்லுன்னா, நீங்கள் வந்து தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மறுரூபமாகுங்கள். அப்போது உங்கள் ஷேப்பே மாறணும், உங்களுடைய அப்பியரன்ஸே மாறணும், இல்லையா? உங்களுடைய எல்லாமே மாறணும். அப்போ மாறுகிறதெல்லாம் ஆசீர்வாதம் வரும். ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருந்துட்டு நான் வழக்கமாக பண்ணுற ஜபத்தை பண்ணியாச்சு, வழக்கமாக பண்ணுற பைபிளை படித்தாச்சு, வழக்கமாக செய்கிற சே காரியங்களை செஞ்சாச்சுன்னு சொன்னால், யூ வில் நாட் கெட் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட் மோர் அண்ட் மோர். வளர்ந்து கொண்டே இருக்கணும். எனவே தான் நீங்கள் பிள்ளைகளைப் போல மனம் திரும்பி என்ன செய்யணும், மாறாவிட்டால் பிள்ளைகள் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா, பிள்ளைகளைப் போல மாறணும். அப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோமா, ஒரு வளர்ச்சி நல்ல அப்படி நின்று கொண்டிருக்கிறோமா? ஆவிக்கு தேவனுக்குரிய ஆசீர்வாதங்களை நீ அடைய வேண்டுமென்றால் தேவனுக்குரியவர்களாக இன்னும் நீங்கள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் வளர வளரத்தான், நான் ஜபத்தில் வளர்ந்து விட்டேன், ஆராதிக்கிறதில் வளர்ந்து விட்டேன், துதிக்கிறதில் வளர்ந்துட்டேன், கொடுக்கறதில் வளர்ந்துட்டேன், ஊழியர் செயல் இதெல்லாம் வந்து ஒரு வேறொரு பகுதி. இங்கேயும் வளரணும், ஜப அனுபவங்களும் வளரணும். நாம் என்றைக்குமே காலைல எழும்புறோன்னா கணிசமாக நேரம் என்ன செய்யணும், ஜபத்தில் செலவிடணும். நீங்கள் யாராவது இன்றைக்கி ஜபம் பண்ணாமல் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை குறித்து நான் கவலைப்படுகிறேன், பரிதாபப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். ஏன்னா காலைல நீங்கள் எங்கே போனாலும் முடிச்சு தான் போகணும். எந்த அலுவலாக இருந்தாலும் சரி, எந்த சூழலாக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் லைஃப்பில் நம்ம காலைல என்ன செய்யணும், கணிசமாக நேரத்தை ஜபம் பண்ணிட்டு தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் காலை எழுப்பின பொம்பளைக்கு என்ன யோசிப்பாங்கன்னா, இன்றைக்கி என்னத்தை செய்யலாம், இட்லியா, தோசையா, அப்படி சிந்திப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அநேகர் காலை எழுப்பினா என்ன யோசிக்கிறாங்க, இன்றைக்கி வாட்ஸ்அப் என்ன அனுப்பலாம், அந்த ஸ்டேட்டஸ் என்ன போடலாம், இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும்ல, நம்ம புதுசாக வாங்கின அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுக்குவோமா, இல்லை நேற்றைக்கு சாப்பிட்ட கடையில் எடுத்தோம்ல ஒரு ஃபோட்டோ அதை போட்டுக்குவோமா, இல்லை பீச்சுக்கு போனதை போடுவோம், இல்லை பார்க்குக்கு போனதை போடுவோமா, இல்லை நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க கெஸ்ட்டு வந்தாங்களே அவங்களோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ போடுவோமா, ஏதாவது இந்த மாதிரி காலையில் எழும்பி என்ன செய்கிறாங்க, சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் எழுந்து கர்த்தரை தேடுகிறதில் என்ன செய்யணும், முதல் கவனம் செலுத்தணும். நீங்கள் கர்த்தரை தேடாதபடிக்கு உலகத்தில் போய் எவ்வளோ தான் தேடினாலும் அந்த தேடனுடைய விளைவு உங்களுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். தேவன் அதிகமாக தேடுங்க. அதே நேரத்தில் வந்து நாம் ஜெபம் பண்ணிட்டோம், பைபிள் படிச்சிட்டோம், சர்ச்சுக்கு போயிட்டோம், பயபக்தியாக தான் வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதில்ல. டு வாட் எக்ஸ்டென்ட் யூ ஆர் க்ரோயிங் அப், யூ ஆர் டு செக். ஒவ்வொரு நாள் நீங்கள் என்ன செய்யணும், யூ ஆர் அப்சர்வ், நான் எவ்வளோ வளர்ந்துட்டு இருக்கிறேன். ஃபிசிக்கலி நம்ம வளர்ச்சி ஒரே அளவு தான், போன மாதம் அளந்தோம் அவ்வளோதான் உயரம், இந்த மாதம் அவ்வளோதான். நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி, அப்போ இந்த வளர்ச்சி அடைய அடையத்தான் ஆவிக்குரிய ஆசிரங்கள் வரும். இப்போ இன்னொரு கேள்வி வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப வளர்ந்த உடனே என்னுடைய சூழல் எல்லாம் மாறிடுமா, என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகிடுமா, எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்லாம் சேஞ்ச் ஆகிடுமா, நான் முன்னைய விட இப்போ கேரக்டரில் மாறிட்டேன், நல்ல விஷயங்களில் மாறிட்டேன், ஸ்பிரிச்சுவலாக மாறிட்டேன், ஸ்பிரிச்சுவலாக மாறின உடனே என்னுடைய சூழல்லாம் அப்படியே தலைகளாக மாறுதா, அதனால நிறைய பேர் சொல்லணும் எவ்வளோ ஜெபிக்கிறோம் பிரதர் அது என்னன்னே தெரியல, ஒன்றுமே மாற மாட்டேங்க அப்படியே தான் இருக்குது, நானும் தலைகளான்னு ஜெபம் பண்ணி பார்க்குறேன். ஆ இப்போ நிறைய பேர் தலைகளாக தான் ஜெபம் பண்ணுறாங்க, எப்படி ஜெபம் பண்ணுறவங்கள நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, தலைக்கு இருக்கும் தலைகளாக இருக்கிற சும்மா பேச்சுக்காக சொல்லலை, நிறைய பேர் ஜெபம் தலை இங்கே தான் இருக்கும், அது கீழே தான் இருக்கும், ரைட் இருக்கட்டும், தலைகளானு ஜெபம் பண்ணி பார்க்குறேன், நானும் உபவாசம் உபவாசம்னு எவ்வளோ பண்ணி பார்க்குறேன், ஆனால் நிலைமை மாறலையே. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிலைமையும் மாறும், மாறாத நிலைமைகளும் உண்டு, ஆனால் மாறாத நிலைமைகள் இருந்தாலும் அந்த மாறாத நிலைமைகளுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, யூ வில் என்ஜாய், யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நீச்சலையே உங்களுக்கு தெரியாது, நீ ஆற்றுலையோ ஏரியிலையோ கடல்லையோ என்னைக்குமே போய் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பழக முடியாது. அப்போ அந்த கடலை பார்த்தா உங்களுக்கு என்ன வரும், ஒரு சி ஒரு சமுத்திரத்தை பார்த்தோன்னே கடலை பார்த்தா என்ன வரும், ஐயோ அந்த ஆல்பா அந்த அலையை பார்த்தோன்னே பாண்டிச்சேரி அலைகளெல்லாம் பார்த்தா யாருக்கும் பயம் வராது, நீங்கள் சவுதர்ன் சைடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த அலைகளை பார்த்தா என்ன செய்யும், ஆமாம் கன்னியாகுமரி அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் சவுதர்ன் ஏரியாஸ் போய் பார்த்தா அந்த அலைகளை பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்ட உயர் செய்வோம், பனைமர அளவுக்கு உயரத்துலேருந்து எழும்பி வரும். இப்போ அதை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன வரும், யூல் பி அஃப்ரைட் இல்லையா, பயப்படுவீங்க, ஏன் உங்களுக்கு என்ன நீச்சல் தெரியாது. ஆனால் நீங்கள் நீச்சல் பழக பழக பழக பழக என்ன ஆகிடும், கடல் மாறிடுமா, இவன் நீச்சல் பழகிட்டான்ப்பா, இவன் நல்லா நீந்த தெரியும், இவன் நல்லா டைவ் அடிக்க தெரியும், அதனால் நாம் என்ன செய்ய அடக்கி வாசிப்போம் அப்படின்னு கடல் அலைகள் அமர்ந்துருமா, கடல் அலைகள் வளர்க்கும் போல என்ன பண்ணும், கடல் அலைகள் வளர்க்கும் போல தான் எலும்பு வரும். ஆனால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, நீங்கள் இப்போ என்ன ஆகிட்டீங்க, அவைகளை சந்திக்க ஆற்றல் பெற்றவங்களாக மாறிட்டீங்க, உங்களுக்கு இப்போ நீச்சல் தெரியும் இல்லையா. இந்த வண்டி ஓட்ட தொடங்குகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கார் இப்படி வந்தோம், இல்லை வந்து இப்படி வரான், இன்னொருத்தர் இப்படி வந்து இன்னும் இப்படி வரான், ஏன்னா வண்டி இப்போ தான் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கணும், நமக்கு உரதை இப்படி வந்தாலே பயம் அப்படி வந்தாலே பயம். ஆனால் நீங்கள் கொஞ்ச நாள் போய் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பட் நிறைய திரும்ப திரும்ப திரும்ப ஓட்டி ப்ராக்டிஸ் வந்துச்சு, இப்போ உங்களுக்கு டிராஃபிக்கில் மாறதா, அதை விட இப்போ தான் நீங்கள் அதிக ஆட்கள் இருக்கிற இடத்துல வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க, ஆனால் லாபகமாக ஓட்டிட்டு போகிறீங்க இல்லையா, கம்ஃபர்டபுளாக ஓட்டிட்டு போகிறீங்க, அழகாக பக்கத்தில் கொண்டு பேசிகிட்டே ஓட்டிட்டு போகிறேன், முன்னாடி இந்த வருதம் வரான் இந்த வருதம் வரான் எப்படி போகிறது தெரியல, அங்கே திரும்புவான் இங்கே திரும்புவானே தெரியலையே, அதுவும் அவன் அவ்வளோ ஸ்பீடில் வரான், நான் இப்படி போகிறேன் அவன் ஸ்லோ பண்ணுவானோ பண்ண மாட்டான் தெரியலையோ, இப்போ அந்த மாதிரி கவர் இல்லைங்கடி, ஆமாம் இப்போவும் பழையது மாதிரி தான் எல்லாரும் வரான், நான் என்ன பண்ணுறேன், ஸ்மூத்தாக வண்டியை ஓட்டு போகிறையே, நான் பழக பழக சூழல்களையே என்ன செய்கிறேன், சந்திப்பதற்கு என்றவனாக மாறுகிறேன், நான் நீச்சல் கலை கற்க கற்க கடலோ ஏரியோ அதனுடைய தன்மைகளை மாற்றாமல் இருந்தாலும் கூட நான் என்ன செய்கிறேன், அவைகளினாலே பாதிக்கப்படாதவனாக எல்லாவற்றையும் சந்தித்து கடந்து செல்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆவிக்குரியவளாக வளர வளர வளர உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில விஷயங்கள் மாறாமல் இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க, யூஆர் ஏபிள் டு ஸ்டாண்ட், எல்லாம் விட்ஸ்டாண்ட் பண்ண முடியுது உங்களால், உங்களால் வந்து ஓவர்கம் பண்ண முடிகிறது, இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஆர்ட். அல்லேலூயா. ஏதோ நான் ஜெபம் பண்ணேன் ஜெபம் பண்ணேன் ஜெபம் பண்ணது ஜெபத்தை அளந்து அளந்து அளந்து கணக்கு பண்ணி பார்த்துக்கிட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு அந்த பக்கம் மாறிச்சா இந்த பக்கம் மாறிச்சா கிழக்கு பக்கம் மாறிச்சா வடக்கு பக்கம் எல்லாம் ரிமைனிங் சேம். ஆனால் ஆவிக்குரியவளாக மாறிட்டீங்கன்னா உங்களுடைய பார்வை என்ன செய்கிறது, வித்தியாசப்படுகிறது. சரி இப்போது இன்றைக்கி நம்ம சிம்பிளாக தான் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். மாற வேண்டும், வி மஸ்ட் சேஞ்ச், வி மஸ்ட் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், இனி நிறைய சபைகள் ஆராதனையில் மக்களை பழக்கி வைத்து பழக்கி வைத்து பழக்கி வைத்து நல்ல ஆராதனை எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க, ப்ரேயர் எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க, தம்பிக்குவார் ப்ரேயர் எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க, அப்புறம் வந்து ஊழியகத்தில் ரொம்ப பழக்கங்களில் மாறிடுறாங்க. ஆனால் மாறுவது இதில், ஆவிக்குரிய அனுபவத்தில், தேவனை அறிகிற அறிவில், தேவ உறவில், தெய்வ பிரசன்னத்தில் வாழ்கிறதுல நம்ம என்ன செய்யணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இதில் எந்த இடங்களில் மாறணும், முதலாவதாக எங்கே மாறணும் நீங்களே சொல்லுங்களேன், நான் பாயிண்ட் கரெக்டாக தானே ஆர்டர் பண்ணிக்கன்னு பார்த்துக்கலாம், எங்கெங்க முதல்ல மாறணும், ஆ சத்தமாக சொல்லுங்கள், ஆ மைண்டு இதில் எல்லாம் காமனாக தான் இருக்கிறீங்கல்ல, பரவாயில்ல ஒத்த கருத்து, அப்போ நானும் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் அதுதான் முதல் பாயிண்டாக வச்சுருக்கிறேன், புரிகிறதா, எங்கே மாறணும். அப்போ சில உண்மைகள் எல்லாருக்கும் தெரியுது, ஒரு சிலருக்கு மட்டும் தெரிஞ்சது ஒன்றும் கிடையாது, அப்போ நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சவங்களாக இருக்கிறனால நாம் வந்து இதை சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். அப்போ முதலாவதாக நம்ம என்ன செய்யணும், வி மஸ்ட் சேஞ்ச் இன் அவர் மைண்ட். ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு தான். மனசு எப்படியோ வாழ்க்கை அப்படியே, உங்கள் மனசு எப்படியோ அப்படி தான். உங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது, அதுவும் இல்லை. வாட் அபவுட் யுவர் மைண்ட், ஹவு இஸ் யுவர் மைண்ட்? தட் இஸ் என்ன செய்ய, தட் இஸ் அதாவது டிசைடிங், தட் இஸ் டெட்டர்மைனிங், அது உங்களுடைய இதை தீர்மானிக்குது. அப்போ முதலாவது உங்களுடைய மனநிலை என்ன? அப்போ சரி, பவுல் சொல்கிறது ஒன்று குருந்தியர் ரெண்டாம் அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தில், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை, வி ஹவ் த மைண்ட் செட் ஆஃப் கிரைஸ்ட், வி ஹவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ ஆவிக்குரியவர்கள் சொல்ல நம்ம ஹோலி ஸ்பிரிட் பெறுகிறோம்ல, ஹோலி ஸ்பிரிட் பெறுகிறோம். அதனால் நம்ம இந்த பரிசுத்தாவி கொடுத்த நிச்சயமுடையவளாக இருக்கணும். இன்றைக்கு அநேகருக்கு ரட்சிக்கப்பட்டாலும் நிறைய வருஷம் அந்த அனுபவத்தில் வாழ்ந்தாலும் பரிசுத்தாவி கொடுத்த நிச்சயமற்றவளாக இருக்கிறாங்க. சரி, நம்ம நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம், இன்னும் வரகாலம் அதை பற்றி நம்ம பேசலாம். அப்போது பரிசுத்தாவி நமக்குள்ளே வருகிற பொழுது அதுதான் அந்த மைண்ட் சேஞ்ச். இப்போ நாம் ஆவிக்கேற்றபடி நடக்க அழைக்கப்படுகிறோம். இதுதான் கலாத்தியர் 5:16 பார்க்குறோம். கலாத்தியர் 5:16 வாசிப்போம்.
1: பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள்.
0: அப்போ ஆவிக்கேற்றபடி ஹோலி ஸ்பிரிட் படி நடந்து கொள்ளுங்கள். அப்போ இதுதான் ரோமர் 8:14 வாசிக்கும் பொழுது, இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவது, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்போ முதலாவது மாற வேண்டிய இடம் இது மனம். மனம் எப்படிங்க மாறும், மனம் எப்படி இருக்கணும், நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கணும்? முக்கியமாக மனதை வைத்துக் கொள்ளுகிற விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம எல்லாவற்றையும் அதை நம்ம டீட்டெயிலில் பார்க்க போனால் அது வந்து பல நாட்கள் வேணும். நாம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும். நம்முடைய மனதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ எதை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம், தலைப்பு மறந்துட்டீங்களா? ஆமாம், மாற மாற மாற மாற மாற. என்னடா இது, இவருக்கு என்ன ஆச்சுது, ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமாம், நான் மாறிக்கொண்டிருக்க மாறிக்கொண்டிருக்க மாறிக்கொண்டிருக்க தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், வந்து கொண்டிருக்கும். தேவ சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை, தைரியம் நம்ம வாழ்க்கையில் பெருகிட்டு இருக்கோம். அதில் முதலாவது மாற வேண்டியது நம்முடைய மனம். மனம் எப்படி மாறுறது? முக்கியமாக மனிதர்கள் விஷயத்தில் தான் நம்முடைய மனம் அதிகமாக கரெக்ட் ஆகுது. பொருட்கள் விஷயத்தில் கரெக்ட் ஆகுது, சூழல்கள் விஷயத்தில் கரெக்ட் ஆகுது, நிறைய இருக்குது. தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். ஆனால் பெரும்பாலும் நம்முடைய மைண்டை டிசைன் பண்ணுறது எதுன்னு சொன்னால் மனிதர்கள் தான். நம்முடைய வாழ்க்கையிலே சம்மந்தப்பட்ட மனிதர்கள், அந்த மனிதர்களை குறித்த எண்ணங்களும் நினைவுகளும் சிந்தனைகளும் தான் நம்முடைய மைண்டை டிசைன் பண்ணுது, அதை வந்து டிசைட் பண்ணுது. அப்போது மனிதர்களை குறித்த நம்முடைய சிந்தனை நிலை எவ்விதமாக இருக்கிறது? சிலரை நீங்கள் கோபமாகத்தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் எரிச்சலாகத்தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வருத்தமாக தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வெறுப்பாக தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வைராக்கியத்தோடு தான் சிந்திக்க முடியும். சம்திங் ஹேப்பன்ட், சிலர் அப்படி தான் இருக்கிறாங்க, நான் அவங்கள பற்றி ரொம்ப நினச்சி சந்தோஷப்பட முடியாது. சிலர் நினைக்க முடியும், எனக்கு வருத்தம் வருது, கோபம் வராமல் வராத இடத்துல என்ன வந்துடுது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு உங்கள் மேலே ஒரு கோபமும் கிடையாது, ஆனால் வருத்தம் இருக்கும். அவங்க சொன்னது உண்மை தான், கோபம் எல்லாம் கிடையாது, என்ன இருக்குது, வருத்தம் இருக்குது. சிலருக்கு வருத்தம் இருக்காது, கோபம் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது நெகட்டிவாக. மனிதர்களை குறித்த எதிர்மறையான பார்வை நிலை, ஹவு வி ஆர் வியூவிங் த பீப்புள், மக்களை, மனிதர்கள் யாருக்கலாம், அண்ணனோ தம்பியோ கணவனோ மனைவியோ அக்கா தங்கச்சி மாமா மாமியார் யாராக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஹியூமன் பர்சனாலிட்டி, அவர்களை குறித்த மனம், நம்முடைய மனம் எப்படி இருக்குது? ஏன்னா நம்முடைய மனதில் அதிகமான நேரங்கள் மனிதர்களை குறித்து சிந்திக்க நேரிடுகிறது. அப்படி தானே, நான் சொல்கிறது பொய்யா உண்மையா, கொஞ்சம் போய் கொஞ்சம் உண்மையா, உண்மைதான், அப்படி தானே. நிறைய விஷயங்கள் வேறு சிந்திக்கிறோம், பொருட்களை பற்றி சிந்திக்கிறோம், வேலையை பற்றி சிந்திக்கிறோம், வீட்டை பற்றி சிந்திக்கிறோம், ஹெல்த்தை பற்றி சிந்திக்கிறோம், வாகனத்தை பற்றி சிந்திக்கிறோம், ஊர் ஓரத்தில் நடக்கிறத பற்றி சிந்திக்கிறோம், அரசியலை பற்றி சிந்திக்கிறோம், நிறைய விஷயங்கள் சிந்திக்கிறோம். ஆனாலும் அதிகமாக அவைகளெல்லாம் வேடிக்கைக்கு தரமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய மனதனுடைய நிலையை வந்து தீர்மானிக்கிறதும், நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்கிறதும் மனிதர்களை குறித்த பார்வை. அப்போது நீங்கள் சிலரை வந்து கோபமாகத்தான் உங்களால் சிந்திக்க முடிந்தால், நீங்கள் கோபமாகவே சிந்தித்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் கோபமாக சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய சமாதானம் உங்களுக்குள்ளே செயல்படாது. ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுறதில்ல, இதை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கோப மனநிலை சந்தோஷ மனநிலைக்கு எதிரானது. வருத்த மனநிலை சந்தோஷ மனநிலை எதிரானது. அதிருப்தி மனநிலை சில நினைக்கும் போது பொறாம மனநிலை வரும். யார் யாருக்கெல்லாம் பொறாம இருக்குன்னு நமக்கு தெரியும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குள்ளே தெரியும் பொறாம வருதா வரலையா அப்படின்னு. நம்ம விட்டு பையனாக 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான், நான் அடுத்த விட்டு பையனும் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், அவன் மார்க் வாங்கிட்டு வரான், நம்ம பையனும் மார்க் வாங்கிட்டு வரான், அப்போ தான் தெரியும் யார் யாருக்கு பொறாம இருக்குது. அவனை விட நம்ம பையன் அதிகம் மார்க் வாங்கினா நமக்கு பொறாம வராது. நம்ம பையனை விட அவன் அதிகம் வாங்கினா என்ன வரும்? பொறாம வரும். சரி, அப்போ பொறாமை மனம் சிலரை குறித்து நம்ம எப்படி சிந்திப்போம்னா எப்போவுமே தாழ்வாகவே சிந்திப்போம். ஏன்னா அவங்க தாழ்வாகவே, அதாவது அவங்க வந்து அப்படி ஒன்றும் பெருசாக நினைக்க முடியாத ஆட்கள் கிடையாது. அவங்க பெரிய ஒன்றும் பெரிய ஆட்கள் கிடையாது. அப்போ அது பெரிய ஆட்களாக இல்லைன்னா நம்ம அவங்கள எப்படி நினைப்போம்? சாதாரணமாக நினைப்போம். சிலரை மட்டமாக நினைப்போம். சிலரை எப்போவுமே சந்தேகமாகவே நினைப்போம். அவங்கள நம்பவே மாட்டோம். அவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருப்போம். ஏன் இதாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது? அவங்க வந்தாலே சந்தேகம், இவங்க கூட ஏதாவது இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்களா, கூட ஏதாவது ஆவி வந்திருக்கா. இந்த பிற மதங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில நம்பிக்கைகள் உண்டு. எப்படி நம்பிக்கை? அதாவது இந்த வாசு சாஸ்திரம், அந்த சாஸ்திரம், இந்த சாஸ்திரம், நம்ம வெளியே போகிறவள்ள வந்து எதையா பார்த்தா அதனுடைய அடிப்படையில் நல்லது கெட்டது அமையும், எந்த நேரத்தில் கல்யாணம் வைக்கணும் வைக்கக்கூடாது, எந்த நேரத்தில் வீடு கட்டணும் கட்டக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவங்களுக்கும் இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே வந்தாலும், சில குடும்பங்களை பார்த்திங்கன்னா ஒரு மருமகள் வராங்க, மருமகள் வந்த பிறகு இவங்க குடும்பத்தில் பெரிய பணக்காரர் ஆகலைன்னா என்ன சொல்லிடுவாங்க? இந்த மணமாக வந்த பிறகு தான். ஆமாம். இல்லைன்னா வேறு யாராவது மேல் பக்கம் வாடகை இருக்க வந்தாங்கன்னு வச்சுங்களாம், இவங்க ஒரு ஃப்ளோரை வாடகை விட்டுருப்பாங்க, அவங்க வந்தது இவங்களுக்கு முன்னேத்தே இருக்காது. இவங்க எப்படி கணக்கு பண்ணியிருப்பாங்க? என்றைக்கு மேலே ஒருத்தங்க வந்தாங்களோ அன்னிலேருந்து என்ன இல்லை, அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க இருந்தாங்களா, அவங்க வந்த பிறகு தான் நாங்கள் கார் வாங்கினோம், ஆனால் இவங்க வந்த பிறகு தான் நாங்கள் காரை விற்றோம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சூழ்நிலை நடக்கிறத வச்சு என்ன பண்ணுவாங்க? இதுதான் நம்ம வாழ்க்கை நல்லது கெட்டதை டிசைட் பண்ண நினைப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க இதில் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, இவங்கெல்லாம் நம்ம ஃபார்வர்ட் டைப்பு. ஆனால் இவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குது. புரிகிறதா? நான் நேற்றுக்கு வந்து ஒரு சின்ன ஆர்டிக்கிள் படித்தேன், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டருடைய மனைவியை, ஒரு பாஸ்டர் ஏற்கனவே டைவோர்ஸ் ஆகி அவரை வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணால் சரி பரவாயில்ல அவர் வாழ்ந்துட்டு போகட்டும், அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் ஏற்கனவே இருக்குது, அந்த அம்மா டைவர்ஸ் பண்ணி போயிட்டாங்க. அப்புறம் இந்த இதை பண்ணிச்சு என்ன நினச்சுன்னா பரவாயில்ல ஒரு பாஸ்டர் விட்ட ஒரு அபிஷேகம் அது சொல்லுது, நான் அபிஷேகம் இருக்குது நம்பி தான் இவரை கல்யாணம் பண்ணேன், அதனால் கேர்ஃபுல்லாக இருக்குது. அபிஷேகம் நம்பி என்ன பண்ணிடுறாங்க, அபிஷேகம் இருக்குது நம்பி தான் கல்யாணம் பண்ணேன், அவருக்கு ரெண்டு பிள்ளை வேறு இருக்குது, சரி ஒரு கர்த்தரை ஊழியத்தை செய்கிறாருன்னு வந்தேன், அப்புறம் என் வாழ்க்கையே என்ன ஆயிடுச்சு, அதனால் சீரழிஞ்சு போச்சு. ஏன்னா இவர் வந்த அம்மா வந்ததுலேருந்து அவருடைய சபை என்ன ஆகிட்ட டிக்ளைன் ஆகிட்டே இருந்தான், நிறைய பேர் விலை விலை என்ன செஞ்சிட்டாங்களாம் போயிட்டாங்களாம். அதிலிருந்து இவர் என்ன முடிவுக்கு வந்தார்னு சொன்னால், இந்த இவங்க வந்ததுனால தான் எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை, விசுவாசிகள்லாம் போயிட்டாங்க, அண்ணிலேருந்து இவங்களை வெறுக்க ஆரம்பித்தாங்களாம், அப்புறம் பேசுறது நிறுத்திட்டாராம், அப்புறம் ஒரே வீட்டில் இருப்பாங்க ஒன்றா என்ன செய்ய மாட்டாங்களாம் பேச மாட்டாங்களாம், அப்புறம் அது அப்படியே போயிட்டு போயிட்டு போயிட்டு பெரிய மனவேதனைக்குள்ளே மாறி போச்சுது. அப்போ தான் யோசனை பண்ணி பார்த்தேன், ஓஹோ மற்றவங்க இப்படியெல்லாம் சிலர் விஷயத்தில் இந்த மாதிரி நினைக்கிறாங்க. கிறிஸ்தவங்கள்ட்டே என்ன இருக்குது? சிலர் அப்படி தான், யாராக உள்ளே வந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஆவி வந்துச்சு, அவங்க வந்துட்டு போன பிறகு தான் எங்கள் பையனுக்கு காய்ச்சல் வந்தது, அவன் வந்துட்டு போன பிறகு தான் எனக்கு கணவனுக்கு ஒரே போராட்டமாக இருக்குது. புரிகிறதா? அவங்க வந்தாங்கல்ல, அவங்க எப்போல்லாம் வருவாங்களோ அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு அடுத்த ரெண்டு நாளைக்கு பிரச்சனை தாங்க இருக்கும். இப்படி சொல்கிற கேட்டிருக்கீங்களா? நிறைய கேட்டிருப்பீங்க, நீங்கள் கேட்பீங்க. ஆமாம், ஐயோ அவங்க மறுபடியும் வரேன்னு சொல்கிறாங்களே, அப்போ அடுத்த மூணு நாளைக்கு நமக்கு பிரச்சனை வருமே, ஆயத்தமாகணுமே, எப்படி கட்டி ஜெபிக்கிறது? இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்கள், மனிதர்களை குறித்த எண்ணங்கள், ஒரு சந்தேக பார்வை. சிலர் வந்தால் எப்போவுமே அவங்க எதையாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க அந்த பக்கம் போன இந்த பக்கம் போன அவங்க பின்னாலேயே பின்தொடர்றது. எப்போவுமே என்ன செய்கிறது, ஒரு சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே செக் பண்ணிட்டு இருக்குது. கேர்ஃபுல்லாக இருக்கணும், உட்காந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க. அப்போ சந்தேக பார்வை, கோப பார்வை, வருத்த பார்வை, கசப்பு பார்வை, பொறாமை பார்வை, எரிச்சல் பார்வை, இப்படி பல பார்வை இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி பார்வை இருக்கா இல்லையா, அதை முதல்ல யோசிப்போம் உட்காந்து. அடுத்த 2 நிமிடங்கள் நமக்குள்ளேயே நாம் யோசிப்போம். யாரை குறித்தாலும் நமக்கு கோபமான ஒரு பார்வை இருக்குது. எப்போவுமே அவங்கள நினைச்சாலே கோபம்தான், நினைச்சாலே வருத்தம்தான், நினைச்சாலே எரிச்சல் தான், நினைச்சாலே வெறுப்பு தான், நினைச்சாலே சந்தேகம்தான். நம்பவே முடியாது, நம்பவே இயேசுநாதரே அவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தாலும் இவர் பக்கத்தில் இருக்கிறனால அது அவர் இயேசுநாதர் கிடையாது. அது யாராக இருப்பார்? ஒளியின் தூதனுடைய வேஷம். நான் பார்த்தேன் இயேசுனா, இயேசுனா இவன் வந்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவரை என்னை நம்ப மாட்டேங்கிற யாரோ, நீர் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்சி கொடுன்னு சொன்னால் அவரே வந்துட்டார். வந்து நின்று ஒளிவட்டமாச்சுது, நம்ப வேண்டிய என்ன செய்யலை. அது உண்மைதான், பார்த்துருந்தேன் இயேசுனார் பக்கத்தில் இருந்தார். அந்த எந்த இயேசு வேதம் கொடுக்குற இயேசுவோ அது தெரில. அது என்ன வயசு? அப்போது உங்களுக்கு சந்தேக மனநிலை வந்து விட்டது என்று சொன்னால் உங்களுக்கு அதை மாற்றுறது ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் இவைகள் உங்கள் மனசில் இருக்கிற வரைக்கும் யூ வில் நெவர் என்ஜாய் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் வெள்ள பேப்பர் எடுத்து நல்லா எழுதுகிற பேனா வச்சு நல்லா எழுதி கீழே கையொப்பம் போட்டு டேட்டை எழுதி வச்சுங்க. நான் சொன்னது புரிஞ்சா? யார் யார் வெள்ள பேப்பர் வச்சுருக்குறீங்க? இல்லைனா ஞாபகத்தில் வச்சு வீட்டில் போய் என்ன செய்யுங்க. நான் சொன்ன இந்த விதமான மனநிலை உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் எழுதி சிக்னேச்சர் போட்டு டேட் போட்டு வச்சிங்க, நான் இப்படி சொன்னதை கேட்டேன்னு. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கும். உங்களுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு ஒருபோதும் என்ன செய்யாது. அது அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கல அர்த்தம் கிடையாது. எல்லாம் ஆயத்தமாக தான் இருக்குது, பட் யூ கேனாட் என்ஜாய். நீ அதை அனுபவிக்க மாட்டாய். ஏனென்றால் உன்னுடைய மனம் என்ன செய்கிற? எதிர்மறை மனம். ஆக மனிதர்களை குறித்த எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும். அதுதான் மாறுறது. டெய்லி ஜெப் பண்ணுறவொன்னும் நமக்கு டிஃபிகல்ட்டி கிடையாது. டெய்லி பைபிள் படிக்க டிஃபிகல்ட்டி கிடையாது. நம்ம அடிக்கடி உபவாசம் இருக்கலாம், அடிக்கடி கோயிலுக்கு போகலாம், அடிக்கடி ஊழியங்களுக்கு போகலாம், நிறைய விஷயங்கள் செய்யலாம். இதுக்கெல்லாம் நமக்கு வி டோன்ட் ஹவ் மச் டிஃபிகல்ட்டிஸ். இந்த மனசை என்ன செய்யணும்? அப்போ தேவ கிருபையை தேடி, தேவ இரக்கத்தை தேடி, தேவ ஐக்கியத்தை தேடி இந்த மனதை என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும். எபேசியர் 4:31 வாசிப்போம்.
1: சகலவிதமான கசப்பு,
0: சகலவிதம் அவர் பார்த்தார். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தால் நமக்கு எழுதுறது முடியாது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிட்டர்னஸ், சகலவிதமான கசப்பு. அப்புறம்
1: கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது.
0: பாருங்க, உங்களை விட்டு நீங்க கூட, நீங்க நிறைய பேரை பார்த்து கோபமாகவே நடக்கல, நல்லா சிரிச்சுட்டு தான் அவங்களை சந்திச்சு பேசுனீங்க. அவங்களுக்கு தெரியாது உங்க பேர்ல அவங்க எவ்வளவு கோபமா இருக்கிறாங்கன்னு. உங்கள்கிட்ட நல்லா சிரித்து தான் பேசியிருக்கிறாங்க, அப்புறம் வருத்தமாகவும் உங்கள்கிட்ட பேசவே இல்லை. அப்புறம் அந்த வசனம் என்ன சொல்கிறது? மூர்க்கம் பேசுகிறவள சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள் சிஸ்டர், போய் தொலைய மாட்டேங்கிறாளே. நானும் இதோடு நிறுத்திட்டு போவா, இதோடு நிறுத்தி ஒன்று பார்த்துட்டே இருக்கிறேன். புதுசு புதுசாக ஒன்று மேட்டர் தொடங்கிட்டே இருக்கிறான். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள் சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப அவசரம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள். மனம் என்ன சொல்லுது? போய் தொலைய மாட்டேங்குது. ஆக நம்முடைய மனம் என்ன செய்கிற? வசன சொல்லு, சகல விதமான கசப்பு. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, சில வேளை உங்களுக்கு நியாயங்கள் இருக்கலாம். சிலரை கசப்பாக நினைக்கிறது, வருத்தமாக நினைக்கிறது, கோபம் நினைக்கிறதுக்கும் யூ மே ஹாவ் சம் ரீசன்ஸ், குட் ரீசன்ஸ். ஆனால் இது உங்கள் தேவ ஆசீர்வாதத்திற்கு தடை. நீங்கள் இவைகளை வைத்துக்கொண்டு தேவ ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியாது. எனவே தான் யாக்கோப் எழுதுகிற பொழுது கூட 3:14 யாக்கோபின் நிருபத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 3:14 பார்க்கலாம்.
1: உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள்.
0: அப்போ உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியம் சும்மாவா வருது? ஏதோ ஒரு சூழல் தான் வந்திருக்கும், ஏதோ ஒரு காரணத்தில் தான் வந்திருக்கும். ஆனால் வந்தது நமக்குள்ளே இருக்கிறவையில் அது நமக்கு என்ன செய்கிற? பெரிய மனவேதனையை ஏற்படுத்துகிறது, ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. அப்போ மனிதர்களை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நடுநிலையாக பாருங்கள். சிலர் மோசமாக இருக்கக்கூடும், ஆனால் உங்களுக்கு ஒரு மோசமும் பண்ணலையும். அவங்களால் ஒரு மோசம் வருகிறது வரைக்கும் அவங்கள நடுநிலையாக பாருங்கள். அவன் மோசக்காரன், அவன் மோசக்காரன் அப்படியே பார்த்து கொண்டாதருங்கள். நீங்கள் சந்தேகிக்கும் விதமாக ஒன்று இதுவரை நடைபெறவில்லையே. எதை நடந்ததா? நடந்தால் நடக்கலையா? நடக்கலைல்ல. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். இந்த ஒரு வார்த்தையை விட்டால் வேறு ஒன்றும் வராதா? நடுநிலையாக இருக்கணும். என்னைக்கா தப்பு பண்ணி மாற்றவில் பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க, நம்ம ஞானமாக இருக்க வேண்டாம். ஞானமாக இருங்க. எப்படி ஞானமாக இருக்கிறதுக்கா? எப்போவுமே ஒருத்தரை எதிர்மறையாக பார்க்கணும் கட்டாயம் இல்லை. ஒருத்தர் மோசமாக இருக்கக்கூடும், ஒருத்தன் ஃப்ராடாக இருக்க முடியும், ஒருத்தர் ஏமாற்றுக்கூடாக இருக்க முடியும், ஒருத்தன் தப்பு செய்கிறான், ஒருத்தன் திருடுகிறான். ஆனால் அவன் திருடுவானா திருடுகிறத குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்கும். ஆனால் எப்பவும் அவன் திருடன் பார்த்தா அவன் திருடாமலே என்ன செஞ்சு, நீங்கள் அவனை திருடன் ஆக்குவேன். அவன் திருடாமல் தான் உங்கள் வீட்டு வெளியே போன, அவங்க வீட்டில் ஒன்று காணா போச்சு. திருடுறதாரு உங்கள் பையன், உங்கள் வீட்டு பையன் தான் திருடனான். ஆனால் அந்த மனுஷன் பாவி மனுஷன் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போனால் இவரை பற்றி நிறையவே சொல்லி எங்கே போனால் ஏதாவது திருடுவான்னு சொல்லியிருக்காங்க. நாம் அதே மைண்டில் வச்சுருந்தோம். அவர் போன பிறகு நம்ம வீட்டு பொருள் காணோம். நம்ம வீட்டு பொருளை திருடுறது யார்? நம்ம வீட்டு பையன். இப்போ பேர் வாங்குறது யார்? ஏன் வந்து வந்தது? நான் உண்மையில் யார் திருடுன்னு பார்க்கல. திருடுனா யார் தான் திருடியிருப்பான்? அவன் தான் திருடுவான். அப்போ மனிதரை குறித்த ஒரு ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா, நான் இவரை இப்படித்தான் பார்ப்பேன், இவரை குறித்த என்னுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கும், இந்த வைராக்கியத்தோடு தான் இருப்பேன், இந்த கோபத்தோடு தான் இருப்பேன், ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லா பார்க்குறது ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட இவர் வந்து இவரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இவர் வந்து சரியில்லைன்னு, அதனால் இவரை சரியில்லாதவர் பார்ப்பேன். சிலரை பார்க்கணும், மட்டமாக தான் பார்ப்போம். அருண் பெரிய ஆள், அவர் சாதாரண ஆள் தானே, என் கண்ணு முன்னாலே வந்து இது பண்ணவர் தானே அவர். அவர் சாதாரணமாக இருந்தாலும் நீங்கள் அவரை நடுநிலையாக பாருங்கள். நீங்கள் அவரை ராஜாவாக பார்க்க வேண்டாம், ஆனால் பிச்சைக்காரனாக பார்க்காதீங்க. புரிகிறதா? நீங்கள் அவர் நீதிமானாக பார்க்க வேண்டாம், ஆனால் ரொம்ப தப்பானவனாக பார்க்காதீங்க. எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கையாக இருக்கிற என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் நான் கண்டுபிடிச்சிக்கலாம். அதற்காக ஒரு 100 பேர் வராங்கன்னா திருடர்கள் எச்சரிக்கைன்னு சொன்னால் 100 பேரையும் திருடனாக பார்க்குறதா? இப்போ நம்ம கோயில் உலகெல்லாம் போகிறோம்ல, திருடர்கள் எச்சரிக்கை. பஸ்ஸில் போனால் அங்கே போடுறான், ட்ரெயினில் போனால் அங்கே போடுறான், மெட்ரோவில் போனால் அங்கே கூட திருடர்கள். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? என் பக்கத்தில் ஒரு திருடர் உட்காந்துருக்குறான், அவங்க எழுதியே போட்டிருக்கிறா, திருடர்கள் எச்சரிக்கை. ஆமாம், இங்கே ஒரு திருடன், இங்கே ஒரு திருடி, எல்லாரும் திருடன், அத்தனை பேரும் நான் ஒரு தான். யார் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தூங்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் உடமைகளை கவனமாக என்ன செய்யுங்க, வச்சிட்டுருங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? கலவரப்பட வேண்டாம். அவன் திருடனாக இருந்தால் அவன் திருட வரவில்லை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கேற்ற நம்ம என்ன செய்வோம்? அதுக்காக அவனை திருடனாகவே பார்த்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது. மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை நடுநிலையாக பாருங்கள். அவர்களை குறித்து உங்களுக்கு எதிர்மறை உணர்வுகள் ஏற்படும் விதமாக அவங்கள பிராண்ட் பண்ணி பார்க்காதீங்க. அவங்க கெட்டவங்களை இங்கே நல்லவங்களாக பார்க்கணும் தேவை கிடையாது, ஆனால் கெட்டவங்களாகவே பார்த்துட்டு இருக்காதிங்க. எங்கள் ஒருத்தர் வந்து மிக மோசமானவர், அவரை நான் எப்படி பார்க்கணும்? சொல்லி கொடுப்பாங்க நல்லவராக பார்க்க தேவையில்லை. அவரை நீங்கள் மோசமானவரன்னே பார்த்துட்டு இருக்காதிங்க. நடுநிலையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கணும். அல்லேலூயா. மனம் மாற வேண்டும். மனிதர்கள் தொடர்பாக நம்முடைய மனநிலைகள் மாறாத பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய பக்கத்தில் ஆயத்தமாக தான் இருக்கிறது. பட் நாம் என்ன செய்ய முடியாது? வி கான்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட். அதை நம்மால் என்ன பண்ண முடியாது? தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் வர முடியாது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்கள்? இப்போ மனசை பார்த்துட்டோம். அடுத்த நம்முடைய சுபாவம், குவாலிட்டிஸ். இது வந்து மைண்ட் செட்டுங்கிறது நம்ம மனது உள்நிலை, மனசுக்குள்ளே எப்படி சில விஷயங்களை நம்ம சிந்திக்கிறோங்கிறது. அடுத்த பார்த்திங்கன்னா நம்முடைய கேரக்டர், சுபாவ நிலைகள். நம்முடைய சுபாவ நிலைகள் எவ்விதமாக இருக்கிறது? நம்முடைய சுபாவங்களை நம்ம கவனிக்கணும். நம்ம ஜபத்தையே கவனிச்சுட்டு இருக்கிறதில்ல. நான் இன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டேன், பைபிள் படித்தேன், சர்ச்சுக்கு போயிட்டேன், காணிக்கு கொடுத்தேன், ஹெல்ப் பண்ணேன், நிறைய விஷயங்களை நல்லவன நடந்திருக்கிறேன். அவைகளே கவனிக்கணும். உங்களுடைய சுபாவங்களை கவனியுங்கள். உங்களுடைய சுபாவங்கள் என்றால் என்ன? உங்களுடைய தாழ்மையை குறித்து கவனியுங்கள், உங்களுடைய உண்மையை குறித்து கவனியுங்கள், உங்களுடைய நீதியை குறித்து கவனியுங்கள், உங்களுடைய நேர்மையை குறித்து கவனியுங்கள். கசப்பு, பகைமை, வெறுப்பு, விரோதம், இது போன்ற சுபாவ நிலை கவனியுங்கள். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? இந்த சுபாவ நிலைகள் தான் உங்களுடைய ஆசீர்வாதம் நிர்ணயிக்கிறது. இப்போ யோவான் 15 மத்தேயத்தினுடைய 7 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது 8 வசனம் என்ன சொல்லுனா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார். அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுனா, நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ. அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லுவது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்போ யார் கேட்டுக்கொள்வது கொடுக்கப்படும்? அவருடைய வார்த்தைகளை பெற்று கனி கொடுக்கிறவன். உங்களுடைய சுபாவங்கள் சரியற்றவைகளாக இருந்தால் உங்களுக்கு மிகுதியான வருமானம் வரலாம், மிகுதியான செல்வங்கள் வரலாம், நீங்கள் விரும்புகிறபடியெல்லாம் சம்பாதிக்கலாம், விரும்புகிறபடியெல்லாம் வீடுகளை கட்டிக்கொள்ளலாம், விரும்புகிறபடியெல்லாம் வாகனங்களை வாங்கிக் கொள்ளலாம், விரும்புகிறபடியெல்லாம் நீங்கள் அனுபவிப்பு நிறைய பெற முடியும். ஆனால் ஆசீர்வாதமாக இராது. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு சொத்து இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, ஹெல்த் இல்லைன்னா அர்த்தம் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் தேர், ஆசீர்வாதம் இல்லை. வீடு இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், பொருள் இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஹெல்த் இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், உறவு இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ அந்த ஆசீர்வாதங்களை இல்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய சுபாவங்கள் எப்படியோ அப்படித்தான். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுங்கிற சுபாவ நிலை வளர்ச்சி தான். நம்ம இன்னும் எவ்வளோ கூட தாழ்மையில் இருக்கிறோம், இன்னும் எவ்வளோ நம்மளால் பொறுத்து கொள்ள முடிகிறது, இன்னும் எவ்வளவு தாழ்ந்து போக முடியும், விட்டு கொடுக்க முடிகிறது, இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளோ மற்றவர்களை குறித்த கசப்பு கோபம் இவ்வளோ விட முடிகிறது, இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக பேச முடியும், இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்மையாக போக முடிகிறது, இவைகளை நம்ம என்ன செய்யணும், வி ஹவ் டு அப்சர்வ், வி ஹவ் டு வாட்ச். சுபாவ நிலைகள், சில நேரத்தில் வந்து நான் அந்த சுபாவ நிலைகளை பேசுகிற வேலை எனக்கே ஒரு கேள்வி வரும், சரி நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க இல்லையா. இப்போ சுபாவங்களை பற்றி பேசுகிறவள பேசுகிறவங்க பற்றி என்ன நினைப்பாங்க மக்கள், அதெல்லாம் இருக்கட்டுங்க, இவர் என்ன பெரிய சுபாவக்காரரா, யோசிப்பீங்களா யோசிக்க மாட்டிங்களா, சிஸ்டர் என்ன ஆச்சரிய போகிறது பாருங்கள். சுபாவங்களை குறித்து பேசும் பொழுது பல நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி என்ன தெரியுமா, சொல்லுகிறவங்க இப்போது எனக்கே நல்ல சுபாவம் இருந்து வச்சிங்களா, இது உங்களுக்கு எப்போ தெரியும், இல்லை என்ன விட்டுருங்க, ஒரு மிஸ்டர் எக்ஸ், மிஸ்டர் எக்ஸ் எங்கே இருக்கார், எங்கேயோ இருக்கிறார், இப்போ மிஸ்டர் எக்ஸ் வந்து ரொம்ப தங்கமானவர், அடுத்தது மிஸ்டர் ஒய்னு ஒருத்தர் இருக்குது, அந்த மிஸ்டர் ஒய் வந்து மிஸ்டர் எக்ஸை எப்போ தங்கமானவராக பார்க்க முடியும், அவர் சொல்கிற தங்க நல்ல சுபாவக்காரன்னு, ஆனால் இவர் வந்து அவருடைய சுபாவத்தை எப்போ அனுபவிக்க முடியும், பழகும் பொழுது, சரி ஐக்கியமாக இருந்தான், சரி அப்புறம், அதாவது ஒருவருக்கு சுபாவம் இருந்தாலும் அவர் சுபாவக்காரதான இல்லையா என்பதை யார் கண்டுபிடிக்க முடியும், எல்லாம் நான் பேசுறதுல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க, கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி விட்றேன் அவ்வளோதான், அதை சத்தமாக சொல்லுங்க, நல்ல சுபாவங்கள் உங்களுக்கு இருந்தால்தான் ஒருவர் நல்ல சுபாவக்காரராக இல்லையா என்பது தெரிய வரும், புரிகிறதா, ஏனென்றால் உங்களுடைய மனம் எவ்விதமான சுபாவங்களோடு இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் மற்றவர்களை பார்க்க முடியும், அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு நல்ல சுபாவக்காரர்களாக இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து ரொம்ப அன்பானவன்னு வச்சிங்களாம், பெரும்பாலும் நம்ம சுபாவன்னு வரவில்லை, இதை தான் பேசுகிறோம், அன்புன்னு பேசுகிறோம், அன்பானவர், இப்போ இவர் அன்பானவருங்கிறத நீங்கள் எப்போ கண்டுபிடிப்பீங்க, நீங்கள் அவரை எப்படி அன்பானவன் கண்டுபிடிப்பீங்க, அன்பான காரியங்கள் செய்ய முடியும், அப்போ உங்களுக்கு அவர் அன்பான காரியம், ஆனால் உங்களுக்கு அவர் அன்பான காரியம் செய்ய முடியாதபடிக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், வித்தியாசமாக இருக்கிறீங்க, புரியுதா. இப்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம வெளியே போகிறோம், போயிட்டுருக்கிற வெள்ள வந்து ஒருத்தரை பார்த்தோம், பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே போயிட்டோம், போயிட்டோம் அவரை திரும்பி பார்க்கல, விஷ் பண்ணல, கவனிங்க பிரசங்கத்தை முடிக்க போகிறேன், உடனே இல்லை கொஞ்சம் லேட்டா, அப்போ அவரை பார்த்துட்டு வந்து என்ன செய்ய, நான் அப்படியே பார்க்காம என்ன செய்யப்பட்டேன், இப்போ நேற்றி கூட நான் சாயங்காலம் லாஸ்ட் பேட்டை போக்கும் போகிறவெல்லாம் ஒரு தடவை பார்த்தேன், அவர் கொஞ்சமாவது என்ன தெரிங்கிற மாதிரி கொஞ்சம் உணர்ச்சி காட்டேன், அவரை பார்த்து விஷ் பண்ணல பார்த்தா அவர் இப்படி ரெண்டு மூணு பார்வை பார்த்து நல்லா தெரிஞ்சவங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவர், அவருடைய நண்பரோடு பேசிட்டு இருக்கார், சரி பேசி தொலைங்கன்னு நான் போய்

என்ன சொல்வார், உதாரணத்தை கரெக்டாக கவனிச்சிக்கலா. அன்னைக்கு இவன் என்ன பார்த்துட்டு அப்படியே பார்க்க மாதிரி போனான், அவன் போய் சொல்கிறான் பாருங்க. நம்ம ஒருவரை ஒருவர் பார்த்து கவனித்து என்ன செய்ய வேண்டும், அன்புக்கு நற்கரி ஏவப்படும்படி ஒருவர் என்ன செய்யணும். இவன் இவ்வளோ வசனத்தை பிரசங்கம் பண்ணானே, இவன் என்ன பார்த்துட்டு போக பார்க்காமலே போயிட்டான். இது என்ன உண்மை தெரியுமா? உண்மைதான். பார்த்துட்டு பார்க்காம தான் போனான். இப்போ அந்த நபர் இவனை பார்க்கும் பொழுது இந்த நபர் எப்படி தெரிகிறார்? இவன் பிரசங்கம் பண்ணுறான், என்னை பார்த்துட்டு என்ன செய்கிறான், பார்க்காம போகிறான். ஆனால் இவன் ஏன் அவனை பார்த்துட்டு பார்க்காம போனான் தெரியுமா? இவனை பார்த்தாலும் அவன் சிரிக்க மாட்டான். ஹலோ, ஒரு என்ன எப்படின்னு கேட்டோம், அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கேட்டால் எனக்கு அவசரம், நான் போகணும்பா. அவனை பார்க்காம தான் போகணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஏன் பார்க்காம போனேன்? எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவனை பார்த்த மாதிரி காமிச்சு அவன் சந்தோஷப்பட மாட்டான். இது என்னடா, நாம போட போகிற ரூட்டில் இவனும் வராம்பான் இல்லையா? சந்தோஷப்பட மாட்டான், நான் விஷ் பண்ண மாட்டான், நான் தொடர்ந்து எதாவது விசாரித்தா பதில் சொல்ல மாட்டான். புரிகிறதா? அப்போ அப்படிப்பட்டவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டு தான் இருப்போம். இப்படி போயிட்டு இருக்கிறவர் வந்து பிரசங்கம் பண்ணால் அவனுக்கு நான் எப்படி, அந்த நபர் எப்படி? புரிஞ்சிட்டிங்களா? உதாரணத்தை புரிஞ்சிட்டாலே பிரசங்கம் புரிஞ்சிடும். புரிகிறதா? அப்போ சிலர் வந்து நீங்கள் சரியாக இல்லை என்றால், இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வந்து நல்லது செய்ய போகிறீங்க, ஆனால் அவர் உங்களுக்கு கெட்டது செய்கிறதே யோசனைப்பட்டு இருக்கிறார், இவனுக்கு எப்படி தீங்கு செய்யலாம் அப்படின்னு. நீங்கள் ஒருத்தர் அன்பாக பேச போகிறீங்க, அவர் உங்களுக்கு எப்படி சூடனால் வார்த்தை சொல்லி உங்களை ஹர்ட் பண்ணலாம்னு யோசனைப்பட்டு இருக்கார். இப்போ நீங்கள் அவருக்கு இப்போ அன்பான வார்த்தை பேச முடியுமா? நல்லா கவனி, சீரியஸாக கவனிங்க. முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் தீமையே செய்து கொண்டிருக்க சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இவர் நன்மையை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, பிளாக் பண்ணோம். அப்புறம் அவர் என்ன சொல்லலாம்? ஈஸியாக கேட்ச் பண்ண மாதிரி தெரியலையே, டக்குன்னு பதில் சொல்ல வேண்டாம். அவன் எனக்கு என்ன நன்மை செஞ்சான்? ஏ, நீ நன்மை செய்ய விட்டியா என்ன? நீ நன்மை செய்ய அலோவ் பண்ண மாட்டேங்கிறியே, நீ அன்பை பேச அலோவ் பண்ண மாட்டேங்கிறியே. அப்போ என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் சுபாவங்களில் சரியாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுடைய சுபாவங்களை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களால் உங்களுடைய உங்களுக்கு நல்லதை பெற முடியும். இல்லை என்றால் உங்களுடைய மனமும் உங்களுடைய சுபாவம் அவர்கள் என்ன செய்யும், எதிர்த்து நிற்கும். எனவே உங்களுடைய சுபாவங்களிலே நீங்கள் மாற வேண்டும். ஒரு கெட்டவன் எப்பொழுதுமே ஒரு நல்லவனை அடையாளம் கண்டுகொள்ளவே மாட்டான், ஏன்னா அவன் நல்ல அந்த கெட்டவன் ஒருபோதும் இவனை நல்லவனாக பார்க்கலை, ஏன்னா பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. புரிஞ்சிட்டீங்களா? புரியலைன்னா பிரசங்கம் முடிஞ்ச கூட தனியாக வந்து கேளுங்க, அது என்ன சொன்னீங்க, ரொம்ப நேரம் பேசி ஒன்று விளங்கல அப்படின்ட்டு விளக்கமாக சொல்கிறேன். ஆக சுபாவங்களிலே வளருவோம், பண்புகளிலே வளருவோம், அதில் தான் ஆசீர்வாதங்களும் வளரும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அடுத்தது என்ன மாற்றம், வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள், எபேசியர் 4:29 சீக்கிரமாக படிங்க, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வேறு என்ன புறப்படலாம்? அது ஏன் அந்த உண்டானாலும் போடுறாரு? எப்பா கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாத, அப்படி பேசுறதா இருந்தால் பக்தி விருத்திக்கு எதுவாக நல்வார்த்தை உண்டானா பேசு, இல்லை வாய் முடிச்சுமா உட்காரு. புரிகிறதா? பக்தி விருத்திக்கு எதுவான நன்மையான வார்த்தை இருந்தால் அதை பேசு, இல்லைன்னா உங்கள்கிட்ட வார்த்தை இல்லை, வாயை மூடிக்கிட்டு உட்காந்துரு. உன் வார்த்தையினால ஒருவருக்கும் ஒரு நன்மையும் கிடையாது. அப்போ கெட்ட வார்த்தை என்ன அர்த்தம்? இப்போ ஒரு வீட்டில் பழம் கெட்டு போச்சுது, வாழைப்பழம் கெட்டு போச்சுது, இல்லை குழம்பூச்சம் கெட்டு போச்சுது, அதை என்ன பண்ணுவோம்? தூக்கி வேதான் நம்ம ஏரியாவுக்கே தூரமாக கொண்டு போடுவோம்ல, ஏன்னா அது இருக்கிற இடமே என்ன செஞ்சிடும், நாற்றம் அடிக்கும், கெட்டு போயிடும். அப்போது நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆரோக்கியமானதாக நலமானதாக இருக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர நம்ம ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், அது மட்டுமல்ல எப்படி நம்முடைய வார்த்தையின் தரம் இருக்குது, வாட் அவர் த குவாலிட்டி ஆஃப் அவர் வேர்ட்ஸ், நாம் எந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம். சிலருடைய வாயை திறந்தாலே பரிகாச வார்த்தைகள் தான், சிலர் வாயை திறந்தாலே கோபமான வார்த்தைகள் தான், சிலருடைய வாயை திறந்தாலே காமெடி வார்த்தைகள் தான். எப்பொழுதுமே தங்களுடைய சிலர் வாயை பார்த்தால படத்தை பற்றி பொருளை பற்றி தான் பேசும், ஆரோக்கியமான வார்த்தைகள் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுவாங்க, நீதிமொழிகள்
பதினெட்டாம் அத்தியாயம் 21 வசனம்.

0: வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:21.
1: மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்.
0: மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். நம்ம பேசுற வார்த்தைக்கு ஒருவருக்கு சாவ கொடுக்கிற அதிகாரமும் இருக்குதான். அதுக்காக நீங்க வார்த்தை பேசி மற்றவங்களை சாகடிச்சு முடிவு பண்ணிடாதங்க. நல்லதா போச்சு. நான் யாரா ஒரு தடவை சாகடிக்கணும் வார்த்தை, அது ஒரு உதாரணத்தை சொல்லப்படாது. அதான் வார்த்தையுடைய எஃபெக்டை பற்றி சொல்லியிருக்கு. அதனால் வசனம் சொல்லுகிறது மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அப்போ நான் யாராவது சாகணும்னா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்படியெல்லாம் சாக மாட்டாங்க. ஆண்டவர் தான் டிசைட் பண்ணுறது. ஆனால் அவரை நீங்கள் சாகடிப்பீங்க. சில நேரம் சிலருடைய வார்த்தைகள் என்ன செய்கிறது, மற்றவர்களை செத்து போக வைத்து விடுகிறது. சில வார்த்தை உயிர்ப்பிக்கிறது இல்லையா. அவன் செத்து போய் கிடப்பான், சோர்ந்து போயிருப்பான், அப்படியே அவனால் ஒரு இன்ச்சு எலும்பு கூட முடியாது. ஒரு வார்த்தை உள்ளவர்கள் என்ன ஆகுது, பயப்படாதப்பா, இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா, தைரியமாக பார்த்துக்கலாம். இந்த ஒரு வார்த்தை சொல்கிறவள அவன் என்ன பண்ணுறான், உற்சாகப்படைகளை ஜீவன் வந்துடுது. அதுவரையில் அவன் சோர்ந்து போய் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு, ஓ இதுக்கு மேலே வாழ்க்கை இல்லை அப்படி நினைத்து கொடு. இதுக்கு மேலே நிறைய வாழ்க்கை இருக்குப்பா, எவ்வளோ பேர் வாழ்ந்துருக்கிறான், இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவன் வாழ்க்கையை முடிந்தது என்று எண்ணிக்கொண்டான். என்ன பண்ணுறான், இதுதான் ஜீவன், புரிகிறதா. அப்போது வாழ்க்கை வாயினுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் மற்றவங்களை சாகடிக்கவும் செய்யலாம், செத்து போயிருக்கிறவங்களும் என்ன செய்யலாம். இன்றைக்கு எந்த மாதிரி வேலை நம்ம வார்த்தைகள் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். எனவே தான் கொலோசியர் 4:6 வாஸ்து பார்க்கும் பொழுது, உங்களுடைய வசனம், வசன வார்த்தை, யுவர் வேர்டு, அது கிருபை பொருந்துறதாக இருக்கட்டும். அப்போது நம்ம வாயிலிருந்து இன்னும் எந்த தரமான வார்த்தை, சிலர் சிலர் பேசுகிற வார்த்தையை ஒருபோதும் நம்ப முடியாது. ஏன் தெரியுமா, அவங்க நம்பத்தக்க வார்த்தை பேசுகிறதே இல்லை. அவங்க எதையாவது பேசுவாங்க, அதனால் அவங்க வார்த்தையை என்ன செய்ய முடியும், நம்ப முடியாது. அப்போது கெட்ட வார்த்தை, கோப வார்த்தை, பரியாச வார்த்தை, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளுக்கும் நமக்கு எவ்வளவு தொடர்பு இருக்குது. நம்ம கொஞ்சம் நகைச்சுவாக பேசுகிறதெல்லாம் என் வாழ்க்கையில் ஒன்று எப்போவுமே சீரியஸாக பேசியிருக்க முடியாது. நகைச்சுவை வேணும், ஆனால் நகைச்சுவையாகவே இருந்தால் சினிமா காமெடி மாதிரி ஆகிடுவோம்ல, முழுசுக்கு முழுக்க நகைச்சுவையாக மாறிடும். அப்போ நம்முடைய வாயினுடைய வார்த்தை, ஏன்னா தேவ உறவில் வளர வளர நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்ன செய்கிறது, மாறுகிறது. இந்த செய்தியெல்லாம் ஆயத்தம் பண்ணி நாங்கள் வீட்டில் வச்சோம், எங்கள் வீட்டம்மா பார்த்துட்டு இன்றைக்கி வந்து சொன்னாங்க, 8 பாயிண்ட் வச்சுருக்கிறீங்க, 8 பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒன்றுக்கு பின்னால் ஒன்று சொல்லிக்கிட்டு 11 ஆக்கிட போகிறீங்க. நான் நினச்சேன் அப்படிலாம் கிடையாது, நான் ஞானமானவன், கரெக்டாக பிளான் பண்ணி சொன்னால் இப்போ நிலைமை அப்படி தான் போயிட்டுருக்குது. இதே லெவலில் போயிட்டுருந்தா 11 முடியாது போல் இருக்குது. அதனால் என்ன செய்கிறேன், பெரியவங்களுக்கு ஒரு நல்ல அடையாளம் ஒன்று சொல்லுவோம், அது அதிகமாக பேசாமல் இருக்கிறது. அதில் கொஞ்சம் குறைத்து கொள்கிறேன். இப்போ எத்தனை பாயிண்ட் பார்த்தோம், முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதம் அனுபவிக்க வேண்டுமென்னா நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆவிக்குரிய நிலைமைகளில் வளரணும். வெறும் வழிபாட்டு ரீதியில் வளர்றதில்லை. அப்போ மனம், முதல்ல மனதை கவனிக்கணும், எப்படி அது ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு. இரண்டாவது நம்முடைய கேரக்டர், மூன்றாவது நம்முடைய வார்த்தை, வாயை திறந்து பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படிப்பட்ட ஸ்டாண்டர்டாக இருக்குது நம்முடைய வார்த்தையை மற்ற மதிக்கத்தக்கதாக இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா 5 கரெக்டாக அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்போமா இருக்கு அப்படிம்பாங்க. நாம் 5 வந்து வாசலை எட்டி பார்த்தோம், 5:30 பார்த்தோம், 6:00 பார்த்தோம், 7:00 பார்த்தோம், 8:00 தான், 8:30 வந்து நிற்கிறார். இவர் நாளைக்கு சொல்கிற வார்த்தையை நான் நம்புவேனா, இங்கே நீங்கள் நம்புறீங்க நம்பலை, 2 கொடுத்துட்றேங்க கரெக்டாக 2, ஆனால் 2 ஆகிப்போச்சு. 2 கொடுக்குறேன்னு சொன்னது, நான் உனக்கு எப்படி அடுத்த கடன் கொடுக்க முடியும், இருந்தால் கூட கொடுக்க முடியுமா, உன் வாயின் வார்த்தை. நீ என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு கடன் கொடுக்க 2 திருப்பி தரேன்னா தரவும் மாட்டீங்க. உங்கள் பலவீனத்துக்காக தான் நாங்கள் பேச வேண்டியது வர இருக்குது, இது ஒரு பிரச்சனை. நீங்கள் வந்து நான் 2 தான் தர முடிஞ்சோன்னா தருவீங்களா, உங்கள் கையில் இருக்கிறத நான் வாங்குறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குது, 2 தான் சொல்ல வேண்டியிருக்குது, 1 தான் சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் பல நேரங்களில் இப்படி சொல்லி சொல்லி கடைசியில் அவன் தரதுக்கு வில்லிக்கான தர மாட்டான். ஏன்னா இவங்ககிட்ட கொடுத்தா மகாத்மா காந்தி கணக்கில் தான் எழுதி வைக்கணும், அது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ வார்த்தைகள் உண்மையாக இருக்கும். அதனால் பேசுறது அளந்து பேசுங்க, செய்ய முடிஞ்ச ஆமென்றும் இல்லை என்றும் பேசுங்க, அப்படி தானே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று. காலைல வருவீங்கன்னு சொன்னால் வரேன்னு சொன்னால் காலையில் சொல்லுங்க, இல்லைனா மாலை வர ஆகும்னு சொல்லுங்க. நான் செலவில் சொல்லுவேன், 2:00 to 4:00 வந்துடுறேங்கப்பேன், அவங்கள குழப்பணும் எல்லாம் போட்டு. ஆமாம், ஆக இயன்ற வரைக்கும் வார்த்தைகளை கண்டபிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசைகளில் மாற்றங்கள் வேணும். உலகத்தில் இருக்க நம்ம எல்லாருக்கும் ஆசை வரும், உடை மீது ஆசை, உணவு மீது ஆசை, இடத்தின் மேல் ஆசை, காசு மேல் ஆசை, வாழ்க்கையின் மேல் ஆசை, நல்ல வாழ்க்கை முறைகள் மேல் ஆசை, நிறைய ஆசைகள் வரும். ஆசைகள் வருவது தப்பல்ல, ஆனால் ஆவிக்குரியவர்களாக வாழ்கிற பொழுது எப்பொழுதும் பணத்தின் மேல்தான் ஆசை இருக்கிறது, பொருளின் மேல்தான் ஆசை இருக்குது, தொழில் மேல் தான் ஆசை இருக்கிறது, வீட்டின் மேல் தான் ஆசை இருக்கிறது, நிலத்தின் மேல் தான் ஆசை இருக்குது, கோல்டின் மேல் தான் ஆசை இருக்குது, இந்த ஆசைகளெல்லாம் நிறைய இருக்குது, இந்த ஆசைகளெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆனால் ஆவிக்குரியவளுடைய ஆசை எதுவாக இருக்கணும், நான் இன்னும் ஆண்டவருக்குள்ள வளரணும், பெருகணும், உயரணும், தேவன் அறிகிற அறிவில் நான் இன்னும் முன்ன போன இந்த ஆசைகள் வேணும். இன்றைக்கி அநேக இடத்துல இந்த ஆவிக்குரிய ஆசையே இல்லை. பாவம் நிறைஞ்ச உலகத்தில் நான் பாவம் செய்யாமல் வாழணும், உண்மை இல்லாத உலகத்தில் உண்மையிலோ நான் வாழணும், பொறுமையற்ற உலகத்தில் நான் பொறுமையாக வாழணும், பரிசுத்தம் இல்லாத உலகத்தில் நான் பரிசுத்தம் வாழணும், தேவனை அறியாத உலகத்தில் தேவன் அறிந்தவனாக வாழணும். இந்த ஆசைகளை எப்போ பார்த்தாலும் நாம் எப்படி சாப்பிட்றது, எப்படி உடுக்கிறது, எப்படி வீடை கட்டுறது, எப்படி சொத்து வாங்கிறது, எப்படி சேர்க்கறது, எப்படி நகை வாங்கிறது, வாழ்கிறது, போகிறது, வருகிறது, இதே தான் ஆசை. ஆசை ஆசை எப்போ பார்த்தாலும் ஆசை தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆவிக்குரிய ஆசையுடையவளாக மாறுங்கள். எனவே கொலோசியர் 3:2 மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குரியவை அல்ல. தேவன் விரும்புகிறவைகளை நீங்கள் ஆசைப்படுங்க. உங்கள் வாழ்க்கையின் மேல் அவர் வைத்திருக்கிற ஆசைகளை அறிந்து கொண்டு நீங்கள் ஆசைப்படுங்கள். அதுபோல் வாழ்க்கையில் வழிகள், உங்கள் வழிகளெல்லாம் தேவனுக்கு ஏற்ற வழிகளாக இருக்கட்டும். ஒன்றை விரும்பி நீங்கள் அடைய செல்லுகிற பொழுது அடைவதற்கு நீங்கள் கடைபிடிக்கிற வழி என்ன? சில வழிகள் எளிதாக நீங்கள் அடைய விரும்புகிறது அடைய உங்களுக்கு உதவி செய்யும். சில வழிகள் பாருங்கள், 2 வருஷத்துக்கு பின்னால் அடைய வேண்டிய அந்த உயர்வை 6 மாதத்திலே அடைய வைக்கும். ஆனால் அது சரியான வழி அல்ல, அது தேவனுக்கேற்ற வழி அல்ல. நீங்கள் அடைய விரும்புவது தவறல்ல, உங்கள் இலக்கில் இருப்பது தவறல்ல, ஆனால் அவைகளை அடைவதற்கு எப்படிப்பட்ட வழிகளை பின்பற்றீர்கள் அதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆக சில முக்கியமான காரியங்களை பார்த்துருக்கிறோம். முதலாவது மனதில் மாறுவோம், 2வதாக சுபாவங்களிலே மாறுவோம், 3வதாக வார்த்தைகளிலே மாறுவோம், 4வதாக ஆசைகளிலே மாறுவோம், 5வது வழிகளில். நம்ம என்ன பண்ணாலும் அந்த எந்த வழியில் போகிறோம் அதுதான் முக்கியம். சரி, அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா பிரசங்கம் முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு பகுதி முடிஞ்சிச்சு. இப்போ மனசில் மாறணும், சுபாவத்தில் மாறணும், ஆசையில் மாறணும், வழியில் மாறணும், மாறுமா இது? மாறாது மாறாது மனமும் குணமும். இதெல்லாம் நீங்கள் பிரசங்கம் கேட்டுட்டதுனால பரவாயில்ல பரவாயில்ல பிறகு எனக்கு நேத்தையும் தெரியாமல் இருந்தது, இப்போ பிரசங்கம் கேட்டதுனால எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன், இனிமேப்பட்டு நான் என்ன பண்ணுவேன், மனமெல்லாம் மாறிடும், வார்த்தையெல்லாம் மாறிடும், ஒன்றும் மாறாது அப்படி. ஆக முதலாவது நம்முடைய மனதை யோசிக்கணும். இப்போது இது மாதிரிப்பட்ட பிரசங்கங்கள் கேட்கும் பொழுது நம்முடைய நிலைமை என்ன? 3 விதங்களில் நம்முடைய மனநிலை இருக்க முடியும். 1, நான் என்ன பிரசங்கம் கேட்டாலும் ஐ எம் சாரி, நான் எப்படி வந்தேனோ அப்படியே திரும்பி போவேன். அதனால நிறைவேற்றோம், வந்தபடி நாங்கள் திரும்பி செல்லாதபடிக்கு, அப்புறம் வந்தபடி வச்சு திரும்பி செல்லாதபடி எப்படி போகிறது? நிறைய பேர் வந்தபடி திரும்பி போகிறதில்ல, கொண்டு வந்தது போட்டு போவாங்க இல்லையா? சரி, நிறைய பேர் பிரசங்கம் கேட்குறவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொள்கை உடையவங்க. நமக்கு 1000 பிரசங்கம் கேட்போம் பிரதர், அதுக்காக 1000 பிரசங்கம் மாறிட்டே இருக்க முடியுமா? நாம் கர்த்தரை மாதிரி இருக்கணும், கர்த்தர் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நம்மளும் கர்த்தரை மாதிரி தான் இருக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அதனால் பிரசங்கங்கள் பலவிதமாக இருக்கும். அவங்க ஒரு டாப்பிக்கை உருவாக்குவாங்க, ஒரு வாரமாக யோசனை பண்ணி என்ன பண்ணுவாங்க, புதன்கிழமை என்ன பேசுகிறது, ஞாயிற்றுக்கிழமை என்ன பேசுகிறேன்னு. அவங்க பேசட்டும், அவங்க கடமை அவங்க செய்யட்டும், நாம் இருக்கிற மாதிரி இருந்துட்டு கம்ஃபர்டபுளாக என்ன செஞ்சுருவோம். இந்த மாதிரி நிறைவேறிய வாழ்க்கையில் என்ன பிரசங்கம் கேட்டாலும் கேட்க நேரத்துக்கு மட்டும் ஒரு ட்ராமா பார்க்குறது மாதிரி, ஒரு சினிமாக்கை பார்க்குறது மாதிரி, ஒரு சீரியல் பார்க்குறது மாதிரி, இது வாழ்க்கையை தொடர்றதே கிடையாது. உணர்வில்லாத மக்கள் கூட்டம், இவர்களுக்கு இன்னும் உணர்வுள்ள மனம் வரவே இல்லை. 2வது கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இவங்க மாற்ற முயற்சிப்பாங்க, மாறாது, கவலைப்பட மாட்டாங்க. முதல் கூட்டம் என்னது? நினைக்கிறதே இல்லை, முடிஞ்சாச்சா, கச்சிதமாக 4 பேரை பார்த்தவங்க கொண்டுமா பேசிட்டு போயிட்டே இருக்கணும், கறிக்கடை கறிக்கடை சந்துக்கு போடுவோம், இல்லைன்னா கீதா புரோட்டீனுக்கு, இல்லை மாமல்லாவுக்கு போயிட்டு இன்றைக்குள்ள விஷயத்தை என்ன செய்வோம் பார்ப்போம். ஆனால் இன்னொரு குரூப் என்னென்னா, கேட்குறவள்ள ஆண்டவர் எனக்கு தான் பேசினார், எனக்கு தான் பேசினார், எனக்கு தான் பேசினார். ஆமாம் சிஸ்டர், இன்னைக்கு கேட்ட பிரசங்கம் எனக்கு ரொம்ப மனசுக்கு இதாக இருந்தது சிஸ்டர் அப்படின்னு. அப்போ என்ன பண்ண வரும்னா, மாற்ற விரும்புகிறாங்க, அவ்வளோதான், மாற்ற விரும்புகிறாங்க. ஒன்றும் மாற மாட்டேங்குது, மாறதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. ஆசைப்பட்டோம் முடியலை, அப்படியே இருப்போம். அடுத்த பிரசங்கம் இந்த மாதிரி ஒரு நாள் வரும், எங்கே போட போகுது? ஆக மாற்றத்தை விரும்பாத மனம், அடுத்தது மாற முடியாத மனம். முடியாத பற்றி இல்லை, முடியாத பற்றி என்ன செய்யலை. அப்போது மூணாவது மாதிரி என்ன, இதுக்கு ஒரு ஸ்டெப்பை எடுக்கிறது கிடையாது. ஏன் நம்மளால் மாற முடியலை, ஏன் நமக்கு உணர்வு இல்லை, நாம் ஏன் என்ன பிரசங்கம் கேட்டாலும் இப்படியே இருந்துகிட்டு இருக்கிறோம், இதை பற்றி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. அப்போது இந்த பேக்ரவுண்டை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம மனம் இப்படி இருக்குதா இல்லையா புரிஞ்சுட்டு என்ன பண்ண அடுத்தது. பிரயாசப்பட வேண்டும், we have to strive. மனம் மாறணும், சுபாவம் மாறணும். மாறலைன்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அனுபவிக்க இயலாதது, எட்டு தூரத்தில் தான் இருக்கும். ஆனால் எதையுமே வந்து பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்திலும் அல்ல, தேவ ஆவியில் தான் கூடும். அப்போ எப்படி நமக்குள்ள இந்த மாற்றத்தை கொண்டு வருகிறோம்? மூன்று முக்கியமான வழிகள். ஒன்று, விசுவாசத்தினாலே மாற்றம். நான் மறுபடியும் பிறந்தவன், நான் மறுபடியும் பிறந்தவள், நான் தேவாவியை பெற்றவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் கேட்கிற வசனத்தின்படி என்னால் மாற முடியும். கேட்குறவெளியே சிலர் என்ன பண்ணுவாங்க, அவர் பிரசவம்ட்டு போவார், இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ண முடியும், இவங்க எங்கே மாறுவாங்க? மாற முடியாது, கேட்குற நேரத்துலேயே விசுவாசம் இல்லை இல்லையா. அவர் ஒரு பிரசங்கத்துக்காக இதெல்லாம் பண்ணுவார், நம்ம மாற முடியுமா பிரதர்? அது மாதிரி எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. விசுவாசம் பை ஃபெய்த், நாட் பை செல்ஃப் எஃபர்ட்ஸ். நம்மளை ஸ்ட்ரெயின் பண்ணுறதில் இல்லை, ஒரு விசுவாசம். நான் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை இன்றைக்கி சொல்லிக் கொடுத்துருக்கிறார், இதன்படி நான் வாழ முடியும் என்பதனால தான் அவர் சொல்லியிருக்கார். இரண்டாவதாக, தேவ உறவோடு வாழணும், தேவ உறவோடு வாழணும். ஒவ்வொரு நாளும் தேவ உறவை நீங்கள் அனுபவிக்க தான் மாறுவீங்க, இல்லைன்னா உங்கள் மனம் மாறாது. கேட்டதன்படி வாழ்வதற்கு பிரயாசப்படாதுங்க. யூ கெனாட் ஃபைண்ட் சக்ஸஸ், அப்படியே போய் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பழகுங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவ உறவின் அனுபவங்கள் இருக்கணும். தேவ உறவு சும்மா வராது, அதுக்கு என்ன வேணும், காணிக்க கொடுக்கணுமா? இல்லை, நேரம் கொடுக்கணும். காணிக்க கொடுக்கணும் ஈஸி, போனால் போதுன்னு காசு ஊற்றி கொடுத்துருவோம், நேரத்தை தான் கொடுக்க மாட்டோம். யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் ஜெபித்த மனிதனாக தாவீதை நம்ம பழைய ஏற்பாட்லேயே பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? சரி, அவர் தாவீது பண்ணுவாருங்கிறத நாங்கள்லாம் தாவீதை பின்பற்றது கிடையாது. இயேசுநாதர் டெய்லி மூணு நேரம் பண்ணாரங்களே எல்லாம் சொல்லலை. நாங்கள் தாவீதை பின்பற்ற, அவர் பழைய ஏற்பாட்டாள், அவர் அதிகாலையிலே போய் என்ன பண்ணாரா, ஜெபம் பண்ணார். நாம் எப்போ பண்ணுறோம்? அவர் அதிகாலையில் ஜெபம் பண்ணார், நாம் மிட் நைட்டில் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அப்போ தான் நேரம் கிடச்சிது, எல்லாம் பார்க்க வேண்டியெல்லாம் பார்த்து சாப்பிடலாம் சாப்பிட்டு செய்யலாம் செஞ்சு முடித்தா டைம் இப்போ தான் கிடையாது, மிட் நைட். தேவ சமூகத்தில் நீங்கள் நேரத்தை செலவிடணும். இன்றைக்கு ஒரு மணி நேரம் தினமும் நீங்கள் குறைந்தபட்சம், நான் சொல்கிறது இதை வச்சு நீங்கள் ஒரு மணி நேரம் நினச்சிடாதீங்க, ஒரு மணி நேரம் டெய்லி நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் செலவு செய்யறவளாக இருக்கிறீங்களா? இல்லைன்னா கனவு காணாதீங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் ஒரு நாளும் வராது. நான் சொல்கிறது சாபம் இல்லை, விவரத்தை சொல்கிறேன். ஒரு மணி நேரம் ஜெபிக்க இயலாதவர்களாக நீங்கள் உங்களை ஆவிக்குள்ள சொல்லிக் கொள்ளாதிருங்கள். என்றால் ஒரு மணி நேரம் ஜெபிக்க இயலாதவன் ஒரு தேவ உறவு தேவரால் மறுபடியும் பிறந்தவன் இருக்க வாய்ப்பே இல்லை, நோ சான்ஸ். பக்திமானாக இருப்பான், அதனால தான் முடியல. நீ மறுபடியும் பிறந்தவன் இருந்தால் உனக்கு ஒரு உறவின் உணர்வு இருக்கும். ஒரு மணி நேரம் என்னால் ஜெபிக்க முடியலை, ஆண்டவர் வந்து 24 மணி நேரம் என்னை பாதுகாத்துக்கணும்னா நீ ஒரு மணி நேரம் அவரை தேட மாட்டேன், அவர் 24 மணி நேரம் ஒன்றை என்ன செய்யணும், கண்ணின் கண்மணி போல் என்ன செய்யணும், பார்த்துக்கணும், கண்ணின் கண்மணி போல் போகையிலும் வருகையிலும். ஆமாம், உனக்கு செக்யூரிட்டி கார்டு வேலை பார்க்குறதுக்கு வந்தார் அவர். இரவும் பகலும் கண்ணுறங்காமல், கண்ணுறங்காதென்னையே கருத்துடன் காப்பவரே. நான் தூங்கிடுவேன், எனக்கு ஜபம், அதாவது எனக்கு ஜபிக்கிற நேரம் கிடைக்காது, கிடைச்சாலும் ஜபத்திலே தூங்கிடுவேன். ஒரு மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணுவதற்கு உங்களால் இயல, நான் உங்களுக்கு கட்டாயமாக சொல்ல, நியாயப்பிரமாணம் சொல்லலை, நல்லா புரிஞ்சிங்க, நான் உங்கள் அனுபவத்தை செக் பண்ணி பார்க்க சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஒன் ஹவர் உங்களுக்கு தேவ சமூகம் செலவிட முடியலையா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிற என்னால் நம்பவே முடியலை. ஐ எம் ஸோ சாரி. பக்தி இருக்கலாம் உங்களுக்கு, நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம், நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவ உறவில் இல்லை. தேவ ஆசீர்வாதங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன் ஏன் பிரதர் டைமை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? டைமை பார்த்து ஆசீர்வதிக்கிறது இல்லை. நீங்கள் எவ்வளவு தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களோ அந்த தேவ உறவின் வழியாக தான் ஆசீர்வாதம் வருது. அதுதான் ட்ராக். அதெல்லாம் சமாதானம் வரும், அதெல்லாம் சந்தோஷம் வரும், அதெல்லாம் நம்பிக்கை வரும், தைரியம் வரும். தேவ உறவுடையவளார்கள் தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வளரணும். கொலோசியர் 1:10 சொல்லுகிறது, நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வளரணும். சும்மா சுய முயற்சி அல்ல, ஆண்டவரை அறிய அறிய அறிய உங்கள் மனம் மாறும். தேவனை அறிய அறிய அறிய உங்கள் சுபாவம் மாறும். தேவனை அறிய அறிய உங்கள் வார்த்தை மாறும். தேவனை அறிய அறிய உங்களுடைய வழிகள் மாறும். மாறுகிற எதனால்? உங்களுடைய சுய முயற்சினால் அல்ல, செல்ஃப் என்டவர்னால் அல்ல. பிகாஸ் யூ ஆர் நோயிங் காட் மோர் அண்ட் மோர். அவர் அறிய அறிய அறிய உங்கள் ஆத்மா பலமடைகிறது. உங்களுடைய கண்களுக்கு கர்த்தருக்கேற்ற வழிகள் தெரிகிறது. நீங்கள் நடக்கிறீங்க. ஆக இந்த 3 காரியங்கள். 1, விசுவாசத்தினாலே மாறுங்கள். தேவ உறவினால் மாறுங்க. தேவனை அறிகிற அறிவினால் மாறுங்கள். அங்கே தான் மாற்றங்கள் வருகிறது. அல்லேலூயா. இன்னும் நீங்கள் தேவனை அறியுங்கள். நான் சொல்லுது நிறைய இன்ஃபர்மேஷன் அறிகிறல. பர்சனலி யூ மஸ்ட் நோ காட். அவரை அறிகிற அறிவில் வளர்ச்சி அடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பெருகிட்டே இருக்கும், சமாதானம் பெருகிட்டே இருக்கும். தினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் கணிசமான நேரங்களை செலவிட்டு உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவருக்கு சொல்லுங்கள். நீங்கள் போய் உங்களுக்கு முடியாதெல்லாம் கூட நீ சொல்லிட்டீங்கன்னா அதே போதுங்க, அதே உங்களை முடியும்படி ஆக்கும். இப்படியெல்லாம் என்னால் வாழ முடியலை, பேச முடியலை, நடக்க முடியலை, சிந்திக்க முடியலை, என் மனசை வைக்க முடியலை, 10 முறை சொல்லி பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் மாறிட்டு இருக்கிறீங்க. முடியலை முடியலை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் மனுஷங்கிட்ட போய் சொல்லி சொல்லி உங்கள் அவிசுவாசம் அவங்களுக்குள்ளே போகுது. இவர் சொல்கிற முடியலாம் பிரசங்க பண்ண வாழ முடியுமா பிரதர்? 4 முறை சொல்லி பாருங்கள், அவங்க கொஞ்சோண்டு வாழ்றது நீங்கள் கெடுத்துருவீங்க. என்ன பிரதர் அவர் அப்படி இப்படிலாம் பேசிட்டு போகிறாரு, நம்ம அப்படிலாம் வாழ முடியுமா பிரதர்? 4 முறை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கிறத நீங்கள் குட்டி சோறாக்கிடுவீங்க. ஆண்டவிட போய் சொல்லுங்கள், என்னால் வாழ முடியலை. நிச்சயம் என்ன செய்வீங்க? வாழ்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மாறிக்கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கும்.
2: அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த உலகம் அறிவிக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். நம்முடைய கிரவுன் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல் மூலமா நீங்க அநேக சாட்சியில கேட்டிருப்பீங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற சபல் நம்ம மத்தியில வந்து பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. அவங்க அவருடைய அனுபவ சாட்சியில நம்ம மத்தியில சொல்லுவாங்க. கேளுங்க, அவர்களுக்காக ஜெபியுங்கள், அத்திரதியமா உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். உங்க பேர்
1: சாமுவேல்.
0: சாமுவேல், இந்த ஊழியம் என்னன்னா, நம்ம உலகத்துல நிறைய போவங்களை எல்லாம் இன்னைக்குதான் நானே பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிறவங்களை நம்ம வெளியே உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறான. ஒரு மனுஷன் தர்மத்தில் இருக்கிறாரு, ஒரு ஆண்டவர் சந்திச்சிருக்கிறாரு, ஆண்டவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்றதை நான் வெளிப்படுத்த போறோம். அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா. அதன் மூலமா இன்னும் உங்களுடைய ஊழியங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க போன் நம்பரை போடுவோம், அப்போ உங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு ஜெபிப்பதற்கெல்லாம் வாய்ப்பா இருக்கும். கடைசி நாட்கள் நம்ம வைக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவர் எப்படியாவது பிரசித்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஊழியத்தை நம்ம சேர்த்துட்டு சரியா. ஆகவே அந்த நாளிலும் கூட அவங்களுடைய சாட்சியில பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறீங்க. இசு கிராமத்தில் உங்க வாழ்க்கைகளை வெற்றி கொள்கிறேன் வந்து நம்முடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்னன்னா, உங்க பேரு,
1: நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நல்லவர். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஜே சாமுவேல். அப்பா வந்து அப்பா ஒரு பாஸ்டர், பாஸ்டர் ஜெயசுராஜன். அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா, திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகில சேர்ந்தமரம் என்கிற கிராமத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை அவங்க செய்யறாங்க. அம்மா ரெண்டு பேருமே மினிஸ்டர்ல இருக்கிறாங்க. அப்பாவுக்கு 6 பிள்ளைகள், அதுல நான் ஃபர்ஸ்ட் பையன். எங்க வீட்டுல 4 பையங்க 2 பொண்ணு. மொதல் 4 பேர் பையன் மாதிரி, லாஸ்ட் 2 பொண்ணு. நான் ஃபர்ஸ்ட். இப்ப நான் ஊழியத்துல இருக்கிறேன். ஆமா, அடுத்து தம்பி மாதிரி எல்லாமே மினிஸ்ட்ரியில இருக்கிறாங்க. எல்லாமே ஃபேமிலி ஃபுல்லாவே எல்லாருமே மினிஸ்ட்ரியில இருக்கிறோம்.
0: அப்ப நீங்க குடும்பமே வந்து ஊழியத்துல
1: ஊழியத்துல இருக்கிறோம். ஆமா ஆமா ஆமா.
0: பிறகு நீங்க சின்ன வயசுல படிப்பு காரியங்கள்ல எப்படி?
1: சின்ன வயசுல படிப்பு காரியங்கள் எல்லாமே நான் சொல்லணும், ஸ்கூல் படிக்க மட்டும் தான் முடிச்சேன். பிளஸ் டூ வரைக்கும் தான் முடிச்சேன். பின் அதுக்கு பிறகு நான் பப்ளிக் காலேஜ் வந்துட்டேன். எல்லாமே சேர்ந்த மரத்துல கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கதான் எங்களுடைய படிப்பு எல்லாமே, எல்லாம் எங்க தம்பி மாதிரி எல்லாருமே அந்த ஸ்கூல்ல தான் நாங்க படிச்சு வந்தோம்.
0: சிறிய பருவத்தில இருந்தே உங்களுக்கு வந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தாங்க?
1: அது நிறையவே அப்பாவுடைய மினிஸ்ட்ரி அந்த மாதிரி. ஏன்னா அப்பா நிறைய வந்து ஊழியர்ல உருவாக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட்ல மினிஸ்ட்ரி பண்ணதுனால சர்ச்சில் எப்பவுமே அந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். நல்லா ஆண்டவருக்காக பயன்படணும், ஆண்டவரோடு இருக்கணும். ஸோ அந்த ஒரு பயம் வந்து எல்லாருக்குள்ளயுமே அதிகமா வளர்ந்து வந்துச்சு.
0: ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்ப அநேக இடத்துல பாத்தீங்கன்னா பாஸ்டருடைய பிள்ளைகள் தான் கொஞ்சம் தாறுமாற போயிடுறாங்க, தேவ நம்பிக்கை இல்லாம போயிடுறாங்க,
1: ஸ்கூல்ல பொதுவாவே நான் ஸ்கூல் படிக்கும் போது என் ஸ்கூல்ல கூப்பிடுறதே பாஸ்டர்னா கூடுவாங்க.
0: ஓ சரி.
1: எங்க அப்பா பாஸ்டர்னால என் எல்லாருமே ஸ்கூல்ல, நானே 8th வரைக்கும் ஒரு ஆர்சி ஸ்கூல்ல படிச்சேன். அந்த ஆர்சி ஸ்கூல்ல வந்து என்ன அப்படின்னா, டெய்லி காலையில சர்ச்சில் போய் டிவோஷன் போனோம். அந்த ஆர்சி சர்ச்சில் டிவோஷன் போனோம். அதுல நாங்க போக மாட்டோம், ஏன்னா நான் பெண்டிகாஸ்ட், அப்பா பெண்டிகாஸ்ட்னால போக மாட்டோம். இப்போ அந்த ஃபாதர்ஸ் தான் அடிக்கடி அடி வாங்கிருக்கணும். நாங்க நீங்க நீங்களும் கிறிஸ்டின் தானே, வர வேண்டியதானே சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை அது போக நாங்க பெண்டிகாஸ்ட்ங்கிறதுனால மத்தவங்க பார்வையிலயுமே உங்களுடைய ஒரு ஒதுக்கு மாதிரி தனியா, அவங்க தனி, இவங்க நம்ம நாட்டை கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தனி பார்வை வந்து ஸ்கூல்ல நிறைய இருந்துச்சு. ஆமா ஆமா, அது நிறைய நாங்க சந்திச்சோம். நாங்க அதை வீட்லயுமே பாஸ்டர் பையன் இந்த இதுல இருந்து சின்ன ஒரு தப்பானாலும் ஆட்டி வெளுத்துருவாரு. அதனால அப்பாவுக்கும் பயந்தும் ஸ்கூல்ல செக் பண்ண முடியாது. ரொம்ப செட் பண்ணா வீட்டுக்கு தெரிஞ்சிடும், வீட்டுக்கு தெரிஞ்சா அடி விடும். அதனால நாங்க எதையும் கண்ட்ரோலா பார்க்கணும். இன்னும் எங்க சர்ச்சில் இருக்கிற பிலீவர்ஸ் நிறைய பேர் எப்படி ஸ்கூல்ல படிப்பாங்க, ஏன்னா அவங்கள சர்ச்சைக்கு வர்றதுனால அவங்களும் நிறைய படிக்கிறதுனால உங்களும் வீட்டுல சொல்லி கொடுத்து.

0: முதல் நாள் ஸ்கூல்ல வரும்போது எனக்கு ஒரு சார் இருந்தார், பிளாசியூஸ்னு ஒரு சார், அரிசி வைராக்கியமான ஆளு. ஆனா என்ன பண்ணுவாருனா, கூப்பிட்டு முத நாள், மிஸ்டர் பையன் நீனு, நீ எதிர்கால பாஸ்ட், ஒரு ப்ரேயர் பண்ண வேண்டியும் ஸ்கூல் ஆரம்பத்துல ப்ரேயர் பண்ண வேண்டியும். நான் ப்ரேயர் பண்ணேன், போயிட்டு நான் முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணி இந்த சாஸ்திரவதிங்க அம்பாருன்னு சொல்லி ஜோம் பண்ணுவேன். இந்த ஒரு இதுல எனக்கு டீச்சர்ஸ் வந்து நல்லா சப்போர்ட்ல இருந்துக்கிறதாங்களா எங்க. ஆமா,
1: சரி கேட்பாங்கல்ல, டீச்சர்ஸ் எல்லாம் வளர்ந்து நீ என்ன ஆக போற, உங்க அம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல, இப்போ என்ன பண்ண சொல்லுவீங்க.
0: படிக்கும் போது எங்க விளையாட்டே அப்படிதான் இருக்கும். எங்க அப்பா கம்யூன் சர்வீஸ் நடத்துவாரு, நாங்க எங்களுக்கு கடும் அப்ப பிளாக் டீ நல்ல வீட்டுல அப்புறம் ஹால் வசதி கிடையாது, பிளாக் டீ இருக்கும் கையில, பிளாக் டீ கிடைச்சா நாங்களே கம்யூன் சர்வீஸ் நடத்திருக்கோம். அப்பா சொல்றோம் அத்தனை வசனத்தையும் நாங்களே மனப்பாடமா என்ன செஞ்சிருவோம்னா சொல்லி, இந்த அளவுக்கு சின்ன வயசுல அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால யாரு கேட்டாலும் என்ன பண்ண என்ன ஆக போற அப்படின்னா மிஸ்டர் ஆக போறேன்.
1: நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது நண்பர் எல்லாம் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் என்னடே நீ இந்த உலகம் அனுபவிக்கணும் வச்சு இருக்குது, இதை அனுபவிக்க நீ பாஸ்டர் பாஸ்டர் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட யாராவது கேட்டிருக்காங்களா?
0: அது எனக்கு டென்த்துக்கு பிறகு அந்த பிரச்சனை வந்துச்சு. நான் டென்த்து முடிக்கும் போது அந்த டென்த் அந்த அந்த சமயத்துல வந்து என்னன்னா, பசங்க எல்லாமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆனாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எங்க ஊர்ல வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லி அப்போ வந்து பசங்களை நிறைய எடுப்பாங்க. அந்த கோயில் திருவிழா காலங்கள்லயும் இவங்க எல்லாம் அந்த ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க, அந்த மாதிரி நிறைய போக ஆரம்பிச்சும் போது எல்லாருமே என்கிட்ட வந்து என்னன்னா, இப்படி பாஸ்டா என்ன செய்ய முடியும், இது என்னன்னா நமக்கு நல்ல ஜாப் போகலாம், லைஃப் இருக்குது, இது எதிர்காலம் இருக்குது, இப்படி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா டென்த்து எனக்கு முடிக்கும் போதே என் மைண்டு மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்பந்தான் எனக்கு அப்ப நம்மளும் ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் போகலாம், நமக்கு தனி ஒரு அடையாளம் கிடைக்கும், அப்பா ஒழிஞ்சுட்டு அது முடியட்டும், நம்ம அடுத்து போகலாம். ஏன்னா பசங்களுடைய நிறையாவுடைய பேச்சு அந்த மாதிரி இருந்துச்சு, என் கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல இருந்தாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுங்கிறதான் வந்துச்சு எனக்கு.
1: அது எப்படி மாறுச்சு?
0: அது மாறுறதுக்கு நானுமே முயற்சி எடுத்தேன். அப்படின்னா எங்க அம்மாவுடைய தம்பி ஒரு கடைசி தம்பி உண்டு, ரிச்சர்ட் அப்படின்னு, அவரும் என்ன பண்ணாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ்ல இருந்தாரு. ஏன்னா அதனால இப்ப மாமா இருக்கிறாருல, அப்ப நம்மளும் போகணும் இன்ட்ரெஸ்ட். இதுக்கான ஃபார்ம் எல்லாம் நான் ஃபில் பண்ண போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டு ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்றேன். ஆனா எங்க அப்பா சொல்றாரு, நீ இது செய்யாத, இது உனக்கு நடத்தல் இல்ல, நல்லா இருக்காது, உன் தரிசனத்துல ஓடு, நீ ஆரம்பத்துல எப்படி இருந்து எப்படியே இரு அப்படின்னு. ஆனா நான் கேட்கல, நான் அது எப்படியாவது அந்த போலீஸ் போகணும் அப்படிங்கறதுல உட்காந்துட்டே இருந்தேன். இப்ப திடீர்னு ஒரு ரெண்டு நாள் எனக்கு தீராத வயிறு வலி, பயங்கர வயிறு வலினா பயங்கர, அப்பந்தான் வயிறு வலி அதிகமாச்சு, டாக்டர்கிட்ட போனோம். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இது மஞ்சள் காமலை மாதிரி இருக்குது, நீங்க இதுக்கு மஞ்சள் காமலைக்கு மருந்து எடுத்தா கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படின்னாரு. ஏன்னா அது வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு வயிறு வலி வந்ததும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. எங்க அப்பா ஒரே வார்த்தையில, பிழைக்கணும்னா ஜோ பண்ணு, இல்லைன்னா இது எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அப்பா ஒண்ணும் சொல்லல. அப்போ ஒரு சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் சர்ச்சில் நடந்துட்டு இருக்குது. அப்போ அப்போ சர்ச்சில் வந்து என்னன்னா, நான் வந்து ட்ரம் எடுத்துட்டு பக்கத்துல ட்ரம் அடிச்சுட்டு ஒதுக்கி வச்சுட்டு சும்மா அப்படியே ஜம் எடுத்து சும்மா உட்காந்துருக்கேன். எனக்கு ஜோம்லாம் பண்ணல, சும்மா ஏன்னா நம்ம மைண்ட்ல ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், அந்த போலீஸ் போகணும், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு போகணும் கொடுக்கணும் இந்த மைண்ட்ல இருக்கிறேன். அப்பதான் எனக்கு என் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் வந்து, இன்னைக்கு உன் ஜீவன் போனா நீ என்ன செய்வ, அந்த ஒரு வார்த்தை, அது வந்து எனக்கு மறக்க முடியாத வார்த்தை, இன்னைக்கு உன் ஜீவன் போனா என்ன செய்வ. இப்ப என் பக்கத்துல தம்பி இருந்தான், அவன் ஜஜா கொஞ்சம் பாஸ்டா இருக்கிறான், நான் அவனை தட்டி ஜாலியை விட்டு பாரு, தேவையில்லாம என்று பேசாத. அவனுக்கு உண்மை புரியல, அவன் சொல்ற நான் உனக்கு உண்மை சொல்லலையே அப்படின்னு, நான் சொல்ல இல்ல நீ சும்மா இரு அப்படின்னு. மறுபடியும் நான் படையை வந்திருக்கேன், மறுபடியும் என் காதல பின்னாடி கேட்குது, இன்னைக்கு நீ உயிர உனக்கு ஜீவன் போச்சுன்னா என்ன செய்வேன், இதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸா புடிசா போக மாதிரியா அப்படின்னு கேட்ட உடனே என் மனசுல புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நம்ம விட்டா சரியில்லை அப்படின்னு. உடனே அப்படியே முழங்கால் போட்டு சோமண்ண, ஆண்டவரு நான் என்னை உள்ளி தூக்கம் கொடுத்துருவேன், நான் திரும்ப இந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஊழியத்துக்கு வர ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை மாற்றுங்க அப்படின்னு. அண்ணன் ராத்திரி சரியாச்சு, அண்ணோட சரி குளித்து ஒப்பு கொடுத்தது, இதுக்கு மேல நமக்கு இந்த மாதிரி எல்லாம் போனா நமக்கு சரி வராது அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு.
1: ஒருவேளை இந்த வைத்தவரி வரலன்னா நீங்க அதே வேலைக்கு போயிருப்பீங்க, ட்ராக்கே மாறி இருக்கும், என்ன ஆயிருக்கும் தெரியாது. சரி,
0: எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆண்டோடைய கிருபையினால அந்த ஒரு இன்சிடென்ட் என்னைய டோட்டலா மாத்திச்சு. ஆமா,
1: அப்புறமா நீங்க டுவெல்த் முடிச்சிட்டு நேரா ஊழியத்துக்கு
0: நேரா
1: பைபிள் காலேஜ், பைபிள் காலேஜ் நீங்களா ப்ரிஃபர் பண்ணீங்களா இல்ல யாரா கைட் பண்ணாங்களா?
0: பைபிள் காலேஜுக்கு வந்து என்னன்னா, வீட்லயே முடிச்சிட்டேன், நான் முடிச்சுட்டு நான் பைபிள் காலேஜ் போறேன் போறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்பா என்ன பண்ணாங்கன்னா, சரி ஒரு பேசிக்கா ஒரு நல்ல அஸ்திபாரம் இருக்கட்டும் அப்படின்னா, ஃபுல் காஸ்ட் ஸ்கூல், நம்ம கடைமலை குன்று ஃபுல் காஸ்ட் ஸ்கூல்ல அப்பா வந்து இது ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஒரு 1 இயர் இங்க நீ கொஞ்சம் ஒரு படிச்சுட்டு வா, அதுக்கு பிறகு நான் சர்ச்சாப்பால இருக்கிறதுனால அங்க சில பிரச்சனை இருந்துச்சு, சர்ச்சாப்பாடு பசங்க வெளியில படிக்க கூடாது, அவங்க சர்ச்சாப்பால தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டிசிஷன் எல்லாம் இருந்துச்சு. அதனால அப்பா

0: ஒரு பேசிக்கா ஒரு அஸ்திபாரம் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் என்னோட ஒன் இயர் இங்க கடமை கொண்டு பயன்பாடு வந்து
1: சரி, அப்ப அதெல்லாம் இன்ட்ரெஸ்டா தான் போனீங்க. அப்புறம் அங்கேயும் இப்ப பழைய காலத்துல எல்லாம் என்னன்னா, வீட்டுக்கு உதவாதவங்க, கீழ்ப்படியாதவங்க, வேஸ்ட் எப்படியாவது போட்டு இப்படியாவது கொண்டு பைபிள் காலேஜ் விட்ட பழக்கம் இருந்தது, இப்ப எப்படின்னு தெரியல. அப்ப அங்க பலதரப்பட்ட மக்கள் இருந்திருப்பாங்க.
0: கண்டிப்பா
1: அங்க ஏதாவது உங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அனுபவங்கள் ஏதாவது இருக்கு?
0: ஸ்கூல் படிப்பு ஒண்ணு வர அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். பைபிள்ல நம்பர் ஒன்ன டாப்பா இருப்பேன். சர்ச்சில் சண்டே ஸ்கூல் வசனம் சொல்றது, விபிஎஸ் நியூ இயர் சர்வீஸ், இதெல்லாம் எங்க இருந்தாலும் நான் டாப்பா இருப்பேன். இதை கன்வென்ஷன்ல போய் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடந்தாலும் அங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின். ஆனா இந்த ஸ்கூல் படிப்பு மட்டும் எனக்கு வந்து அது ஒரு பெரிய இதா இருந்துச்சு. அதுல பெரிய பாரம் போல அது எனக்கு அதோட இன்ட்ரெஸ்டும் இல்ல பெரிய அளவுக்கு. அதனால இந்த பத்தி கொஞ்சம் தெரிஞ்ச சிலர் வந்து பாஸ்டர்மாரா இருக்கட்டும் கூட இருக்கமா இருக்கட்டும், அவங்க பேசும்போது பாஸ்டர் பசங்கனாலே அவங்க படிக்கல அப்படின்னா ஒண்ணு வழி இல்லைன்னா ஊழித்து வந்துருவாங்க, அவங்க பெருமை வச்சு போயிருவாங்க, அதுதான் அவங்க லைஃப் அப்படிங்கிற ஒரு பேச்சு நிறைய ஓடிச்சு. அது ஃபியூச்சர்ஸ்ல நிறைய இருந்துச்சு. அதுல சில சிலர் வந்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க, இந்த நம்ம மேக்சிமம் இந்த பைபிள்ல ஏழி பிள்ளைகள் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே இந்த பாஸ்ட் பையன்களாலே ஒரு பார்வை வந்து ஏழியின் பிள்ளைகளை வச்சே நம்மள பாப்பாங்க. இந்த எடை போடுறது இந்த பக்கம் ஏழியின் பிள்ளைகளும் இந்த பக்கம் நம்மளே வச்சு பாப்பாங்க. அப்படி பார்க்கும் போதெல்லாம் நீ படிக்காம வந்துட்டாங்க, சில பேருக்கு படிப்பு வரலாம், அது நம்மள அப்படி குத்துற மாதிரி பேசுவோம். படிப்பு வரலன்னா விழித்து வந்துருவாங்க, படிப்பு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் விழித்து வந்துருவாங்க, நம்ம நமக்கு ஆண்டு அழைச்சாரு பசங்க இருக்குன்னு சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப திட்டே இருந்துச்சு. ஆமா,
1: உங்க மைண்ட் கொஞ்சம் நல்லா ஆயிருச்சு
0: இருந்துச்சு எனக்கு. அது வருஷம் எனக்கு நான் போனேன், அதுல பயிர்வாஞ்சி போய் 1.5 வருஷம் எனக்கு வந்து ஆண்டர் அழைச்சாரா அழைக்கலையா, நம்ம எல்லாம் வந்துட்டோமா, இல்ல அவங்க சொல்ற மாதிரி நமக்கு படிக்க முடியாம தான் அங்க வந்துட்டோமா, இது எனக்கு ரொம்ப இருந்துச்சு. நான் அதையும் ஆண்டர் ஒரு நாள் மாத்துனாரு. எனக்கு நான் ஊழித்து போகும்போது ஏசாய 41:15 இதை போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை முதற்கு ஒப்பாக்குவேன். இந்த வசனம் தந்துதான் ஆண்டர் நீங்க ஊழித்துக்கு அழைச்சி. அப்போ ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. அப்போ நான் ஒரு நாள் ஒரு மீட்டிங் போறோம். அப்போ நான் கோயம்புத்தூர் போயிட்டேன், கோயம்புத்தூர் சர்ச்சா அக்கா பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு மீட்டிங் கூட்டு போயிருந்தாரு. அப்போ அந்த மீட்டிங் போகும்போது எனக்கு அது அதிக பாரம் ஆச்சு. அப்போ நம்மள உண்மையில ஆண்டர் அழைச்சாரா இல்லையா, இன்னைக்கு அது உறுதி ஆகணும் நின்று போய் நான் ஜபத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். அப்போ அந்த பாஸ்டர் ப்ரேயர் நடத்திட்டே இருக்கிறாரு. நடத்திட்டே இருக்கும்போது நான் கேட்கிறேன், ஆண்டவத்தை, ஆண்டவரை என்ன அழைச்சது உண்மைன்னா இந்த ஊழியக்கார் வாயிலிருந்து இந்த வசனம் வரணும், ஏசாய 41:15 அவர் சொல்லணும், இன்னைக்கு அவர் அந்த வசனத்தை சொல்லி இந்த வசனத்தின்படி கர்த்தர் உன்னை அழைச்சாருன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா எனக்கு இருந்து பைபிள் படிச்சு கண்டினியூ பண்றேன். இல்ல எனக்கு இது வேண்டாம், ஏன்னா எனக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி நான் வந்து ஒரு தோத்து போன இடத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொல்லி ஒரு 2 நிமிஷம் ஆகல, அந்த பாஸ்ட் வாயில இருந்து அதே வார்த்தை வருது, இதை போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்பொருள் எந்திரமா. என்ன அறியாம ஒரு தேவ பிரசனம் நிரப்பிச்சு, ஒரு என்னுடைய இருதயமே ஃப்ரீ ஆயிடுச்சு. அன்னைக்கு உறுதியாச்சு, இல்ல அவன் ஸ்கூல் படிப்பனும் ஆறாம் அதுக்கல, ஆனா கர்த்தர் நம்மள அழைச்சாரு நம்மள நடத்துவார் அப்படின்னு. அதே மாதிரி காலேஜ்ல, காலேஜ் செகண்ட் வந்தேன், காலேஜ் ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் எடுத்தான் மார்க்கு 3 வருஷம் முடிக்கும் போது, நான் 3 வருஷம் முடிக்கும் போது காலேஜ் செகண்ட்ல வந்து இன்னைக்கு அனுபவி.
1: சரி சரி, ஆண்டு பேச இல்லைன்னா திருப்பியும் பழையபடி வேலை கிளம்பி முடிக்கும்
0: சரி ஆயிடுச்சு.
1: நிலைத்தவர் உண்மை விட மாட்டேன், உங்களை கொண்டு செய்ய வேண்டிய கருத்து உங்களை கொண்டு தான் செய்யும். சரி, அது பைபிள் முடிச்சுட்டு அடுத்தது எப்படி என்ன
0: சோட இப்போ வந்து 1 இயர் ட்ரைனிங் போட்டாங்க திண்டுக்கல்ல வாழைக்காய்பட்டி பிரிவுன்னு சொல்லி அனைத்தும் ரோட்ல ஒரு சர்ச்சா உட்காந்து வச்சிருக்கேன். அங்க ஒரு 1 இயர் என்னை அசிஸ்டன்ட் பாஸ்டர் அங்க வச்சிருந்தாங்க. அதுல பாஸ்டர் டேனியல் வஞ்சு போவான் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் இருந்தாரு. அவருக்கு அது சர்ச்சு ஒரு பெரிய சர்ச், ஒரு 200 பேர் வர வச்சிருச்சு. அங்க நான் ஒரு 1 வருஷம் அங்க நான் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆரம்பிக்கிறேன்.
1: அப்ப அந்த நேரத்துல நெருக்கடிகளை ஏதாவது சந்திச்சீங்களா?
0: இந்த நேரத்துல பெரிய அளவுக்கு நெருக்கடி ஒண்ணும் கிடையாது. அவங்க
1: ஃப்ரீயா விட்டாங்க.
0: அவங்க ஃப்ரீ தான். என்ன அப்படின்னா, நமக்கு எனக்கு வந்து அங்க அங்க இருந்த மெயின் ஒர்க் எனக்கு கீபோர்ட் வாசிக்கிற ஒர்க் தான். சர்ச்சில் கீபோர்ட் வாசிக்க ஆள் கிடையாது, அதனால எனக்கு இருந்த மெயின் ஒர்க் கீபோர்ட் வாசிக்கிறது தான். வேணாம், ஸ்டேஜ்ல ஏன நாளே கிடையாது. எனக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் மாஸ்டர் உண்டு, அவர் பாட்டு பாடுவாரு, சங்கீதங்கள் வாசிப்பாரு. எனக்கு ஒரே ஒர்க் லெஃப்ட் சைட்ல கீபோர்ட் இருக்கும், கீபோர்ட் தான் நமக்கு ஒர்க். ஏன்னா பாசிட்டிவ் கார் ஓட்டுவேன், அவர் கூட கேப்ரே இருக்கும்னா கூட போவேன். அதனால எனக்கு பெரிய அளவுக்கு திண்டுக்கல் இருக்க வரைக்கும் ஏதோ ராஜ வாழ்க்கை, அது அப்படியே சும்மா அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அது பெரிய அளவுக்கு ஒரு மினிஸ்ட்ரியில வளர்ந்தேன்னு சொல்றதுக்கு திண்டுக்கல்ல ஒண்ணு எனக்கு இல்லை. அங்க நிறைய விஷயங்கள் சும்மா என்னன்னா, பெரிய அளவுக்கு எனக்கு எங்களுக்கு ஒர்க் இல்லை, சார் பாச தான் பேரு, ஆனா பெரிய அளவுக்கு ஒர்க் இல்ல,
1: கீபோர்ட்ல மட்டும் தெரியும்.
0: அவ்வளவு அது மட்டும் தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆச்சே தவிர அது பெரிய அளவுக்கு நமக்கு இது இல்ல.
1: சரி, அங்க முடிச்சுட்டு அடுத்தது,
0: அதுக்கடுத்து அங்க முடிச்சுட்டு அப்பாட்டே வந்தேன். அப்பாட்ட வந்து அடுத்து 2 வருஷம் அப்பாட்ட அசிஸ்டன்ட் பாஸ் சார். ஆமா, அப்பா கூட இருந்தேன் 2 வருஷம். அப்பா கூட மினிஸ்ட்ரி போறது அது கொஞ்சம் எனக்கு பிஸியா இருந்துச்சு. அப்பா கூட இருக்கும் போது சர்ச்சில் சர்ச்சு ப்ரேயர்ஸ் ஃபுல்லாகவே நான் பார்த்துக்கிட்டேன். பைபிள் ஸ்டடி, அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர், சண்டே சர்வீஸ் மட்டும் அப்பா நடத்துவாங்க, மற்றபடி ப்ரேயர் எல்லாமே அப்பா கூட நான்
1: எப்போ தனியாட்டு எடுத்தது?
0: 2006 மேரேஜ் ஆச்சு, 2016 செப்டம்பர்ல மேரேஜ் ஆச்சு. ஒய்ஃப் இவங்க வந்து ஆக்சுவலி அவங்களும் எங்க சர்ச் பிலீவர் தான், எங்க அப்பாவுடைய சர்ச் பிலீவர் தான். அவங்களும் பைபிள் காலேஜ் மிஸ்ஸிங் முடிச்சுட்டு மாரானந்தா நாங்குநேரி பைபிள் காலேஜ்ல ஒரு 2 வருஷம் அவங்களும் படிச்சிருந்தாங்க, முடிச்சாங்க. முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அடுத்து மேரேஜ் ஆகும் போதே நான் அப்பா சொல்லிட்டேன், நான் எனக்கு ஒரு கொஞ்ச நாள் வெளியில போகணும், எனக்கு இதுல வேண்டாம், எனக்கு எனக்கு அதெல்லாம் அப்பா கூட இருக்கிறது எனக்கு ஒரு அந்தளவுக்கு ஒரு இதாகி ஃப்ரீயா இல்லை. ஃப்ரீயா இல்லை மீன்ஸ் எனக்கு எனக்கு நமக்குன்னு தரிசனம் இருக்குது, நம்மள கத்தர் பயன்படுத்தணும், இதெல்லாம் அப்பா நிழல்ல நம்ம இருக்க வேண்டாம், அது ஒரு இதா இருந்துச்சு எனக்கு. சரி மேரேஜ் வரைக்கும் அப்பா கூட இருப்போம், அதுக்கு நமக்கு தனி ஊழியம் வேணும் அப்படின்னு. பின்னாடி மேரேஜ் முடிச்சோடனே நான் ஸ்தாபனத்துக்கு நான் சொன்னேன், ஸ்தாபனத்தை சொல்லி அவங்க லெட்டர் போட்டு சொன்னாங்க, நான் லெட்டர் போட்டேன். அதுக்கு பிறகு ஒரு மே மாசம் இனி இங்க தொழிற்கோடுல கன்னியாகுமரி தொழிற்கோடு அங்க இருந்து நான் இருக்கேன்.
1: இங்க இப்போ இப்போ தொழிற்கொண்டுதான் இருக்கிறீங்க, இங்க எப்படி ஊழிய காரியங்கள்ல எப்படி இங்க எதிர்ப்பு காரியங்கள் இருக்குதா?
0: இங்க ஆரம்பங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் இங்க வந்த 2017 மே 14 இங்க வந்தோம். இங்க வந்தப்போ அப்ப இருந்த சிச்சுவேஷன் என்ன, ஸ்தாபன சபைகள்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாஸ்ட் மாறும் போது அடுத்த சபைகள் சின்ன ஒரு குழப்பம் உண்டாகும். அதுல கொஞ்சம் ஒரு வெளியில் நிப்பாங்க, கொஞ்சம் உள்ள இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு குழப்பத்தெல்லாம் வந்தது. அப்போ நான் உள்ள வரும்போது ஆட்கள் மொத்தமே ஒரு 12 பேர் மட்டும்தான், அவங்க நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க, ஃபேமிலியெல்லாம் அவங்க வெளியில போயிட்டாங்க. அதனால அவங்கள போய் சந்திச்சாலும் அவங்க அதுல வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுது. இல்லை ரொம்ப நெருக்கடியான தேவைகள் ஒரு பக்கம், நிறைய சூழ்நிலைகள் இருந்துச்சு நமக்கு அதை ஃபேஸ் பண்ணி வர்றதுக்கு. ஏன்னா எனக்குன்னா திருநெல்வேலி பழக்கம் வேற, கன்னியாகுமரி பழக்கம் வேற, இதை பழகிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. சர்ச்சுடைய ஆராதனை ஒழுங்குகளா இருக்கட்டும், இங்க உள்ள சில காரியங்கள், ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு இப்படி இப்படிதான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சில ஒரு காரியங்கள்லாம் வச்சிருப்பாங்க. இதை பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. அதனால அது வரைக்கும் எங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு போராட்டம் போலவே போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஆன்றதெல்லாம் மாத்தினார்.
1: ஏதாவது காரியங்களுக்கு அவங்க இடத்துல பாரத்தோடு ஜபிக்க வருவாங்களா? ஆண்டவர் ஏதாவது காரியங்கள் செய்திருக்கிறாரா?
0: நிறைய செய்திருக்கிறார். நாங்க வந்து புதுசுல இங்க வந்து வேற ஊழியம் பெருசா பெரிய அளவுக்கு எனக்கு பண்ண இருக்குன்னா வீட்டு கூட்டங்களும், அங்க அப்பா இருக்கும் போது வீட்டு கூட்டங்கள் நிறைய, டெய்லி வீட்டு கூட்டங்கள் இருக்கும், ஆனா பிஸியாவே இருக்கும். இங்க அப்படி ஒண்ணும் இல்லை, சண்டே சர்வீஸ், வெள்ளிக்கிழமை ப்ரேயர், சனிக்கிழமை ஒரு ப்ரேயர், இப்படியே சுத்திட்டு இருந்ததுனால நாங்க சர்ச்சில் ப்ரேயர் ஸ்டார்ட். சரி நம்ம சர்ச்சில் உட்காருவோம், யாரு வந்தாலும் வரட்டும், நம்ம கொஞ்சம் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு அப்படி ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் 2017 ஆகஸ்ட் ஒரு 21 நாள் ப்ரேயர் நடத்துவாங்க. அப்ப அதுல ஒரு ஃபேமிலி உள்ள வந்தாங்க இந்த ஜபத்துக்காகவே. அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜூலைல இறந்தாரு, அதனால அவங்க ரொம்ப கடன் பாரத்துல நெருக்கப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அந்த ஜபத்துல உள்ள வந்தாங்க, உள்ள வந்து அந்த ஃபாஸ்டிங் வேல அவங்க ஜபிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அந்த ப்ரேயர் அவங்களுக்கு ரொம்ப தொட ஆரம்பிச்சு. அந்த ஜபங்கள் தொடர்ந்து ஒரு வருஷம் கிட்ட அந்த ஜபங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. மாசம் ஒரு 21 நாள், 40 நாள் கண்டினியூவா, மேக்ஸிமம் ஒரு வாரம் கேப் இருக்கும், அடுத்த ப்ரேயர் இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 1 இயர்ல கிட்டத்தட்ட அவங்க அவங்க வீட்டுல ஒரு 40 லட்சம் ரூபாய் கடன் மாறிச்சு. ஒரு 1 இயர்ல அவங்களுக்கு அவ்வளவு தூரம் ஆண்டு நிறைய அற்புதம் செய்து ஓகி புயல் வந்துச்சு 2017. அப்ப நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அந்த டைம் ஒரு ஃபாஸ்டிங் மேல நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க அந்த ஜபத்துல ரொம்ப போராட்டி ஜபம் பண்ணாங்க. அவங்க நிறைய வாழை எல்லாம் போட்டிருந்தாங்க, அதை வச்சு சில கடன்களை அடைக்கணும் பிளான் பண்ணாங்க. ஒரு வாழை கூட அந்த ஓகி புயல்ல
1: பாதிக்கப்பட்டாங்க.
0: அப்படி அற்புதம் செய்தாங்க, அது ஒரு பெரிய மராக்களா மாறிச்சு அவங்களுக்கு. அதன் மூலமா அவங்களுக்கு வந்து அந்த கடன் பாரத்துல நிறைய ரிலீஃப் ஆச்சு, நிறைய மாற்றம் வந்துச்சு. பின்ன அந்த பொண்ணு அவங்க பொண்ணு வந்து கனடா போறதுக்காக பிரயாசப்பட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு 40 நாள் ப்ரேயர் நடந்துட்டே இருந்துச்சு. அந்த ஜபத்துல ரொம்ப நல்லா அதிகால ஜபம், பகல் ஜபம், சாயங்கால ஜபம், எல்லா ஜபத்துக்கும் வருவார். ஆனா அவன் எங்க வெளியே சொல்லலை, நான் கனடா போறேன்னு வெளியே சொல்லவே இல்லை. ஆனா அந்த ஜபத்துல அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை கற்று செய்தேன். அவனுடைய எக்ஸாம் காரியங்கள்லாம் பாஸ் பண்ணி வைத்தார். சாத்தியமே இல்லாத இடத்துல ஒரு வாசல் திறந்துச்சு. அவர் போறதுக்கு 3 நாளைக்கு தான் என்ன சொன்னான், நான் கனடா போறேன் பஸ் ட்ரைவ் அப்படின்னு. அந்த அளவுக்கு பெரிய வாய்ப்பு அந்த ஜபத்துல கத்துற அவங்களுக்கு அற்புதம் செய்தார்.
1: தொடர்ந்து ஒழித்து பண்ணிட்டு ஒழித்து வந்தனால உங்க வாழ்க்கையில சந்தோஷம் தவிர வேற ஒரு துக்கம் ஒண்ணுமே இல்லை. உலகத்துல வேற என்ன இருக்கு அப்படின்னு சரி ஆட்டோ பயன்படுத்தி தந்திருக்கிறார். இப்போ என்னன்னா, நீங்க இப்போ ஜனங்கள் உங்களுடைய சாட்சி அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க இப்படி பாஸ்டர் ஃபேமிலியில இருந்துச்சு கண்ட்ரிபியூட் பண்ணி இந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிட்டு அவனுடைய ஊழியத்தை செய்யறீங்க. அப்போ இந்த உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவங்க எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அங்கேதான் ஒரு 2-3 நிமிஷம் அவங்க சொல்றாங்க.
0: இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, நம்மள எல்லாரையுமே ஆண்டவர் வந்து கவனிச்சுட்டே இருக்கிறார். இப்ப நிறைய நிறைய பேர் என்னன்னா பெந்தைக்கோஸ்தே குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்து, ஆனா அந்த சண்டே ஸ்கூல் வரும் வரைக்கும் அந்த பிள்ளைகள் வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அந்த சண்டே ஸ்கூல் வரும் வரைக்கும் அந்த பிள்ளைகள் வந்து கர்த்தரோடு இருப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்து பிள்ளையுடைய வாழ்க்கை நிறைய இடத்துல தடுமாறுறத நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எங்க அம்மா அப்பாவுடைய பிள்ளைகள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நாங்க பிளஸ் டூ படிக்க வரைக்குமே வீட்டுல இருக்கும்போது எங்க தலையில கை வச்சு கை ஜோம் பண்ணுவாங்க. ராத்திரி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா தலையில கை வச்சு ஜோம் பண்ணுவாங்க. என் பிள்ளைகள் எல்லாம் ஊழியம் செய்யறாண்டவரே, ஆறு பிள்ளைகள் எங்க அம்மா எங்க அப்பா அம்மாங்க, அவங்க ரெண்டு பேருமே அதிகமா ஜோம் பண்ணது பிள்ளைங்க ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யணும், ஒவ்வொரு நாளும் தலையில கை ஜோம் பண்ணுவாங்க. இதை நாங்களே ஃபீல் பண்ணிருக்கிறோம், ராத்திரி அம்மா ஜோம் பண்ணாங்க அப்படின்னு. அந்த ஜபங்கள் எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிச்சு. ஒருவேளை அந்த நிகழ்ச்சியில நீங்க பாப்பீங்க அப்படின்னா, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ராத்திரி நேரங்கள்ல அவங்க தலையில கை ஜோம் பண்ணுங்க. அவங்க என்ன ஆகணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஏன்னா உலகம் மாமிசம் பிசாசு இதெல்லாமே பிள்ளைகளை நெருக்கி கொண்டுதான் இருக்குது. ஆனா பின்னாடி ஒரு ஜபம், பிள்ளைகளா தங்கள் வாழ்க்கையில நம்ம ஜோம் பண்ணணும் ஆண்டவரை தேடணும்னு உணர்ற வரைக்கும் பெற்றோருடைய ஜபம் பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவை. சோ நீங்க கண்டிப்பா ஜோம் பண்ணுங்க. அப்படி ஜோம் பண்ணும் போது பிள்ளைகள் வாழ்க்கையில கத்து பெரிய காரியங்களை செய்வார். இது வளர்ந்து வர்ற வாலிபர்களுக்கு, இதை பார்க்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான், நம்மளை அழைச்ச ஆண்டவர் சின்ன வயசுல என்ன கற்றுக்கொண்டோம், சின்ன வயசுல நல்லா வசனம் படிப்போம், நல்லா ஜோம் பண்ணுவோம், நல்லா ஆண்டவரை ஆராதிப்போம். ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு 10th 11th 12th காலேஜ் வரும்போ ஃப்ரெண்ட்ஸ் பெருகுவாங்க. நண்பர்கள் பெருகும் போது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நண்பர்கள் எல்லா நாளுமே உங்களுக்கு உதவியா இருக்க மாட்டாங்க. அவங்க நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க, நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. நம்ம அதை பார்த்து ஏமாந்து போகாதபடி நான் வாழ்க்கையில் கத்துக்கிட்ட ஒன்னே ஒன்று தான், சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும் இது என்னன்னு யோசிப்பேன். அது ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு பைக்ல போறோம், திடீர்னு ஒரு நாய் கும்பிட்டு வந்தா கூட நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு. ஏன்னா சின்ன சின்ன இன்சிடென்ட்லையும் என்ன ஆண்டு இப்பதான் நம்மளோட பேச முடியும். நேரம் வந்து மகனே மகளே அது ஒரு கட்டத்தில் பேசுவார், ஆனா பல நேரம் இன்சிடென்ட் தான், சின்ன சின்ன தோல்விகள், சின்ன சின்ன ஒரு போராட்டம், சின்ன சின்ன பலவீனம் இதெல்லாம் வரும்போது நான் அதிகமா ஜோம் பண்ண, இப்பவும் தான் ஜோம் பண்ணுவேன், ஆண்டவர் ஏதாவது செஞ்சிருந்தா மன்னிங்க, ஏதாவது செஞ்சிருந்தா இந்த குறைகளை மாத்துங்க. சோ அப்படி ஜோம் பண்ணுங்க. அப்படி இன்சிடென்ட் வரும்போது யோசிங்க, ஏன் இது என் வாழ்க்கையில வருது, இது என் வாழ்க்கையில ஏன் கத்தர் அனுமதிக்கிறார், அப்படி யோசிங்க. கொஞ்சம் உங்களை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களை மகிமையா மாத்தி நடத்த வல்லவரா இருக்கிறார். எனக்கு சின்ன வயசுதான், இப்போ எனக்கு வயசு 31 வயசு தான் ஆகுது இப்போ, ஆனா இது வரைக்கும் ஆண்டவர் திருவையா 17 வயசுல நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். 17 வயசுல இருந்து இது வரைக்கும் கர்த்தர் மகிமையா நடத்துற இந்த ஜபங்கள் தான் இப்பவும் நான் அதிகமா ஜோம் பண்றது. அந்த ஒண்ணுதான் சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும். ஆனா நான் இன்னைக்கு காலையில கூட நான் இதுக்காக ஜோம் பண்ணும்போது, அந்த ப்ரோக்ராம்க்காக ஜோம் பண்ணும்போது நான் அதை தான் ஆண்டவர் சொல்லி ஜோம் பண்ணேன், ஆண்டவரே நீ ஏதோ ஒரு புதிய மாற்றத்தை செய்கிறீர், அதற்காக நன்றி. ஏன்னா ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அது நன்மையானாலும் தீமையானாலும் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டோம்னாலே அந்த இன்சிடென்ட புரிந்துட்டு ஓகே என்ன சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, சில பேர் நமக்கு தலையெழுத்து நடக்குது நம்ம வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு இப்படி போறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் நின்று கவனிச்சு இதுல என்னன்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்கல, கண்டிப்பா கர்த்தர் நம்மகிட்ட பேசுவார். நம்ம யோசிக்காததுனாலதான் நம்ம விழுந்துட்டே இருக்கணும். சின்ன சின்ன காரியத்தை யோசிக்க ஒரு நிமிஷம், நீங்க இது ஏன் நடக்குது இது ஏன் நடக்குது யோசித்து பாருங்க, நிச்சயமா ஆண்டு நடத்துவார். இன்னைக்கு நான் ஊழியக்காரன் இருக்கிறேன், என் தம்பி வள்ளியூர் ராதாபுரம் பக்கத்துல அவன் பாஸ்டா இருக்கிறான், ஊழியக்காரனா இருக்கிறான், அவன் பைபிள் காலேஜ் டீச் பண்றான். என்னுடைய 3வது தம்பி அவனும் பைபிள் காலேஜ், அவன் இன்ஜினியரிங் முடிச்சான், பைபிள் காலேஜ் முடிச்சான். இன்னைக்கு அவனுக்கு ஒரு பாரம், மிஷினரியா போகணுங்கிற ஒரு பாரம். இன்னைக்கு சவுத் சூடான்ல அவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக கடந்து போயிருக்கிறான். 2 வாரம் ஆச்சு அவன் சவுத் சூடான் போய் அங்க போய் கத்துடைய ஊழியத்தாவே செய்கிறான். என்னுடைய 4வது தம்பி அவனும் ஊழியத்துல இருக்கிறான், அவன் கேரளா பைபிள் காலேஜ்ல டீச்சரா இருக்கிறான், எம்டி முடிச்சுட்டு அங்க டீச்சரா இருக்கிறான், அங்க சர்ச் நடத்திட்டு இருக்கிறான், கேரளாவிலே அவன் ஊழியம் செய்யறான். தங்கச்சி, தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட் அவர் ஏஜி பாஸ்ட், அவரும் ஊழியத்துல இருக்கிறா, தங்கச்சி பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறா ஊழியத்துல இருக்கிறா. கடைசி தங்கச்சி 12th படிக்கிறா, அவளும் அடுத்த வருஷம் முடிச்ச உடனே மே மாசம் முடிச்சு ஜூன்ல அவளும் ஊழித்தா போறான், அவ வேற டிகிரி ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டா ஊழித்து போறான். இப்படி ஃபேமிலி எல்லாமே அந்த ஊழியத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார். அதுக்கு ஒண்ணு அப்பா அம்மாவுடைய ஜெபம், அவங்களுடைய ஒரு பெரிய பிரயாசம், அது ஒண்ணு. ரெண்டு, வளர்ந்து வரும்போது சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும் எங்க வீட்டுல கத்துக் கொடுத்தது ஒண்ணுதான், நீ ஜோம் பண்ணு, இது தோல்வியா ஜோம் பண்ணு, பிரச்சனையா ஜோம் பண்ணு, இதுல கத்தர் ஏதாவது கத்துக் கொடுப்பாரு ஜோம் பண்ணு, இது எங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ஜபங்கள் இது வரைக்கும் நடந்துச்சு. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் கத்தர் அற்புதம் செய்வார். சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும் நின்னு யோசிங்க, ஒரு 10 நிமிஷம் யோசிங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார்.
1: நன்றி பாஸ்டர், இன்னைக்கு உங்க ஊழியங்க உங்க சாட்சியில் கேட்டு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா இது அநேக ஜனங்கள் பார்த்திருக்கிறாங்க, உங்களுக்காக ஜெபிப்பாங்க, கடவுளை ஆசீர்வதிப்பாங்க. அவனுடைய பிள்ளைகளே நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம், அதாவது ஊழியக்கார குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அப்படி கண்டினியூ பண்ணி ஊழியத்துல வந்திருக்கிறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நீ உலகத்துல பார்க்கும்போது பெற்றோரெல்லாம் ஊழியக்காரர்களா இருந்தால் கூட பிள்ளைகளை ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுப்பது கிடையாது. வேலை பார்த்தால் கூட ஒரு ஊழிய பாதையில பங்கு கொள்ளுங்கள், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுப்பதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில அண்மை சகோதரி ஆண்டவர் அழைத்து அப்படியே வேறு பிரித்து கொண்டு வந்து இந்த அப்பா அம்மாவுடைய அடைக்கலத்துல வச்சு இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கா வல்லமையா ஊழியம் செய்கிற ஒரு மகனாக கர்த்தரவரை மாற்றி இருக்கிறோம். ஆகவே இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போகிறதும் இல்லை. உங்களுடைய உலகப்பிரான் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் எப்படியாயிலும் ஆண்டவரை அறிவிக்கிற, ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுகிற பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சியுங்கள், வாஞ்சித்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். நிச்சயமாக ஒரு நாள் இயேசு வரப்போற அந்த நாளில் நாமும் நம்முடைய குடும்பத்தார் அத்தனை பேரும் அந்த பிரதிபலன்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா அவரோடு கடன் செல்லும்படியாக நம்முடைய குடும்பங்களை வளர்ப்போம். கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல்.
0: Thank you.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: பிள்ளைகளே, ஓய பண்ணுகிறவர் கர்த்தர் என்று சங்கீதம் 46:9 வாசிக்கிறோம். யாழ்ப்பாண பகுதிக்கு நான் சென்றிருந்த போது போரின் விளைவா ஜனங்களின் வேதனையை நேரடியாக காண முடிந்தது. அந்த இடத்துல என் நண்பர்களோடு சேர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த பாடலை கொடுத்தார். ஸ்ரீலங்காவின் சமாதானத்திற்காக கண்ணீரோடு ஜெபிப்பீர்களா?

அவர்தான் அநாதி தேவன். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் அகிலத்தின் ராஜன். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன்.

இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் உங்கள் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.

நிச்சயமாக ஏசு கரம் நீட்டி தொடுவார். அவர் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசியுங்கள், அதை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள்.

உங்கள் பாரங்களையும் உங்கள் வேதனைகளையும் கண்ணீரையும் துடைக்கிற தேவன் என் இயேசு. வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதரனே, சகோதரியே, இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் வல்லமையில நாமம் உங்கள் வீடுகளில் பாயட்டும். விடுதலை இப்பொழுதே வரட்டும். சுகமினமாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினால வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள்.

எங்களை முழுமையாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை வணங்குவீராக, மாற்றுவீராக.

அதை உமக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு, உத்தமமாய் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக.

0: உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார்.
1: The one who is in you is greater than in the world.
0: அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
1: He is moving in our midst.
0: அவருடைய சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார்.
1: He is sitting on his throne.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நம் மத்தியிலே மகிமையின் ராஜாவாய் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
1: As the king of glory he is moving in our midst.
0: Amen. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory to God.
0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு உணர்த்துக காரியங்களை நாம் அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்கும்படி அதிக கவனத்தோடு காணப்படுவோம்.
1: Let us be careful not to listen to the mild voice of the Lord in this morning.
0: Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே ரட்சித்தார்.
1: The Lord Jesus Christ has saved us by his precious blood. He redeemed
0: us. தூக்கிடுத்தார்.
1: He lifted us.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: இது தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய தயவு.
1: It is his wonderful favor.
0: அவருடைய இரக்கம்.
1: His mercy.
0: இதற்கு ஈடாக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்?
1: What he is expecting from for this?
0: ஆண்டவர் நம்மிடத்தில் நம்மால் முடியாததை செய்யும்படி அவர் எதிர்பார்க்கவில்லை.
1: He will not expect whatever thing.
0: அவர் என்ன எதிர்பார்க்கிறார்?
1: What is he expecting?
0: நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான்.
1: You have to do only one thing.
0: இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
1: I have made these people for me.
0: இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்களாக.
1: They come and praise the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் கர்த்தரை துதிக்கும்படி,
1: in order to worship,
0: கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படி,
1: in order to praise him,
0: கர்த்தரை ஆராதிக்கும்படி,
1: in order to worship him,
0: கர்த்தரை நாம் உயர்த்தும்படி,
1: in order to lift up his
0: name, கர்த்தருக்கு சாட்சி சொல்லும்படி,
1: to testify,
0: கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்டும்படி,
1: in order to lift up his name,
0: இதோ கர்த்தர் சபையிலே கொண்டு வந்திருக்கிறார்.
1: The Lord has brought us to the
0: Hallelujah.
1: Church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. இதுதான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம்.
1: This is what the Lord is expecting.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மகனே மகளே, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்தேன்.
1: My son and daughter, I finished everything for you.
0: நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டியதல்ல.
1: Need not do anything for me.
0: ஆனால் ஒன்று செய்.
1: But do one thing.
0: இதோ கர்த்தரை மகிமைப்படுத்து.
1: Just glorify the Lord.
0: கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து.
1: Lift up his name.
0: சாத்தான் வெட்கப்பட்டு ஓடி போவான்.
1: The Satan will be ashamed.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த காலையிலே பாஸ்டர்மா பாடிக்கொண்டிருக்கும் பொழுது,
1: when pastorma was singing,
0: அப்படியே தேவ மகிமை இறங்கி வந்ததை நான் பார்த்தேன்.
1: I could see the glory of God came down.
0: அந்த worship நடத்தி கொண்டிருக்கும் பொழுது,
1: at the time of worship,
0: இந்த ஆலயம் முழுவதும்
1: அவருடைய
0: மகிமையினால் நிரப்பப்பட்டது.
1: I could see the glory.
0: அந்த நேரத்தில் யாரெல்லாம் கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்தார்களோ,
1: whoever looked upon the Lord,
0: அவர்களுக்கு ஒரு புதிய கிருபை வெளிப்பட்டது.
1: The new grace has come upon them.
0: தேவ சமாதானம் வெளிப்பட்டது.
1: Great peace came upon them.
0: ஒரு தேவ ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இறங்கிற்று.
1: Great blessings came upon them.
0: நிச்சயமாகவே அதை நீங்கள் இப்பொழுது காண்பீர்கள்.
1: Certainly you can see that.
0: உங்கள் வாழ்க்கையில் அதை காண்பீர்கள்.
1: You will see in your life.
0: இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த துதி நேரத்திலே,
1: at the time of worship,
0: கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை மகிழ செய்தார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை நாம்
1: மகிமைப்படுத்துவோம்.
0: Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah.
1: Thank you Lord.
0: Amen. Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே,
1: dear children in the Lord,
0: ஆகவே தேவனுடைய ஜனமாகிய நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு வேண்டிய ஒரு உயர்வை வளர்ச்சியை கொடுக்கும்படியாக அதற்கேற்ற ஆகாரத்தை, ஆத்ம ஆகாரத்தை, மன்னாவை நமக்கு கொடுத்து போஷிக்கிறார்.
1: Every week the Lord is feeding us with his manna in order to grow in the Lord.
0: எத்தனை பேர் பலப்பட்டு கொண்டு வருகிறீர்கள்?
1: How many of you being strengthened?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டு வருகிறீர்கள்?
1: How many of you getting strength after strength?
0: அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சோர்வு நீங்கி விட்டது?
1: How many of you don't have
0: எத்தனை பேருக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது?
1: How many of you got the deliverance?
0: எத்தனை பேர் சத்துரு மேல் ஜெயம் கிடைத்திருக்கிறது?
1: How many of you taking victory against
0: Satan? அல்லேலூயா. இன்னும் மென்மேலும் மென்மேலும்
1: more and more
0: ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார்.
1: He is willing to bless you.
0: ஆனால் சத்தியத்தை நாம் அறிய வேண்டும்.
1: We should understand the truth.
0: சத்தியத்தை அறியாவிட்டால் நாம் விடுதலை அடைய முடியாது.
1: If we don't understand the truth, we cannot get the deliverance.
0: ஏதோ ஒரு மெசேஜ் கேட்டு போறதுக்காக நமக்கு வரக்கூடாது.
1: We should not come to just listen to the message.
0: நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம்.
1: We deceive ourselves.
0: நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம்.
1: We deceive ourselves.
0: கற்றுக்கொள்ளும்படி.
1: Not to learn.
0: வருத்தப்பட்டு பார சமக்கர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
1: Come to me, I'll give rest to you all.
0: என்னிடத்தில் வந்து
1: Come to me.
0: நின்னு போச்ச. என்னிடத்தில் வந்து
1: You come to me.
0: என்ன செய்ய? அதான் பைபிள் படிக்கிறது இல்ல.
1: You learn from me.
0: பைபிள் படிச்சாதானே தெரியும்.
1: If you read the Bible, you will understand.
0: மத்தேயு சுவிசேஷம்
1: Matthew
0: 11வது அதிகாரம்
1: 11
0: 29வது வசனம் படிங்க.
1: 28 or Come to me.
0: என்னிடத்தில்
1: You learn of me.
0: என்னிடத்தில்
1: Learn from me.
0: என்ன பண்ணுங்க?
1: Learn.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எந்த காலேஜுக்கும் போக வேண்டியதில்லை. இதை படிக்கிறது
1: need not go to any college.
0: இயேசுவின் பாதபடியிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
1: At the feet of the Lord Jesus, he teaches.
0: இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வெற்றிகரமாய் நடத்த முடியும்?
1: How to lead a victorious life.
0: எப்படி நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்ள முடியும்?
1: How to overcome the situation.
0: எப்படி நம்முடைய பாவங்களை நாம் ஜெயிக்க முடியும்?
1: How to overcome the sin.
0: எப்படி நமக்கு வந்திருக்கிற பிரச்சனை போராட்டங்களிலே நாம் வெற்றி காண முடியும்?
1: How to overcome the problems
0: என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார்.
1: The Lord teaches.
0: அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது
1: when he teaches
0: யார் அதை கற்றுக் கொள்கிறார்களோ
1: whoever learn
0: அவர்கள் எப்படிப்பட்டதான புயல் வீசினாலும் அவர்கள் அதிலே ஜெயம் கொள்வார்கள்.
1: Whatever may be the cyclone, they take victory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: பல வருடங்களுக்கு முன்பதாக
1: many years ago
0: இலங்கையிலிருந்து ஒரு கர்ப்பிணி பெண் வயிற்றில் குழந்தையோடு கூட அந்த இலங்கை கடல் பார்டர்லிருந்து அந்த கரையோரத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு நீச்சல் அடித்துக் கொண்டே வந்து சேர்ந்தார்கள்.
1: Many years ago, one pregnant lady
0: பல மைல்கள்
1: many miles she swim and came to the
0: Hallelujah.
1: Tamil Nadu.
0: அங்கே அநேகர் கூடி அந்த பெண்ணை விசாரிக்கிறார்கள்.
1: Many inquired about her.
0: ஏன் இப்படி வந்தாய்?
1: Why did you come from Sri Lanka?
0: அந்த மகள் சொல்லுகிறாள்.
1: She answered.
0: எங்களுடைய நாட்டிலே எங்களை கொடுமை தாங்க முடியவில்லை.
1: And we could not bear the sufferings.
0: கர்ப்பிணி பெண்களை அழிக்கிறார்கள்.
1: They are destroying the
0: சித்திரவதை பண்ணுகிறார்.
1: They are disturbing
0: என்று அவள் அழுதாள்.
1: She was weeping.
0: நீ ஒரு பெண்ணாய் இருக்கிறாய்.
1: You are a woman.
0: அதுவும் வயிற்றிலே குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார்.
1: You bear a child.
0: எப்படி உன்னால் இவ்வளவு தூரம் நீச்சல் அடிக்க முடிந்தது?
1: How did you swim all the way?
0: அப்போ அவ சொன்னா,
1: she answered,
0: எனக்கு அப்பா இப்ப இல்ல.
1: I don't have father.
0: அம்மா எனக்கு இல்ல.
1: I don't have mother.
0: ஆனா மரிக்கிறதுக்கு முன்பதாக
1: before I die
0: எங்க அப்பா எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் கத்து கொடுத்தார்.
1: Father taught one thing.
0: நீச்சல் அடிக்கிறது கத்து கொடுத்தார்.
1: He made me to learn.
0: நான் அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்.
1: We are the fishermen's community.
0: நான் எதுக்கு இந்த நீச்சல் நினைச்சேன்?
1: I thought why is it?
0: நான் மாத்திரம் அந்த கடல்ல குதிச்சிரா விட்டால்
1: if I don't swim
0: நான் பணமாய் போயிருந்திருப்பேன்.
1: I had become
0: என்னை துரத்தி கொண்டு கயவர்கள் வந்தார்கள்.
1: The thieves came behind
0: ஆனால் நான் நீச்சல் அடித்துக் கொண்டு வந்து விட்டேன்.
1: I swam and came.
0: எப்படி இவ்வளவு பலன் வந்தது எனக்கு தெரியவில்லை.
1: I don't know how did I get that strength.
0: எப்படி அதனால் இது முடிந்தது எனக்கு தெரியவில்லை.
1: I don't know how did I do that
0: என்று அவள் வெற்றியின் சாட்சியை சொல்கிறாள்.
1: She testified victoriously.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால்,
1: why I'm saying this,
0: நம்முடைய வாழ்க்கையிலே
1: in our lives
0: ஆண்டவர் ஒரு அந்த நீச்சலை கற்றுக் கொடுத்த அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு ஒரு வெற்றி உண்டாயிற்றோ.
1: When she learned the swimming, she got the victory.
0: நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் ஏதோ வந்து பிரசங்கத்தை கேட்டு மார்க் போட்டு போறதுக்காக இல்ல.
1: Not just listen to the message and put the mark and go.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உன்னோடு என்ன பேசினாரோ அதே சத்தியத்தை கொண்டு அந்த வாரத்திலே நீ ஜெயம் பெற வேண்டும்.
1: Every week you should take the victory whatever you hear.
0: அதற்காக தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார்.
1: That's why the Lord is teaching us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த காலவேளையில்,
1: in this morning,
0: நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா?
1: Are you ready to learn?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: நாங்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைங்களா மாறிட்டோம்.
1: We have become the child of God.
0: நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம்.
1: We are saved.
0: ஞானஸ்நானம் பெற்று விட்டோம்.
1: We took baptism.
0: சபைக்கு வருகிறோம்.
1: We come to church.
0: பரிசுத்த ஆவியை பெற்று விட்டோம்.
1: Receive the Holy Spirit.
0: எங்களுக்கு இன்னும் என்ன வேண்டும்?
1: What should we need?
0: என்று சிலர் கேட்கலாம்.
1: Some may ask.
0: நீங்கள் ஊழியம் செய்யலாம்.
1: You may do ministry.
0: உங்களுக்கு வரங்கள் இருக்கலாம்.
1: You may have gifts.
0: நீங்கள் ஜெபிக்கலாம்.
1: You may pray.
0: எல்லாம் செய்யலாம்.
1: You may do.
0: நான் ஒரு கேள்வி நான் உங்களை கேட்கிறேன்.
1: But ask one question.
0: நான் ஒரு சின்ன தவறு கூட செய்வதில்லை.
1: I never
0: என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் யாராவது எழுந்து நிலுங்க பார்ப்போம்.
1: Can you stand up? I never make any small mistake in my life.
0: யாரா இருக்கீங்களா?
1: Anybody here?
0: நான் ஒரு தவறு கூட செய்வதில்லை.
1: I never commit single mistake.
0: என்கிட்ட பாவமே கிடையாது.
1: I don't have sin at all.
0: நான் பாவமே செய்யறதில்லை.
1: I never commit
0: என்று சொல்றவங்க எழுந்து நிலுங்க பார்க்கலாம்.
1: Can you stand up and say?
0: நமக்குள் பாவம் இல்லை என்போம் ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாயிருப்போம்.
1: If we say I don't have
0: sin, சத்தியம் நமக்குள் இராது.
1: There won't be truth in us.
0: யாருமே சொல்ல முடியாது.
1: Nobody could say that.
0: உடனே உன் மனசாட்சி குத்துகிறது.
1: And you have your conscience.
0: ஐயோ நான் பொய் சொன்னேனே.
1: I told lie.
0: பொய் பேசினேன்.
1: I told lie.
0: தவறு பேசிட்டேனே.
1: I spoke bad word.
0: நான் மற்றவளை சபித்து விட்டேனே.
1: I cursed others.
0: சில வார்த்தைகளினால் சிலருடைய மனதை நான் புண்படுத்தி விட்டேன்.
1: I really pierced,
0: காயப்படுத்தி விட்டேன்.
1: I wounded by words.
0: ரட்சிக்கப்பட்டது உண்மைதான்.
1: It is true, I am saved.
0: Hallelujah. ஆனால் என்னால் இந்த தவறுகளை செய்யாமல் இருக்க முடியவில்லை.
1: I could not overcome these mistakes.
0: செய்யக்கூடாது என்று தான் நினைக்கிறேன்.
1: I don't want to do that.
0: ஆனால் செய்யாமல் இருக்க முடியவில்லை.
1: But then it was not possible.
0: Hallelujah. அதை தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார்.
1: That's why Paul says,
0: நிர்பந்தமான மனுஷன் நான்.
1: I'm a wretched man.
0: I'm a wretched man.
1: I'm a wretched man.
0: நான் நிர்பந்தமான மனுஷன்.
1: I am a wretched man.
0: யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்?
1: Who can deliver me from the clutches of death?
0: தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: பாவம் செய்யக்கூடாது என்கிற ஆசை இருக்கிறது.
1: You desire not to commit sin.
0: ஆனால் வந்து விடுகிறது.
1: But then it enters.
0: சிலர் பாவம் செய்யக்கூடாது என்கிற ஆசை மாத்திரமல்ல, சிலர் பாவத்தை விட்டு ஓடுவார்கள் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு செய்து விடுவார்கள்.
1: Some they flee away from sin but then they commit somewhere.
0: அவருடைய மனசாட்சி அவர்களை குத்திக்கொண்டே இருக்கும்.
1: The consciousness will prick them.
0: அவர்கள் எப்பொழுதும் குற்றமுள்ள மனசாட்சியோடு காணப்படுவார்கள்.
1: They have the guilty consciousness all the time.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது குற்றமற்ற மனசாட்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்.
1: Without guilt we have to worship the Lord.
0: சுத்த மனசாட்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்.
1: With a clean heart we have to praise God.
0: இல்லை என்றால் நம்முடைய ஆராதனை வீணாயிருக்கும்.
1: Otherwise it will become vain.
0: அதற்கு என்ன வழி?
1: What is the way?
0: என்னிடத்தில் நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருக்கிறார்கள்.
1: Many ask.
0: வெளிநாடுகளுக்கு போகும்பொழுதும் சரி,
1: when I go abroad,
0: கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போகும்பொழுதும் சரி,
1: when I go for convention meetings,
0: தனியா கூட்டங்கள் நடத்தும் பொழுதும் சரி,
1: maybe personal meetings,
0: வாலிபர் கூட்டங்களிலும் சரி,
1: maybe in youth meetings,
0: ஐயா
1: sir,
0: பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி?
1: What is the way not to commit
0: Yesu sin? பாவத்தை மன்னித்து விட்டது உண்மைதான்.
1: It is true, Jesus has forgiven my sin.
0: பாவமே செய்யாம இருக்கிறதுக்கு என்னதான் வழி?
1: What is the way not to commit sin?
0: கோபப்படாத கூடாது நினைக்கிறேன். கோபப்பட்டுட்டேன்.
1: I don't want get angry but then I get angry.
0: கசப்பான வார்த்தை எனக்குள்ள வந்துருச்சு.
1: The bitter words came.
0: நான் என்ன செய்யறது?
1: What can I do?
0: பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு விட்டார்.
1: The Holy Spirit is
0: சில நேரங்களிலே தேவனுடைய ஜனமாகிய நாம் அப்படிப்பட்டதான சில தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது,
1: when we give room for some mistakes,
0: சின்ன சின்ன பிழையாகத்தான் இருக்கும்.
1: It may be small error.
0: வேதம் சொல்லுகிறது,
1: the Bible says,
0: ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டையே கொளுத்தி விடுகிறது.
1: The small fire will burn the entire forest.
0: சின்ன தவறுதான்,
1: small mistake.
0: அது உன் வாழ்க்கையின் ஒரு பெரிய நாட்களை அது அழித்து விடுகிறது.
1: It will destroy the entire.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை மிக குறுகிய கால வாழ்க்கை.
1: We have very very short span of life.
0: ரொம்ப சீக்கிரமா நம்முடைய நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது.
1: Quickly the days are passing.
0: காலை மாலை சீக்கிரமா வந்து கொண்டே இருக்கிறது.
1: Morning and evening.
0: வயது போய் கொண்டே இருக்கிறது.
1: We get more ages.
0: Hallelujah. எந்த நேரத்தில் மரணம் வருமோ தெரியாது.
1: Anytime we may face the death.
0: வாழ்க்கை ஒரு முறைதான்.
1: Life is once.
0: ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்வு ஒரு முறைதான்.
1: Only one life.
0: ஒரே முறை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது.
1: And it is appointed for a man to be born once and get judgment.
0: ஆனால் இந்த குறுகிய கால வாழ்க்கையை,
1: the short span,
0: எவ்வளவு நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை மாத்திரம் சற்று இந்த வேளையிலே ஆராய்ந்து பார்த்து நாம் தேவனுடைய செய்திக்கு கடந்து போக
1: வேண்டும். Examine ourselves and then go to the word of God, what kind of life we are leading meaningfully.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: முதலாவதாக,
1: first of all,
0: ஏன் நான் பாவம் செய்து விடுகிறேன்?
1: Why I commit sin?
0: Hallelujah. எனக்கு நல்லா தெரியும் இதை செய்யக்கூடாது.
1: I know I don't want to do this.
0: இது ஆண்டவருக்கு பிரியம் இல்ல.
1: Lord is not pleased with this.
0: இது மற்றவர்களையும் பாதிக்கிறது, என்னையும் பாதிக்கிறது.
1: It will affect others.
0: இத பார்த்து நான் செய்யக்கூடாது.
1: I don't want to do this.
0: ஆனா நான் செய்றேன்.
1: But then I commit.
0: Hallelujah. இந்த பாவம் என்னை மேற்கொண்டு விட்டது.
1: The sin prevailed over me.
0: பாவத்தை செய்துட்டு இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? அதை மறைத்து விடுகிறார்கள்.
1: They commit sin and then they hide it.
0: பாவத்தை செய்தாச்சு.
1: Committed sin.
0: அதை மறைச்சாச்சு.
1: They have hidden it.
0: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
1: Those who hide sin, they cannot live.
0: Hallelujah. ஒன்னு அறிக்கை செய்யணும்.
1: You have to confess.
0: அதை விட்டுறணும்.
1: Then leave it.
0: சோ நான் அறிக்கை செய்றேன்.
1: I confess.
0: விட்டுறேன்.
1: I leave it.
0: மறுபடியும் செய்றேன்.
1: Again I commit.
0: நான் சொல்றது உண்மையா பொய்யா?
1: Is it right or wrong?
0: உண்மை சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காண்பீங்க.
1: Is it right? You just lift your hands and say.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: செய்யக்கூடாத தவறை நாம் செய்து விடுகிறோம்.
1: We commit whatever we should not do.
0: ஏன் அப்படி நடக்கிறது?
1: Why these things are happening?
0: எவ்வளவு புத்திமதிகள் நமக்கு வருகிறது.
1: We get lot of instructions.
0: Hallelujah. இது செய்யக்கூடாது.
1: You should not do this.
0: சிறு பிள்ளைங்களை கூப்பிட்டு இதை திருடக்கூடாது.
1: We call the children and say, don't steal.
0: இது கீழ்ப்படியணும்.
1: You have to obey.
0: சொல்லாம போக கூடாது.
1: Should not go without saying.
0: எப்படி எப்படியோ நம்ம சொல்றோம் இல்லையா?
1: We advise them.
0: சொன்ன உடனே சரிங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சு உங்களுக்கு பயந்து எதுவுமே செய்ய முட்டுறாங்களா?
1: Children, are they obeying completely 100% to you?
0: புத்தி சொல்லிட்டு தான் இருக்கீங்க.
1: We just advise them.
0: நமக்கும் எல்லாரும் புத்தி சொல்றாங்க.
1: Others also advise
0: us. இத செய்யாத, அத செய்யாத, இப்படி செய்தா அப்படி வரும், அப்படி செய்தா இப்படி வரும் அப்படின்னு நிறைய புத்திமதி சொல்றதுக்கு ஏராளமான பேர் வந்துட்டாங்க.
1: There are lots of advices.
0: Moral stories. நல்ல நல்ல கதைகளை சொல்றவங்க இருக்காங்க.
1: Good stories they say.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா நல்லவங்களா மாறிட்டாங்களா? மாற முடிகிறதா?
1: Did they come all right?
0: முடியல.
1: No.
0: கதைகள் உன்னை நல்லவனாய் மாற்றுமா?
1: Stories, will it make you?
0: புத்திமதிகள் உன்னை நல்லவனாய் மாற்றி விட முடியுமா?
1: The advices, will it make you perfect?
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: நல்லவங்களா கை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம்.
1: Lift up your hands, those who are good.
0: நல்லவங்க.
1: Good.
0: நீ நல்லவனே இல்லையா?
1: Are you not good?
0: ஏன் கையை உயர்த்த மாட்டீங்க? நல்லவங்களா கையை உயர்த்துங்க.
1: Good people, you raise your hands.
0: அப்போ நம்ம மனசாட்சி சொல்லுது நீ நல்லவன் இல்ல. நல்லவன் ஒருவனாகிலும் இல்ல.
1: No one is good.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உங்களுக்கு நல்லவன் சொல்றதுக்கு இவ்வளவு வெக்கமா இருக்குது இல்ல.
1: You feel shame.
0: ஆனா ஒருத்தன் கெட்டவன் இருக்கிறான்.
1: The wicked is there.
0: அவனை கூப்பிட்டு
1: you call him.
0: டேய் உன் பேர் என்னடான்னு கேளுங்க.
1: What is your name?
0: நான் நல்ல பாம்பு.
1: He says, I'm a good
0: snake. நல்ல பாம்பா? வாயில விஷம், நிறைய பேர் சாகடிக்கிறது,
1: the poison in the mouth,
0: எல்லாரையும் பயமுறுத்துறது,
1: they make them.
0: ஆனா அது கிடைச்சிருக்கிற டைட்டில்,
1: the title,
0: பட்ட பெயர் என்னது?
1: It's a good snake.
0: ஐயோ கெட்ட பாம்பேன்னு யாராவது சொல்றாங்களா?
1: Anybody will say it is evil snake.
0: துரோகிகளும் கெட்டவர்களும் தான் இந்த காலத்துல நல்ல பேர் வாங்கிட்டு போறாங்க.
1: The wicked people are getting good names.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நல்ல பாம்பு.
1: It's a good snake.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God.
0: Hallelujah. இயேசுவிடத்தில் ஒருத்த வந்து சொல்றான், நல்ல போதுகரே.
1: One man can say, Lord,
0: நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும்?
1: A good teacher, what can I do?
0: என்ன நல்ல போதுகரேன்னு சொல்றியப்பா?
1: You are saying good teacher.
0: தேவன் ஒருவரை தவிர நல்லவன் யாருமே இல்லை.
1: Other than God, no one is good.
0: ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அப்போ நாம் பாவம் செய்யாமல் இருக்கணும்.
1: We should not commit sin.
0: அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தாச்சு.
1: Took baptism.
0: பாவத்தெல்லாம் எங்க கொண்டு போய் போட்டாச்சு?
1: Where did you put the sin?
0: சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் போட்டாச்சு.
1: At the deep of the ocean, you put.
0: முதுகுக்கு பின்னால எரிஞ்சாச்சு.
1: Back to the.
0: அல்லேலூயா. அப்புறம் எப்படி பாவம் வருது?
1: Then how the sin is coming back?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நான் மனம் திரும்பிட்டேன்.
1: I repented.
0: ஆனா பாவம் செய்யறேன்.
1: Again, I commit sin.
0: நான் மறுபடி பிறந்துட்டேன்.
1: I am born again.
0: ஆனா மறுபடியும் பாவம் செய்யறேன்.
1: I commit sin again.
0: மனம் திரும்பிட்டவங்க, மறுபடி அடைஞ்சவங்க என்ன செய்யணும்? நல்லவங்க எல்லாம் கை உயர்த்தினா கை உயர்த்தி காமிக்கணும்.
1: And if you are all right, you have to raise your hand.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ,
1: whether you are good or bad,
0: எல்லாரும் பிறக்கும் பொழுது எப்படி தான் பிறக்குறாங்க? நல்லவங்களா தான் பிறக்குறாங்க இல்ல?
1: How they born?
0: இல்ல.
1: நோ.
0: என் தாய் என்னை பாவத்திலே, நான் துர்க்குணத்தில் உருவானேன்.
1: I was formed in wickedness.
0: அந்த கர்ப்பத்தில் உருவாகும் போதே,
1: when you are formed,
0: இனத்தில் உருவாகுது, துர்க்குணத்திலேயே அது உருவாகுது.
1: And it is formed with the wickedness.
0: பாவ சுபாவம்.
1: புது சிருஷ்டியா? Are you new creation?
0: அப்பாண்டவர் உங்களுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறாரு?
1: What the Lord is giving?
0: நீதிமான்.
1: You are righteous man.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: என்னென்னமோ அக்கிரமம் செய்துட்டு வந்த உனக்கு,
1: you did wicked.
0: ஆண்டவர் என்ன பட்ட பேர் கொடுக்கிறாரு?
1: What the Lord is giving?
0: நீதிமான்.
1: You are righteous.
0: அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் கிருபை.
1: This is grace.
0: தகுதியே கிடையாது.
1: No qualification.
0: என்ன ஆண்டவர் நீதிமான் ஆக்குறார்னா, என் நீதியினால் அல்ல,
1: not by my,
0: அவருடைய நீதியினால.
1: He is righteous.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப அப்படின்னா நான் பாவம் செய்துட்டே இருக்கலாமா?
1: Can we commit sin continually?
0: என்னால பாவத்தை விட முடியல.
1: I could not leave sin.
0: நான் பாவம் செய்துட்டே இருக்கலாமா?
1: Can we do continually?
0: சுருக்கமா ஒரே வார்த்தையில உங்களுக்கு சொல்றேன்.
1: In one word I say,
0: இந்த பாவத்தை செய்யாத, அந்த பாவத்தை செய்யாதன்னு யாராவது புத்திமதி சொல்றதுனாலயோ, பிரசங்கம் பண்றதுனாலயோ, அல்லது இதை செய்யாதன்னு சொல்றதுனாலே உங்களால செய்யாம இருக்க முடியறது இல்ல.
1: Because of advice or counseling,
0: you cannot stop. இங்க போட்டுட்டு போய் யாருக்கு தெரியாம பின்னால ஒளிஞ்சு பாவம் செய்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க?
1: Many people are hiding and doing sins.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார்.
1: My Lord is looking everything.
0: அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை.
1: And nothing is hidden before his eyes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: அந்த காலத்துல 300-400 பேர் நிப்பாங்க, கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன்.
1: In those days 300
0: people. அப்படி ஜெபம் பண்ணும்போது,
1: and I pray.
0: என்ன அறியாம வாயில கையை உயர்த்தும் பொழுதே சொல்லுவேன்,
1: when I lift the hands, I say,
0: இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துட்டு வந்திருக்கிறான். அப்படியே பொத்துன்னு விழுந்து அழுவான்.
1: He will just fall down and weep.
0: ஆண்டவர் அதனாலேயே அநேகர் என்ன செய்வாங்க, முன்னால வர பயப்படுவாங்க.
1: Many don't come.
0: ஐயோ முன்னால போனா நான் என் பாவம் எடுத்துரும்.
1: If I go and the Lord will say,
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார்.
1: The Lord looks everything. யாரும்
0: மறைக்க முடியாது.
1: Nobody can hide.
0: அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன?
1: What the Lord wants to teach.
0: தேவனுடைய பிள்ளையே,
1: child of God,
0: நீ பாவம் செய்யாமல் இருக்க முடியும்.
1: You can be without committing sin.
0: ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கிறோம்.
1: In Romans,
0: பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி இருக்குதே.
1: The sin will not prevail over you.
0: எப்படி அது?
1: How is it possible?
0: எப்படி?
1: How?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: பாவமே செய்யாத, தப்பு செய்யாதன்னு சொல்றதுனால நீ தப்பு செய்யாம இருக்க போறது இல்ல.
1: Not because of saying don't do.
0: இன்னும் சில பேர் ஓரளவுக்கு பாவம் செய்யாம இருக்கறாங்க.
1: Some they don't do not commit.
0: செய்றாங்க.
1: They put effort.
0: ஏன் தெரியுமா?
1: Why?
0: பாவம் செய்யாத,
1: don't commit sin,
0: நரகத்துக்கு போய்டுவே.
1: You go to hell.
0: ஐயோ நரகம், எரியும் நரகம்.
1: It is full of fire.
0: இரவும் பகலும் எரியும் நரகத்துல போய் மாட்டிக்குவே.
1: Night and day it will.
0: அதுக்கு பயந்துக்கணும். நிறைய பேர் பாவம் செய்யறப்பெல்லாம் பயப்படுவாங்க.
1: And because of that they don't commit.
0: கிறிஸ்தவர் அல்லாத மதத்துல கூட இதே தான் சொல்லி கொடுக்கறாங்க.
1: Even the others also they teach like this.
0: பாவம் செய்திராத,
1: don't commit sin,
0: கடவுள் கண்ணை குத்திரும்.
1: The God will pierce your eye.
0: கடவுள் என்ன செய்தரோ கண்ணே குத்திடும்.
1: God will pierce your eye.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுக்கேத்த மாதிரி அவன் நடந்து போற இடத்துல தூசி விழுந்து கண்ணு அவுட் ஆயிடும்.
1: ஐயோ கண்ணை
0: குத்திருச்சு.
1: No, it is pierced me.
0: நல்லா கவனிங்க.
1: Listen.
0: இப்படி நரகத்துக்கு போயிடுவனோ
1: கண்ணை
0: குத்திடுவாரோ
1: அப்படின்னு
0: பயந்து பாவம் செய்யாம இருக்கிறது அது முடியாத காரியம்.
1: With that fear you cannot stop doing sin.
0: Hallelujah. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால்
1: Today the Lord is revealing one
0: thing. விசுவாசியின் வாழ்க்கையில
1: In believer's life
0: அவன் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால்
1: If he doesn't want to do sin
0: அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் வேண்டுமானால்
1: If he wants to have the victory
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: You should understand one thing.
0: ஒவ்வொரு முறையும் நீ பாவம் செய்யும் பொழுது
1: Whenever you commit sin.
0: எப்படி இன்றைக்கு வேலைக்கு போன உடனே அதுக்கு ஒரு கூலி உனக்கு கிடைச்சிருதோ
1: When you go for a job you get the wages.
0: நீ பாவம் செய்த உடனே சம்பளம்
1: When you do sin you get
0: wages. சம்பளம் சேர்ந்தே வருது.
1: It comes.
0: பாவத்தின் சம்பளம் மரணம்.
1: The wages of sin is death.
0: நீ செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு சம்பளம் கூடிக்கிட்டே வருது.
1: There is the wage for your sin.
0: மோசம் போகாதீர்கள்.
1: Don't be deceived.
0: தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார்.
1: The Lord will not allow you to
0: மனுஷன் எதை விதைக்கிறானோ
1: Whatever you sow
0: அதையே அறுப்பான்.
1: You will reap.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் சொன்னார் ஏதேன் தோட்டத்தில்
1: The Lord said in Eden
0: இந்த கனியை புசிக்க நாளிலே நீ சாகவே சாவாய்.
1: When you eat this fruit
0: இதை புசிக்காதே.
1: Don't eat.
0: ஆனா அவ புசிச்சா.
1: But he ate.
0: ஏதே ஏவாள் போய் அதை பறித்து புசித்தார்.
1: Why?
0: அவள் வஞ்சிக்கப்பட்டாள்.
1: She was deceived.
0: நீங்க தேவர் போல மாறிடுவீங்க.
1: You will become like God.
0: அப்படின் வந்து பிசாசு சொல்ற பொய் கேட்டு.
1: She listened to the
0: devil. Hallelujah. சபைக்கு வரும்பொழுது நல்ல சத்தியத்தை கேட்பாங்க.
1: They listen to the truth.
0: சபை விட்டு வெளியே போன உடனே
1: they go out from the church.
0: பொய் தீர்க்க தரிசனம்.
1: False prophecy.
0: அவங்க சொல்றது இவங்க சொல்றது.
1: Whatever they say.
0: மற்றவங்க சொல்ற புத்திமதி.
1: All the other advices.
0: இதெல்லாம் கேட்பாங்க.
1: They listen.
0: அருமையானவர்களே.
1: They are children of God.
0: பிசாசு யார் மூலமாவது உன்னுடைய வாழ்க்கையில புகுந்து விடுவான்.
1: The devil will enter through anyone.
0: யார் மூலமாவது உன்னுடைய மனதை வஞ்சிப்பான்.
1: He will deceive through someone.
0: உன்னை ஏமாற்றுவான்.
1: He will deceive you.
0: அவன் யார்?
1: Who is he?
0: உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு.
1: He deceives the entire world.
0: வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம்.
1: In Revelation we read.
0: 12வது அதிகாரம் 9வது உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு.
1: He deceives the entire
0: world. என் சகோதரரே மோசம் போகாதீர்கள்.
1: Don't be deceived.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் என்ன செய்தாள்? எதை ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாரோ அதை உத்து பாக்குற ஏன் வேண்டான்னு
1: சொன்னாரு. Why did the Lord say you don't eat that?
0: Hallelujah. கிட்ட போய் பார்க்கலாம்.
1: She went closer.
0: Hallelujah.
1: And saw.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு பெரியவர் கிட்ட போய் ஒரு குரங்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன்.
1: I said this.
0: ஒரு போய் கேட்டான்.
1: One monkey asked.
0: ஏதோ வரோம்.
1: Some gift.
0: அப்போ சொன்ன கையில ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு
1: giving one banana.
0: நான் போயிட்டு வரேன் அது வரைக்கும் அதை பத்திரமா புசிக்காம இருந்தீனா உனக்கு இது கிடைக்கும்.
1: If you don't eat and you will get it.
0: அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த குரங்கு பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு.
1: I'm long time. The
0: சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரு.
1: He didn't say it.
0: Not மூந்து பார்த்தா தப்பு இல்லையே.
1: It is not good. I mean
0: மூந்து பார்த்துச்சு.
1: It smelled.
0: மூந்து பார்த்தா என்ன தப்பு?
1: What is wrong in it?
0: நம்ம சாப்பிட போறது இல்ல.
1: We don't eat.
0: சும்மா நக்கி பார்க்கலாம்.
1: Let me link.
0: அப்படி நக்கி பார்த்துச்சு.
1: It started linking.
0: இன்னக்கு அதுக்குள்ள தோல் லேசா ஓபன் ஆச்சு.
1: Then the skin was open.
0: மேலாக அப்படி டேஸ்ட் பண்ணிச்சு.
1: It slightly tasted.
0: கொஞ்சம் பழம் வெளியே வந்துச்சு.
1: And the fruit came out.
0: ஐயோ.
1: ஓ.
0: பழமே வெளியே வந்துச்சு.
1: The fruit came out.
0: இனிமேல் இத வச்சிங்கிறதுல பிரயோஜனம் இல்ல.
1: What can I do?
0: அவரும் வர மாதிரி தெரியல.
1: He won't come.
0: என்ன செய்ய முடியல
1: உன்னால
0: கையில பொறுமையா வைக்க முடியல.
1: You could not hold this.
0: ஏவாள் அப்படிதான் செய்தா.
1: He did it.
0: எதை செய்ய கூடாதுன்னு சொன்னாலும் அங்கதான் போறா.
1: And whatever forbidden
0: curiosity kills the cat ன்னு சொல்வாங்க.
1: And
0: எதை செய்யக்கூடாது நீங்க பிள்ளைங்களுக்கு போய் சொல்லி கொடுத்து
1: பாருங்களேன்.
0: தரக்காத
1: டோன்ட் ஓபன்
0: போகாத
1: டோன்ட் கோ தேர்
0: அப்படின்னு சொன்னீங்களா அங்கதான் எதுக்கு எதுக்காக இப்படி சொன்னாங்க.
1: Why did they say like
0: போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்.
1: Let me go and test.
0: மாட்டிக்கும்.
1: Then
0: call. Hallelujah. அருமையான தேவ பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: ஏவாள் அப்படிதான் சிக்கிட்டா.
1: He was deceived.
0: இத புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. நான் பார்த்தா இந்த பழம் எப்படி இருக்குது கனி பார்வைக்கு இன்பமா இருக்குதே.
1: The fruit is so beautiful.
0: Hallelujah. கண்களின் இச்சைக்கு ஏற்ற மாதிரி இருக்குதே.
1: The lust of the eye.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God.
0: உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு,
1: The devil deceives the entire
0: world. உன் வாழ்க்கையிலே,
1: In your life.
0: இந்த உலக காரியங்களை காண்பித்து வஞ்சித்து,
1: By showing this world and deceiving.
0: உன்னை ஆசை காட்டி மோசம் செய்கிறான்.
1: And he deceives you completely.
0: ஆசை காட்டி மோசம் செய்கிறான்.
1: He gives the desire and deceives.
0: நீ விழுந்து போகிறாய்.
1: And you will fall down.
0: எத்தனை பேர் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்?
1: How many of you being deceived?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God.
0: இதற்கு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே வழி என்னவென்றால்,
1: Only one way to escape.
0: அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு என்ன செய்யறான், சோதிக்கப்படுறான்.
1: He is entangled by various sins.
0: நீயே இழுக்கப்படுறே.
1: You are drawn.
0: நீயே சிக்கிக்கொள்றே.
1: You are entangled.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அம்முன் இச்சை,
1: The lust.
0: உன்னை இழுக்குது.
1: It draws you.
0: சிக்கிக்கிற.
1: Or entangled.
0: சோதிக்கப்படுற.
1: Or being tested.
0: இச்சை கர்ப்பம் தரிக்குது.
1: Then it forms.
0: பின்பு பாவத்தை பிறப்பிக்குது.
1: Then it brings forth the sin.
0: பாவம் பூரணமாகும் போது என்ன செய்யுது? மரணத்தை பிறப்பிக்கிறது.
1: Then it brings death.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: இந்த நாட்களிலே,
1: In these days.
0: ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி,
1: The Lord reveals one truth.
0: ஏன் இன்றைக்கு அநேகர் பாவம் செய்துறாங்க தெரியுமா?
1: Why people commit sin?
0: Hallelujah. நாளைக்கு,
1: Tomorrow.
0: குறித்து நம்ம யோசிக்க வேண்டாம்.
1: We need not think about it.
0: இன்னைக்கு இது கடிச்சிருக்கு.
1: Today I got this.
0: எல்லாரும் இன்னைக்கு எதை பாக்குறாங்கன்னு கேட்டீங்களா, நிகழ்காலத்தை.
1: All present
0: things. இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை.
1: Present life.
0: இப்பொழுது இருக்கிற நிலைமை.
1: Present condition.
0: ஆனா ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை,
1: The true child of God.
0: பாவம் செய்யாம இருக்கணும்னா,
1: Not to commit sin.
0: அவனுடைய கண்கள்,
1: The eyes.
0: அவனுடைய நோக்கம்,
1: His purpose.
0: எங்க இருக்கணும் தெரியுமா?
1: Where it should be.
0: இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருக்க வேண்டும்.
1: And the fruits which is going to come.
0: எபிரேயர்கள் 11 அதிகாரம் 26 வசனத்தில் மோசேயை குறித்து வாசிக்கும் பொழுது,
1: Hebrews 11 and 26.
0: இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷம் கிறிஸ்துவ நிமித்தம் வர நிந்தை அதிக பாக்கியம் என்ன செய்தான்
1: Paul says,
0: கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன செய்யறேன், பின்னாலேயே நான் திரும்பி பார்க்கல.
1: I don't look back.
0: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
1: How many of you listening?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சகோதரர் அதை பிடித்துக் கொண்டே என்று நான் எண்ணுகிறது இல்லை.
1: ஒன்று
0: செய்கிறேன்.
1: I do one thing.
0: பிலிப்பியர் 3:13
1: Philippians 3
0: பின்னானவைகளை மறந்து,
1: Forgetting the past.
0: பின் திரும்பி பார்த்தா,
1: If you look at back.
0: என் வாழ்க்கையில நான் பட்ட அவமானம்,
1: The shame.
0: நான் பட்ட கஷ்டம்,
1: The trouble.
0: நான் பட்ட வேதனை,
1: Pain.
0: நான் எவ்வளவுலாம் நெருக்கப்பட்டேனோ,
1: How much I am oppressed.
0: அதெல்லாம் நினைச்சு
1: I think all those things.
0: பிசாசு சொல்றான்,
1: The devil says.
0: உன்னை இவ்வளவு கேவலப்படுத்தினாங்களே,
1: They just criticize.
0: நீ வாங்க விடாத.
1: Don't take it.
0: பதிலுக்கு பதில் செய்.
1: Do whatever they did.
0: அந்த பழைய காரியங்களை உனக்கு காண்பிக்கிறான்.
1: He will show the old things.
0: பழைய பாவத்தின் ஆசை மூட்டுகிறான்.
1: The old sins. I forget the past.
0: நான் பின் திரும்பி பார்க்க மாட்டேன்.
1: I don't look at back.
0: ஒன்று செய்கிறேன்.
1: I do one thing.
0: இப்ப இருக்கிறதையும் நான் பார்க்க மாட்டேன்.
1: I won't see the present thing.
0: பின்னையும் பார்க்க மாட்டேன்.
1: Not back.
0: முன்னால மாத்திரம் தான் பார்ப்பேன்.
1: Only forward.
0: எனக்கு முன்னாக பின்னானவைகளை மறந்து,
1: forgetting the past.
0: முன்னானவைகளை நாடி,
1: I desire future things. Hallelujah.
0: எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை,
1: which child of God,
0: பின்னானவைகளை மறந்து,
1: forgetting the past.
0: தமக்கு முன்னால ஒரு கோல் இருக்கிறது.
1: There is the goal.
0: எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கிறது.
1: There is motivation.
0: எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது.
1: My future.
0: எனக்கு ஆண்டவர் ஒன்றை வைத்திருக்கிறார்.
1: Lord has kept for me.
0: என்று அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ,
1: those who run,
0: அவருடைய வாழ்க்கையில தோல்வி வருவதில்லை.
1: No failure.
0: அவர்கள் தோற்க முடியாது.
1: You will not be deceived.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
1: The Christ lives in you.
0: அது என்ன?
1: What is it?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: இந்த உலக வாழ்க்கை அல்ல.
1: Not this world.
0: இப்பொழுது இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல.
1: The present sufferings cannot be compared with the future
0: பாடுகள்.
1: The present suffering,
0: அது ஒருவேளை உன்னை வேதனைப்படுத்தலாம்.
1: It makes painful.
0: இப்பொழுது இருக்கிற பாடுகள்,
1: present sufferings,
0: உன்னை அவமானப்படுத்தலாம்.
1: It makes you shame.
0: இப்பொழுது இருக்கிற பாடுகள்,
1: present sufferings,
0: உன்னால் தாங்க முடியாததா இருக்கலாம்.
1: May not bear it.
0: ஆனால் உனக்கு நான் ஒன்றை வைத்திருக்கிறேன்.
1: But I keep it for you.
0: அது என்ன?
1: What is it?
0: அதுதான் இனி வரும் மகிமை.
1: Coming glory.
0: Hallelujah. நம்ம நீதிமான் ஆக்கிட்டாரு.
1: He made us righteous.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You are justified.
1: You are justified.
0: Justification.
1: Justification.
0: நீதிமானாயிட்ட.
1: You have become justified.
0: அதனால நீ பரிசுத்தவான் கிடையாது.
1: Not necessarily you are.
0: Hallelujah.
1: Holy people.
0: ஆனா
1: but
0: உன்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is making you.
0: அதான் sanctification.
1: That is the sanctification.
0: Justification.
1: Justification.
0: Sanctification ஆக.
1: Sanctification.
0: பரிசுத்தமாகுதல்.
1: Sanctification.
0: 2 Corinthians 7:1 பரிசுத்தமாகுதல்.
1: The second Corinthians 7:1.
0: Day by day.
1: Day by day.
0: ஒவ்வொரு நாளும்.
1: Day by day.
0: ஒரே நாள்ல நீ பரிசுத்தவான் அல்ல.
1: One day you cannot become.
0: உன்னை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை சுத்திகரிக்கிறார்.
1: Day by day he sanctifies.
0: ஒவ்வொரு நாளும் உன்னை பரிசுத்தமாக்குகிறார்.
1: Making you sanctified.
0: Hallelujah. இவைகளை விட்டு உன்னை சுத்திகரித்துக் கொள்.
1: Sanctify
0: from this.
1: Make you holy.
0: ஏனென்றால் ஆண்டவர் உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி விட்டார்.
1: The Lord made you as his child.
0: நீ கர்த்தருக்காக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்.
1: You are living for him.
0: நீ என்ன செய்ய வேண்டும்?
1: What are you supposed to do?
0: ஓ, உனக்கு முன்னால வைத்திருக்க அந்த மகிமையை நோக்கி.
1: Look at the glory.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: நீ அந்த மகிமையை நோக்கி ஓட வேண்டும்.
1: You have to run towards that glory.
0: புதிதான ஜீவனுள்ளவர்களாய்.
1: As a new life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: நீ ஒருவேளை பாவ மாம்சத்தின் சாயலிலே நீ காணப்படுகிறாய்.
1: You are having the
0: ஆதாமை ஆண்டவர் தேவ சாயலிலே உண்டாக்கினார்.
1: The Lord made Adam with this.
0: ஆனால்
1: godly
0: மனுஷன் பாவம் செய்த பொழுது,
1: when man committed sin,
0: சாயலை இழந்தான்.
1: He lost the
0: தேவ சாயலை இழந்தான்.
1: He lost the likeness of God.
0: ஆண்டவர் இயேசு எதற்காக வந்தார்?
1: Why Jesus came?
0: நீ இழந்த தேவ சாயலை,
1: the likeness of God,
0: திரும்பவும் உனக்கு கொடுத்து,
1: not to give it back again,
0: பாவ மாம்சத்தின் சாயலை உன்னிடத்திலிருந்து எடுத்து,
1: removing the likeness
0: of sin, தன்மேல் போட்டுக்கொண்டு,
1: he is putting upon him,
0: தன்னுடைய சாயலை அவர் உனக்கு கொடுத்தார்.
1: He has given his likeness.
0: Hallelujah. ரோமருக்கு எழுதின 6:5 பாருங்க.
1: Romans 6:5.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போமானால், இணைக்கப்பட்டிருப்போம். நீ பாவம் செய்ய முடியாது.
1: You cannot commit sin anymore.
0: ரோமர் 8:29.
1: Romans 8:29.
0: குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேறானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதற்கு. அல்லேலூயா.
1: Like the image of his son.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாங்க வார வாரம் சர்ச்சுக்கு போறீங்க.
1: Every
0: வார வாரம் பைபிள் வாசிக்கிறீங்க.
1: Every week you read Bible.
0: ஜெபம் பண்றீங்க.
1: You keep praying.
0: நாங்க எல்லாம் அப்படி கிடையாதுங்க.
1: We don't do that.
0: ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மலைக்கு போவோம்.
1: Once in a year we go to the
0: ஏதோ ஒரு காணிக்க கொடுப்போம்.
1: We give some offering.
0: வந்துருங்க.
1: We come back.
0: எங்களுக்கு நல்லது நடக்கணும்.
1: Good things happen.
0: நீங்க நாங்க எப்ப பாரு ஜெபம்.
1: Always prayer.
0: அப்பாவி நீ எதுக்காக போயிட்டு வந்த?
1: Why did you go?
0: எனக்கு வேலை கிடைக்கல.
1: I didn't have.
0: எதுக்காக போயிட்டு வந்த?
1: Why did you go?
0: வியாதி பிரச்சனை,
1: சிக்னஸ்.
0: நீ எதுக்காக போயிட்டு வந்த?
1: Why did you go?
0: உலக பிரகாரமான காரியங்களை அவன் சொல்லுவான்.
1: They will say the worldly things.
0: நம்மள கேட்டா,
1: if they ask us,
0: நாங்க தினமும் இல்லங்க.

0: process.
1: Daily nadakano.
0: Every day.
1: Dinamo.
0: Every day.
1: Dinamo.
0: Every day.
1: Dinamo.
0: Every day.
1: Adikadi na andha kadhai ungalku sollirukiren.
0: I tell this story.
1: Oru periya raja irundar.
0: There was a king.
1: Avar goon vidundavar.
0: He is just bowing down all the time.
1: Avaral nimira mudiyadhu.
0: He cannot strike.
1: எவ்வளவு பேர் வந்து மருந்து கொடுத்து பார்த்தாங்க, நிமிர முடியல.
0: ஒருத்தர்
1: வந்தாரு,
0: ஒன் மேன் கே,
1: ஐயா ராஜா,
0: கிங்,
1: நீங்க நிமிர முடியும்,
0: யூ கேன்,
1: என்ன செய்யணும் ஐயா,
0: வாட் ஐ ஷட் ஐ டு,
1: உங்க சிங்காசனத்துக்கு பக்கத்துல உங்களை போலயே ஒரு சிலையை செய்யுங்க,
0: யூ ஜஸ்ட் மேக் எ ஸ்டாச்சு,
1: ஆனா அது கூன் இல்லாத சிலையா இருக்கணும்,
0: இட் ஷட் நாட் பீ பவுவிங் டவுன்,
1: தினமும் வந்து நீங்க என்ன செய்யணும்,
0: எவ்ரி டே யூ கம்,
1: இனிமேல் அந்த சிலையை பாருங்க,
0: லுக் அட் தி ஸ்டாச்சு,
1: பார்த்தா என்ன நடக்கும்,
0: வாட் வில் ஹேப்பன்,
1: நீங்க மாறிடுவீங்க,
0: யூ வில் பி சேஞ்ச்ட்.
1: அதே போல இந்த ராஜா செய்தார்,
0: தி லார்ட், தி கிங் செட்,
1: தினமும் வருவாரு,
0: எவ்ரி டே ஹி கம்,
1: அவர் அதை தான் பார்ப்பாரு,
0: லுக் அட் தட்,
1: இவருடைய மைண்ட்ல,
0: in his mind,
1: sindhayila,
0: in his thought,
1: na than goon vilunda raja andathey maranditar,
0: he just forgotten, he has
1: the nera nikkira selaiya paathu paathu,
0: he looked at the statue,
1: or didirendra avade goon nimirundu vittar,
0: suddenly he became all
1: hallelujah,
0: right. Hallelujah,
1: idu unmaya nadandhadha,
0: truly it happened,
1: arumiyana devudi nee unnaye paathu kondirukkira,
0: you are looking upon
1: paavi,
0: you
1: paavi paavi
0: sinner, see, I'm sinner,
1: unnudi belavinathey paathu kondirukkira,
0: you are looking at your weakness,
1: unni kashtathey paathu kondirukkira,
0: looking at your suffering,
1: nee apdiye dhaan irupa,
0: then you will be like that,
1: unna paakada,
0: don't look at you,
1: உன்னை விட பெர்ஃபெக்டா பூரண புருஷன் ஒருத்தர் இருக்கிறார்,
0: there is a perfect,
1: அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து,
0: he is the Lord Jesus Christ,
1: உன் கண்கள் அவர் மேல் பதிக்க விடு,
0: let your eyes look upon him,
1: யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ,
0: whoever looks upon him,
1: நான் இயேசுவை போல,
0: like Jesus,
1: ஐயா எனக்கு இந்த உலகத்துல பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும்,
0: I have to
1: earn, பொருள், பொருளாசை,
0: long stuff,
1: இத செய்யணும், அத செய்யணும்,
0: I have to do this,
1: வீடு கட்டணும்,
0: I have to build the house,
1: இன்னொரு வீடு கட்டணும்,
0: another house,
1: இத பண்ணணும்,
0: I have to do this,
1: ஒரு கார் போதாது,
0: not only one car, another car,
1: எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன செய்ய போற,
0: what are you going to do by God,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: பெரிய பெரிய chief minister, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அப்படி சிட்டிக்கு போட்டா பெஞ்ச் கார் வந்து நிக்கும்,
0: when politicians call, the
1: என்ன கேட்டாலும் வரும்,
0: anything will come,
1: ஆனால சாகும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு காரும் வரல,
0: நோ கார் வில் கம்,
1: ஹல்லேலூயா, ஒன்னு எடுத்துட்டு போல,
0: தே கேனாட் டேக் எனிதிங்,
1: என்ன பிரயோஜனம்,
0: வாட் இஸ் தி யூஸ்,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்,
1: இன்றைக்கு ஒரு காரியத்தை தெரிந்து கொள்,
0: யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங்,
1: இந்த உலகத்துல,
0: இன் திஸ் வேர்ல்ட்,
1: இத சேக்கணும், அத சேக்கணும், ஒரு பிரயோஜனம் இல்ல,
0: நோ யூஸ் ஆஃப் கேதரிங்,
1: ஆனால்
0: பட்
1: உன்னுடைய வாஞ்சை தாகம் எல்லாம்,
0: யுவர் டிசையர்,
1: நான் எதை சேர்க்கறனோ சேர்க்கலையோ,
0: whatever I gather,
1: எதை இழந்தாலும் எனக்கு கவலை இல்ல,
0: whatever I lose,
1: எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கவலை இல்ல,
0: though I lose everything.

0: ஹல்லேலூயா. இயேசுவே நான் உம்மை விட மாட்டேன்.
1: Jesus, I will never leave you.
0: நீர் எனக்கு போதும்.
1: You are enough.
0: உம்முடைய அன்பு,
1: your love,
0: உம்முடைய சந்தோஷம்,
1: your joy,
0: உம்முடைய சாந்த குணம்,
1: your meekness,
0: உம்முடைய கிருபை,
1: your grace,
0: உம்முடைய வல்லமை,
1: your power,
0: உம்முடைய தெய்வீகம்,
1: your divinity,
0: உம்முடைய அற்புதம்,
1: your miracle,
0: உம்முடைய ஜீவன்,
1: your life,
0: இத நான் சேர்க்க போறேன்.
1: I'm going to gather it.
0: சேர்த்துக்கொள்.
1: Come on, you gather.
0: சேர்த்துக்கொள்.
1: Gather.
0: சாதாரண மனுஷன் அல்ல,
1: will not be ordinary.
0: முதல்ல ஜென்ம சுபாவமான மனுஷன்,
1: the own nature,
0: natural man,
1: the natural man.
0: ஆனால் இப்பொழுது நீ தெய்வ ஜென்ம சுபாவமான மனுஷன் அல்ல,
1: no more natural man,
0: தேவனுடைய மனுஷன்,
1: for godly man.
0: நீ கையை நீட்டா அற்புதம் நடக்கணும்,
1: miracle should happen.
0: நீ ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கணும்,
1: when you pray miracle should
0: happen. உனக்குள்ள வல்லமை,
1: power in you.
0: உனக்குள்ள அபிஷேகம்,
1: anointing.
0: உனக்குள்ள கிருபை,
1: grace.
0: உனக்குள்ள தெய்வீக வல்லமை,
1: the divine
0: power. உன்னை பிசாசு தொட முடியாது,
1: devil cannot touch you.
0: நீ சொல்லும் பொழுதெல்லாம் நடக்கணும்.
1: Whatever you say, it will happen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: ஆகவே தேவ சாயலை ஆண்டவர் உனக்கு கொடுக்கும்படியாக வந்தார்.
1: The likeness of God, the Lord wants to give you.
0: Amen.
1: Hallelujah. Hallelujah.
0: எத்தனை பேர் கர்த்தருடைய சாயலை பார்த்திருக்கீங்க?
1: How many of you seen the likeness?
0: அது ஒரு மகிமையின் சாயல்.
1: It is glory.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: நீதிமானாக்கப்பட்டது போதாது,
1: not only justified,
0: பரிசுத்தமாக்கப்பட்டது போதாது,
1: not enough being sanctified,
0: நீ பூரணராக்கப்பட வேண்டும்.
1: You have to become perfect.
0: நாம் பூரணராகும்படி கடந்து போவோமாக.
1: Let us go towards perfection.
0: வாழ்க்கையில யாருக்கெல்லாம் இந்த கோல் இருக்கிறதோ,
1: whoever has this goal,
0: அவங்க பாவம் செய்யறதுக்கு நேரம் கிடையாது.
1: No time to do sin.
0: நான் பூரணராகணும்.
1: I should become perfect.
0: நான் பரிசுத்தம் அடையணும்.
1: I have to be holy.
0: பூரணராகணும்.
1: I should become perfect. I should become perfect.
0: எதுக்குங்க பூரணமாக போறீங்க?
1: Why you are going to become perfect?
0: பூரணரானாதான் என் ஆண்டவர் மகிமைப்படுத்துவார்.
1: Then the Lord will make me glory.
0: அப்புறம் மகிமைப்படுத்த நான் மாத்திரம் போதாது.
1: Not only being glorified.
0: மகிமை மேல் மகிமை.

0: Father and Mother.
1: Yasi, Yavanji,
0: my desire, my thirst.
1: TV-ல யாரோ பார்த்துட்டு இது மாதிரி ஆகணும்.
0: I want to have to become like
1: அந்த மாதிரி முடி வேணும்.
0: I want to have that
1: இந்த மாதிரி dress வேணும்.
0: I need that dress.
1: இன்னைக்கு சிறு பிள்ளை எல்லாம் அத தான் காப்பி அடிக்கறாங்க.
0: The children are copying.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: மற்றவங்களை பார்த்து வேஷம் போடாத.
0: Don't look at others.
1: வேஷமாகவே மனுஷன் திரிகிறான்.
0: The man is
1: உருதாவாகவே சஞ்சலப்படுகிறான்.
0: He is wandering and worrying.
1: யாரை போல மாறணும் தெரியுமா?
0: How you have to become?
1: பாவ சாயல விட்டுடு.
0: Leave the likeness of sin.
1: பார்க்கறவங்க சொல்லணும்.
0: Others should say.
1: உன் மேல் ஒரு மகிமையின் சாயல் வந்து விட்டு.
0: You have the likeness of glory.
1: எசேக்கியேலின் புத்தகத்தில்
0: எசேக்கியேல்
1: முதலாவது அதிகாரம்
0: chapter 1
1: 28வது வசனத்தில்
0: 28
1: அந்த மகிமையின் சாயல் தான் நம்முடைய கர்த்தர்.
0: The likeness of
1: மழை பெய்யும் நாளில்
0: at the time of
1: மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படி சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகங் குப்புற விழுந்தேன். அப்பொழுது ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: அந்த சாயல் மகிமையின் சாயல்.
0: The likeness of glory.
1: எத்தனை பேர் இயேசுவை மகிமையின் சாயலை பார்க்க விரும்புறீங்க?
0: How many of you want to see the likeness of glory?
1: வாழ்க்கையில முட்டி போட்ட உடனே ஆண்டவரே இதை கொடுங்க ஆண்டவரே அதை கொடுங்க கேட்காத.
0: Don't ask this and that.
1: அவருடைய சாயலை கேள்.
0: You ask his likeness.
1: அவருடைய பிரசன்னத்தை கேள்.
0: Ask his presence.
1: அவருடைய முகரூபத்தை காண்பிக்க சொல்.
0: Ask
1: கர்த்தரோடு பேசட்டும்.
0: Let the Lord talk to you.
1: அவரே நீ புடிச்சிட்டினா மற்றதெல்லாம் தானா வரப்படும்.
0: When you catch him everything will be coming automatically.
1: கர்த்தர் உன் கூடவே இருப்பார்.
0: The Lord will be with you.
1: அதான் ஆண்டவர் சொல்றாரு.
0: That's what the Lord says.
1: நீயாமா இது வேணும் அது வேணும் கேட்டுக்கொண்டிருக்கிற.
0: Why do you ask this and that?
1: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை.
0: I never leave you.
1: உன்னை கைவிடுவதும் இல்லை.
0: I will never forsake you.
1: இதோ நான் உன்னுடனே இருக்கிறேன்.
0: I am with you.
1: ஆறுகளை கடக்கும் பொழுது.
0: When you cross the river.
1: தண்ணீரை கடக்கும் பொழுது.
0: When you cross the water.
1: அக்கினியில் நடக்கும் பொழுது.
0: When you walk the
1: fire. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
0: I am with you.
1: இது போதாதா உனக்கு?
0: Is it not enough?
1: நான் உன் கூட எதுக்காக இருக்கிறேன்?
0: Why I am with you.
1: உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்.
0: I will
1: உனக்காக பரிந்து
0: பேசுவேன்.
1: உனக்காக நான் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறேன்.
0: Hallelujah. Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆகவே இந்த மகிமையின் சாயலுக்காக தேவன் நம்மை அழைத்தார்.
0: The God has called us for the likeness of his glory.
1: அந்த மகிமையின் ஐஸ்வரியம் உனக்கு கிடைக்கும் பொழுது,
0: when you have that
1: தரிசனம் என்ன?
0: What is your vision?
1: தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள்.
0: If you don't have vision, people will be spoiled.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Where there is no vision, people are destroyed.
0: தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் கெட்டு போவார்கள்.
1: அழிந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: They are perishing.
1: ஆனால் உனக்கு ஒரு தரிசனம்.
0: You have a vision.
1: ஒரே வாஞ்சை.
0: Only one desire.
1: ஒரே தரிசனம்.
0: Only one vision.
1: பிரசங்கம் பண்றது நான் சபைக்கு ஏன் போறேன்?
0: Why do you go to church?
1: நான் ஏன் ஜெபிக்கிறேன்?
0: Why I pray?
1: நான் ஏன் பைபிள் வாசிக்கிறேன்?
0: Why I read Bible?
1: ஒரே நோக்கம்.
0: Only one purpose.
1: ஒரே நோக்கம்.
0: Only one purpose.
1: என் ஆண்டவரை நான் தரிசிக்க வேண்டும்.
0: I want to see Jesus.
1: அவரை நான் தரிசிக்க வேண்டும்.
0: I want to see Jesus.
1: அவரை நோக்கி பார்க்க வேண்டும்.
0: I look.
1: அவருடைய சாயலை நான் தரித்துக் கொள்ள வேண்டும்.
0: I have to put on.
1: இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
0: Now we are the children of God.
1: இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல.
0: Not yet revealed how we would be.
1: ஆனால் அவரை சந்திக்கும் பொழுது,
0: when we meet him,
1: அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் சந்திப்பதினால்,
0: since we meet him as he is,
1: அவருக்கு நாம் ஒப்பாய் இருக்க போகிறோம்.
0: We are going to be equal with him.
1: பாவம் செய்கிற நாம்,
0: we commit
1: அசுத்தர்களாகிய நாம்,
0: we are bad people,
1: மாம்ச சரீரம் உள்ளவர்களாகிய நாம்,
0: fleshly people,
1: அந்த மகிமையின் ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்க முடியுமா?
0: Is it possible to become
1: glory to
0: God? No.
1: ஆனால்
0: but
1: என் ஆண்டவர் உன்னை மகிமையின் ராஜாவுக்கு ஒப்பாக மாற்றிக்
0: கொண்டிருக்கிறார்.
1: உபவாசிக்கிறாய், அதற்காகத்தான் சபைக்கு வருகிறாய், அதற்காகத்தான் பாடுகிறாய், அதற்காகத்தான் ஸ்தோத்திரிக்கிறாய், அதற்காகத்தான் காணிக்க கொடுக்கிறாய், அதற்காகத்தான் ஆண்டவரிடத்தில் ஓடி ஓடி வந்து சீக்கிரத்திலே
0: quickly
1: unne aandavar marubapadutha pogu.
0: The Lord will transform you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Aathuma unnod irukirathu.
0: The soul is with you.
1: Unakku nee dhaan kanakku.
0: And you have to have
1: nee dhaan aandavarku unne kanakku oppivikka vendum.
0: You commit account for
1: unne kathar marubamaaki eduthu.
0: The Lord is transforming you.
1: Nee katharai thudikka pogurai.
0: You are going to praise God.
1: Devalagathile naan vaanda vaalkaikku நிச்சயமாய் பலன் உண்டாகி.
0: There is the reward for our life.
1: நமக்கு ஆண்டவர் ஒரே ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு.
0: Only one vision.
1: ஐயோ நரகம் போய்டுவேனோ பயந்து பாவம் செய்யாம இருக்காதே.
0: Don't fear about the hell and
1: உனக்கு ஒரே ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அது என்ன தரிசனம் என்றால்
0: Only one vision.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒரே தரிசனம் தான்.
0: Only one vision.
1: மகிமையின் ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக்கொண்டு அவருடைய பாத்திரமாய் நான் மாற வேண்டும்.
0: I should become riches of glory.
1: ரோமர் 9:23.
0: Romans 9:23.
1: எதற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்?
0: What for the Lord has chosen
1: எதற்காக
0: you?
1: எதற்காக உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்?
0: Why did he give the baptism?
1: எதற்காக நீ எங்கோ கடந்த உன்னை ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையாக மாற்றினார்?
0: Why did the Lord change
1: நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை.
0: He didn't choose him.
1: நீ அவருக்கு கட்டளை போடல.
0: And he didn't command.
1: அவர் உன்னை தேடி வந்தார்.
0: He has sought you.
1: எத்தனையோ பேருக்கு இடத்துல உன்னை மாத்திரம் ஏன் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார்?
0: Why did the Lord select you?
1: பதில்,
0: answer,
1: தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின. நீ யாரு? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் யாரு?
0: I am.
1: நான்
0: I am.
1: மகிமைக்காக, மகிமைக்காக,
0: for the glory.
1: மகிமைக்காக,
0: for the glory.
1: அழிந்து போகிற போஜனத்துக்கு அல்ல,
0: not for the perishable
1: food. மகிமைக்காக,
0: for the glory.
1: அழிந்து போகிற உலக மேன்மைக்காக அல்ல,
0: not for the perishable
1: food. புல் உதிரும்,
0: all thing will be vanished.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பூக்கள் உலர்ந்து போகும்.
0: The flower will become dry.
1: கர்த்தருடைய மகிமையோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும்.
0: The Lord's glory will stand forever.
1: மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். நான் யார் தெரியுமா?
0: Who am I?
1: நான் கிருபா பாத்திரம்.
0: The vessel of mercy.
1: அவருடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்ட கிருபா பாத்திரம்.
0: I am the vessel of mercy.
1: எவ்வளவு பெரிய மேன்மை.
0: What a greatness.
1: 1 Corinthians 2:7.
0: 1 Corinthians 2:7.
1: உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது.
0: Before the foundation.
1: தேவ பிள்ளையே,
0: child of God.
1: சும்மா நீ கிறிஸ்தவனாக மாறல.
0: You didn't become Christian.
1: ஏதோ ஒரு சர்ச்சில் வந்து நீ membership ஆகல.
0: Not just becoming member.
1: உலக தோற்றத்துக்கு முன்னே,
0: before the foundation of the world,
1: தேவன் தம்முடைய மகிமைக்காக,
0: for his glory,
1: ஏற்படுத்தினதும்,
0: he made us,
1: மறைக்கப்பட்டதுமாயிருந்த,
0: whatever it is closed,
1: ரகசியம்,
0: the mystery,
1: உலக தோற்றத்துக்கு முன்னே,
0: before the foundation of the
1: world, தம்முடைய மகிமைக்காக,
0: for his glory.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய சனமே,
0: dear children of God,
1: இதற்காக தான் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்.
0: That's what the Lord has chosen you.
1: அவருடைய மகிமைக்காக ஆண்டவர் உன்னை அழைத்தார்.
0: For his glory he has called you.
1: யாருக்கெல்லாம் அந்த மகிமை அடைய வேண்டும் என்கிற அந்த தரிசனம் இருக்கிறதோ,
0: whoever is having that kind of vision,
1: அவர்கள் பாவம் செய்யவே பிடிக்காது.
0: They will not commit sin.
1: அவர்கள் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு,
0: they just push out,
1: இயேசுவை நோக்கி ஓடுவார்.
0: They push out the sin and they run towards Jesus.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உன் தரிசனம் என்னவா இருக்கணும் தெரியுமா?
0: What should be your vision?
1: கரை, திரை,
0: no dirt,
1: முதலானவைகள்,
0: no blame,
1: ஒன்றுமில்லாத ஒரு மகிமையின் சபையாக,
0: as the glorious
1: பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபை,
0: glorious church.
1: ஒரு நாள் கேள்வி கேட்பேன்,
0: one day,
1: தவறு செய்யாதவங்க எழுந்துங்கன்னா எல்லாம் எழுந்து நிக்க போறீங்க.
0: You are going to stand.
1: இன்னைக்கு தவறு செய்யாதவங்க யாரும் நிக்க வழியில, பிழை இருக்கு, தவறு இருக்கு.
0: You have mistakes.
1: இப்படியே இல்ல,
0: not that way.
1: கர்த்தர் நம்மை பிழையற்றவர்களாக,
0: without error,
1: பரிசுத்தமுள்ளவர்களாக,
0: make us
1: மகிமையுள்ள சபையாக,
0: as the glorious church,
1: கொண்டு போய் நிறுத்துவார்.
0: He will take.
1: அதற்காக தான் உன்னை சிட்சிக்கிறார்.
0: That's why he chastises you.
1: அதற்காக தான் உன்னை தண்டிக்கிறார்.
0: That's why he punishes you.
1: அதற்காக தான் உன்னை ஒடுக்குகிறார்.
0: That's why he is oppressing you.
1: Making
0: you holy.
1: கர்த்தருடைய சிட்சை அற்பமாய் எண்ணாதே.
0: Don't despise the chastisement.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: தேவன் அவருடைய மகிமைக்காக உன்னை எத்தனமாக்கினபடியினாலே நம்முடைய தரிசனம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றுதான்.
0: Our desire is only one thing.
1: அந்த மகிமையின் பிரசன்னம்,
0: the presence of his glory.
1: தீத்துக்கள் நிருபம் 2:13.
0: Titus 2:13.
1: நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம், மகாதேவன் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னம்,
0: the presence of his glory.
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: We are expecting.
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: We are expecting.
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: We are expecting glory.
1: நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான்.
0: Only one hope.
1: அது என்ன நம்பிக்கை?
0: What is that?
1: புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரிய சித்தமானார்.
0: And the glory of
1: கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம்.
0: Looking for that blessed hope and
1: ஒரே நம்பிக்கை.
0: Only one hope.
1: அது சாதாரண நம்பிக்கை அல்ல.
0: Not ordinary one.
1: மகிமையின் நம்பிக்கை.
0: வாழ்க்கையில்
1: ஒரு நோக்கம் இருக்குதா? வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா? சரியான எதிர்பார்ப்பு இருக்குமானால் பாவம் செய்வதில்லை. ஒரே எதிர்பார்ப்பு, மகிமைக்காக தெரிந்து
0: எங்களை நீர் தெரிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே கர்த்தாவே எங்களை பரிசுத்தமாக்கி ஆண்டவரே உம்முடைய குமாரர்களாக குமார்த்திகளாக நீர் மாற்றினது மாத்திரமல்ல ஆண்டவரே மகிமைக்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ பவுல் அப்போஸ்தலர் போல பின்னானவர்களை நாங்கள் மறந்து முன்னானவர்களை நாடி நாங்கள் ஓடி வரத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே மோசேயைப் போல இனி வரும் பலன் மேல் நாங்கள் நோக்கமாக இருக்கும்படியாக கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படிப்பட்ட தரிசனத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே நீர் உமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு தகப்பனே எல்லாவற்றையும் நீர் சகித்து மேற்கொண்டீர் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா. இதோ எங்களுடைய முயற்சினாலே நாங்கள் பாவத்தை நிறுத்த முடியாது தகப்பனே. அல்லேலூயா. மற்றவருடைய ஆலோசனையினாலே அல்லது எந்த தீர்மானத்தினாலே எங்களுடைய பாவத்தை ஜெயிக்க முடியாது கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு கர்த்தாவே ஒரு தரிசனம் உண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமையின் சாயலை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். பாவத்தின் சாயல் நாங்கள் களைந்து போட்டு மகிமையின் சாயலை நாங்கள் அணிந்தவர்களாக அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அடையும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே மகிமையின் நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் மகிமையின் தள்ளும்படியாக எங்களை நெருக்கி நீக்கிற எந்த பாவத்தையும் நாங்கள் தள்ளிவிட்டு கர்த்தாவே நம்பிக்கையோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் ஓடி வந்து தகப்பனே இதோ அந்த மகிமையை நாங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக மகிமையின் சாயல் நாங்கள் அணிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்மை போல கர்த்தாவே நாங்கள் மாறும்படியாக நீர் எங்களை அழைத்துக் கொண்டீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதாமின் சாயல் நாங்கள் களைந்து எறிந்து தகப்பனே இதோ கிறிஸ்துவின் சாயலை நாங்கள் அணிந்தவர்களாக ஆண்டவரே காணப்படும்படியாக ஆண்டவரே இந்த நித்திய நம்பிக்கை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் நாளுக்கு நாள் எங்களை நீதிமானலாய் நீர் மாற்றிருக்கிறீர். உங்களுடைய இரத்தத்தினாலே கழுவி எங்களை நீதிமானலாய் நீர் மாற்றிருக்கிறீர். ஆண்டவரே பரிசுத்தவான்களாய் நீர் மாற்றிக்கொண்டு வருகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த மகிமையை நாங்கள் அடையும்படியாக மகிமின் மேல் மகிமையை அடையும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இப்படிப்பட்ட விசேஷித்த தரிசனத்தோடு கூட நாங்கள் ஓடி வர ஆண்டவரே இப்படிப்பட்ட மேன்மையை நாங்கள் எண்ணினவர்களாக அதையே நோக்கி பார்த்து ஓடி வரும்படியாக ஆண்டவரே இமைக்காக அல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மேன்மையான காரியங்களை நோக்கி ஆண்டவரே நாங்கள் ஓடி வரும்பொழுது கர்த்தாவே பாவங்கள் எங்களுக்கு அற்பமாக காணப்படும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பிசாசு எங்களை ஒருபோதும் வஞ்சிக்கப்படும் வஞ்சிக்க முடியாது. ஆண்டவரே அவனுடைய எல்லா விதமான தந்திரங்களும் எங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொன்ன வசனத்தின்படியாய் கர்த்தாவே எல்லாவற்றையும் நாங்கள் எளிதாக மேற்கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே அந்த மகிமையை நாங்கள் அணிந்து கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இதோ நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்களை நாங்கள் வாழ்ந்து வாழ நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் மாற்றிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அது எங்களுடைய வாழ்க்கையை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஜெயவான்களாக கரைத்திரை அற்ற மகிமையுள்ள சபையாய் ஆண்டவரே உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்படும்படியாக நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
1: அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா எனும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்.